0: வெயில் உதிக்கின்ற கதன் போல் புதிய சிந்தனையோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதா வாழ்த்துகிறது MTFM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வழி.
1: என் அன்புக்கு இப்பொழுது கட்டளைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட கட்டளையில் உள்ளது கொள்வது எம்முடன் தேவிஷ். சிறி நிகழ்ச்சியில் கேட்டிருக்கக்கூடிய நகைவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகளிர்

0: வீட்டுக்கு வீடு தானே கேள்விப்பட்டுக்கிற, ஒரு வீட்டுக்குள்ளே பாத்தியா?
1: என்னது சார்
0: சவுண்ட் ஆஃப் மியூசிக்? ஐயோ ஒரே இருக்கிறானா, என்ன பண்றதுன்னு தெரியாம ஆத்தியம் பண்ணினுக்கிறேன். சரி வச்சிட்டு என்னாச்சு?
1: ஆல்மோஸ்ட் டச் குடுக்குறேன்.
0: ஆ குடு குடு. அண்ட எப்ப குடுக்குறே?
1: நேர்ல வாங்க குடுக்குறேன். எப்ப மீட் பண்ணலாம்?
0: 22 ஏக்கர் வீடு, நம்ம ஒதுங்க தடம் கிடையாது. அப்படி
1: அந்த மார்பிள் சைட்டு மீட் பண்ணலாமா?
0: ஆ சரி.
1: பை தி வே, என்ன கலர் Dress பிடிக்கும்?
0: Dressஆ? நமக்கு வேண்டி இதெல்லாம் Dress நாக்கணும், அவள தான் கேஷ் பாயிண்ட்.
1: நீங்க ரொம்ப நாட்டி.
0: ஆ நீ மட்டும் அம்மி நாட்டியா? நீ தான் ரொம்ப நாட்டி.
1: அது சரி, இன்னைக்கு நீங்க என்ன
0: Dress? ஐயோ அத்தியங்கடா மாதிரி மயில தொங்குது. சரி நீ என்ன கலர் சே?
1: Black and white. யாருமா போன்ல? இருக்கும் எதுக்கு நீ நல்லா இருக்கமா?
0: முகத்தில் விட்டல்
2: நிர்பந்தம் இல்லை,
3: போறோம் போதும். எட்டு பேருக்கு ஒரே நாள் முடிச்சிருவேன். ஏதாவது பண்ணி
0: தொலை.
2: உனக்கு இப்ப தெரியாதா? நாலு பெண்ணை பெத்து பார்த்தேன்னா உனக்கு கஷ்டம்
0: சார்.

0: சரிங்க.
1: ஒண்ணுமே சாப்பிடல, ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணீங்க. சூப்பரா சாப்பிடுங்க.
2: ஐயோ ரொம்ப முக்கியமா போறேன், ஸ்ட்ராங்கா டெம்பா ஃபீல் பண்ணணும்.

0: ஐயா அடுப்புல வச்சானா அடுப்பு உள்ளார வச்சானா ஃபயர் இன்ஜின் வந்ததா அணிந்து இது ஊதி குடிச்சானா மத்தியானம் ஆயிடும்
1: வாழ்க்கை பிரச்சனை.
0: நேற்று இன்னைக்கு உடம்பு
2: சொன்னேன் நான் பாஸ் குடி

0: ஹலோ சொல்லுப்பா.
1: பேட்டா எடுத்து போயா?
2: விட்டுட்டு போட்டீங்க
3: அப்படி போகணும்னு தோணுதா? சொல்ல.
2: நான் உன்னை கேட்டேன்னு சொன்னியா கொண்டாந்து? இப்போ நான் மதன் இல்ல
3: ராஜு.
2: அது இல்ல, இப்போ இந்த வீடு என்னன்னு பற்றியா?
3: இந்த வீட்டுக்கு அவங்க பின்னாடி சுத்துறனுங்களா? I love you.
2: Allah. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.

0: டைகர் அவன் எப்படி தப்பிச்சு வந்துட்டான்? கண்டிப்பா நம்மள போலீஸ் எடுத்து கொடுத்துருவான். மேல் தட்டி மறுபடியும் மலை பங்குக்கு கூட்டிட்டு போ. நான் அங்கே அடிச்சிட்டு வந்தேன்.
1: விஷயம்ப்பா விழிச்சு

0: mother.
1: உள்ள சீட்டுட்டான், வேஸ்டா போல இருக்கு.

0: கொஞ்சம் எப்படி வாமா
1: சார், என்ன சார் டாக்டர்மா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். மதர்
0: மதர் வரமா பண்ணா சமயக்காரி வேற ரெடி செட்டப் எல்லாம் இருக்கும் போய் அழுதுகிட்டு போயிட்டு அப்புறமா எல்லாத்துக்கும் இந்த முடிவு கட்டுறேன். டேய் காமேஸ்வரா பீம
2: எழுதிச்சிருப்பா
0: வேலையே
2: முக்கால் வாதி போச்சு இன்னும் என்ன பணத்தை
0: கொடுறான்
2: பணத்தை
0: நமஸ்காரம். நானும்
2: பெங்களூர் விட்டே போயிட்டா
0: நீங்க சைவமா மிலிட்டரி வேண்டும் நான் சைவம் பாலக்காட்டு மணியேறு
2: போது பிறந்த பெருமை வரையலா
0: சார் இருங்க இருங்க இருங்க ஐயா பாக்கட்டு அப்பாயின்மெண்ட் இருக்கா
2: அப்பாயின்மெண்ட் ஆகுது அப்மெண்ட் ஆகுது ஐயா
0: இருக்கா யாரு
2: நாங்க யாரா கங்கா பாய் சக்கு பாய் அவர் சொல்லு அவர் வரல நடக்கிறதே இது யார் தெரியுமா சக்கு பாய் மதனோட லவர் மதனோட லவ் என்ன இல்லையா சொல்லிடுவியா நீ சக்கு
3: மோதரம்
2: கிட்ட இருக்கா காட்டணும் யாரு
1: பத்து நிமிஷம் முன்னாடி பாய் நானும் மதனோட லவரா
0: இருந்தேன். அம்மே தோட்டக்காரமா சொல்லு வேற அறிவு
1: பரிசீலிக்கும்
0: சொல்ல முடியாது நீ ஆரோக்கிய
2: நீங்க சொல்லு
0: குபாயிலும் தெரியும் தீம்பாய் தெரியும் நான் பாடம்.

0: காமேஸ்வரன் போதுமா.
1: தேங்க்யூ சார், போதுமா, கேட்டாலா பாத்துருப்பு வாங்க ஓட்டி போலாம்.
2: மரியாதையா என் பொண்ணுக்கு ஒரு வழி சொல்லிட்டு அப்புறமா போ.
0: எல்லாருக்கும் அசல் தான் படி.
2: இந்த
3: என்னடி
2: தோக்கெடுத்து அரட்டாய்
0: பாப்பாவுக்கும்
2: அமைக்கிற போகுது.

0: ரொம்பக்கார எப்படாது விட்டாளா அழுதுன்னே நீங்க மாட்டுக்கு அமுக்கிட போற பிடிச்சிடம்
1: அப்பவே சொன்னேன் அவனை நம்பாதே நம்பாதேன்னு கேட்டியா இப்ப நான் நினைச்சது சரியா போச்சு
2: ஏன் தப்புதான் நீங்க சொன்னது கேட்டிருக்கணும் இவன் எத்தனை பேரும் ஏமாந்துருக்கான் தெரியுமா ஒருத்தங்கிட்ட மதன் ஒருத்தங்கிட்ட காமே கேட்கிட்ட ராஜு
1: இவன் தி பிளடி கேட் மேன் ஐ அம் தி பாஸ்
2: நகராதீங்க நகராதீங்க என்ன சுடமாச்சு நினைக்கிறீங்களா நகர்ந்தீங்க சுட்டுவேன்
3: வண்டி விட்டு இறங்குது இங்க இருக்க
4: பாட்டி
3: என்ன சார் அதுக்குள்ள எக்ஸ்சேஞ்சா அந்த சொத்தப்பல் அங்கதானே இருந்தா
1: போருமா
5: நீங்க
6: ஹாய் கங்கு
7: நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்து இருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.
8: சரி.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் தொடர்வது இந்து பாடல்கள். சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் ஏன்? சிவபெருமான் நெற்றிக்கண்ணால் மன்மதனை அழித்தார் என புராணங்கள் சொல்கின்றன. நெற்றிக்கண் என்பது அழிவு சக்தி அல்ல, அது ஞானத்தின் அடையாளம். இந்த ஞானக்கண்ணை லேசாக திறந்து பெண்ணாசையை தூண்டும் காதல் தேவனான மன்மதனை அவர் அழித்தார். இதனால்தான் தியானம் செய்யும் போது புருவத்தின் மத்தியில், அதாவது நெற்றியின் அடிப்பகுதி, நமது கருத்துக்களை ஒன்று சேர்க்கிறோம். அப்பொழுது மனம் அடங்குகிறது, ஆசை குறைகிறது. எதை சேர்த்து வைத்தாலும் அதனால் பயனில்லை என்ற ஞானம் பிறக்கிறது. நெற்றிக்கண் என்பது ஆசையை அடக்கும் கருவியாகும். பஞ்சபூத ஸ்தலங்கள் உருவாக காரணம் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என ஐந்தையும் பஞ்சபூதம் அல்லது பிரபஞ்சம் என்கிறோம். பிரபஞ்சம் என்றால் கடவுளுடன் சம்பந்தமுள்ள ஐந்து என்று பொருள். பிரபஞ்சம் என்பது பஞ்சபூதங்களின் சேர்க்கை. பரபிரம்மமான தெய்வமே ஐம்பெரும் பூதங்கள் என்று பிரசன்ன உபனிஷதம் கூறுகிறது. இயற்கையே இறைவன் என்னும் கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த ஐந்திற்கும் தனித்தனியாக சிவலிங்கம் வடித்து பஞ்சபூத ஸ்தலங்களை ஏற்படுத்தினர். அவையே காஞ்சிபுரம் மற்றும் திருவாரூர் நிலம், திருவானைக்காவல் நீர், திருவண்ணாமலை அக்னி, காளஹஸ்தி வாயு, சிதம்பரம் ஆகாயம் ஆகிய ஐந்து தலங்கள். இனி ஒரு பாடலை கேட்போம்.

ஒரு முறை நக்கீரர் கைலாயம் போக நினைத்தார். ஆனால் முடியவில்லை. மிக பெரிய ஞானியான அவருக்கு காளஹஸ்தி கோவில் கைலையாக தெரிந்தது. காளத்தியப்பர் கைலைநாதராக காட்சி தந்தார். தான் பெற்ற அனுபவத்தை கைலை பாதி காளத்தி பாதி என்று எழுதினார். சிவ மந்திரங்களுள் திரு ஐந்தெழுத்து எனப்படும் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை கண்ணாகவும் கருவிழியாகவும் சொல்வது உண்டு. வேதத்தை ஒரு மனிதனாக உருவகித்தால் யஜுர்வேதம் தலையாகவும் அதிலுள்ள ஸ்ரீருத்ரம் என்னும் மந்திர தொகுப்பு முகமாகவும் கூறப்படுகிறது. ஸ்ரீருத்ரத்திலுள்ள நமச்சிவாய என்னும் மந்திரம் கண் என்றால் அதில் அடங்கியுள்ள சிவ என்னும் சொல் கருவிழியாக உருவகம் செய்யப்படுகிறது. உள்ளம் என்பதன் பொருள் என்ன? உண்மை பேச வேண்டும் என்று சொல்லாதவர்களே இல்லை. உண்மையோ பொய்யோ அதை வாய்தான் பேசுகிறது. எனவேதான் உண்மைக்கு அது பேசும் உறுப்பின் பெயரால் வாய்மை என்று பெயர் சூட்டி விட்டார்கள். இதேபோல உள்ளத்தை பேச வேண்டும் என்ற ரீதியில் அந்த வார்த்தைகள் எழும் மனம் என்ற பகுதிக்கு உள் அகம் என்று பெயர் சூட்டி உள்ளம் என்று திரிந்து வழங்குகிறது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி கிறிஸ்தவ பாடல்களை கேட்கலாம். கெட்ட பழக்கங்கள் வேண்டாமே. கழுதை பொதியை சுமக்கலாம், ஆனால் கழுதையை பொதி சுமக்க முடியுமா? இது கடி ஜோக் அல்ல, சீரியஸான விஷயம். ஒரு துறவியிடம் சீடர்கள், ஐயா, இந்த உடலை பாதுகாக்க குளிக்கிறோம், சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம், வாசனை திரவியங்களை பூசுகிறோம், இதெல்லாம் எதற்காக என்றனர். துறவி அவர்களிடம், இந்த உடல் கழுதை போன்றது, அது நமக்குள் கிடக்கும் உயிர் என்னும் பொதியை சுமந்து செல்கிறது, அதனால் உடலை பராமரிக்கின்றோம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக சாப்பிடும் பொழுதோ, கண்டதை உண்ணும் பொழுதோ, குடிக்கும் பொழுதோ, புகை பிடிக்கும் பொழுதோ நாம் கழுதையை சுமந்து செல்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றார். நீ உணவு ஆசைக்கு ஆளானவனாக இருந்தால் உன் தொண்டையில் ஒரு கத்தியை வைத்துக்கொள் என்று பைபிள் கூறுகிறது. ஆம், தேவையற்ற பழக்க வழக்கங்கள் மனிதனை அழித்துவிடும். ஒரு பாடலை கேட்கலாம்.

அன்புள்ள மனங்களில் ஆண்டவர் இருக்கிறார். பிரான்சிஸ் அசிசி என்ற துறவியை தேடி மூன்று பேர் வந்தனர். துறவியரே, நாங்கள் ஒரு மலையில் உள்ள குகைகளில் தனித்தனியாக வசிக்கிறோம். ஆண்டவரை காண வேண்டும் என்பது எங்கள் ஆசை. அதற்காக கடும் பிரயத்தனம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம். நாங்கள் அவரை காண முடியவில்லை. தாங்கள்தான் ஆலோசனை கூற வேண்டும் என்றனர். அவர்களை பார்த்து சிரித்த துறவி, இருப்பதே மூவர். நீங்களே பிரிந்திருந்தால் ஆண்டவரை எப்படி காண முடியும்? நீங்கள் மூவரும் இனி ஒரே குகையில் தங்குங்கள். உங்களில் ஒருவரை தந்தையாகவும் ஒருவரை தாயாகவும் ஒருவரை குழந்தையாகவும் கருதி கொள்ளுங்கள். ஒரு மாதம் கழித்து தந்தையாக இருந்தவர் தாயாகவும் தாயாக இருந்தவர் தந்தையாகவும் இன்னொருவர் குழந்தையாகவும் மாறிக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லோருமே மூன்று உறவுகளாக மாறி மாறி நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் எப்பொழுது ஒற்றுமையும் அன்பும் அதிகமாகிறதோ அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தெரிவார் என்றார். அன்பிலும் ஒற்றுமையிலும் மட்டுமே ஆண்டவர் வாழ்கிறார் என்பதை அந்த இளைஞர்களுக்கு எளிதாக புரிய வைத்தார். உலகில் பிறந்த அனைவரும் தங்களை உறவுகளாக நட்பாக பார்க்கும் காலம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவரை காண முடியும். பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். ஒரு பணக்காரர் மெக்காவிற்கு ஒரு தனது ஒட்டகத்தில் புனித யாத்திரை புறப்பட்டார். அவருக்கு பணி செய்ய பல வேலையாட்களும் உடன் சென்றனர். கடும் வெப்பமுள்ள பயங்கர பாலைவனத்தை கடந்தே அவர்கள் மெக்காவை அடைய முடியும். வழியில் ஒரு ஏழையை சென்று கொண்டிருந்தார். அவரிடம் பணக்காரர், தம்பி எங்கே செல்கிறாய் என்றார். அவர் தான் மெக்காவிற்கு புனித பயணம் செய்வதாக சொன்னார். பணக்காரருக்கு சிரிப்பு வந்துவிட்டது. ஏனப்பா, நாங்கள் ஒட்டகங்களில் பயணிக்கிறோம், எப்படியும் மெக்காவை அடைந்து விடுவோம். நீயோ செருப்பு கூட போடாமல் பாலைவனத்தை கடக்கப் போவதாக சொல்கிறாய். அங்கிருக்கும் சுடு மணலில் உன் கால் வெந்தல்லவா போகும், உன்னால் எப்படி நடக்க முடியும் என்றார் சற்றே கேலி துணிக்க. ஐயா, எனக்கு இன்பம் துன்பம் பற்றி கவலை இல்லை. என் கருத்தில் இறைவன் மட்டுமே இருக்கின்றார். நான் அரசனாக இல்லாமல் இருக்கலாம், அதுபோல என்னை கட்டுப்படுத்தவும் எந்த அரசனும் இல்லை. இறைவனே எல்லாமுமாக இருக்கிறான். எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா செயல்களும் இறைவனாலேயே நிகழ்கிறது என நம்புபவன். தாங்கள் புறப்படுங்கள் என்று பதிலளித்தார். பணக்காரர் அந்த ஏழையை ஒரு அறிவீனன் என கருதி ஏதும் சொல்லாமல் போய்விட்டார். பாலைவனத்தில் புகுந்ததும் செல்வந்தருக்கு வெப்பத்தை தாங்கும் சக்தி இல்லை. எனவே அவருக்கு கடுமையான வெப்ப நோய் தாக்கியது. பாலைவன சோலை ஒன்றில் தங்கிய அவருக்கு நோய் அதிகமாகி உயிர் பிரிந்துவிட்டது. அப்பொழுது வழியில் சந்தித்த ஏழை அந்த சோலைக்கு வந்தார். பணக்காரர் இறந்து விட்டதை அறிந்தார். என்ன வசதி இருந்தென்ன? இறைவனே எல்லாவற்றையும் செய்கிறான், எல்லாம் அவனே. அவனது அனுமதியின்றி எதுவும் நடப்பது இல்லை என்று சொன்னபடியே மெக்காவை நோக்கி பயணத்தை தொடங்கினார். இறைவன் நினைப்பதே நடக்கும். இனி பாடலை கேட்கலாம்.

இரண்டு நாட்கள் நோன்பிருங்கள் போதும் என்கிறார். இஸ்லாமிய புத்தாண்டின் முதல் மாதம் முஹரம். ஜனநாயகத்தின் சிறப்பை, மக்களாட்சியின் மாண்பை காப்பதற்காக நபிகளாரின் பேரர் ஹலரத் ஹுசைன் அவர்கள் கர்பாலா களத்தில் தன் இன்னுயிரை ஈத்த நிகழ்வு இந்த முஹரம் 10 நாளில் தான் அரங்கேறியது. நபிகளார் அவர்கள் காலத்தில் மட்டுமல்ல, அதற்கு முன்பிருந்தே இம்மாதத்திற்கென தனித்த சிறப்பினை மக்கள் அளித்து வந்துள்ளனர். இந்த நாளில் போர் புரிவதில்லை. பிர் அப்னையும் அவனது கூட்டத்தாரையும் கடலில் மூழ்கடித்து முசா அவர்களையும் அவர்களது மக்களையும் அல்லாஹ் ஈடேற்றம் பெற வைத்த சிறப்பு இந்த மாதத்திற்கு இருக்கிறது. முஹரம் 10 நாளில் மூசா அவர்களும் நோன்பு நோற்றார்கள். நபிகளாரின் வாக்கின்படி முஹரம் மாதத்தில் 9 மற்றும் 10 நாளில் நோன்பு நோற்பது அவசியம். மேலும் இந்நாளில் நோன்பு வைப்பது அதற்கு

நம்ருதீன் எரிக்குண்டத்திலிருந்து விடுதலை பெற்றார். இப்ராஹிம் அவர்கள் பிறந்ததும் அவர்களுக்கு கலீல் என்னும் பட்டம் அல்லாவினால் சூட்டப்பட்டதும் இந்த நாளில் தான் நிகழ்ந்தது. ஹலரத் அய்யூப் அவர்கள் நோயிலிருந்து குணம் பெற்றதும் இந்த புனித நாளில் தான். மூசா அவர்கள் மட்டுமல்லாது ஹாரூன் அவர்களின் இறைஞ்சுதலும் இந்நாளில் தான் ஏற்கப்பட்டது. இதே நாளில் தான் ஈசா அவர்கள் விண்ணகம் உயர்த்தப்பட்டார்கள். உலகின் முதல் மனிதர்கள் எனப்படுகின்ற ஆதாம் அவர்களும் ஹவ்வா அவர்களும் படைக்கப்பட்டதும் இதே நாளில் தான். நூஹ் அவர்கள் கப்பலில் இருந்து கரை இறங்கியதும் யூனுஸ் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளிவந்ததும் இந்த நாளில் தான் நடந்தது. தாவூத் அவர்களின் பாவ மன்னிப்பு அல்லாவால் ஏற்கப்பட்டதும் சுலைமான் அவர்கள் அரசாங்கம் மீண்டதும் இந்த நாளில் தான். இந்த நாளில் தான் உலகம் முடிவுறும் என நபிகளாரே அறிவித்து உள்ளது இந்த நாளுக்கு உரிய பெரும் சிறப்பு ஆகும். பாடலை கேட்போம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் இணைவது மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். முதலாவதாக நமது சிந்தனைக்கு. தெளிந்த அறிவு தூய சிந்தனை கொண்டவன் வாழ்வில் வெற்றி பெறுவது திண்ணம். உலகிற்கு நன்மை செய்வதே நமது நோக்கம். புகழை எதிர்பார்த்து பணியில் ஈடுபடக்கூடாது. கீழ்ப்படுதலை அறிபவனே கட்டளையிடவும் அறிவான். அதனால் முதலில் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். பொறாமையும் சோம்பேறித்தனமும் அடிமையின் இயல்புகள். எப்பாடுபட்டாவது அவற்றை உதறி தள்ளிவிடுங்கள். சுவாமி விவேகானந்தர். உலகம் அழியலாம், ஆனால் பொறுமை மிக்கவரின் புகழ் ஒரு நாளும் அழியாது. விலங்கிற்கு உடல் வலிமை போதும், மனிதனுக்கோ உடல் வலிமையை விட மன வலிமையே முக்கியம். விதியை வென்றவர்கள் யாரும் இல்லை. விதி வழியே செல்ல மதி தூண்டப்படுகிறது. நல்ல நூல்களை படிப்பதால் மனம் நலம் பெறுகிறது. உலகிலுள்ள ஒரே உண்மை பொருள் கடவுள் மட்டுமே. மற்றதெல்லாம் அர்த்தமற்ற சங்கதிகள். கிருபானந்த வாரியார். பக்தி என்றால் என்ன சொல்கிறார் ஸ்ரீ அன்னை? பக்தி என்பது எதையும் தனதாக்கிக் கொள்வது அல்ல, தன்னையே உலகிற்கு பொது நலத்துடன் அர்ப்பணிப்பதாகும். ஒருபோதும் தற்புகழ்ச்சி கொள்ள வேண்டாம். அதனால் மனதின் பேராற்றல் சிறிது சிறிதாக வீணாகிவிடும். கோபம் எப்பொழுதுமே முட்டாள்தனமானவற்றை மட்டுமே சிந்திக்கும், பேசவும் வைக்கும். தவறை உணர்ந்து திருத்திக் கொள்வது ஒன்றே வாழ்வில் அதை தவிர்ப்பதற்கான ஒரே வழி. கடவுளை அறிவது எப்படி? வழிகாட்டுகிறார் ஜக்கி வாசுதேவ். இதயத்தில் தேடல் தீவிரமாகும் போதும் அறியாமையால் செய்த தவறுகள் தரும் வலிமையால் மனம் துடிக்கும் போதும் கடவுளை அறியும் வாய்ப்பு கிடைக்கும். உண்மை என்பது என்றோ ஒரு நாள் அடைய வேண்டிய இலக்கு அல்ல. வாழ்வில் பெரிதாக மதித்த விஷயம் கூட அற்பமானதாக மதிக்கப்படும் போதுதான் ஆன்மீகத்தில் காலடி எடுத்து வைக்க முடியும். மனதில் எல்லைகளை கடந்த மனிதனே எப்பொழுதும் விழிப்பு நிலையில் இருக்க முடியும். தைரியமே சிறந்த துணை. தைரியம் ஒன்றே சிறந்த துணையாகும். உலகில் எதையும் சாதிக்கும் வலிமை இதற்கு மட்டுமே உண்டு. உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை மனிதனுக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும். நல்லவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். ஒருபொழுதும் அவர்களின் உள்ளம் நோகும் விதத்தில் நடப்பது கூடாது. கோபத்தை அறவே கைவிட்டவர்களின் வாழ்வில் துன்பத்திற்கு இடமே இல்லை. சுயநலத்தால் பொய் பேசுவது பாபம் ஆகும். கால வெள்ளத்தில் வரும் புதிய மாறுதல்களை எல்லாம் தனதாக்கிக் கொண்டு வாழ பழக வேண்டும். நல்லறிவு, குறைவில்லாத செல்வம், மனத்துணிவு மூன்றும் இருந்தால் எல்லா துன்பமும் இன்பமும் உண்டாகும். துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு சிரிக்க பழகுங்கள். அதுவே அத்துன்பத்தை விட்டும் வாழாகிவிடும். தெய்வத்தை கும்பிட்டாலும் கும்பிடாவிட்டாலும் யாரையும் ஏமாற்றாமல் வாழ்ந்தாலே போதும், தெய்வத்தின் அருள் கிடைக்கும். பிறரது குறையை பொருட்படுத்தாமல் அவர்களிடம் உள்ள நல்ல அம்சங்களை பாராட்ட பழகுங்கள். உலகிற்கு மூல காரணமாக விளங்கும் கடவுளை அறிவது ஒன்றே நிரந்தர இன்பத்தை தரும். பணம் பதவியால் கிடைக்கும் இன்பத்தை விட அதை காப்பாற்றிக் கொள்ளத்தான் மனிதன் அதிகம் துன்பப்பட வேண்டியிருக்கிறது. மனம் அன்புமயமாகிவிட்டால் யாருக்கும் தீங்கு எண்ணாத நற்குணம் உண்டாகும். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம். ரோஸ்

0: இது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரம், தகவல் அறியும் நேரம். இது என்ன, வாந்திக்கு 50 லட்சங்களா? இங்கிலாந்தில் லான்காஷையர் என்னும் நகரை சேர்ந்த தம்பதியர் கேரி ஏஞ்சலா வில்லியம்ஸ். வழக்கமாக அங்குள்ள கடற்கரையில் பொழுதை செலவழிக்கும் இவர்களது முக்கிய பணி, திமிங்கிலம் வாந்தி எடுத்த பிறகு கரையில் ஒதுங்கும் கழிவில் ஏதாவது அதிசயமான பொருட்கள் இருக்கிறதா என்று கண்டுபிடிப்பதுதான். அதாவது, நடுக்கடலில் உள்ள திமிலங்கள் அரிதான மீன்களை உண்டபின் சில மீன்கள் சரியாக செறிக்காமல் திமிங்கிலத்தின் குடல் பகுதியிலேயே தங்கிவிடும். அவை ஒரு பெரிய பந்து போல உருவாகி நீண்ட நாட்களுக்கு பிறகு வாந்தியாக வெளியே வந்துவிடும். இதை அம்பர் கிரீஸ் என்று அழைக்கிறார்கள். வாசனை திரவியங்கள் தயாரிக்க இது முக்கியமாக தேவைப்படுவதால் இதன் மதிப்பும் சந்தையில் மிக அதிகமாக உள்ளது. இந்நிலையில் இத்தம்பதியர் இத்தகைய மெழுகு பந்துகளை சேகரிக்க பழகினர். 157 கிலோ எடை உள்ள இதன் மதிப்பு 50 லட்சம் ரூபாய். 3 ஆண்டுகளுக்கு முன் இதைவிட பெரிதான திமிங்கிலம் வாந்தி எடுத்த இதைவிட சற்று பெரிதான பொருளை 1.5 கோடி ரூபாய்க்கு விற்று இத்தம்பதியர் கோடீஸ்வரர் ஆகினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சிகரம் தொடுவோம், மென் திறன் வளர்ப்போம். இன்றைய சூழலில் மாணவர்களும் சரி, வேலை தேடும் இளைஞர்களும் சரி, தங்களுக்கு என ஒரு பட்டப்படிப்பு போதும் என்று நினைக்கிறார்கள். 20 ஆண்டுகளுக்கு முன் ஒரு வேலைக்கு ஏதேனும் ஒரு பட்டப்படிப்புடன் தட்டச்சில் அல்லது சுருக்கெழுத்தில் இளநிலை தேர்ச்சி போதுமானதாக இருந்தது. ஆனால் இன்று எவ்வளவுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்புகள் பெருகி வருகின்றனவோ அந்த அளவிற்கு போட்டிகளும் அதிகரித்திருக்கின்றன. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது இந்த சூழலுக்குத்தான் கச்சிதமாய் பொருந்தும். நிலைமை இப்படி இருக்க பெரும் திரளில் தம்மை தனித்தன்மையுடன் காட்டிக் கொள்வது அவசியம். இதற்கு மென்திறன் நமக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். நாம் கற்கும் பட்ட படிப்போ விருப்ப பாடமோ அல்லது தொழில்நுட்ப கலையோ, இவை அனைத்துமே கடினத்திறன் எனப்படும். இதில் போட்டியாளர்கள் எல்லோருமே சமநிலையில் தகுதி பெற்றிருப்பர். இதற்கும் மேல் ஒரு நிறுவன சூழ்நிலைக்கு ஏற்ற தனித்திறனையே மென்திறன், சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்கிறோம். மென்திறனே ஒருவரின் தன்னம்பிக்கை அளவை காட்டுகிறது. இன்றைய சூழலில் அனைத்து நிறுவனங்களுமே விண்ணப்பதாரர்களிடமிருந்து மென்திறனையும் அதிகம் எதிர்பார்க்கின்றன. பொதுவாக தகவல் தொடர்பு திறன், உடல் அசைவு மொழி, தலைமை பண்பு, நேர மேலாண்மை, செயல் ஈடுபாடு, கூட்டு முயற்சி, முடிவெடுக்கும் திறன், சிக்கல் தீர்க்கும் திறன், உடை நாகரீகம், மேஜை நாகரீகம், பொது இட பேச்சு நாகரீகம் ஆகியவை மென்திறனில் அடங்கும். இதில் தகவல் தொடர்பு திறன்தான் அதிமுக்கியம். இதில் பேச்சு திறனும் எழுத்து திறனும் அடங்கும். இந்த மென்திறனுக்கெல்லாம் அடிப்படை மூலக்கூறு தன்னம்பிக்கைதான். எவரும் பிறக்கும் போதே மென்திறனோடு பிறப்பது இல்லை. தங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டாலே மென்திறன் தானாகவே வளர்ந்துவிடும். இன்றைய வியாபார உலகில் பல நிறுவனங்கள் மென்திறன் கற்றுத்தர போட்டி போட்டுக் கொண்டு வருகின்றன. ஆனாலும் மென்திறன் என்பது நமக்கு நாமே பழகிக் கொள்வது என்பது நாம் உணர வேண்டும். ஆகவே மென்திறனை வளர்த்துக் கொள்வோம், வாழ்வில் வளம் பெறுவோம். இணைந்திருங்கள், இது எம்டிஆர் எஃப்எம். ஒரு பாடலை கேட்கலாம்.
1: யார் பார்த்தது நெஞ்சோ

இது ஆரோக்கியம் அறியும் நேரம். கால் பாதங்களில் தசை சுருக்கமா? கால் தசைகளில் சுருக்கம் என கவலை வேண்டாம். சிறிதளவு சர்க்கரை எடுத்து எலுமிச்சை சாற்றுடன் கலந்து காலில் தேயுங்கள். இயற்கையான ஸ்க்ரப் அது. இதன் மூலம் இறந்த செல்கள் உதிர்ந்துவிடும். பிறகு கிளிசரின் தடவி வாருங்கள். கால் தசைகள் சுருக்கமின்றி பொலிவாகும். இன்னொரு வழியும் கூட இருக்கிறது. இரண்டு பக்கெட்டுகளில் ஒன்றில் மிதமான வெந்நீரும் இன்னொன்றில் குளிர்ந்த நீரும் எடுத்துக்கொள்ளுங்கள். வெந்நீரில் 2 நிமிடங்கள் காலை வைத்துவிட்டு பின் குளிர்ந்த நீரில் 2 நிமிடங்கள் வைத்திருங்கள். மாற்றி மாற்றி பலமுறை இப்படி செய்யலாம். அந்த நீரில் கல் உப்பு சிறிதும் சேர்த்தால் கால்களுக்கு மிகவும் நல்லது. இப்பொழுது ஒரு ஆரோக்கிய சமையல் ஒன்று பார்க்கலாம். வேப்பம்பூ கட்லட். என்னென்ன தேவை? வேப்பம்பூ 100 கிராம், உருளைக்கிழங்கு 50 கிராம், வெங்காயம் 50 கிராம், நறுக்கிய பச்சை மிளகாய் 3, இஞ்சி 10 கிராம், பிரெட் க்ரம்ஸ் 5 கிராம், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 2 கிராம், மிளகுத்தூள் 2 கிராம், நல்லெண்ணெய் 20 மில்லி, ஜீரகத்தூள் 5 கிராம், மஞ்சள் தூள் 2 கிராம், கொத்தமல்லி சிறிதளவு. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். வேப்பம்பூ 100 கிராம், உருளைக்கிழங்கு 2 அல்லது 50 கிராம், வெங்காயம் 50 கிராம், நறுக்கிய பச்சை மிளகாய் 3, இஞ்சி 5 கிராம், பிரெட் க்ரம்ஸ் 5 கிராம், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 2 கிராம், மிளகுத்தூள் 5 கிராம், நல்லெண்ணெய் 20 மில்லி, ஜீரகத்தூள் 5 கிராம், மஞ்சள் தூள் 2 கிராம், கொத்தமல்லி இலை சிறிதளவு. இதை எப்படி செய்வது? வேப்பம்பூவை 30 நிமிடங்கள் தண்ணீரில் ஊற வைக்கவும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றவும். அதில் வேப்பம்பூ, பச்சை மிளகாய், வெங்காயம், மஞ்சள் தூள், இஞ்சி, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, உப்பு, வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக வதக்கவும். இந்த கலவையை நன்கு கலந்து உருண்டைகளாக செய்து பிரெட் க்ரம்ஸில் உருட்டி கொள்ளவும். நான்ஸ்டிக்குகள் தபாவில் தட்டி இருபுறமும் சிவக்க பொறித்தெடுக்கவும். கொத்தமல்லி இலையை தூவி தக்காளி சாஸுடன் பரிமாறவும். இணைந்திருங்கள். இது MTR FM.

இனி எம்டிஆர் நேரம் பகுதியில் நாம் இணைய இருப்பது நீதி நூல்களில் நிர்வாகம். என்றும் துன்பமில்லை யாருக்கு? அறிவதறிந்தடங்கி அஞ்சுவதுக்கு அஞ்சி உருவதுளவு உவப்பச் செய்து பெறுவதனால் இன்புற்று வாழும் இயல்பினார் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது. துன்பமே இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் அதற்கான வழிகள் எவை? அவற்றையே இந்த பாடல் சொல்கிறது. அறிய வேண்டியனவற்றை அறிதல் ஒரு வழி. அப்படி அறியும் பொழுது அறிந்து கொள்ளுவதும் அதிகம், அறிந்து கொள்ள வேண்டியதும் அதிகம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். இதை அறிதோறும் அறியாமை கண்டற்றால் என்கிறார் திருவள்ளுவர். ஆகவே அறிவின் நாட்டம் அடக்கமுடைமைக்கு காரணமாகிறது. அஞ்ச வேண்டியனவற்றுக்கு அஞ்சுவது துன்பம் நீக்கும் வழிகளில் ஒன்று. பழிபாவங்கள் செய்வதற்கு நாம் அஞ்ச வேண்டும். அஞ்சாமல் இருக்கக்கூடியனவற்றில் அஞ்சாமை தேவை. அடுத்து உலகம் உவப்ப உருவது செய்வது. நாம் செய்வதெல்லாம் மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற மகாகவி பாரதியார் சொன்னது போல அமைய வேண்டும். இந்த மூன்று வழிகளையும் பின்பற்றினால் இன்பம்தான் துன்பமில்லை. நாம் விற்பனை செய்யும் பண்டம் பணி, அது உலகில் பலருக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். நம் தயாரிப்புகளினால் யாருக்கேனும் ஏதாவது கெடுதல் விளைந்தால் பின்னர் நம்மையும் கேடு சூழும் என்று இந்த வர்த்தகத் துறையினர் பின்பற்றினால் இது அந்த துறையில் உள்ளவர்களுக்கு நன்மை தரும். முதல் வழி அறிவது அறிவது. நுழையும் துறை பற்றிய சகலவிதமான தகவல்களை திரட்டி வைப்பதும் அவற்றை பயன்படுத்துவதும், அடடா இது தெரியாமல் போயிற்றே, தெரிந்தால் இப்படி கஷ்டப்பட்டிருக்க மாட்டேனே என்றபடி வருந்துவதற்கு இடம் தராது. இரண்டாவது அஞ்சுவதற்கு அஞ்சுவது. தவறுகள் செய்வதற்கு அஞ்ச வேண்டும். நாம் விற்பனை செய்யும் பொருளின் தரத்தையும் நம் தரத்தையும் குறைத்துவிடும். பிறகு கஷ்டம்தான். மூன்றாவது உலகத்திற்கு உவப்பச் செய்வது. காலாடலும் நாளாடலும். காலாடு போழ்தி கழிக்கிழங்கர் வானத்து மேலாடு மீனின் பலராவர் ஏலா இடரொருவர் உற்றக்கால் ஈர்க்குன்றானாட தொடர்புடையோம் என்பார் சிலர். பிறரார் கண்டுகொள்ளப்படாதபடி பொது இடங்களில் சிலரை பார்க்கும் பொழுது, அடடா அவரா இப்படி என்று ஆச்சரியப்பட்டு போவோம். அவர் ஒரு காலத்தில் மந்திரியாக இருந்திருப்பார், தொழிலதிபராக இருந்திருப்பார், என்று யாராலும் கவனிக்கப்படாமல் வந்து போவார். மந்திரியாக இருந்ததினால் அவர் பதவியின் காரணமாக எப்பொழுதுமே அவரை சுற்றி கூட்டம் இருந்திருக்கும். பதவி போய் அரசியல் செல்வாக்கும் போய் மாலை மரியாதைகள் எல்லாம் போய் அதே மனிதர் கியூவில் நின்று டிக்கெட் வாங்கி கொண்டு ரயில்வே ஸ்டேஷனில் நுழைந்தால் அவரா இவர் என்று நினைக்க தோன்றும். அதிகாரிகள் விஷயமும் அப்படித்தான். பதவியில் இருக்கும் பொழுது அவரை பார்க்க வருபவர்கள் எத்தனை பேர், தயவு நாடுபவர்கள் எத்தனை பேர், எது கேட்டாலும் தரமுன் வந்தவர்கள் எத்தனை பேர். ஓய்வு பெற்றதும் எல்லாம் போய்விடுகிறது. இதையே ஒரு திரைப்படத்தில் பொசிஷன் போனவுடன் பொசஷன் எல்லாம் போயிடுச்சு என்ற வசனம் உணர்த்துகிறது. நொடித்து போன தொழிலதிபர்களின் எதிர்காலமும் அப்படித்தான். ஆனால் முதல் இருவகைக்கும் மூன்றாம் வகைக்கும் வேறுபாடு இருக்கிறது. அரசியலில் தேர்தல்களில் வெற்றி தோல்வி, கூட்டணி அமைப்புகளை ஒட்டி ஒரு அரசியல்வாதிக்கு பரிதாப நிலை வரும். அதிகாரிக்கு ஓய்வு பெற வயது உண்டு. தொழில் அதிபர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை. நொடித்து போனதற்கு அவர்களே காரணமாக இருந்திருப்பார்கள். எனவே அவர்கள் இந்த பாடலின் பொருளை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். வசதியாக இருக்கும் பொழுது வானத்து நட்சத்திரங்களை விட அதிகமான நண்பர்கள் இருப்பார்கள். ஆனால் துன்பம் வந்துவிட்டால் அவருக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு என்று சொல்லிக்கொள்ள ஒரு சிலர் கூட இருக்க மாட்டார்கள். இணைந்திருங்கள், இது எம்டிஆர் எஃப்எம். பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது திருத்தலம் உலாவரும் நேரம். மயிலாடுதுறை செல்ல மறக்காதீங்க. ஐப்பசி மாதம் காவிரியில் நீராடி மயிலாடுதுறை மயூரநாதரை வழிபட்டால் பாவம் நீங்கி புண்ணியம் சேரும். பார்வதியை மகளாக பெற்ற தட்சன் யாகம் நடத்தினான். அதற்கு மருமகன் சிவனை அழைக்கவில்லை. மேலும் யாகத்திற்கு சென்ற மகளையும் அவமானப்படுத்தினான். வீரபத்ர வடிவெடுத்த சிவன் யாகத்தை அழித்தார். தன் சொல்லை மீறி பார்வதியை மயிலாக பிறக்கும்படி தண்டித்தார். அந்த மயில் இத்தலத்தில் சிவனை வேண்டி தவம் இருந்தது. சிவனும் மயில் வடிவில் வந்து கௌரி நடனம் ஆடி தேவியை ஆட்கொண்டார். சிவன் மயிலாக வந்த தலம் என்பதால் சுவாமிக்கு மயூரநாத சுவாமி என்ற பெயர் உண்டாயிற்று. மயூரம் என்றார் மயில். காலப்போக்கில் இது மயூரநாதர் ஆயிற்று. ஊரின் பெயர் மயூரம், மாயவரம் என்று இருந்து மயிலாடுதுறை என பெயர் பெற்றது. இங்கு சிவனை அப்பர் சம்பந்தர் தேவாரத்தில் பாடியுள்ளனர். துலாஸ்தானம். ஐப்பசியில் காவிரியில் நீராடி மயூரநாதரை வழிபட்டால் பாவம் நீங்கி புண்ணியம் உண்டாகும். ஐப்பசியை துலா மாதம் என்பர். இதனால் ஐப்பசி நீராடல் துலா ஸ்நானம் எனப்படுகிறது. இந்த தலத்தில் சிவன் நந்தியின் கர்வத்தை போக்கினார். காவிரியின் நடுவில் நந்தி சிலை உள்ளது. நந்தியின் பெயரால் இடபதீர்த்தம் என்கின்றனர். ஐப்பசி 30 நாட்களும் கார்த்திகை முதல் நாளிலும் இங்கு நீராடுவது சிறப்பு. தினமும் சுவாமி தீர்த்தங்கரைக்கு எழுந்தெழுகிறார். கங்கை நதி ஐப்பசி அமாவாசை என்று காவிரி நீராடின பாவத்தை போக்கிக் கொண்டதாக கருதப்படுகிறது. நாத சர்மா என்ற சிவபக்தர் தன் மனைவியுடன் இங்கு வந்து நீராடி சிவனுடன் ஐக்கியம் அடைந்தார். அவர் ஐக்கியமான லிங்கம் மேற்கு பார்த்தபடி அவரது பெயரிலேயே உள்ளது. அவர் மனைவி ஐக்கியமான லிங்கம் அம்மன் சன்னதிக்கு வலப்புறத்தில் அனவித்யாம்பிகை என்ற பெயரில் உள்ளது. இந்த லிங்கத்திற்கு சிவப்பு சேலை அணிவிக்கப்படுகிறது. பிரகாரத்தில் ஆதி மயூரநாதர் சன்னதி உள்ளது. இந்த சுவாமி அருகில் அம்பாள் மயில் வடிவில் இருக்கிறாள். சுவாமி சன்னதிக்கு பின்புறம் உள்ள முருகன் பற்றி அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடியுள்ளார். கந்தர் சஷ்டியின் போது முருகன் பராசக்தியிடம் வேல் வாங்குவது வழக்கம். ஆனால் இங்கு தந்தையான சிவனிடம் வேல் வாங்குவது மாறுபட்டது. தாண்டவம் ஆடிய நடராஜர் தனி சன்னதியில் இருக்கிறார். தினமும் மாலையில் இவருக்கு முதல் பூஜை நடக்கிறது. ஐப்பசி விழாவில் சிவபெருமான் அம்மனுக்கு நடன காட்சி தந்ததாக நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. தட்சனின் யாகத்திற்கு வந்த ஒரு மயிலை அம்பிகை ஏற்று அருள் புரிந்தாள். மயிலுக்கு அபயம் அளித்ததால் அபயாம்பிகை என்ற பெயர் ஏற்பட்டது. அஞ்சல் நாயகி என்ற பெயரும் உண்டு. இவள் வலது கையில் கிளியுடன் இருக்கிறாள். இவளை தவிர ஆடிப்புற அம்மன் என்னும் பெயரில் வீர சக்தியின் வடிவமாக ஒரு அம்பிகை தனி சன்னதியில் இருக்கிறாள். ஆடிப்பூரம் ஆடி வெள்ளியில் இவள் காவிரிக்கரைக்கு எழுந்து அருளுவாள். பிரகாரத்தில் சந்தன விநாயகர் சன்னதி உள்ளது. சந்தன மரத்தால் ஆன இவரை அகத்தியர் வழிபட்டதால் அகத்திய சந்தன விநாயகர் என்கின்றனர். நவகிரக சன்னதியில் உள்ள சனி தலையில் தீப்பிழம்புடன் ஜுவாலை சனியாக இருக்கிறார். இவர் அருகில் தனியாக சனீஸ்வரர் காகத்தின் மீது அமர்ந்து சிவலிங்க பூஜை செய்கிறார். சனி தோஷம் உள்ளவர்கள் இவரை வழிபட்டால் நற்பலன் உண்டாகும். சிவ சண்டிகேஸ்வரர், தேஜஸ் சண்டிகேஸ்வரர் என இருவர் ஒரே சன்னதியில் உள்ளனர். அஷ்டலக்ஷ்மி, சட்டைநாதர், சிவ பூஜை செய்யும் விஷ்ணு, குதம்பை சித்தர் ஆகியோருக்கும் இங்கு சன்னதிகள் உள்ளன. இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணைவோம்.

இனி குட்டி கதை ஒன்று பார்ப்போமா? பத்ரமதி என்றும் அந்தனர் சில காரணங்களால் வறுமைக்கு ஆளானார். குடும்பத்தை காப்பாற்ற வழியில்லாமல் சுகோஷன் என்ற செல்வந்தரின் உதவியை நாடினார். அவரும் பத்ரமதிக்கு ஒரு நிலத்தை தானமாக கொடுத்தார். இந்த நிலையில் பத்ரமதியின் மனைவி தன் கணவரிடம் திருப்பதி வேங்கடமலையிலுள்ள பாபவிநாசம், ஆகாசகங்கை ஆகிய தீர்த்தம் ஆகியவற்றில் புரட்டாசி மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் நீராடி நிலதானம் அளித்தால் ஏழேழு ஜென்ம பாவம் நீங்கி செல்வ வளம் பெருகும் என்று தான் கேள்விப்பட்ட தகவலை சொன்னாள். பத்ரமதியும் தனக்கு தானமாக கிடைத்த இருந்த சொற்ப நிலத்தையும் பெருமாளுக்கு தானம் அளிக்க திருப்பதிக்கு புறப்பட்டார். ஏழுமலையான் அவர் முன் தோன்றி, என் மீது கொண்ட பக்தியால் உன் கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் சிறு நிலத்தையும் காணிக்கையளிக்க விரும்பினாய், இனி நீ செல்வ செழிப்புடன் வாழ்வாய் என்று அருள் புரிந்தார். இது கண்டு பத்ரமதி மகிழ்ந்தார். பெருமாள் சொன்னது போலவே இழந்த செல்வத்தை அடைந்தார். இணைந்திருங்கள், இது MTR FM.

இனிமையான இந்த காலை நேரத்திலே இன்முகத்துடன் வந்தனம் கூறி காற்றலையில் இணைகின்றேன் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலியுடன்.

உச்சி மலையிலிருந்து புறப்பட்டு துள்ளி ஓடி தாவி வளைந்து நெளிந்து நதியெல்லாம் இணைந்து அழகிய மலர்களிலும் பசுமை இலை குலைகளையும் தாவி வந்து எங்களுக்கு இதமான இன்பம் ஊட்டுகின்றது பொதிகை தென்றல். தென்றல் வீசுகிறது என்றாலே இன்பமாக இருக்கும் மனதுக்கு பொதிகை மலையிலிருந்து புறப்பட்டு வந்து வீசுகின்றதென்றால் சொல்லவும் வேண்டுமா?

பொதிகை மலையிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த தென்றல் மதுரை நகரெங்கும் ஓடி வளைந்து நெளிந்து நாடு நகரமெல்லாம் தாண்டி எமது மொன்றியல் தமிழ் வானொலியின் அலைவரிசை ஊடாக புகுந்து காற்றலையிலே கலந்து கோன்பால் கலையகத்திலிருந்து உங்கள் வாசல் வரை வந்து காது வழி புகுந்து மனதிலே மகிழ்வை தருகின்றது முதல் பாடல்.

நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது மொன்றியால் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றலுடன். இன்றைய பொதிகை தென்றல் அதிகாலை வேளையில் மகிழ்ச்சியூட்டும் மங்களமான மனோநிலையை ஏற்படுத்தும் வேளையில் அடுத்து வரும் பாடலும் பொதிகை தென்றலின் புனிதமான ஒரு பாடல்.

நேயர்களே, பொதிகை மலை உச்சியிலே இருந்து புறப்பட்டு வந்த அந்த தென்றல் வளைந்து நெளிந்து எவ்வளவு அழகாக ரம்மியமாக தன்னுடைய சிறகை விரித்து பறந்து வந்து அங்கே செந்தாளம் பூவில் விழுந்து தழுவி வந்து மேனியை தழுவிய இன்பம் அவருக்கு கூடிய கற்பனைகளை தூண்டிவிட்டதை பார்த்தீர்களா? அது கற்பனை அல்ல, அது உண்மை நிஜத்தைத்தான் அங்கே கற்பனை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அந்த பாடலில் கூறப்பட்ட அத்தனை நிகழ்வுகளும் உண்மையான நிகழ்வுகள் என்றே நாங்கள் கொள்ள வேண்டும். அப்படியான அந்த பொதிகை மலை எங்களுக்கு தருவது ஓர் இதமான இனிமை தரும், குதூகலிக்க வைக்கும் தென்றல். அதுவே பொதிகை தென்றல். அந்த பொதிகை தென்றலை காற்றலையில் சுருட்டி வந்து கோன்பால் கலையகத்திலிருந்து வானலையில் அனுப்பி உங்களையும் குதிகலுக்க வைக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. இன்றைய பொதிகை தென்றல் நிகழ்ச்சியில் நீங்கள் பொதிகை தென்றலை நேரே அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேளையில் உங்களுக்கு அடுத்தும் அள்ளி வரும் இந்த காற்றலை பொதிகை தென்றல் ஊடாக ஓர் பாடலை, அதையும் உங்களுடன் சேர்ந்து நானும் கேட்டு மகிழ்ந்திட விளைகின்றேன் அன்பு உறவுகளே.

பொதிகமலை உச்சியிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த தென்றல் எங்களுக்கு அள்ளி வாரி கொண்டு வந்து வழங்குகின்றது இனிமையான இளம் காலை நேரத்தில் கேட்டு மகிழக்கூடிய கீதங்களை. அன்பு உறவுகளை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவை. 24 மணி நேர தமிழ் சேவையை நீங்கள் கேட்டு மகிழ்ந்திட செல்ல வேண்டிய இணையதள முகவரி mtrfm.com. இதுவேதான் நீங்கள் செய்ய வேண்டியது. எந்த இடத்திலிருந்தும் இந்த பாடல்களை கேட்டு நீங்கள் மகிழ்வதற்கு, வீட்டிலோ வேலை தளத்திலோ எங்கு சென்றாலும் நீங்கள் கேட்பதற்குரிய ஒரு சாதனம் இன்டர்நெட் வானொலி பெட்டி, இன்டர்நெட் ரேடியோ. அந்த ரேடியோவை உங்களுக்கு மொன்றியல் தமிழ் வானொலி அதிபர்கள் இறக்குமதி செய்து உங்களுக்கு தருவிக்கின்றார்கள் வசதியாக. அந்த வானொலி பெட்டியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் இணையதளம் எப்படித்தான் ஈடுபாட்டில் இருந்தாலும், எத்தனை பேர் தொடர்புடன் இருந்தாலும், நீங்கள் உங்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் வைத்து இந்த பாடல்களையும் இந்த நிகழ்வுகளையும் 24 மணி நேரமும் கேட்டு மகிழ்ந்திட உங்களுக்கு அத்தியாவசிய தேவையாக அமைந்திருக்கின்றது அந்த இன்டர்நெட் ரேடியோ. நீங்கள் அந்த இன்டர்நெட் ரேடியோவை எப்படி பெறுவது, எப்படி அதை நீங்கள் இயக்குவது என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள ஒரு தொலைபேசி இலக்கத்தை கொடுக்கின்றேன். தவறாது குறித்து கொண்டு அதனுடன் தொடர்பு கொண்டால் வேண்டிய விவரங்களை பெற்று உங்கள் கையில் அந்த வானொலி பெட்டி கிடைக்கும் வழி செய்யப்படுகின்றது. 514-519-2379 519-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் அழைப்பீர்களானால் வேண்டிய விவரங்களை பெற்று உங்கள் கையில் அந்த வானொலி பெட்டியை பெற்றுக்கொள்ள வசதியாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் மொன்றியலில் வாழும் என் அன்பு உறவுகளை உங்களுக்காக சோவே செல்லோரன் பகுதியில் இருக்கும் மாஷே மைல்ஸ் என்ற ஸ்தாபனத்தில் வானொலி பெட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு சென்றாலும் அந்த உரிமையாளர்களிடம் நீங்கள் அதற்குரிய விவரங்களை பெற்று இந்த வானொலியை பெற்று நீங்கள் மகிழ்வடைந்து கொள்ளலாம். நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின்

0: பாடப்படும் செந்தல்.
1: இணைந்திருந்து மகள்கிறீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில். பொதிகை தென்றல், பொதிகை தென்றல் புறப்பட்டு வந்து உங்களை தழுவும் வேளை தருகின்ற பாடல், அடுத்த பாடல் எதுவென்று பார்ப்போம்.
2: உங்கள் அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் மனதை எவ்வளவு
3: புண்படுத்தவில்லை சாந்தா, புண்படுத்தவில்லை, பண்படுத்திவிட்டாய்.
2: என்ன இருந்தாலும் நான் நடந்து கொண்டது தவறுதான்.
3: உன் நடவடிக்கைகளால் நான் கற்றுக்கொண்டது ஏராளம் ஏராளம். குடும்ப பண்பாடு, வாழ்க்கை பண்பாடு, அறிவு பண்பாடு, எங்கே நீ ஒரு ஆனந்த பண்பாடு.

是发

புலர்ந்து வந்த பொழுதினிலே அதிகாலை வேளையிலே புத்துணர்வுடன் எழுந்திருக்கும் எங்களுக்கு புது உணர்வுகளை தந்துவிடும் பாடல்கள் காதில் வந்தால் மனதுக்கு ரம்யமாகவும் ஒரு உத்வேகமும் தோன்றும் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு புதிய உணர்வை எங்களுக்கு தோன்றச் செய்வதுதான் பொதிகை தென்றல். இது மொன்றியல் தமிழ் வானொலி தரும் பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் தருகின்றது பூந்தென்றல். உங்கள் இனிமையாக நேரத்தை கிரகித்து இந்த நேரத்திலே உங்கள் உணர்வுகளை தூண்டி இன்றைய காலை பொழுது நல்ல முறையில் வளர்ந்து பகலெல்லாம் புத்துணர்வோடு ஓடிச் சென்று உழைத்து வருவதற்காக வருகின்றது இந்த ஒரு பூந்தென்றல்.

மன்னிக்க வேண்டும் உறவுகளே, இருவட்டு இடையிலே தந்த இம்சையையும் பொறுத்து கொண்டு தொடர்ந்து பூந்தன்றலை கேட்ட உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் பொதிகை தென்றல். இன்றைய பொதிகை தென்றல் சுமந்து வந்த பாடல்கள் அத்தனையும் உங்களுக்கு புத்துணர்வை கொடுப்பது என்பது எனது நம்பிக்கை. தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் பொதிகை தென்றலை அனுபவித்து மகிழ்வதற்கு. இதோ அடுத்து வரும் பாடலும் பொதிகை தென்றல் சுமந்து வந்து தருகின்றது.

தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றலுடன். அதிகாலையிலே விழித்தெழுந்து புத்துணர்வுடன் புது பொலிவுடன் காலை கடன்களை முடித்து மங்கள இசை கேட்டு தெய்வ தரிசனத்துடன் அவரவர் கடமைகளுக்கு செல்லும் பகலவனின் துணையுடன் காலை பொழுதை கழிக்க எண்ணும் எங்களுக்கு மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் கொண்டு வந்து தருகின்றது பொதிகை தென்றல். இந்த வேளையில் பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்திருவோம். நீர்களே உலகின் பல பாகங்களிலிருந்து, மூன்று கண்டங்கள், அதாவது ஆசிய, ஐரோப்பிய, அமெரிக்க கண்டங்களிலிருந்து பலதரப்பட்ட நிகழ்வுகளை பல் சுவையுடன் தரம் பெற்ற அறிவிப்பாளர்களினாலும் கலைஞர்களாலும் தயாரித்து 24 நேரமும் பகிர்ந்து அளித்து கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. நீங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியை கேட்டு மகிழ்ந்திட செல்ல வேண்டிய இணையதள முகவரி mtrfm.com. உலகின் இப்பொழுது இந்த நிகழ்வை உலகின் பல பாகங்களிலிருந்தும் கிட்டத்தட்ட 436 லிசனர்கள் என்று கூறப்படுகின்றவர்கள், நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் உலகின் பல பாகங்களிலிருந்தும். மென்மேலும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலி சர்வ தேச வானொலியாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த வேளை, உலகத்தில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியிடம் இன்டர்நெட் ரேடியோ. அடுத்த பாடலை இசை மடுப்போமா?

ஆமாம், மொன்றியல் தமிழ் வானொலியின் நிகழ்வுகள் 24 மணி நேரமும் தாயகம் தமிழகம், ஐரோப்பிய மாநிலம் கனேடிய அமெரிக்க மாநிலத்திலிருந்து பல தரப்பட்ட பல் சுவை நிகழ்ச்சிகளை தராதரமுள்ள பயிற்றப்பட்ட அறிவிப்பாளர்களும் கலைஞர்களும் இணைந்து மொன்றியல் வானொலியில் அலங்கரித்து கொண்டிருக்கும் வேளை, நீங்கள் அந்த நிகழ்வுகளை எந்த நேரமும் கேட்டு மகிழ்ந்திட செல்ல வேண்டிய இணையதள முகவரி mtrfm.com. அது மட்டுமல்லாமல் மொன்றியல் தமிழ் வானொலி உங்களின் வசதிக்காக தரவித்து உங்களுக்கு வழங்குகின்றது. உலகின் எந்த பாகத்திலிருந்தும் எந்த இடத்திலும் வைத்து கேட்கக்கூடிய வகையில் இன்டர்நெட் ரேடியோ. அந்த இன்டர்நெட் ரேடியோவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாயின் எந்தவித தொல்லையும் இல்லாமல் நீங்கள் கேட்காத நிகழ்வை கூட மறு ஒலிபரப்பில் கேட்டு மகிழ்வதற்கு அங்கே ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வானொலியை பெறுவதற்கும் அதை உபயோகிக்கும் விதத்தை அறிந்து கொள்வதற்கும் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379, 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். அல்லது மொன்றியல் தமிழ் ரேடியோ எங்களுடைய MTR ரேடியோ என்ற முகநூலில் உள்ள தகவல் பகுதியிலும் நீங்கள் பதிந்து விடலாம். அது மட்டுமல்ல, MTR FM 247 என்ற ஸ்கைப் முகவரியிலும் சென்று உங்களுடைய விவரங்களை பதிவு செய்வீர்களாயின் உங்களுக்கு வேண்டிய வசதிகள் ஒழுங்குகள் செய்து அந்த வானொலி கையில் கிடைக்க ஒழுங்குகள் செய்யப்படுகின்றது. நேர்களை, நீங்கள் இணைந்திருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின்

ஆமா, இது பொதிகை தென்றல், பொதிகை தென்றல், பொதிகை தென்றல். பொதிகை தென்றல் உங்களுக்கு காலை நேரத்தில் புத்துணர்வுகளை கொடுப்பதற்கு உச்சி மலையாயிருக்கும் அந்த பொதிகை மலையிலிருந்து புறப்பட்டு வந்து கோன்பால் கலையகத்தின் ஊடாக மொன்றியல் தமிழ் வானொலியில் கலந்து காற்றலையுடன் புகுந்து உங்கள் வீட்டினிலே வாசல் வழி வந்து காலை வேளையில் இதமான இன்பமூட்டுகின்றது. மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் பொதிகை தென்றல், பொதிகை தென்றல் தரும் இறுதி பாடல் பொதிகை தென்றலை நிறைவு செய்ய வருகின்றது.

அன்பு உறவுகளே, காலையில் துயிலெழுந்து கடமைகளை முடித்து புத்துணர்வு பெற்று புதிய மனிதனாக புலர்ந்த பொழுதில் வெளியேறி எங்கள் மலர்ந்த நாளை மகிழ வேண்டுமென்றால் அதிகாலையில் மனமகிழ்ச்சியும் மனத்தில் ஓர் எழுச்சியும் வேண்டும். அந்த வகையில் மொன்றியல் தமிழ் வானொலி எங்களுக்கு புத்துணர்வு ஊட்டும் வகையில் தெரிந்து வந்து கொடுக்கின்றது பொதிகை தென்றல் வாயிலாக பலதரப்பட்ட ராகங்களும் கருத்துக்களும் அமைந்த பல் சுவையான பாடல்களை. அந்த பாடல்களில் வரும் இனிமையான புனிதமான ஓர் ஆரோக்கியமான கருத்துக்களையும் மனதுக்கு ஆதங்கமான உணர்வுகளையும் கொடுத்து இன்றைய நாளை நல்ல நாளாக்க வந்த பொதிகை தென்றலுக்கு நாங்கள் தலை சாய்த்து, இதற்கு முன்பு என்னுடன் எங்கள் கலையகத்தில் கடமையாற்றிய எனது அன்பு உறவுகளுக்கு வணக்கம் கூறி அவர்களை வாழ்த்தி, என்னை தொடர்ந்து கடமையாற்ற இன்று நாள் முழுவதும் வானொலியில் கடமையாற்ற வரும் பணிய அன்பு உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் கலைஞர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வாழ்த்தும் வரவேற்பும் வணக்கமும் கூறி, மீண்டும் ஓர் மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல் நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு அன்புடன் விடை பெறுகின்றேன். உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம், நன்றி, அன்பு உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்போது முதல் காற்றலைக்கு வர இருக்கிறது. அன்றும் இன்றும் பழைய மற்றும் புதிய பாடல்கள் ஒளி உலா வரும் நேரம் இது. ஆசையே துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம் என்ற புத்தரின் சிந்தனை வரிகளோடு உங்களுடன் இணைவது கரூர் மாவட்டம் M.R. கண்ணன். வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஆசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்க இருக்கும் பாடல் தை பிறந்தால் வழி பிறக்கும் படத்திற்காக கவியரசர் கண்ணதாசனின் கவி வரிகளில் திருச்சி லோகநாதன் பாடிய பாடல் கே.வி. மகாதேவன் இசையில் இதோ இப்போது காற்றலைக்கு வருகிறது.

இதயத்துக்கு இதமாக்கி சென்ற அந்த பாடல் தை பிறந்தால் வழிபிறக்கும் படத்திற்காக. பல ஜாம்பவான்கள் உலா வந்த காலங்களில் தமிழ் உச்சரிப்பை மிகவும் சரியாகவும் வேகமாகவும் பேசிய லட்சிய நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நடித்த அந்த படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டீர்கள். இனி இன்றைய பாடலாக ஒலுக்கி இருக்கும் பாடல் திருப்பதி ஏழுமலை வெங்கடேச படத்திற்காக. தூக்கம் விற்றுத்தானே ஒரு கட்டில் வாங்க ஆசை, எந்த ஆசையை பூர்த்தி செய்கிறோமோ அந்த பொருளே அல்லது ஆணோ தொழிலோ புகழோ நம்மை முழுகி விடுகிறது என்று விளங்கிய சிறந்த பாடலை இப்போது கேட்டு ரசிப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் வானொலியில் அன்றும் இன்றும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அன்றைய பாடல் நம்ம வீட்டு கல்யாண படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடல். பாடலுக்கு இசை குன்னக்குடி வைத்தியநாதன். இந்த வையகத்தில் தாயின் பாசம் அரவணைப்பு ஈடாக எதையும் யாரையும் உதாரணமாக சொல்ல முடியாது. தாய்க்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. உயிருடன் இருக்கும்போது அவருக்குண்டான பணிவிடைகளை செய்துவிடுங்கள், இல்லையெனில் கண்டிப்பாக கண்ணீர் வடிக்கும் நிலை வரக்கூடும். இந்த அருமையான பாடலை கேட்டு பாருங்கள் நேயர்களே.

ஒழித்து சென்ற அந்த பாடல் நம்ம வீட்டு கல்யாணம் படத்திற்காக கவியரசர் கண்ணதாசன் கற்பனை வரிகளுக்கு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இசையமைத்திருந்தார். பாடலை பாடினார் பி. சுசிலா. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் இன்றைய பாடல் வியாபாரி படத்திற்காக ஹரிகரன் அவர்கள் பாடிய பாடல். உருவமறிய கருவிலும் என்னை காதல் செய்தவளே உம்மை போல யார் உண்டு, கருவறைக்குள் தெய்வம் இருந்தால் அது கோவில், தெய்வத்துக்குள் கோவில் இருந்தால் அதுதான் அம்மா. அம்மாவை பற்றி ஆயிரம் பாடல்கள் இருந்தாலும் இந்த ஒரு பாடல் ஒவ்வொரு முறையும் கேட்கும் பொழுது மனது நெகிழத்தான் செய்கிறது. ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்தே நின்னாலும் தாயை போல தாங்க யாராலும் முடியாது. எத்தனை சொந்த பந்தம் இருந்தாலும் அம்மா இல்லை என்றால் யாரும் பார்க்க மாட்டார்கள். இந்த உலகத்தில் வாங்க முடியாத ஒரே சொத்து அம்மா மட்டும்தான். நான் தாயை விட பெரிய சொத்து வேற எதுவும் இல்லை.

24 மணி நேரமும் இடைவிடாது இசைமலையை கொட்டி கொண்டிருக்கும் உங்கள் எம்டிஆர் பண்பலையில் அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது அன்றும் இன்றும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் கல்யாண பரிசு படத்திற்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகளுக்கு பி சுசீலாவுடன் பாடி இசை அமைத்திருக்கிறார் ஏ எம் ராஜா. இசை சந்தங்களுக்கு ஏற்ப சொற்களின் உச்சரிப்பை தருவது மன்னன் என் பட்டுக்கோட்டையார். வாளில்லாத ஒரு அணில் ஆள் இல்லாத நேரம் பார்த்து தாவி குதிக்குது கையில். அன்பு மீறி போனதினாலே அபிநயம் புரியும் சரோஜா தேவியின் முகம் ஆசையின் மனதை அஞ்சி கொஞ்சி பாடியது பி சுசீலாவின் குரல் வண்ணத்தில் கேட்டு ரசிப்போம்.

ஒழித்து சென்ற கல்யாண பரிசு படப்பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழுக்க இருக்கும் இன்றைய பாடல் என்னப்பெத்த ராசா படத்திற்காக. அசவச்ச பேரையெல்லாம் ஆதரிக்கும் ராசா. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அன்றும் இன்றும். பாடல் இதோ.

ஒழித்து சென்ற அந்த பாடலுக்கும் ஒழுக்கி இருக்கும் பாடலுக்கும் இசையமைத்தவர் இசைஞான இளையராஜா. இசைஞான இளையராஜாவின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் தனது தெய்வீக குரலில் பாடிய ரிஷி மூலம் படப்பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒளியேற இருக்கிறது. ரிஷி மூலம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், அதாவது டி எம் சவுந்தரராஜன் தன்னுடைய தெய்வீக குரலில் நமக்கு தந்த அருமையான ஒரு பாடல். 50 வயதை கடந்த அனைவரும் இந்த இனிமையை நன்கு உணர்ந்திருப்பார்கள். நடிகர் திலகத்தின் கதாபாத்திரத்துக்கு ஏற்றவாறு சற்றே குரலில் தளர்வுடன் மிகவும் இனிமையாக பாடியிருப்பார் டிஎம்எஸ் அவர்கள். இதை தவிர வேறு யாராலும் இந்த பாடலை இப்படி பாடியிருக்க முடியும் என்பது சற்று யோசிக்க வேண்டிய விஷயம்தான். கேட்டு ரசிப்போம். ரிஷி மூல படப்பாடல் இப்போது வருகிறது.

அன்பு உறவுகள் நடந்து கொண்டிருப்பது எம்டிஆர் வானொலியில். அன்றும் இன்றும் இசைமலையில், இசைமலையில் நடந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கு அடுத்ததாக வர இருக்கும் இன்றைய பாடல் எங்க ஊர் காவல்காரன் படத்திற்காக பி சுசிலா பாடிய பாடல். 1988 ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் ராமராஜன், கௌதமி ஆகியோர் நடித்திருந்தார்கள். படத்தை இயக்கியிருந்தார் டி பி கஜேந்திரன். பாடலுக்கு இசையமைத்திருந்தார் இசைஞானி இளையராஜா. இந்த படத்தில் உள்ள அனைத்து பாடல்களும் அருமையாக இருந்தாலும் ஆசை சம்பந்தமாக பி சுசிலா பாடிய இந்த பாடல் படத்தின் பாடல்களிலேயே முதன்மை பெற்றது என்பது சொன்னால் யாரும் மறுக்கப் போவதில்லை. படத்தை தயாரித்திருந்தார் கல்யாணி முருகன். இசைஞானியின் இன்னிசையில் பி சுசிலாவின் குரலில் இப்போது பாடலை கேட்டு ரசிப்போம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR வானொலியில் அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அன்றைய பாடல் என் அண்ணன் படத்திற்காக TM சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல். பாடலுக்கு இசை அமைத்திருக்கிறார் KV மகாதேவன். 1970 ஆண்டு வெளிவந்த இத்திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் பா. நீலகண்டன்.

0: இனி நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்க இருக்கும் பாடல் எங்க ஊரு ராசாத்தி படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எங்க ஊரு ராசாத்தி. தூய தமிழ் வார்த்தைகளை கேட்டு உணரும் பாக்கியம் இந்த பாடலில் கிடைப்பது என்பதை மறுக்க முடியாது. காலத்தால் மனதை மயக்கக்கூடிய இனிமையான பாடல். தங்கை அமரன் இசையில் ஜானகி குரல் வண்ணத்தில் வருகிறது பாடல்.
1: ஆசைப்படு.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அன்றும் இன்றும் ஆசை என்பது நமக்கு தேவையான ஒன்று. தேவைகள் மாறுபட்டாலும் ஏதாவது ஒரு தேவைக்காக கண்டிப்பாக தேவைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆசையும் அழிவில்லாதது, இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆசை மற்றும் தேவை இவை இரண்டு சொற்களையும் மாற்றி மாற்றி உபயோகித்தாலும் இவை இரண்டிற்கும் மிகுதியான வேறுபாடுகள் உண்டு. ஆசை கொண்ட பொருட்கள் அத்தியாவசியமானதாக இல்லாவிடில் நன்றாக வாழ உதவும் என்ற கருத்தினை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடுபட்டுக் கொள்கிறேன். நிகழ்ச்சி பற்றிய தங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் அன்பு உறவுகளே. இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சேவை. இத்துடன் இன்றைய அன்றும் இன்றும் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் பிறிதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் அன்புடன் உங்கள் எம் ஆர் கண்ணன். நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மோன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள் MTR FM வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக வெள்ளிக்கிழமை விரதம் என்ற படத்திலிருந்து ஆசை அன்பு இழைகளினாலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் TM சுந்தரராஜன், P. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நல்ல முடிவு என்ற படத்திலிருந்து முல்லை பூ போலே ரெண்டு மூக்குத்தி மின்னுதலி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாழ நினைத்தால் வாழலாம் என்ற படத்திலிருந்து வீணை மீட்டும் கைகளே மாலை சூட்டவா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீ ஒரு மகாராணி என்ற படத்திலிருந்து அவள் ஒரு பச்சை குழந்தை பாடும் பறவை பருவம் 16 என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், P சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மயங்குகிறாள் ஒரு மாது என்ற படத்திலிருந்து ஒரு புறம் வேடன் மறுபுறம் நாகம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை என்ற படத்திலிருந்து நாயகன் அவன் ஒரு புறம் அவன் விழியில் மனைவி அழகு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேன் சிந்திதே வானம் என்ற படத்திலிருந்து உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாலூட்டி வளர்த்த கிளி என்ற படத்திலிருந்து நான் பேச வந்தேன் சொல்லத்தான் ஓர் வார்த்தை இல்லை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அலைகள் என்ற படத்திலிருந்து பொன்னென்ன பூவென்ன கண்ணு உன் கண்ணாடி உள்ளத்தின் முன்னே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. ஜெயச்சந்திரன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அவள் அப்படித்தான் என்ற படத்திலிருந்து உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக கனிமுத்து பாப்பா என்ற படத்திலிருந்து ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTREFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக நெஞ்சமெல்லாம் நீயே என்ற படத்திலிருந்து யாரது சொல்லாமல் நெஞ்சல்லி போவது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் வாணிஜியராம்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். இதுவரை நமது MTR FM வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTR FM வானொலியோடு இணைந்திருந்து 24 மணி நேரமும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தானா என்றும் கேட்டு நாங்கள் அனைவரும் நலமென்றும் கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கேட்டு மகிழ்வோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் வளமையாக மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். ஏன் சிரித்தாய் என்னை பார்த்து, அற்புதமான ஒரு காவிய பாடல், பொன்னி திருநாள் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்தின் முதல் பாடலாக ஒலிக்க வைக்கின்றார் சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம்.

பெண்ணை கொண்ட மௌனம் என்ற காதல் கீதம் திரைப்படுத்த பாடல் கேட்போம். இந்த பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து அன்புடன் டிராஞ்சி அனுப்பி வைத்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் விஜயராணி மத்திய மாகாணம் கண்டி ஈழமணி திருநாட்டிலிருந்து அனுப்பிய பாடல். நான் ஒன்று நினைச்சேன் என்ற வரி கொண்ட பாடல் கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அவரை தொடர்ந்து வரும் இன்னும் ஒரு பாடல் அல்பர்டா மாநகரம் சாந்தினி கனடாவிலிருந்து கேட்கின்றார். மல்லிகை என் மண்ணின் மயங்கும் என்ற தீர்க்க சுமங்கலி திரைப்படுத்து பாடலை.

கனடா கலிகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்துக்காக மீண்டும் வான்கூவர் மாநிலம் வசந்தி தந்த பாடலை கேட்போம். நீதானா நிஜம் தானா என்ற பாடல் நாளெல்லாம் பௌர்ணமி என்ற திரைப்படத்திலிருந்து இப்பொழுது ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் பாடலும் கனடா வான்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி தந்த பாடல். இளவரசி நீங்கள் தந்த பாடல் உன்னை நம்பி வந்த என்னை என்ற ஒரு புதிய திரைப்படம் லெனின் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. கேட்டுத்தான் பார்ப்போமே.

உறவுகளோடு உறவுகளாக அடுத்து வரும் பாடல்களை தருகின்றார்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள். வழமை போல மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து அக்கனி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா, நீங்கள் தந்த பாடல் உன்ன விட்டா யாரும் எனக்கில்லை என்ற சீமராஜா திரைப்படுத்த பாடல் தான் உங்களுக்காக ஒலிக்கின்றது. நீங்கள் தந்த பாடல்

அடுத்து வரும் பாடலை தந்திருப்பவர் மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேதீஸ் அவர்கள். அவர் தந்த பாடல் ரிக்ஷா காரன் திரைப்படத்திலிருந்து பாடிய ஒரு பாடல், அழகிய தமிழ் மகள் இவள் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

பழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உளவிடும் உடல், நினைத்தேன் அணைத்தேன் மலர் போல் பறித்தேன்.

0: இவர் வந்துவிட்டால் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ரமணியும் ஓடி வந்து விடுவாள். சந்தன தென்றலை என்ற ஒரு பாடல் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து பாடி அசத்த வைக்கின்றார்.
1: ஒரு கணம் போதும்

வெற்றிக்கும் தேனான பாடல்கள் வரிசையில் சர்வதேச நேயர் விருப்பம் தரும் அடுத்த பாடல் டிஷியூம் என்ற திரைப்படத்து பாடல் நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கின்றாய் என்று எவ்வளவு உருக்கமாக பாடுகின்றது அந்த பாடலை ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் அனுப்பி வைத்து கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஐரோப்பா கண்டம், சுவிட்சர்லாந்து நாடு, ஜெனீவா நகர். நிரேஷன் அடியாத்தி என்று கூறும் பத்தா என்ற திரைப்படுத்த பாடலை தந்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இந்த வழியிலே தான் ஐரோப்பிய மண்ணிலிருந்து இவ்வளவு மணித்திரு நாட்டில் வளமை போல நான் கூறுவதன் கருத்து அவர் நீண்ட நாள் ஓய்விலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார். முன்றியல் தமிழ் வானொலியில் அந்த வேளையிலே இணைகின்றார். சர்வதேச நேயர் விருப்பத்திலே மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படுத்து பாடல் ஒன்றை தந்து என்னவள் அவர்கள் என்னவளே நீங்கள் தந்த பாடல் கண்ணா வருவாயா மீரா அழைக்கிறாள் என்ற பாடல் தான் நீங்கள் தந்த பாடல். இது ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டிடலாம் என்று அன்புடன் தருகின்றார். பாசத்துக்கும் அன்புக்கும் உரிய கனடா காவை சீனா ஆசான் அவர்கள். உன்னை எண்ணி என்னை மறந்தேன் என்ற ஒரு பாடல் ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்தில் இருந்தது.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலித்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். திட்டிக்கும் தேனான பாடல்கள் தானே நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். எங்கள் இதயம் நிரம்பி மகிழ்ந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் உங்கள் அனுமதியோடு. என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வும் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வெளியில் ஒதுக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்கள்

நேர் நேரத்தை அலங்கரிக்க வரும் முதல் பாடல் நான் சிவப்பு மனிதன் என்ற திரைப்படத்து பாடல். அந்த பாடலை தந்தவர் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். அவர் தந்த அந்த பாடலை அவர் மட்டுமல்லாமல் அவரோடு இணைந்து வளமை போல என்றும் தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்ற அந்த பாடல் இப்பொழுது நாங்களும் கேட்க இருக்கின்றோம். எல்லாருமே திருடங்கள் தான். அற்புதமான ஒரு பாடல்.

அவரை தொடர்ந்து வர இருக்கும் இனிமையான இன்னுமோர் பாடல் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா நீங்கள் தந்த பாடல். நீங்கள் தந்த அந்த பாடல் சித்திர பூவிழி வாசலிலே என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட இனிமையான பாடலை உங்களோடு இணைந்து ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நட்பவி மற்றும் நரமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள்.

உண்மையில் தமிழ் வானொலியின் காற்றலையை அலங்கரிக்கும் அடுத்த ஒரு பாடல். அந்த பாடலை இன்றைய தின வாழ்த்துக்களை வழக்கம் போல தெரிவித்து மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், வெங்கடேஷ், சுதா மற்றும் குமார், அருணா, ஆகாஷ், அகிலரன், ஸ்ரீராம், சிவா அவர்களோடு ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களும் கேட்கின்றார்கள். ஒலிக்கும் அந்த பாடல் இனிமையான ஒரு பாடல், நீயா என்ற திரைப்படத்திலிருந்து நான் கட்டில் மேலே கண்டேன் என்ற வரி கொடுத்து பாடுகின்றது.

உங்களோடு உறவுகளாக மீண்டும் ஒரு பாடலை கேட்போம். மனம் என்னும் மேடை மேலே என்ற வரி கொண்ட அற்புதமான பாடல் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடியிருந்தது. இன்று எங்களுடன் கேட்டு மகள மொன்றில் தமிழ் வானொலியின் நேய நேரத்தை அலங்கரிக்கும் வண்ணம் நீண்ட கால உறவு நாகூர் நாகப்பட்டினம் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அவருடன் இணைந்து வளமையாக இன்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழரோடு கேட்கின்றார்கள்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி. காற்றலையிலே கலந்து வரும் நேயர் நேரம் பழமை போல இன்று ஒலிக்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடலை நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்கள் ரிஷ்வான் நாசார் நஜீமான் ஜமான் தௌபிக் இவர்களை மணித்து வாழ்வே மாயம் என்ற திரைப்படத்திலிருந்து வந்தனம் என் வந்தனம் என்று பாட வைக்கின்றார்.

துடிக்கும் கரங்கள் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போம். மறைந்த பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு இசைக்கோயில் எஸ் ஜானகி அம்மாவும் இணைந்து பாடிய ஒரு பாடல், சந்தனம் பூச மஞ்சள் நிலாவில் என்ற அற்புதமான அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் உறவுகளும் இணைய கேட்டு மகள விரும்புகிறார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவர் வந்துவிட்டால் அடுத்த பாடல் யாருடைய பாடலாக இருக்கும்? அது தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தனது நண்பர்களோடும் உலக தமிழர்களோடும் கேட்டு மகிழ விரும்பும் ஒரு பாடல். அபூர்வ சகோதரர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இந்த பாடலையும் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் மறைந்த டாக்டர் அவர்கள் பாடியதாக எழுதியிருக்கின்றார். உன்னை நினைச்சு பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே என்று பாடுகின்றது அந்த பாடல்.

இப்பொழுது வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மகள் மஞ்சுளா, நீங்கள் அனுப்பி காத்து கொண்டிருக்கின்றீர்கள். கேட்பதற்காக ஒரு பாடல், சுமை தாங்கி சாய்ந்தால் என்ற தங்கப்பதக்கம் திரைப்படுத்து பாடல். இதோ ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: மீண்டும் ஒரு பாடல் அன்புடனே தருகின்றார் கே கே நகர் சென்னையிலிருந்து அன்பு மகளே ரேவதி. நீங்கள் வேறென்ன நினைவு உன்னை தவிர என்ற பாடலை தான் தருகின்றீர்கள். சுபதினம் திரைப்பாடு பாடலை, அந்த பாடலை இன்று உங்கள் பேரன் ரித்விக் அவர்களும் கேட்கின்றார்கள்.
1: திரும்பி பாத்துட்டு நிக்கிறீங்க, நேரம் ஆபீஸ்க்கு போங்க. வழியில வேற எந்த நினைப்புக்கு இடம் கொடுக்காதீங்க.

தொடர்ந்து ஒலிக்கும் தித்திக்கும் தீமையான பாடல்கள் வரிசையிலே நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் விஸ்வரூபம் 2 என்ற திரைப்படத்தில் வந்த பாடல். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. உன்னை காணாது என்று எழுதியிருக்கின்றார், ஆனால் அது முதல் வரி வேறு வரியாக வருகின்றது. இதுதான் பாடல், இதோ ஒலிக்கின்றது. தர்மபுரி தகடு சாந்தி அவர்களே, நீங்கள் கேட்ட இந்த பாடலை உங்களுடன் இணைந்து சந்துரு நிர்மலம்மா இவர்களும் கேட்கின்றார்கள்.

அடுத்த வலிக்கு இருக்கும் பாடல் தாக்குதே கண்கள் என்ற பாடல். பானா காத்தாடியிலிருந்து நீண்ட கால உறவு வளைகுடாமன் ஜோர்ஜ் குவைத்திலிருந்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் ஒரு பாடலை என்னாச்சு என்ற திரைப்படத்திலிருந்து சாரல் மழை வந்து என்ற வரி எடுத்து பாட வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்கள்.

அடுத்து ஒரு பாடல், தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேர் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தந்த பாடல் கேட்க இருக்கின்றோம். அவர் தந்த பாடல் கீரமாணி என்று வரி எடுத்து பாடுகின்றது, பாடும் பறவைகள் திரைப்படத்தில் இருந்து.

இந்த விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து இறுதி பாடலாக கட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரச் செய்கின்றார் அன்புடன் கோவை மாநகரம் கணபதி பகுதியிலிருந்து ஏ ஆர் நாகப்பன் அவர்கள். நாகப்பன் அவர்கள் கேட்கும் அந்த பாடலை அவருடன் இணைந்து என் உமா மகேஸ்வரி மற்றும் என் நந்தினி ஆகியோரும் செவிமடுக்க நாங்களும் செவிமடுப்போம். மத நோட்சவம் ரதியோடுதான் என்று சதுரங்கம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. பாடினோர் நேயர் விருப்பம். கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். ஒருவேளை நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று நல்ல செய்தியை தருகின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வாரம் ஒரு நாள் மலரும் கதம்பத்திலே பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே வந்து கலந்து தங்கள் சிறப்பினை தந்து தங்களுடைய குரல் பலத்திலே பாடிச் சென்ற அன்பு உறவினர்கள் அவர்களுக்கு விருப்பமான பாடல்களை பதிவு செய்த வேளையிலே அந்த பாடல்கள் இப்பொழுது பாடினோர் நேயர் விருப்பம் என்ற தலைப்பிலே ஒன்றன் பின் ஒன்றாக ஒலிக்க இருக்கின்றன. முதலில் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஆர் தேவா அவர்களுக்கான பாடல் ராஜராஜ சோழன் திரைப்படத்திலிருந்து ஏடு தந்தானடி என்ற வரி கொண்டு பாடுகின்றது.

தொடரும் பாடல் திருமயிலையூர் யோகா ராஜி அவர்களுக்கான பாடல். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. தீபம் திரைப்படத்தில் இருந்து அந்த புறத்தில் ஒரு மகாராணி என்று வரி எடுத்து

ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடினோர் நேயர் நேர விருப்பத்திலே அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் இங்கிலாந்து லண்டன் மாநகரத்திலிருந்து கஸ்தூரி தவஞ்சேன் அவர்கள் இனிமையான இரண்டு பாடல்களை பாடிவிட்டு தனக்கு விருப்பமாக அனுபவி ராஜா அனுபவி என்ற திரைப்படத்து பாடலை கேட்டிருந்தார் அல்லவா, அந்த பாடல் முத்துக்குளிக்க வாரிகளா என்று வரியெடுத்து பாடுகின்றது.

இந்த வேளையில் இன்று முதல் முதலாக இணைந்து பாட்டினை பாடி காட்டியிருந்தார் சரண்யா ராஜராஜன் தர்மபுரியில் இருந்து. அவர் பாடிவிட்டு அவருக்கு விருப்பமான ஒரு பாடல் காஞ்சனா என்ற திரைப்படத்தில் கேட்டிருந்தார். நில்லு நில்லு என்று ஆரம்பிக்கும் முதல் வரியை கொண்டு முழுவதையும் இப்பொழுது பாடுகின்றது. வரவேற்றுக் கொண்டோம் சரண்யா உங்களை, உங்கள் பாடல் இதுவோ ஒலிக்கின்றது.

சரண்யா ராஜராஜன் பாடி முடிந்த வேளையிலே நானும் பாடுகின்றேன் என்று பாடினார். ஒரு பாடல் அன்பே ஆறுயிரே திரைப்படத்திலிருந்து 6.5 கோடி என்ற முதல் வரியை கொண்ட பாடல். ராஜராஜன், நீங்கள் உங்கள் திறமையையும் காட்டிய வேளையில் உங்களுக்கான பாடலும் இதோ ஒலிக்கின்றது.

இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒழித்துக் கொண்டிருப்பது பாடினோர் பாடல்கள் நிகழ்வை அலங்கரித்து பாடிச் சென்றவர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள்.

வளமை போல இன்றும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரிக்க வந்த சிதம்பரம் தேவநாதன் அவர்கள் உடன் வந்த தன்னுடைய சின்னஞ்சிறு பையன் பாஸ்கரன் மருமகன் அவரையும் அழைத்து வந்து அவரும் தாத்தாவுடன் அன்பாக அழகாக பேசி மகிழ்ந்த வேளையிலே மழை பற்றி பாடி காட்டிவிட்டு சென்று அவருக்கு விருப்பமான ஒரு பாடலை நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். அந்த பாடல் வாரிசு என்ற திரைப்படத்து பாடல். ரஞ்சிதமே ரஞ்சிதமே என்று வரி எடுத்து பாடுகின்றது குட்டி பையனே பாஸ்கர். எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் பேர குழந்தையே உங்களுக்காக இந்த பாடல்.

0: நான் மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

அடுத்து வரும் பாடல் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடல். இந்த பாடலை பாடி காட்டியவர் அன்பு தேவநாதன் அவர்கள். சிதம்பரம் தேவநாதன் அவர்களே, பல பாடல்களை தந்து மகளும் நீங்கள், இன்று நீங்கள் பாடிவிட்டு அந்த பாடலையே தாருங்கள் என்ற வகையிலே மன்னாதி மன்னன் திரைப்படத்து பாடல் இதோ. காவிய பாடல் ஆடாத மனமும் உண்டோ என்று வரியெடுத்து பாடுகின்றது. உங்களுக்காக நாங்கள் இணைகின்றோம் அந்த பாடலோடு.

மீண்டும் இரண்டு பாடலை பாடி தந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே அலங்கரித்து நாச்சியார் கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் ஞானசேகரன், நீங்கள் நேரிலே கூறவில்லை, பதிலே எழுதியிருந்தீர்கள், உங்களுக்கு விருப்பமான பாடல் மரகதம் என்ற திரைப்படத்தில் வேண்டும், அந்த பாடல் வேண்டும் என்று. அந்த பாடல் குங்குமப்பூவே என்ற வரி எடுத்து பாடுகின்றது இனிமையான அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமளா பிரபா. அழகாக எல்லோருடைய பாடல்களுக்கும் பதில் எழுதி கொண்டிருந்தவர்கள் இவரும் ஒருவர். சிறப்பான ஒரு பாடலை பாடிவிட்டு தனக்கு விருப்பமான ஒரு பாடல் அகத்தியர் திரைப்படத்திலிருந்து தாருங்கள் என்று பதிவிட்டிருந்தார். அந்த பாடல் அவர் விருப்பமாக ஒலிக்கின்றது. தலைவா தவ புதல்வா என்று கூறி பாடுகின்றது.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பதும் ஒன்றியல் தமிழ் வானொலியில் பாடினோர் நேயர் விருப்பம். பாடினோர்கள் தங்கள் விருப்பமாக கேட்ட பாடல்களை பாடினோர் விருப்பம் என்ற தலைப்பிலே ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அடுத்து ஒரு பாடல் ரகசியம் என்று இப்ப ரகசியமா எல்லாரும் கேட்கும் வண்ணம் பாடி காட்டிவிட்டு அந்த பாடலையே தாருங்கள் என்று கேட்டிருந்தார் நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பைமேன் சரவணன். அவருக்காக அவர் கேட்ட பாடல் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் என்ற பாடல் இப்பொழுது பாடுகின்றது.

நீர் விருப்பம் பாடினோர் நீயர் விருப்பம் என்று பாடிக்கொண்டிருக்கும் பாடல்கள் அடுத்து வரும் பாடல் தர்மபுரியிலிருந்து சாந்தி அற்புதமாக வந்து பாடி காட்டியிருந்தார் கர்ணன் திரைப்படுத்து பாடல். அவர் அந்த பாடலே தனக்கு விருப்பமான பாடலாக ஒலிபரப்புங்கள் என்று கேட்ட வேளையிலே இப்பொழுது ஒலிபரப்பாகின்றது என் உயிர் தோழி கேளுரு சேதி என்ற வரி கொண்டு கர்ணன் திரைப்படத்தில் இருந்து.

மேலும் மகிழ்ச்சியோடு வந்து எப்பொழுது இணைந்து கொள்ளும் மகாலிங்கம் இரண்டு பாடல்களை பாடியதோடு மட்டுமல்லாமல் தனக்கு விருப்பமான பாடலாக தான் பாடிய பாடலில் ஒரு பாடலான பெண்ணே நீ வாழ்க என்ற திரைப்படத்து பாடல் பொல்லாத புன் சிரிப்பு என்று பாடி எல்லோரையும் சிரிக்க வைக்கின்றது.

அடுத்த பாடல் ஒலிக்க இருக்கிறது நீண்ட கால உறவு எங்கள் மூத்த கலைஞர் வி எல் கணபதி அவர்கள் சென்னையிலிருந்து இணைந்து இன்று தனது தந்தையாரின் 114வது பிறந்த நாள் என்று எங்கள் எல்லோரையும் பிரமிக்க வைத்து அவருக்காக தந்த பாடலை சமர்ப்பிக்கின்றேன் என்று பாடிய பாடல் பார்த்தால் பசிதீரும் திரைப்படத்தில் அன்று ஒலித்திருந்த பிள்ளைக்கு தந்தை ஒருவன் என்ற கருத்துள்ள பாடல். நாங்களும் அவருடைய தந்தையாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை நினைவு கூர்ந்து கூறி அந்த பாடலை இப்பொழுது அவர் கேட்ட வண்ணம் அவருக்காக ஒலிக்க வைக்கின்றோம். பிள்ளைக்கு தந்தை ஒருவன் என்ற பாடலை

இறுதியாக ஒரு பாடல் எங்களோரையும் மகிழ் வைக்கும் வண்ணம் அம்மையப்பன் அன்பு பேத்தி சிவரஞ்சினி நீங்கள் வந்து அழகான பாடலை சிறப்பாக பாடி காட்டிவிட்டு இறுதி பாடலை ஒலிக்கும் வண்ணம் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் நல்லவன் வாழ்வான் திரைப்படத்திலிருந்து சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள் என்ற பாடலை தந்தீர்கள் அல்லவா? உங்கள் பாடலை கேட்டு நாங்கள் அனைவரும் சிரித்து மகிழ்கின்றோம். ஒலிக்கின்றது அந்த பாடல் உங்களுக்காக.

மூன்றில் தமிழ் வானொலியில் தினமும் வளரும் அற்புதமான நிகழ்வுகளில் ஞாயிறு தோறும் வந்து எல்லோரையும் மகிழ வைக்கும் சொந்த குரலில் தாங்கள் தாங்கள் விரும்பிய பாடல்களை அழகாக மகிழ்வித்து பாடியிருந்தார்கள், மகிழ்ந்து கொண்டார்கள். அந்த வேளையிலே அவர்களின் மன விருப்பத்துக்கு ஏற்ற பாடல்களை பதிவு செய்து சென்ற வேளையிலே அவர்களுடைய பாடல்களை மனமு வந்து மொன்றியல் தமிழ் வானொலி நிகழ்வாக கொண்டு வந்து பாடினோர் நேயர் விருப்பம் என்ற தலைப்பிலே இத்தனை பாடல்களை ஒலிபரப்பி உங்களையும் மகிழ வைத்து எங்களையும் மகிழ வைத்து தாங்களும் மகிழ்ந்திருப்பார்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்விலே சந்திக்கலாம் என்று அன்புடன் கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR F

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம் விடுமுறை விருப்பத்திற்காக.

விடுமுறை விருப்பத்திற்கான முதல் பாடல் ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் நீ பௌர்ணமி என்று வரி எடுத்து பாடும் வேளையிலே இன்றைய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி, வலது துறை, பாண்டியன், காந்திமதி இவர்களையும் இணைத்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இன்று நாள் வணக்கத்தை கூறி அன்புடன் அழைத்து எங்கள் எல்லோருக்கும் விருப்பமான பாடல் நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்று கேட்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். நான் ஆணையிட்டால் என்ற பாடல் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து தெளிவடுத்து தந்த வேளையில் அந்த பாடலை தான் மட்டும் அல்லாமல் வளமை போல என்றும் கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார் அருணா மற்றும் ஆகாஷ் ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் இவர்களோடு பாலகுமார், ஜனனி ஆகியோரை இணைத்து கேட்கின்றார்.

ஒலிக்கின்ற பாடல் கண்ணன் மனம் என்னவோ என்று வரியெடுத்து பாட வைப்பது வசந்த ராகம் திரைப்படுத்த பாடலை தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்கள். ஷியாமலா பிரபா, நீங்கள் மட்டுமல்லாமல் இன்றும் ஜெயபீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மதுசூரி மற்றும் சிவசங்கரன் நற்பவி நறுமுகையால் தமிழ் இனியால் இவர்களும் கேட்கின்றார்கள், நாங்களும் கேட்கின்றோம்.

0: நீண்ட கால உறவு. நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். பலே பாண்டியா என்ற திரைப்படத்திலிருந்து வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் என்ற மனம் ஆறுதல் அடையும் பாடல் ஒன்று. அந்த பாடலை தருகின்றார் கேளுங்கள் என்று தன்னுடன் இவர்களும் இணைகின்றார்கள் என்று வழமை போல வந்தவர்களை தருகின்றார். முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீஹா, ரிஃபாஹா, இம்ரான், ஷாஹில் உலக தமிழர்களும் தன்னோடு கேட்கின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: இந்த பாருங்க, பெண்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
2: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
1: ஒரு

0: நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை கீதம். அந்த வழியிலே அடுத்து ஒரு பாடல் தங்க ரத்தினம் என்ற திரைப்படத்திலிருந்து பிரபல பின்னணி பாடகர் சி எஸ் ஜெயராமன் இசை சித்தர் அவர்கள் குரலில் ஒலித்த ஒரு பாடல் சந்தன பொதிகையில் தென்றலெனும் பெண்ணாய் என்ற பாடல்தான் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை இன்று விரும்பி கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து திருமதி கே அனுஷ்யா கிருஷ்ணன். நான் மட்டுமல்ல என் அப்பா அனந்தராமன் என் அம்மா விஜயமும் எங்கள் உறவுகளும் கேட்கின்றார்கள் என்று எழுதிய வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: தந்தன பொது

முல்லை கொடியால் முகத்தை முத்தமிட்டு ஆடுகிறாள், முல்லை கொடியால் முகத்தை முத்தமிட்டு ஆடுகிறாள், முல்லை கொடியால் முகத்தை முத்தமிட்டு ஆடுகிறாள்.

அவர் வந்துவிட்டால் உடனே நானும் வருகின்றேன், எனக்கும் ஒரு பாடலை நண்பர்கள் உலக தமிழர்களோடு கேட்க வேண்டும் என்று மைதிலி என்னை காதலி என்ற பாடலை தந்திருக்கின்றார் பாடநிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலிலே கேட்டு மகள நானும் உன் தன் உறவை நாடி வந்த பறவை என்று பாடுகின்றது தஞ்சாவூர் மாவட்டம் கே எஸ் கிருஷ்ணன் திருபுவனத்திலிருந்து கேட்ட பாடலாகும்.

கதவுகளை திறக்க ஓடி வந்தன் சிறையில் சிக்கிக் கொண்டதேன் அம்மா. தலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தன் வழியில் மாட்டிக் கொண்டேன் நான் அம்மா. காதல் நெஞ்சங்களை கசக்க

0: புனிதமான காதலுக்கும் காதலர்களுக்கும் சமாதி கட்ட நினைக்கும் இதயமற்ற சாம்ராஜ்யத்தின் இரக்கமற்ற சக்கரவர்த்திகளே, காதலர்களின் உடல்களை அழிக்க நினைத்தால் உங்களுக்கு கிடைக்கலாம் வெற்றி, அவர்களின் உள்ளங்களை பிரிக்க நினைத்தால் உங்களுக்கு கிடைப்பதோ தோல்வி. உண்மையான காதலுக்கு எந்தென்றும் இல்லை தோல்வி. ஊமை காதலால் காயம்பட்ட இதயங்களுக்காக நடத்தியிருக்கின்றேன் இந்த வேள்வி.
1: உறவுகளோடு உறவுகளாக ஒலிக்க இருக்கும் இன்னும் ஓர் பாடல், ராகம் தேடும் பல்லவி திரைப்படத்திலிருந்து ஆழ்கடலில் தத்தளித்து என்ற முதல் வரியை கொண்டு பாட வரும் வேளையிலே இந்த பாடலை தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து வளமை போல என்றும் ரவிச்சந்திரன் கேட்கின்றார்.

தித்திக்கும் தேனான பாடல்களை கேட்டு மகளும் இந்த வேளையிலே மீண்டும் ஒரு பாடல் இருந்து எங்கள் எல்லோரையும் மகள வைக்கின்றது. அந்த பாடல் மானே தேனே கட்டிப்புடி என்று 1985 ஆண்டு திரைக்கு வந்த உதய கீதம் என்ற திரைப்படத்து பாடல். இன்று இந்த பாடலை கேட்க விரும்புபவர்கள் ஈழமணி திருநாட்டின் யாழ்ப்பாணத்திலிருந்து அருள் அவர்கள். அவர் மட்டுமல்லாமல் வவுனியா சுரேஷ், மட்டக்களப்பு மதி இவர்களை இணைத்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஆர்எம் ஆம் என்ற ஒரு திரைப்படத்து பாடல், அந்தி வானில் ஊரமாய் என்ற பாடல். அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றார் தர்மபுரியிலிருந்து தகடூர் சாந்தி. சாந்தி, உங்களோடு சந்திரு, நாராயணன், நிர்மலம்மாவும் இணையும்படி நாங்கள் முனைகின்றோம். ஒலிக்கின்றது அந்தி வானில் ஊரமாய் என்ற பாடல்.

முன்னிலை தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை விருப்பத்திற்காக ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். பனித்தென்றல் காற்றே வா என்ற பாடல். இந்த பாடல் ஊமை கனவு கண்டால் என்ற திரைப்படத்தில் ஒலித்ததல்லவா என்று எங்களோடு கேட்டு மகளை ஒலிக்க வைக்கின்றார் நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயணியின் சரவணன் அவர்கள்.

பாடல்கள் வரும் வேளையில் பின்பு நீண்ட நாட்களின் பின்பு இன்றைய நண்பு பேத்தி சிவரஞ்சினி அம்மையப்பன் தமிழ்நாட்டிலிருந்து கேட்கின்றார் ஒரு பாடலை. எதற்கும் ஒரு காலம் உண்டு என்ற கருத்து கொண்ட சிவகாமியின் செல்வன் திரைப்படுத்த பாடலை. அவர் கேட்கும் பாடலை அவரோடு சிவரஞ்சினி உங்களோடு சித்ரா, சுஸ்மிதா, ஃபாரூக், ஷேக் அப்துல்லா மற்றும் அன்

0: மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. மோனிஷா என் மோனாலிசா என்ற திரைப்படத்த பாடல் ஒன்று கேட்க வைக்கின்றது. அந்த பாடல் ஹலோ ஹலோ ஹலோ உன்னை நான் என்று கூறும் வரி கொண்ட பாடல். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை சேப்பு விஜயராமன் அவர்கள் தன்னுடைய விருப்பமாக கேட்டவளை ஒலிக்கின்றது பாடல்.
1: ஹலோ மோனிஷா, ஹியர், ஹூ இஸ் காலிங்?

வீட்டு பண்ணக்காரன் வண்டிகேட் செல்வி சந்தன்ராஜ் அவர்கள் சிதம்பரத்திலிருந்து கேட்கின்றார் இந்த திரைப்படத்து பாடலை. வந்தாரை வாழ வைக்கும் ஊர் இது என்று வரியெடுத்து அழகாக பாடுகின்றது அவரது இந்த பாடல்.

மேலும் ஒரு பாடல் கேரள மாநிலத்திலிருந்து பாலக்காடு ரதீஷ் தந்த பாடலையும் கேட்போம். அஜந்தா என்ற திரைப்படத்திலிருந்து எங்கே இருந்தாய் இசையே என்று கூறும் பாடல்தான் அவர் இன்று தந்த பாடல். நாங்களும் கேட்போம் ஒலிக்கின்றது பாடல்.

இத்தனை பாடல்களோடும் நான் தரும் பாடல்களோடு நீங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் தானே என்பது போன்று நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோர்ஜ் உங்கள் காதோரவும் ஒரு பாடலை கேட்க வைக்கின்றது. மூன்றில் தமிழ்வாணி உங்கள் விருப்பமாக அந்த பாடல் ஒரு பொண்ணு ஒன்று நாம் பார்த்தேன் என்று கூறி பாடுகின்றது. குஷி என்ற திரைப்படத்தில் இருந்து

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மாண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் NTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்திலே வணக்கம் என்று கூறி இணைகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே விடுமுறை நாட்களில் மலரும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் அனுப்பி வைத்த பாடல். காதல் வேதம் திரைப்படத்திலிருந்து இருதயம் இடம் மாறி துடிக்கும் என்ற முதல் வரியை கொண்ட பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல், நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், இருவல்லவர்கள் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை பாட வைக்க வேண்டும் என்று ஈழமணி திரு நாட்டு மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிரான்சி அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் ஒரு பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடலாக கேட்போம். உனக்காக ஒரு ரோஜா என்ற திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் ஒரு புல்லாங்குழல் ஊமையானது என்று பாடுகின்றது.

இவர்கள் பாடலை தொடர்ந்து அடுத்து வரும் பாடல் கனடாவில் இருக்கும் மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடல். பவானி IPS என்ற திரைப்படத்திலேதான் அவர் கேட்கின்றார் முல்லை மலர் மேலே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

இவர்களோடு இணைந்து வந்த ஆல்பர்டா கனடா சாந்தினி உங்கள் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. உன் பெயரை சொல்ல என்ற அங்காடித்தது திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். இதோ அந்த பாடலை உங்களோடு நாங்கள் முடிந்து கேட்கின்றோம் விடுமுறை விருப்பத்திலே.

மீண்டும் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து வசந்தி தந்த பாடலை கேட்போமா? விழிகள் மேடையாம் என்ற கிளிஞ்சல்கள் திரைப்படுத்து பாடல்தான் அவர் இன்று விரும்பி கேட்கும் பாடல்.

அவரை தொடர்ந்து மீண்டும் வான்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து இளவரசியும் ஒரு பாடல் தருகின்றார். மல்லிகை முட்டு என்ற பாடல் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள்.

அடுத்து ஒலிக்கு இருக்கும் பாடல்கள் விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்துக் கொண்டு காற்றலையில் வலம் வருகின்றது. ஆஸ்திரேலியா கண்டத்து உறவுகளின் பாடல்கள். முதலில் நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் கேதீஸ் நீங்கள் தந்த பாடலை கேட்போம். புத்தம் புது நந்தவனம் என்ற வரிதான் நீங்கள் தந்த பாடல். பேண்ட் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பாஸ்கரன் மாலா அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் சின்ன பூவே பூவே சுகமா என்று கேட்கும் கட்டுமரக்காரன் பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது கேட்போம்.

இவர்கள் வந்தால் நானும் மறுகின்றேன் என்று ஆஸ்திரேலியா சிட்னியிலிருந்து ஓடி வருவார். ஜூலை மலர்களே என்ற பாடலை கொண்டு பகவதி திரைப்படத்திலிருந்து கேட்கும் எண்ணம் ரமணி அவர்கள்.

சர்வதேச நேயர்கள் விடுமுறை விருப்பத்திற்காக தித்திக்கும் தீனான பாடல்களை தரும் வரிசையிலே சிங்காரப்பூமி சிங்கப்பூரிலிருந்தும் மகாலிங்கம் தந்திருக்கின்றார். நல்லவன் வாழ்வான் என்ற திரைப்படத்திலிருந்து சிரிக்கின்றாள் என்ற பாடலை தந்திருக்கின்றார்.

அடுத்து வரும் பாடலை தருவது சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிதேஷன். அம்மா அம்மா என்ற சாமி இரண்டு திரைப்படத்து பாடலை தான் நிதேஷன் நீங்கள் என்று விரும்புகிறீர்கள் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஐரோப்பிய மண்ணிலிருந்து நீங்கள் பாடலை தந்தவளே உங்களிடம் இருந்து இன்று இளமணி திருநாடு சென்று ஓய்வோடு இருக்கின்றார். நீண்ட கால ஓய்விலே என்னவள் மலர்களில் ஆடும் இளமை என்ற அற்புதமான ஒரு அழியாத காவிய பாடல் கல்யாண ராமன் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றது. ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல் விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து நரகுக்கு கொண்டு வருகிறேன் என்று காவை சேனா ஆசானும் ஒரு பாடலை தருகின்றார். சிபிக்குள் முத்து திரைப்படத்திலிருந்து மனசு மயங்கும் என்ற வரியை கொண்ட பாடல்.

அன்பார்ந்த உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தும் தித்திக்கும் தேனான பாடல்கள் திசையெங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பி செல்கின்றது. மகிழ்ச்சியோடு மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போமா என்று கேட்டு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் உங்கள் அனுமதியோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம்தானே எல்லோரும். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு, காற்றலையில் உங்களோடு மீரா எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தோடு இருக்கிறீர்கள், இருக்க வேண்டும், இப்போ இருக்கிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்று கதம்பம். முதலில் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு வணக்கத்தையும் கூறி நான் வணங்க கண்ணனுக்கு சொல்லிட்டேனா, இப்போ எல்லாம் மறந்து போகுது, அதுதான் என்னன்னு தெரியலை. சரி, கதம்பத்தில் இன்று நகைச்சுவையாக சில கொண்டு போகலாம். கண்டுபிடி நிகழ்ச்சி சில தரவுகளை கொடுத்து நான் உங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும். அதை விட இன்னும் ஒரு சின்ன ஒரு புதிய ஒரு நிகழ்ச்சியாக ஒன்றை எடுத்து வருகிறேன். கண்டுபிடிக்குள்ள பார்க்கலாம். முதல்ல ஒரு கண்ணன் பாட்டு கேட்போமா? சில வேளைகளில் மனித மனம் அலை பாய்கிறது என்று சொல்லலாம். ஏதோ தெரியவில்லை, இடையிலேயே ஒரு மனம் கொஞ்சம் எப்பொழுதும் குறுகுறுத்த வண்ணம் ஏதோ ஒரு எங்களை போட்டு வாட்டுவது போல இருக்கிறது, அலை பாய்கிறது என்று தான் சொல்லலாம். சரி, ஒரு பாடலை எடுத்து வருகிறேன், உற்சாகமாக கொண்டு போகலாம்.

நேரம் சரியாக இப்பொழுது 11 மணி, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:30. இன்றைய நாள் 24 தேதி, மே மாதம் 2022. இது நேரடி ஒளிபரப்பு என்றதை சொல்லிக்கொண்டு இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் எங்களுடைய அன்பு உறவு விஜயராகவன். அன்பிலும் பண்பிலும் அவர் சேவையிலும் எல்லோரையும் கவர்ந்த ஒரு அன்பு நபர் என்று தான் சொல்ல வேண்டும். அவருக்கு எத்தனை வயசுன்னு நாங்கள் கேட்கல, யாரும் கேட்க வேணாம். அவருடைய பிறந்த நாளுக்கு மொன்றிய தமிழ் வானொலி நேர்கள், கலைஞர்கள், உறவுகள், அதோடு எங்கள் எல்லோருடைய குடும்பத்தார் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துகிறோம். எல்லா நலனும் பெற்று செல்வமும் பெற்று வாழ நாங்கள் நோயற்ற வாழ்வோடு வாழ்வதற்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நான் எனது கண்ணனை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவருக்காக ஒரு பாடலை எடுத்து வரலாம், கேட்போம்.

0: இந்த பாடல் சின்ன சோகமா போயிருமோன்ட்டு ஒரு பயம்தான் நல்லா போட்டு பார்ப்போம்.
1: அவளை எப்படி பாத்துக்கணும் எனக்கு?
0: ஐயோ யார பாத்தீங்க இது? இருந்தாலும் இந்த ரெண்டு வரி மட்டும் போட்டிருக்கிறேன், ஏன்னா இதுதான் அவருக்கு பொருந்தும். அவருக்குடைய வேறு ஒரு பாடலை தங்க குடத்தை தான் கொண்டு வரணும். ஆனால் இருந்தாலும் எடுத்து வரலாம். அவருக்கு நல்ல ஒரு பாடல் நேரம் சரியாக 11:02 அது இந்திய இலங்கை நேரம். சரி, அவருக்கு உரிய பாடலை கொஞ்சம் சரிந்து தெரிவு செய்து எடுத்து கொள்ள வேண்டும். பார்க்கலாம், சின்ன கவுண்டரில் பார்த்தா அவர் சின்ன கவுண்டர் மாதிரி இருப்பார்ன்னு நினச்சேன். பாடலும் தெரிவு செய்து எடுக்கும் முன்பாக அவருக்குரிய பாடலை பின்பு எடுத்து வருகிறேன். விஜயராகவன் உங்களுக்கு நல்ல பாடல் ஒன்று தெரிவு செய்து இப்பொழுது வந்து நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி, சரியா? ஒரு பாடலை கேட்போம். விஜயராவனுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள். நீங்கள் இன்றைய தினத்தில் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்தையும் நீங்கள் எடுத்து வரலாம். அதோடு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். மற்றது நான் எடுத்து வந்த விடயத்தை சொல்லவில்லையே. இன்று இணைந்து கொள்பவர்கள் ஆண் பெண். இந்த இப்படி சொன்ன உடனே ஒரு அன்பு உறவு என்னம்மா அதை ஆண் பெண் என்று கேட்டிருந்தார். இருந்தாலும் அதான் சிரிப்பு வந்து விட்டது, மன்னிச்சு கொள்ளுங்கோ. ஆண் பெண் இடம் படம் பொருள், இந்த ஐந்து விடயம். ஆண் பெண் இடம் படம் பொருள், இது உங்களுக்கு நீங்கள் முந்தி யாராவது விளையாடி இருப்பீங்க. இந்த ஒரு எழுத்தை கொடுத்தால் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆண் பெயர், ஒரு பெண் பெயர், ஒரு இடத்தின் பெயர், படத்தின் பெயர். நீங்கள் ஒரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய படங்கள் பார்க்குறீங்க, ஒரு படத்தின் பெயர், அதோடு ஒரு பொருள், பொருளின் பெயரும் நீங்கள் சொல்ல வேண்டும். பாருங்கள், வீரம் வீரன் நிறைஞ்ச ஒரு அரசர் வந்திருக்கிறார், வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர். வாங்க, வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
0: என்ன சுகமா வந்து?
2: நண்பர் நண்பர் விஜயராகவன் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா
0: நிச்சயம்
2: இதுலயும் போட்டுட்டேன், போஸ்ட்லயும் போட்டுட்டேன். இப்ப நேரடியாவும் நேரலையிலயும் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்.
0: எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு ராஜ்குமார்.
2: சொல்லுங்கம்மா.
0: நீங்க தூக்கத்துல இருந்து இப்பதான் எழுந்திருந்தீங்க?
2: நீங்க வேற வெயில் மண்டை பொறக்குது, இப்பதான் வெயில் இருந்து உள்ள வந்த, என்ன பேசுறதுனே தெரியல, அப்படி பொறக்குது வெயில். உரியது வெயில்
0: உண்மையா? அந்த வெயில்ல போனா முடி உதிரும், மற்றது தலைவலி வரும், மற்றது தேகம் கறுக்கும், மற்றது சிரமம். அதாவது எப்படி என்றால் உங்களுடைய தோல் நோய்கள் வர பார்க்கும், அதை சுட்டறிந்து அந்த சொல்லுவார்கள். அதனால கவனமாக எல்லாரும் அதுக்குரிய மாதிரி நீங்கள் உடைகளை அணிந்து கொண்டு. சில பேர் வந்து இப்போ ஃபுல் கை ஷர்ட் போட மாட்டீங்க, நீங்க அது மூடி போடுங்கோ, அது ஒன்றுமே இல்லை. கல்ல கொட்டன் ஷர்ட் அங்கே வாங்கலாமே இல்லை, பருத்தி துணியிலே தச்ச ஷர்ட் அது நல்லா போட்டுக்கோங்க.
2: அக்னியோட தாக்கம் இவ்வளவு நாள் இல்ல, மழை பெஞ்சதுனால. இப்போ மழை இல்லாதனால திருப்பி வேலை ஆரம்பிச்சிட்டாரு நம்ம கதிரவன். சரியான வெயில் நேத்தும் இன்னைக்கும், அதனாலதான் சரி போட்டு பார்த்தேன். நேரில் வந்தீங்க, சரி அம்மா கிட்ட காலையில ஒரு வணக்கத்தை வச்சுட்டு பேசிட்டு போயிடலாம் தான். அன்னைக்குமா நான் தான் முதல் நேரம் இருப்பேன்னு நினைக்கிறேன்.
0: இப்பதானே நானே ஆரம்பிச்சேன்.
2: அதான் அதான் கேட்டேன், பாடல் ஏதோ ஐயா பாடல பாட்டுக்க போட்டுருந்தீங்க, சரி வந்துட்டாங்களாட்டிருக்குது.
0: நீங்க வந்து மாட்டிக்கொண்டீங்கல்ல இப்ப.
2: ஆஹா, சரி நேத்து எவ்வளவு நேரம் ஆச்சுமா நேரலை? மதிய வரைக்கும் இருந்தீங்களா? மதிய வரைக்கும்
0: அதாவது 3 மணி வரை. 3 மணி உங்களுடைய?
2: ஆமா,
0: எங்களுடைய காலை 6:30 வரை இருந்தோம். 6:30 வரை.
2: ஆமா ஆமா,
0: மூன்று விதமான முழுமை பெற்ற மனிதன் என்று மூன்று விதமாக நாங்கள் கணிக்கிட்டு கணித்திட்டு பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தேன். அதாவது மற்றவர்களுக்காக தனது சுகத்தை பாராமல் மற்றவர்களுக்காக வாழும் மனிதன் ஒன்று, மற்றது தனது வாழ்க்கையில் பிறந்த பலனை அனுபவித்து படிப்படியாக எல்லாத்தையும் சரிச்சமன். அப்ப நீங்க பிறந்ததுல இருந்து உங்களுக்கு எல்லாம் கைகூடி வந்து கடைசி வரை பேரன் பேத்தி எல்லாம் கண்டு பூட்டன் பூட்டி அதெல்லாம் கண்டு சந்தோஷமான, அதுவும் மனைவி பக்கத்தில் இருக்க போதே இறைவனடி சேரும் ஒரு மனிதன், அப்படி ஒரு இது இருக்கிறது, பூரண நிலை அடைந்தவர். மற்றது திருமணத்துக்கு பிறகு இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கும் அது பூரணப்படவில்லை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும், உண்மையிலேயே முழுமைப்பட வேண்டும் என்று அதை ஒரு வகையில சொல்றேன். ஆனா மற்றது வந்து இன்னும் ஒன்று, புகழ்ச்சி. ஒரு உங்களை கண்டா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும், அந்த தன்மையில நீங்கள் இருக்கணும். நீங்க ஒரு பெரியவரா, எல்லாருக்கும் நீங்கள் பேசுகிற பேச்சு பிடிச்சிருக்க வேணும். நீங்கள் ஸ்டேஜ் வழியை பேசினால் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு ரசிகர்களாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் இருக்கிறவர் அவரும் ஒரு முழுமை பெற்றவர் தான், எல்லோரும் வாழ்த்தியவண்ணன் தானே இருப்பார். ஐயோ அவர் பார்க்க மாட்டேனவாண்டு, எத்தனை மனங்கள் அவரை நாடி எத்தனை மனங்கள் ஏங்குகிறதோ அவரோடு முழுமை பெற்றவர் தான். திட்டக்கூடாது.
2: எங்க ஊருக்காரம் ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு அக்கா இருக்கிறாங்க, ரொம்ப ரசிக்கிறவங்க.
0: என்ன ரசிக்கிறவர்? கமல்
2: ரசிக்கிறார். அக்கா ஒருத்தர் இருக்கிறாங்க,
0: அக்கா அவங்க எனக்கும் தெரியும், தர்மபுரி அக்காவை
2: உங்களுக்கு தெரியும்.
0: அவன் முழுமை வரே இல்ல, இப்ப கமலஹாசன் அவர்கள் எல்லாம் முழுமை பெற்றிருக்கிறார்கள். ஏனென்றால்
2: வந்தாங்களா அக்கா?
0: வந்தாங்க. சரி, இப்ப இன்னைக்கு ஒரு புதுவிதமான ஒரு போட்டி நிகழ்ச்சி, அது உங்களால முடியும். முதல்ல உங்களோட பாட்டை சொல்லுங்க. முதல்ல என்ன பாடல் உங்களுக்கு?
2: பாடல் விக்ரம் படத்துல இருந்து, பழைய விக்ரம். புது படம் ரிலீஸ் ஆயிடுச்சான்னு தெரியல. அக்கா பேர் சொன்னோன்னு கமல் படம் ஞாபகம் வந்துருச்சு.
0: வளைவோசையா?
2: விக்ரம் படத்துல வனிதாமணி,
0: வனிதாமணி வண்ணமோகினி வந்தாட
2: வந்து
0: இந்த கேக்கெல்லாம் உங்களுக்கு இப்படி ஒரு பாட்டு தேவைப்படுது?
2: அது கேட்டாச்சும் கொஞ்சம் வெக்கையை குறைக்கலாம்.
0: ஆடைகளை குறைச்சி வனிதாமணி வரணும் அப்பதான். நல்ல நல்ல, உங்களுக்கு அந்த பாடலை தருகிறேன். இப்ப போட்டி நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எப்படி
2: என்ன?
0: நான் ஒரு எழுத்து சொல்லுவேன். நான் அந்த எழுத்துல நான் சொல்றேன், அதாவது ஆண் பெண் இடம் படம் பொருள், இந்த அஞ்சும் நீங்கள் பெயர் சொல்ல வேண்டும்.
2: ஒன்னு ரெண்டு மூணு நாலு, என்னென்ன சொல்லுங்க? ஆண் பெண்,
0: ஆண் பெண்,
2: இடம்
0: இடம் படம் பொருள், இந்த அஞ்சும் நீங்கள் பெயர் சொல்ல வேண்டும். ஆணிட பெயர் ஒன்று, பெண்ணிட பெயர் ஒன்று, இடத்திட பெயர் ஒன்று, ஒரு ஊரிட இடத்திட பெயர், படம் நீங்க மூவிஸ் பாக்குறீங்கல்ல ஒரு படத்துல பெயர், மற்றது வந்து பொருள், இந்த நீங்க பாவிக்கிற பொருள்ல ஏதாவது பொருள் நீங்க நான் சொல்ற எழுத்துல நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும், உடனே சொல்லணும்.
2: பெண்,
0: இடம், படம், பொருள். சரியா? இப்ப நான் எழுத்து உங்களுக்கு கொடுக்க போறேன். நான்
2: ஒரு உதாரணம் கொடுங்கம்மா.
0: உதாரணம் கொடுங்க. ராவண்ணா என்று எழுத்து கொடுக்கறேன்.
2: ராவண்ணா,
0: ராஜ்குமார், ராணி.
2: ஓகே ஓகே ஓகே.
0: சரியா? இப்ப இந்த இடம் வந்து ராஜாப்பட்டியா? என்ன இருக்கு உங்க
2: எங்க ஊர்?
0: ராவண்ணாவில
2: என்ன? நெல்லிநகர். ராவண்ணாவிலயா?
0: ராவண்ணாவில என்ன இடம் இருக்கு அங்க?
2: ராவண்ணாவில என்ன இருக்குது?
0: ராணிப்பேட்டை வச்சுங்க. ராணிப்பேட்டை இருக்குல்ல? ராஜாராணி. மற்றது பொருள் வந்து ராட்டினம். ராட்டினமா இருக்காது?
2: அப்படி சொல்லுவோம்.
0: இல்ல, ராட்டினமா இருக்காது. ராவண்ணாவிலே தொடங்கணும். நீங்க ராட்டினமா இருக்காது, ஒரு பொருள் சொல்லுங்க ராவண்ணாவில.
2: ராவணாவனா? ராத்தல். ராத்தல்ங்கறவாங்க.
0: ராத்தல் வந்து அது நேரடி போடுறது. பொருள் சொல்லணும் நீங்க, பொருள்
2: அத்தம்மா பொருள் எடை போறது தானே.

0: ஒரு எழுத்து சொன்னால் அந்த எழுத்துல இந்த அஞ்சம் ஆண் பெண் இடம் படம் பொருள் இந்த அஞ்சு நீங்க சொல்லணும்.
1: ஆண் பெண்
0: இடம் படம் பொருள் ஆண் பெண் இடம் படம் பொருள் சரியா? நான் இப்ப உங்களுக்கு எழுத்து தரப்போறேன் சரியா? காணா
1: காணா
0: காணால ஒரு ஆண் பெயர்
1: ஆண் பெயர் சுழிச்சு இருக்கிறீங்களா?
0: காணா தனிய அதாவது காவண்ணா இல்ல காணா. எத்தனை பேர் இருக்கு எங்க?
1: கண்ணன்
0: அடுத்தது
1: பெண் பேர் வந்து கண்ணகி
0: கண்ணகி.
1: இடம்பேர் வந்து கண்ணகி கோட்டம்
0: கண்ணகி கோட்டம்.
1: படம் பேர் கண்ணகி
0: கோட்டம் கண்ணகி படம் இருக்கா?
1: இருக்கு இருக்கு.
0: நல்லா போச்சு
1: கண்ணகி.
0: அடுத்தது
1: பொருள் வந்து
0: இருக்கே குத்தும் இல்ல
1: மாட்டிக்கிட்டோம்
0: குத்தும் இல்ல நல்ல பொருள் ஒன்று இருக்கேன்.
1: கண்ணுல ஆரம்பிச்சுக்கலாமா? கண்
0: இல்ல இல்ல இல்ல இல்ல பொருள் பொருள் கண் வந்து அது வந்து உறுப்பு பொருள்.
1: சரி கல் கல் கல் கல்
0: கல் கல் பொருள் இல்லையே அது
1: பொருள்னா நீங்க என்ன
0: பொருள் என்ன பொருள் என்ன? நீங்க பாவனை கெடுக்கிற பொருள் ஏதாவது கண்டு பாவிக்கிற பொருள். கல் வந்து அது இயற்கையோட சம்பந்தப்பட்ட ஒன்றுல அது பொருள் பொருள். காணாவில் எத்தனை இருக்குது? நீங்க என்ன அந்த காய்கறி எல்லாம் வெட்டுவீங்க?
1: கத்தி கத்தி
0: கத்தி. ஐயோ கடவுளே
1: அடேப்பா சாமி, அதெல்லாம் வன்முறைக்கு போறது இல்லம்மா, அதெல்லாம் எங்க வீட்டுக்காரமா கூட சரி
0: இல்ல. அதாவது இது முதல் தானே இந்த நிகழ்ச்சி முதல் நீங்கள் தான் இப்ப வந்து மற்றவங்களுக்கு பழக்கி கொடுத்துருக்கீங்க. அதனால சாம்பிள் சாம்பிள் நீங்கள் தான் சாம்பிள். ஒரு ஒரு துணிய ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரியில ஒரு ஒரு உடைய ஒரே மாதிரி உடைய தைக்கிறதுக்கு முதல் சாம்பிள் அடிச்சு கொடுப்பாங்க சரியான்னு பாக்குறது. இப்ப நீங்கள் வந்து
1: அதாவது டெஸ்ட் பண்றதுக்கு வெள்ளையில வைப்பாங்களா மெடிக்கல்ல அது மாதிரி வெள்ளையிலேயே மாட்டிக்கிட்ட புரிஞ்சது புரிஞ்சது தெளிவா புரிஞ்சது. நல்லா இருக்குமா? நல்லா சூப்பரா இருக்கு.
0: நன்றி
1: வாழ்த்துக்கள்மா.
0: நன்றி
1: விடைபெறுகிறேன். அடுத்த நேரம் வழி வரும்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: பாட்டு எப்போ
0: பாட்டு வரும்? பாட்டு வரும் உங்களுக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. எங்கே அன்பு உறவுகளை நீங்கள் இணைந்து கொள்ளலாம், எங்கே பார்க்கலாம். ஒரு தடவை வச்சு நாங்கள் சொல்லி கொடுத்தபடியாக தான் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போ எல்லாருக்கும் கேட்டுக்கொண்டு இருந்திருப்பீங்க. இணையலாம், நீங்கள் கவலையின்றி இணையலாம்.

0: காற்றலையில் இணைந்து கொள்ளும் அன்புறவு லோகிதா பயமில்லாம வந்துட்டார். இவர் டக்கு டக்குன்னு சொல்லிடுவார், அங்க ஊர் பேர் எல்லாம் தெரியும்.
1: பாருங்களேன்,
0: இப்ப தர்ற எழுத்துல நீங்க சொல்லணும் இல்ல, தர்ற எழுத்து
1: அது நாங்களே சொல்லணுமா?
0: நான் எழுத்து தருவேன், இல்ல இல்ல நான் எழுத்து தருவேன். நீங்க டக்குன்னு சொல்லலாம்னு ஓடி வந்துருக்கீங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா,
0: நான் இப்ப உங்க அவ்வளவு குடுக்க போறேன்.
1: நான் சொல்லுவேன் அக்கா, ஓகே மன்னிச்சு கொள்ளுங்க அக்கா, நீங்க அதுக்கு நீங்க சொல்லுங்க அக்கா.
0: ஒரு நிமிஷம் நில்லுங்க. வணக்கம் கே எஸ் ராஜா. வணக்கம்.
2: அதிகமா இருக்குன்னு ரொம்ப கூலிங் ஆகிட்டீங்க.

0: சந்தாங்க ஒரு நிமிஷம் தாங்க. இப்ப நோகிதா நிக்கிறார் அங்க, அதாவது எங்களுடைய தாயகத்தில் இருந்து. அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க கே எஸ் ராஜா. அவரு வணக்கம் சொல்லுங்க.
1: வணக்கம் வணக்கம் லோகிதன், லோகிதன் வணக்கம். கே எஸ் ராஜா பேசுறேன்.
2: இனிய இனிய காலை வணக்கம் கே எஸ் ராஜா.
1: நலமா இருக்கீங்களா?
2: ரொம்ப நலமா இருக்கிறோம். எனக்கு உங்களோட பேர் கே எஸ் ராஜாண்டு கேட்க எனக்கு உடனே எங்களுடைய இலங்கை வானொலி வர்த்தக சேவை தான் ஞாபகம் வந்தது. ஏனென்றால் கே எஸ் ராஜா தான் வந்து வீட்டுக்கு வீட்டு வானொலியை காத்துக் கொண்டிருக்க அனுப்பி தெரிவித்துக் கொண்டிருந்தேன். சரி, அந்த அரசியல் சார்ந்த ஒரு புரோகிராம் செஞ்சாரு, அதான் கட்ட கட்ட கட்டி கொண்டு போவேன். கே எஸ் ராஜா
0: அப்படி சொல்லி போட அந்த கே எஸ் ராஜா அந்த ஸ்டைல சொல்லுவார். கே எஸ் ராஜா,
1: ஆமா, உங்களிடம் எனக்கு விடை பெறுவது கே எஸ் ராஜா. அவருடைய குரல் வளம் தனி குரல் வளம். அதாவது என்னுடைய பெயர் வந்து, தந்தையாருடைய பெயர் வந்து கே இன்சில் உதரும், எங்க அம்மாவுடைய பெயரையும் இணைச்சுக்கிட்டேன். எங்க அம்மாவுடைய பெயர் ஷமா பூஷணின்னு மலையாள பெயர், ஷமா பூஷணி. அதனால கே எஸ் அப்படிங்கறது கே எஸ் ராஜா. அம்மாவுடைய பெயரும் அப்பாவுடைய பெயரும் இணைத்ததுனால எனக்கு வந்து ஒரு பெயர், அந்த அருமையான பெயர் கிடைத்தது. இல்லாட்டி கிடைக்காது.
0: சரி,
1: தந்தையார மட்டும்
0: நாங்க போட்டிக்கு போகலாம். லோகிதன், உங்களுடைய
1: ஒரு தகவல் சொல்லுகிறேன். போட்டிக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட இனிய நண்பர் சேப்பு விஜயராகவன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லணும்ல?
0: சொல்லுங்க சொல்லுங்க, முதல் வாழ்த்திருங்க, வாழ்த்துங்க.
1: அவர் அவர் குடும்பத்தார் அனைவருமே நீண்ட நீண்ட நாள் வாயில் பெற்று இறைவனோட நல்ல சந்தோஷத்தோட வாழ வேண்டும்னு இறைவனை
0: பிரார்த்திக்கிறேன். சரி லோகிதா, நீங்களும் வாழ்த்திருங்க. சேப்பு விஜயராகவன் அவருக்கு பேர். அவர் வந்து வைத்தியசாலையில் கடமையாற்றுறவர். இந்த கொரோனா நாட்கள் கூட அவர் வைத்தியசாலையோடையே அந்த கடமையில் ஈடுபட்டிருந்தார் ஐயா. அவரோட நீங்க அவருக்கும் ஒரு
1: வாழ்த்து. அவர் எங்க ஊரும் பக்கத்துலதான் இருக்காரு. அடிக்கடி இடையில சந்திச்சிருக்கிறேன் நான். அவரை சந்திச்சப்ப ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும். இடையில காரைக்கால் போகும்பொழுது, பாண்டிச்சேரி போகும்பொழுது அவரை சந்திச்சிருக்கிறேன். இரண்டு தடவை சந்திச்சிருக்கிறேன். ரொம்ப இனிய நண்பர், நல்லா பழகக்கூடியவர், எல்லாரிடமும் அன்பு செலுத்தக்கூடியவர். நல்ல ஒரு நண்பர் கிடைத்தது நமக்கு வானொலி குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்.
0: அப்படி இணைப்புல இருந்து கொள்ளுங்க கே எஸ் ராஜா. நான் இவரை சந்தித்து இவருக்கு அந்த போட்டியை எடுத்து விட்டு நான் உங்களிடம் வருகிறேன். அப்படி இணைப்புல
2: இடத்திருநாட்டில் இருந்து நானும் விஜயராகவனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்க்கா.
0: நிச்சயமா அவர் இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பேன் லோகிதா. இப்ப உங்களோட இப்ப நீங்க மெல்லாம அப்படியே கதைச்சு கதைச்சு கதைச்சு அந்த லெட்டரை மாத்தலாமன்னைக்கா இங்க அந்த எழுத்த சரியா?
2: இல்ல இல்ல, நான் முயற்சி செய்வேன்.
0: முயற்சி அதுல செய்யறீங்களா இல்லாட்டி வேற ஒரு தரட்டுமா? அது கடைசியில நாங்க முயற்சி செய்வோமா? அவங்கனால
2: என்னென்ன கேக்குறீங்க?
0: இல்ல முதல்ல இருந்து போகலாம். ஆண் முதலாவது வாழ்க்கையில ஆணுக்கு முக்கியத்துவம். நாங்கள் முதல் ஆண் என்றவன் தான் முதல்ல இருக்க வேணும். இப்பதான் நாங்கள் மாறி இருக்கிறோம். உங்களோட வீட்டுல எங்கட வீட்டுல எல்லாம் பெண் வந்துருது சரியா? ஏன்னா இந்த ஆண்கள் வந்து சொல்லுங்க.
2: ஆமாக்கா,
0: இந்த ஆண்கள் வந்து
2: சரிசமனா
0: இருக்கிறது இருக்கு. இல்ல என்னண்டா, இந்த ஆண்கள் வந்து எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு துணிவும் தைரியமும் மூர்க்கமும் இருந்தாலும் கூட பெண் பக்கத்திலே வந்து விட்டால் பெண் என்ற ஒரு அன்பு உருவம் முன்னுக்கு அடங்கி போறன்னு சொல்லாங்க. அப்படி சொல்லக்கூடாது, இது அடக்கம் இல்லை. அது பெண் என்ற அன்பு உருவத்தை கண்ட உடனே ஒரு பாசத்தோடு அவளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது. பாவம் பதுமை இவளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இவளுக்கு இவளுக்கு தைரியத்தை ஊட்டுவோம் என்ற தன்மையில தான் அந்த இடத்தை கொடுக்கறது. அந்த இடத்தை பிடிச்சு கொண்ட பெண் என்ன செய்வா? அறா, எனக்கு நல்ல ஒரு இடம் கிடைச்சிருந்து அப்படியே காலில இருந்து மெல்ல இடுப்புக்கு வந்து இடுப்புல இருந்து தலையில ஏறி இருந்துருவா. அதுக்கு பிறகு கேட்கவா வேணும், ஒவ்வொரு வேலைக்கும் தலையில ஒரு குட்டு விடும். செய்யலையா செய்யலையா? நீங்க நான் சொல்ற எழுத்துல நீங்க அப்படியே வரிசையா சொல்லி கொண்டு போகணும் சரியா? முதல்ல உங்க பாட்டை சொல்லுங்க. என்ன என்ன பாடல் கேட்க போறீங்க
2: இன்றைய நிகழ்ச்சியிலேயாக்கா?

0: நினைக்கிறேன் புது வசந்தம் மட்டும் நினைக்கிறேன்.
1: பூங்குயில் ராகமே இல்லையா?
0: ஆனந்த பாபு பூங்குயில் ராகமே புதுமலே நாளை நம்ப அந்த பாடல் தான் நான் புது வசந்தம் மட்டும் நினைக்கிறேன் படம்.
1: புது வசந்தம் படம். சரி, உங்களுக்கு நான் தரப்போற எழுத்து சரியா?
0: வடிவாம்பிகை. அடுத்தது பொருளாக்கா?
1: ஆண் பெண் இடம் படம் இடம் படம் பொருள்.
0: வண்ணார் பண்ணை.
1: வண்ணார் பண்ணை.
0: வண்டி சோலை சின்னராசு.
1: வண்டி சோலை கட்டிக்காரன். வண்டி சோலை சின்னராசு.
0: வண்டி சோலை சின்னராசு.
1: பொருள்.
0: அடுத்தது பொருள். பொருள்
1: அங்கதான் இருக்கு. பனையோலையில செய்தது
0: வட்டி.
1: வட்டி உங்களுக்கு என்ன? உங்களுக்கு எனக்கு ஒரே சிந்தனையா? நான் அந்த வட்டியை நெஞ்சு தான் சொன்னேன். அந்த பனை ஓலையில செய்தேன்.
0: ஆனா இது பனை ஓலையில வெங்கலத்துல கல்யாணத்துல கலத்துல போடுறதுக்காக பாதிக்கிற ஒரு வட்டி.
1: ஏ, பனை ஓலையிலயும் வட்டி பின்னி எடுப்பாங்கல்ல?
0: அப்படியா? ஆனா தெரியலக்கா, இங்க எங்களுக்கு வெங்கலத்திலே வச்சிருக்கோம். சேவரக்காலும் வட்டியும் அப்படி இங்க வச்சிருக்கோம்.
1: இருக்கிறீங்க. சரி, வட்டி. கட்டிக்காரன். நீங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளலாமா? எல்லாரும் இணைஞ்சு அப்புறம் நீங்க கேட்டுக்கொண்டு இணைஞ்சலாம். சரியா? அடுத்த எழுத்துக்கு. இப்பொழுது நாங்கள் கே எஸ் ராஜாவிடம் போகணும். அவர் காத்திருந்து இன்றைக்கு தான் அவரை காக்க வைத்திருக்கிறேன். அதுவும் பலகத்தானே வேணும். வணக்கம் கே எஸ் ராஜா.
2: பரவாயில்ல மேடம், பரவாயில்ல, ஃப்ரீயா தான் இருக்க, ஃப்ரீயா தான்
1: இருக்க. சரி, காத்திருப்பதில் ஒரு சுகம் இருக்கிறது சரியா?
2: ஆமா சொல்லுங்க.
1: அதாவது
2: காத்திருக்கும் பொழுது கருத்துகள் உள்நுழையும், உள்வாங்கக்கூடிய ஒரு சமயம் கிடைக்குது இல்ல, கருத்துக்களை. காத்திருந்தாலும் கருத்துக்களை உள்வாங்க ஒரு வாய்ப்பு. சொல்லுங்க.
1: இப்ப கே எஸ் ராஜா, முதல்ல உங்களோட பாட்டு சொல்லுங்க.
2: பாட்டு தர்மயுத்தம் படத்தில் இருந்து ஆகாய கங்கை.
1: தர்மயுத்தம் என்ன பாட்டு சொல்லுங்க?
2: அந்த பாடல்ல
1: அப்ப சொல்லுங்க.
2: ஆகாய கங்கை முந்தேன் மலர்த்தூடி. அந்த பாடல்
1: கங்கை
2: பொன். ஆமா ஆமா, சூப்பரா இருக்கும். அந்த மலேசியா வாசுதேவன் வாய்ஸ்.
1: என்ன படம் சொன்னீங்க? தர்மயுத்தம்.
2: தர்மயுத்தம். ஆமா, அதாவது பாடல்ல வந்து தோன்றுவது வந்து தியேட்டர்ல பார்த்தோம்னா தோன்றுவது ரஜினிகாந்தும் அவங்க ஸ்ரீதேவி அம்மாவும். ரொம்ப அருமையா இருக்கும் அந்த குரல் வளம். ஜானகி அம்மாவோட குரல்ல அருமையா இருக்கும் அந்த பாடல். கேட்க இனிமையான பாடல்.
1: எங்க கே எஸ் ராஜா, உங்களுக்குரிய எழுத்து, உங்களுக்குரிய எழுத்து சரியா?
2: சொல்லுங்க சொல்லுங்க.
1: வாவண்ணா.
2: கால் வாங்கினதா? வாவண்ணா.
1: வாவண்ணா.
2: வாவண்ணா.
1: அதனால ஆண் பெண் இடம் படம் பொருள். ஆண்ட பேர் என்று சொல்லுங்க.
2: வாவனுடைய வாவண்ணா எழுத்துல
1: ஆண் பெயர். ஒரு கவிஞரே
2: இருக்கீங்களே,
1: கவிஞரே இருக்கிறாரே.
2: கவிஞர் வாலி. கவிஞர் வாலி. நாடக கவிஞரா இருந்துட்டு வாலிய மறந்துடலாமா?
1: இப்படி இப்படி எல்லாம் உங்களுக்கு நாங்க வாழைப்பழத்தை தாங்க கையில தந்து உரிச்சு சொல்லுங்க. அடுத்தது
2: கவிஞர் வாலி.
1: பெண் பெண் பெண் பெயர்.
2: பெண் பெண் வந்து
1: பெண்
2: சிக்கலானதா
1: முழுமையா முடிச்சிடலாம். வாசுகி. ஓகே, அடுத்தது ஆண் பெண் இடம் சொல்லுங்க. வாவண்ணால இடம்.
2: வாளையார். வாளையார்.
1: வாளையார். வாளையார் என்ற ஊரா?
2: ஆமா.
1: உங்களோட இடத்துல இருக்கா? எந்த இடத்தை சேர்ந்தது அது?
2: வாழையார் கோயம்புத்தூர் கிட்ட இருக்கு, வாழையார் கோவை கிட்ட. கேரளாவுக்கு போறப்போ இதுக்கு அதுக்கும் உள்ள எல்லை வாழையார்.
1: இடம்
2: வாழையார்.
1: சரி, படம் மட்டும் சொல்லுங்க.
2: வானமே இல்ல, வானமே, வானமே எல்லை,
1: வானமே எல்லை, எல்லை. ஓகே, அடுத்தது பொருள், பொருள் ஒன்று சொல்லுங்க. நினைச்சால்
2: வானம்,
1: வானம் இல்ல, வானம் பொருள் இல்ல,
2: அது வராது.
1: சரி, இன்னொன்று இருக்கு, வெட்டுவது குதவும் இல்ல.
2: ஆமா, வால், வால், சாரி, வால், வால். நீங்களே சொல்லிட்டீங்க, அடுத்ததுல இன்னொரு ட்ரையல்ல கரெக்டா ஓடி வந்தா
1: பாக்கலாம்.
2: அதாவது வானாங்கிறது ஈஸியா வந்தது, பேர் வடுகநாதன் வள்ளி அப்படி இப்படின்னு சரசரன்னு வந்துருது. வாவண்ணா போட்ட உடனே கொஞ்சம் சத அப்படியே டப்பா ஓடி வந்துச்சு,
1: கஷ்டமா இருக்குது.
2: பரவாயில்ல, பரவாயில்ல, முதல் தடவை தான், இனிமே சரி பண்ணிக்கோ.
1: சரி சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி கேஎஸ் ராஜா, நன்றி
2: நன்றி நன்றி.
1: அடுத்த அன்பு உறவுகள், நீங்கள் அழைப்புக்கு வரலாம். முதல்ல எங்களோட கிளாஸ் ரூமுக்கு யார் யார் வந்து என்று பார்க்கலாம். நான் அதை முதல்ல கவனிக்கணும் இல்லை, முதல்ல. அதுக்கு முன்பாக எங்களுடைய கடுக்கன் சிவகுமார், நீண்ட நாட்களுக்கு பின்பாக நீங்கள் வந்திருக்கிறீங்க சிவகுமார்.
3: வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா,
1: எப்படி இருக்கிறீங்க? கம்பீரமான இந்த குரல் இப்பதான் மீண்டும் காற்றலையில ஒலிக்குது கடுக்கன் சிவகுமார்.
3: அம்மா, நான் உங்கள்கிட்ட பேசாம இருந்தாலுமா தங்களுடைய வானொலி எனது பேருந்துகளில் ஒழித்துக் கொண்டே உள்ளது. எங்க பஸ்ல ஓடுற ப்ளூடூத் டேப்புல நம்மளுடைய வானொலி, அதுல நம்ம நிகழ்ச்சியில் ஓடுற எல்லா பாட்டுமே நாங்க கேட்போம்.
1: அப்ப சரி, நல்ல சந்தோஷம் ஐயா. நாங்க உங்களை நடுவே அடிக்கடி நேச்சு பார்ப்போம். இந்த கொரோனா காலம் வந்ததால் பலர் உண்மையிலேயே சற்று சோர்வாகி விட்டார்கள். அது மட்டும் தெரியும், நீங்கள் மட்டுமே இல்லை, நாங்களும் தான். உங்கள் அன்பு உறவுகளால் தான் நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல திடமாக எழும்பி விட்டோம் என்று தான் சொல்லலாம். அல்லா விட்டால்
3: உங்களுடைய வேண்டுதலாமா நான் வந்து கொரோனா விட்டு வெளில வந்தேன்.
1: நிச்சயமா எப்பவும் நலமாக இருக்கணும். ஒரு நிமிஷம் தாங்க கடுக்கன் சிவகுமார், ஒரு நிமிஷம். வணக்கம் அபு, அபு சம்பு.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: வணக்கம் அக்கா. வணக்கம்.
1: அப்படியே இணைப்பில் இருந்து கொள்ளுங்க அபு, ஒரு நிமிஷம். சிவகுமார், மனைவி பிள்ளைகள் எல்லோரும் நலம் தானே?
3: மனைவி பிள்ளைகள் அனைவரும் நலமம்மா.
1: ஓ, நான் மனைவி என்று தான் கேட்டேன், மனைவி என்று கேட்கல. நீங்க கொஞ்சம் யோசிக்கிறீங்க. சில சில நேரம் சில பேர் அது ஒரு வார்த்தையா வந்துடும், அந்த பிள்ளைகள் என்றதால. உங்களோட மனைவி பிள்ளைகள் எல்லாம் நலமா இருக்கிறாங்களான்னு கேப்பாங்க, மனைவிகள் பிள்ளைகள்.
3: இல்லம்மா, என்னைக்கு மனைவியை மணந்தனும் அன்று முதல் முதல் பிள்ளை அவள் தானம்மா.
1: நிச்சயமா அவதான், குழந்தையே அவதான்.
3: அடுத்த பிள்ளைகள்,
1: பிள்ளைகள், நிச்சயமா நிச்சயமா. மூத்த மகள் அவதான் இல்லையா?
3: கண்டிப்பா மூத்த மகள் அவள்தான், இளைய மகள் அவள்தான்,
1: அவள்தான். சரி, கடைசி வரை உங்களோட இருக்க போறவனும் அவள் தான், அதனால அவள் மகள் தான் உங்களுக்கு. சரி, அது சரி. என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு இன்றைக்கு?
3: இன்றைக்கு அம்மா நீங்கள் கேட்டவையிலிருந்து மேடம். ஆமா, கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள், அந்த பாட்டுமா?
1: வாழ்க்கையாவும். சரி, உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கட்டா? ஆண், பெண், இடம், படம், பொருள், இந்த அஞ்சும் நீங்க சொல்லணும். ஆண்ட பேருண்டு, பெண்ணிட பேருண்டு, இடத்திட பேருண்டு, படத்திட பேருண்டு. படம் என்றால் மூவியா, படத்திட பேருண்டு. அடுத்தது பொருள், நீங்க பாவிக்கிற பொருள். நான் உங்களுக்கு எழுத்து கொடுக்கட்டுமா? சரி, உங்களுக்கு உரிய எழுத்து ஆனா. ஆனா
3: அம்மா, குறிலா நடிலாமா?
1: என்னண்டு?
3: குறிலா நடிலாமா?
1: தனியா? ஆ, ஆ, ஆனா அல்லடி ஆவன் ஆண்டல்ல சொல்லுவேன் நான்.
3: ஆனா
1: அம்மா, அம்மா. அம்மா வந்து பெயர் இல்ல, என்றாலும் எடுத்துக்கலாம். சரி, நான் அதை எடுத்துக்கிறேன். அது
3: என்ன
1: பெயர் சொல்லுங்க, பெண்ணின் பெயர் முதல், ஆணின் பெயர் சொல்லுங்க. ஆண், பெண், இடம், படம், பொருள். அந்த இந்த வரிசையை மறக்க வேணாம். ஆண், பெண், இடம், படம், பொருள். அன்பரசன்.
3: அன்பு செல்வி.
1: அன்பு செல்வி.
3: அடுத்துமா?
1: அடுத்து ஆண், பெண், இடம். இடம், இடம், ஒரு ஊருட ஒரு இடத்துல பெயர் சொல்லணும். நாட்டின் பெயரை சொல்லலாம் நீங்க.
3: அமெரிக்கா.
1: அமெரிக்கா. ஐயா, சரி சரியா, எடுத்துக்கலாம். அமெரிக்கா. அடுத்த சொல்லுங்க.
3: அன்புக்கு நான் அடிமை.
1: அன்புக்கு நான் அடிமை. அன்புக்கு நான் அடிமை. அடுத்தது பொருள். பொருள்.
3: பொருள்னாக்க ஆள் வந்து
1: ஐயோ, சோறு வாங்கி சாப்பிடுவீங்கல்ல.
3: அருவாள்.
1: அருவாள் வெட்டுறதுக்கு தான் நினைக்கிறேன். வெட்டத்தான் ஆயத்தமா நிக்கிறீங்க. அருவாள். அருவாளுக்கு ஃபேமஸான இடம் என்ன உங்களோட ஊர்ல?
3: அருவாளுக்கு அது
1: திருப்பாச்சி.
3: ஆமா, திருப்பாச்சி. திருப்பாச்சி.
1: திருப்பாச்சி.
3: அடுத்துன்னு சொல்லலாம் மதுரை. சொல்லலாமா
1: மதுரைக்கு? ஏன், அங்க உற்பத்தி அங்கேயா? உற்பத்தி
3: இல்லம்மா, செய்வதற்கு திருப்பாச்சி, வீசுவதற்கு மதுரை.
1: ஓ, அதே அதை எடுத்து வீசுவதற்கு மதுரை. அப்படியா? நல்லது, சந்தோஷம் சிவகுமார். நான் அடுத்த அன்பு உறவை சந்திக்கிறேன். சரியா
3: அம்மா? அம்மா, இந்த நிகழ்ச்சி சற்று முன் தான் நான் வந்து எடுத்து நமது வானொலியை ஆன் செய்தேன். சற்று எனக்கு புரியவில்லை, பின்பு கேட்க கேட்க இனிமையாக இருக்கிறது. அருமையான நிகழ்ச்சி. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தனது மூளையை சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சி. எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலும் இந்த நிமிஷத்துல
1: உடனே வராது. காட்டலையில உடனே வராது. கடக்கன் சிவகுமார்,
3: எல்லாமே தெரிஞ்சிருக்குமா? இப்ப ஆளங்க ஆனாங்கல, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய ஊர் தெரிஞ்சிருக்கும், நிறைய புல் தெரிஞ்சிருக்கும். அந்த நேரத்துல பேசும் போது அந்த இடத்துல சிந்திக்க அந்த மூளைக்கு நல்ல வேலை தரக்கூடிய நிகழ்ச்சி மாதிரி.
1: நன்றி. தமாஷாக போகலாம் சற்று நகைச்சுவையாக.
3: நன்றி. நம்மளுக்கு நிகழ்ச்சி அனைத்துமே தமாஷாக மகிழ்ச்சியாக போயிட்டு இருக்கு.
1: நன்றி. நன்றி ஐயா. நன்றி சிவகுமாருக்கு. நன்றி. நன்றி. சரி, காட்டிடையில இப்ப எங்களுடைய டோவா ஹட்டாரில் இருந்து எங்களுடைய அபு சம்பு இப்ராஹிம். வணக்கம் அபு.
5: வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி, நலமா இருக்கிறீங்களா?
1: நித்தனை நீங்க தூங்கிட்டீங்களா? இருக்கிறீங்களா? சரி, ஒரு நிமிஷம் தாங்க. ஒரு அன்பு உறவை இணைத்து விட்டு விட்டு என்றால் அவர் இணைக்காவிட்டால் ஓடி விடுவார். சரி, உங்களோட காலநிலை எப்படி இருக்கிறது அபு அங்கு?
5: இங்கு படுமோசமாக இருக்கிறது. தூசி மலை, இலங்கையிலே மழை பெய்து கொண்டிருக்கிறதாக சொல்கிறார்கள். எங்களுடைய பகுதியில் எல்லாம் அதிகாலை 3 மணி தொடக்கம் கடுமையான மழை இலங்கையில, ஆனால் இங்கு தூசி மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இதற்கு மாற்றமாக குவைத்தில் நினைக்கிறேன் மண் மழை பெய்து கொண்டிருக்கிறது. வித்தியாசமாக
1: உங்களோட ஊர்ல தூசி மலை, குவைத்தில் வந்து மண் மலை. ஓ, அது இன்னும் கஷ்டமான ஒரு நிலை தான் இல்லையா? மண்
5: கஷ்டமாக இருக்கின்றது. அங்கு விமானங்களை கூட நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். விமான நிலையம் முற்று முழுதாக மூடி இருக்கிறார்கள் குவைத்தில்.
1: அடையப்பா. இவ்வளவுதான். சில நேரம் சொல்லுவோம் இல்ல, வெளிநாட்டில் கொஞ்சம் நாங்கள் சந்தோஷமாக, கொஞ்சம் நிம்மதியாக சில சுகங்களை அனுபவிக்கலாம் என்று நினைப்போம் இல்ல, அங்கேயும் கஷ்டங்கள் வருகிறது இப்பொழுது அநேகமாக. இப்போ எங்களோட ஊர்லேயே அன்றைக்கு எங்களோட ஏரியாலேயே கஷ்டம் வந்து தண்ணி இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள், நானும் அப்பாவும். 3 நாட்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம். அப்போ அப்படி கஷ்டங்கள் வருகிறது. ஆனால் உங்களுக்கு வருகிற அந்த தூசி மழை, மண் மழை, இதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும்.
5: காலநிலை மாற்றங்களை மாற்றம் வருகின்ற பொழுது இவ்வாறான நிகழ்வுகளோடு மட்டுமே மாற்றங்களை கொண்டு வரும்.
1: இப்ப நீங்க நான் ஒன்று கேக்குறேன், இங்க இப்ப ஸ்னோன்னு சொன்னா ஸ்னோவை கிளீன் பண்றதுக்கு ரோட் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு அதுக்குரிய ஆவணம் வச்சிருக்கிறார்கள், அந்த டைமுக்கு அவர்கள் எல்லாம் செயல்பட தொடங்குவார்கள். வீட்டில் இப்போ கிளீன் பண்றதுக்கெல்லாம் நாங்கள் மிஷின் அது இது எல்லாம் வச்சிருப்போம், இல்லை யாராவது வந்து உதவிக்கு அதை நாங்கள் காசு கொடுத்தால் செய்வார்கள். அதே மாதிரி அங்கேயும் இப்போ ரோடு எல்லாம் இப்போ மண் இருந்தால் அதை கிளீன் பண்றதுக்கு அந்த சர்வீஸ் இருக்குமா?
5: அது 24 மணி நேரமும் அதுக்கு அரசு அதாவது சொன்னால் எவ்வளவு காத்தடித்தாலும் ஒரு பேப்பர் கூட ரோட்ல கிடைக்காது, அந்த அளவு நேர்த்தியாக இருக்கும்,
1: நேர்த்தியாக கிளீன் பண்ணிவிடும். ஆனா ரோட்ல கிளீன் பண்ணுவாங்க.
5: இதே எங்களுடைய ஒரு நாட்டை போன்ற நாடாக காலநிலை கொண்ட நாடாக இது இருக்குமாக இருந்தால் இதனை நாங்கள் சொர்க்கபுரி என்றுதான் சொல்லுவோம். என்றால் அதாவது புட்கள் எல்லாம் அடிக்கின்ற வெயில சும்மா கருகி போய்விடும் அந்த அளவுக்கு இருக்கின்ற ஒரு நாட்டை அதாவது நேச்சராக கிரீனாக மாற்ற வேண்டும் என்பதற்காக, பச்சை பசையில் என மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த அரசு செலவிடுகின்ற பணம் அது அது எங்களுடைய நாட்டை அபிவிருத்தியின் உச்சத்துக்கு கொண்டு சென்று விடலாம் அவ்வளவு பணத்தை
1: செலவு செய்கிறார்கள். அது வந்து அவர்கள் வந்து அந்த பச்சை பசையில் என்று இயற்கையாக ஒரிஜினல் புற்களையே நடுகிறார்களா அல்லது கார்பெட் மாதிரி ஏதாவது செய்கிறார்களா?
5: இயற்கை இயற்கை.
1: இப்ப மண் இப்ப புதுசு இது கொட்டும் போது அது இல்லாமல் போய் இந்த வெயிலுக்கெல்லாம் காஞ்சு விடும் அல்லவா?
5: அதுக்கு எல்லா நேரமும் ஆட்டோமேட்டிக்காக தண்ணீர்
1: வசதிகள் செய்து விட்டிருக்கிறார்கள்.
5: பசலைகளுடன் கூடிய தண்ணீர் வசதி எப்பொழுதுமே அங்கு காய் அந்த நிலம் காய்ந்திருப்பதற்கான வாய்ப்பே இல்லை, எப்பொழுதும் ஈரத்தன்மையோடு இருக்கும்.
1: சரி, இவங்க நீங்க வந்து காட்டிலைக்கு வந்தா உங்கள்ட்ட ஒரு வர்ற நாட்கள் எல்லாம் ஒன்று கேட்கலாம்னு இருக்கு. இங்க ஒரு சின்ன கவிதை ஒன்று சொல்லிட்டு நீங்க நாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஒரு சின்ன நீங்க படித்ததில் சொல்லித்ததா அல்லது நீங்க எழுதினதோ சின்ன கவிதை ஏதாவது சின்னனோ
5: எனது சொந்த கவிதையே கொண்டு வர
1: கொண்டு வாருங்கள். எங்கே
5: பள்ளி பருவம் என்ற தலைப்பிலே ஒரு கவிதை ஒன்று எழுதி வைத்திருக்கிறேன். அந்த கவிதையை நான் இந்த இடத்திலே உங்களோடும் காற்றலையோடும் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் அடைகின்றேன். பள்ளி பருவம் விசித்திர பறவைகளாய் வானுயர பறந்து நிலவில் கூடு கட்டி நிஜங்களை உறங்க வைத்த நினைவுகள் சுமந்த பருவம் பள்ளி பருவம். சிறகுகள் வலிக்கும் வேளைதனில் மனதால் கனத்த மாலைதனில் என் பேனாவுடன் நான் மீண்டும் ஒரு முறை சுவாசிக்க கிடைத்த தருணம் தனில் புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. பழைய நினைவுகளில் நடக்க ஒரு வாய்ப்பு, அந்த சுகங்களை உணர ஒரு சந்தர்ப்பம், மீட்டும் போதான கண்ணீர், இப்படி இரண்டாம் கருவறையில் பிறந்த பிரமிப்பு எனக்குள். மகுடம் தந்த நினைவுகளை மடியிலிட்டு தோழமையை தோளிலிட்டு தாளாட்டிய ஞாபகம் இருக்கிறதா? நான் நினைவுகளோடு மீண்டும் வந்திருக்கின்றேன், நான் நினைவுகளோடு மீண்டும் வந்திருக்கின்றேன். மழை காலத்தை காண சில நரைத்த மயிர்களோடு வந்திருக்கின்றேன். ஆசிரியர் அன்பில் அலட்செய்த ஞாபகங்கள் நிறைந்த காலம், போட்டிகளில் பரிசில் பெற்று குதூகலித்த காலம், என் கவிதைகளுக்கு வார்த்தைகளால் மலர் மாலையிட்ட காலம், என் உடைகளைப் போலவே மனதும் வெண்மையாய் தெரிந்த காலம், அனைத்துமே மலர்களாய் மலர்ந்து காட்சிப்படுத்துகின்றன என் முன்னே. பிஞ்சு வயதின் பிணைப்பில்லாத அந்த காட்சிகள் கபடமில்லாது வந்து நிற்கின்றன, பள்ளி பருவம் அவற்றை சுமந்து வருகின்றன. இப்படியே என் நினைவுகள் நீள்கின்றன, இப்படியே என் நினைவுகள் நீள்கின்றன. அந்த அர்த்தமில்லாத நட்புகளுடனான அர்த்தமில்லாத சண்டைகளும் கூட என் மனதின் ஈரப் பிரதேசங்களுள் இன்னும் இருக்கிறது, உள்மனதில் குத்தப்பட்ட பச்சையை போல. ஆனந்த தீபம் ஏற்றிய என் பள்ளி பருவத்திற்கு மாற்றமில்லா அதே அந்த பசுமை நினைவுகளோடு நன்றிகளை அன்பு காணிக்கையாக்குகிறேன். அன்புடன் கனமொழி அப்பூசம் ஹுயம் இப்ராஹிம், தோஹாவிலிருந்து. நன்றி.
1: எங்களுடைய வானொலியில உங்களுடைய கவிதை இது எத்தனாவது கவிதை என்று தெரியுமா உங்களுக்கு?
5: நான் இரண்டாவது
1: இரண்டாவது
5: குரல் வழியாக
1: உங்கள் உங்கள் குரல் வழியாக
5: இன்று
1: அதை அந்த இந்த படைப்புகளை ஒவ்வொரு கவிதைகளையும் நாங்கள் கணக்கிட்டு கொண்டு வருகிறோம். உங்களுடைய கவிதை இது இரண்டாவது கவிதை இந்த காட்டிலையில் எடுத்து வந்திருக்கிறீர்கள். எல்லோரு மனதிலையும் கொண்டு சேர்த்து விடுகிறது இந்த காட்டிலை என்று சொல்லலாம். அதை இன்னொரு தடவை எடுத்து வாங்குவோம். ஏன்னா ஒரு கவிதையை ஒரு தடவை வாசித்தால் அதை உள்வாங்கும் தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும் எல்லோருக்கும். நீங்கள் இன்னொரு தடவை எடுத்து வாங்க முடியுமா உங்களுக்கு? எடுத்து வாங்க.
5: பள்ளி பருவம் விசித்திர பறவைகளாய் வானுயர பறந்து நிலவில் கூடு கட்டி நிஜங்களை உறங்க வைத்த நினைவுகள் சுமந்த பருவம் பள்ளி பருவம். சிறகுகள் வலிக்கும் வேலை தனில் மனதால் கனத்த மாலை தனில் என் பேனாவுடன் நான் மீண்டும் ஒரு முறை சுவாசிக்க கிடைத்த தருணம் தனில் புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. பழைய நினைவுகளில் நடக்க ஒரு வாய்ப்பு அந்த சுகங்களை உணர ஒரு சந்தர்ப்பம் மீட்டும் போதான கண்ணீர். இப்படி இரண்டாம் கருவறையில் பிறந்த பிரமிப்பு எனக்குள் மகுடம் தந்த நினைவுகளை மடியிலிட்டு தோழமையை தோளிலிட்டு தாளாட்டிய ஞாபகம் இருக்கிறதா? நான் நினைவுகளோடு மீண்டும் வந்திருக்கின்றேன். நான் நினைவுகளோடு மீண்டும் வந்திருக்கின்றேன். மழை காலத்தை காண சில நரைத்த மயிர்களோடு வந்திருக்கின்றேன். ஆசிரியர் அன்பில் அலச்செய்த ஞாபகங்கள் நிறைந்த காலம். போட்டிகளில் பரிசில் பெற்று குதூகலித்த காலம். என் கவிதைகளுக்கு வார்த்தைகளால் மலர் மாலையிட்ட காலம். என் உடைகளைப் போலவே நானும் வெண்மையாய் தெரிந்த காலம். அனைத்துமே மலர்களாய் மலர்ந்து காட்சிப்படுத்துகின்றன என் முன்னே. பிஞ்சு வயதின் பிணைப்பில்லா அந்த காட்சிகள் கபடமில்லாது வந்து நிற்கின்றன. பள்ளி பருவம் அவற்றை சுமந்து வருகின்றன. இப்படியே என் நினைவுகள் நீள்கின்றன. இப்படியே என் நினைவுகள் நீள்கின்றன. அந்த அர்த்தமில்லாத நட்புகளுடனான அர்த்தமில்லாத சந்தைகளும் கூட என் மனதின் ஈரப் பிரதேசங்களுள் இன்னும் இருக்கிறது. உள்மனதில் குத்தப்பட்ட பச்சையை போல ஆனந்த தீபம் ஏற்றிய என் பள்ளி பருவத்திற்கு மாற்றமில்லா அதே அந்த பசுமை நினைவுகளோடு நன்றிகளை அன்பு காணிக்கையாக்குகிறேன். அன்புடன் கனமூலை அபு சமூகம் இப்ராஹிம் தோஹாவிலிருந்து.
1: நன்றி அக்கா. உண்மையா வாழ்த்துக்கள். ஒரு தடங்கள் இன்றி சொல்வார்களே இப்போ பேசும்போது நாங்கள் கொஞ்சம் நிப்பாட்டி யோசித்து இப்போ நாங்களெல்லாம் கவிதை கொண்டு வந்திருந்தால் நான்டா கொஞ்சம் நெருஞ்சு யோசிச்சுட்டு தான் மற்ற வரியை கொண்டு வருவேன். அந்த தடங்கள் இன்றி அதே அந்த பீட்டில் அதாவது அந்த லெவல் ஒரே மாதிரி அந்த கவிதையை வாசிக்கும் தன்மை அருமையாக இருந்தது. சிறப்பு உங்களிடம் இருக்கிறது என்று சொல்லி வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. சரி இப்பொழுது நாங்கள் நிச்சயமாக வாழ்த்துக்கள். இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு உண்மையிலேயே உங்களுடைய கவிதைகள் மட்டுமல்ல உங்களை எங்களுடைய நேர்கள் எல்லோரும் இனி உங்களை ஞாபகமாக மட்டுமல்ல என்னை சிந்தித்தவண்ணம் தான் இருப்பார்கள். அடையப்பா என்று ஒரு பிரமிப்போடு தான் இருப்பார்கள். சரி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் இன்றைக்கு?
5: எனக்கு இன்று நான் தெரிவு செய்த பாடம் அந்த பாடல் வந்து வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் சிற்பியின் இசையில் உன்னிமேனன் பாடிய எங்கே அந்த வெண்ணிலா என்ற அந்த பாடல்.
1: அது வானத்துல தானே இருக்குது. நீங்க வந்து என்னட்ட கேட்ட நான் பாருங்க வரலாற்ற
5: அதத்தான் அதத்தான் கவிஞர் மிக அழகாக சொன்னாரு. எனக்கென இருந்தது ஒரு மனசு அதை உனக்கென கொடுப்பது சுகம் எனக்கு. எனக்கென இருப்பது ஒரு உசுறு அதை உனக்கென தருவது வரம்
1: எனக்கு. இங்கே அந்த வண்ணில வருஷம் எல்லாம் வசம் நல்ல ஒரு பாடல் அது உண்மையா. சரி அந்த பாடலை எடுத்து வருகிறேன். உங்களுக்கு ஒரு எழுத்து தரப்போகிறேன். அது என்ன? ஆண் பெண் இடம் படம்
5: அதற்கு முன்ன ஒரு நிமிடம். நேற்று மெட்டு தெரியாத பாடல படிச்சு காட்ட
1: சொன்னீங்க.
5: இன்னைக்கு பழகிட்டு வந்திருக்கிறேன் அந்த மெட்டுல. நீங்க ஒருக்கா கூட கேட்கலையே.
1: ஒருக்கா கூட பாடுங்க கேட்கலாம். எங்க பாடுங்க.
5: எனக்கென இருந்தது ஒரு மனசு அதை உனக்கென கொடுப்பது சுகம் எனக்கு. எனக்கென இருப்பது ஒரு உசுறு அதை உனக்கென தருவது வரம் எனக்கு. நீ மறந்தால் என்ன மறுத்தால் என்ன நீதான் எந்த நொழி விளக்கு.

கந்த வெண்ணிலா மலையில் நனைகிறேன், குடையாய் வருகிறாய், வெயிலில் நடக்கிறேன், நிழலாய் வருகிறாய், தாகம் என்கிறேன், நீராய் வருகிறாய், சோகம் என்கிறேன், தாயாய் வருகிறாய், நதிகளில் மீன்கள் நீந்துமம்மா, அதில் நதிக்கொரு வழியும் இல்லையம்மா, உன் நினைவுகள் இதயத்தில் நீந்துதம்மா, அதில் எனக்கொரு

0: எனக்கு போதுமம்மா. மன்னிச்சுக்கொள்ளுனாக்கா எங்கேயாச்சும் இந்த சுருதி அது இது எதுவுமே எனக்கு தெரியாது, ஏதோ பாடணும்னு ஒரு ஆசையில ஆர்வத்துல பாடி போட்டேன்.
1: இல்ல இல்ல, உண்மையா அருமையா இருந்தது, சிறப்பு அருமையா இருந்தது ஐயா. வர இதுல பக்கத்துல நிக்கிறவர் கேட்ட வரான்னு ஒருக்கா கேப்போம், ஒரு நிமிஷம் இல்லைங்க. வணக்கம் லேனின். லேனின் ராசா.
2: வணக்கம் சகோதரி, நலமா இருக்கீங்களா?
1: ஐயோ, அப்போ அப்போ நீங்க எப்படி கூப்பிட்டீங்க? என்ன சகோதரி என்று கூப்பிட்டீங்களா? அண்ணாவுக்கும் உங்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது லேனின். உங்களோட வயசு என்ன, அண்ணாட வயசு என்ன? அப்ப நீங்க எப்படி நீங்க என்ன சகோதரி என்று கூப்பிட முடியும் நீங்க?
2: பாடல்மா
1: பாருங்க தம்பி சொல்றாருங்க, முக்கியமான லைனை புடிச்சு பாடிட்டாரு அண்ணா. ஐயோ ஐயோ, சரி அப்படியே இருந்து கொள்ளுங்க லெனின். இவருக்கு நான் இந்த எழுத்த குடுத்து இவர் சொன்னதுக்கு அப்புறமா அடுத்தது நீங்க, சரியா? அப்படியே இருந்து கொள்ளுங்க. சரி, எங்க நாங்கள் உங்களுடைய எழுத்துக்கு போகலாம் அபு. நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? உங்களுடைய எழுத்து தானால சொல்லுங்க. தானா, தானா,
0: தானா, ஆண் பெண், இடம், படம், பொருள். இந்த வரிசை.
1: சரி, ஆண் பெயர்
0: தனராஸ். தனராஸ்,
1: தனராஸ்.
0: தனலட்சுமி.
1: தனலட்சுமி யாரு? பக்கத்து வீட?
0: இல்ல இல்ல இல்ல, அந்த தானால தானால வந்து
1: அது தாவண்ணா வரும். தானா, தானா, தானா. இந்தியாவில் இடங்கள் இல்லையா? இருக்கே இருக்கே, ஒரு பெரிய ஒரு சைவ கோயில் இருக்கே.
0: தஞ்சாவூர்.
1: தஞ்சாவூர், சரி.
0: ஓகே. படம்
1: எத்தனை இருக்கு? தானே,
0: அதானே.
1: படம் தங்கைக்கு ஒரு கீதம். இனி பொருள்.
0: பொருள்
1: பொருள்
0: தட்டச்சி இயந்திரம்.
1: தட்டச்சி இது எது? டைப்ரைட்டரா?
0: அது பொருள் தானே?
1: பொருள் தான. தட்டச்சி அப்படியா சொல்றது? தட்டச்சி இயந்திரம் வந்து
0: டைப்ரைட்டரா?
1: மரத்துல இருந்து வந்தது சொல்லலாம். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் என்றான அது. இது ஃபர்ஸ்ட் டே என்ற வடிவா பரவாயில்ல. இனி வருங்காலத்துல டக்கு டக்குன்னு சொல்ல பாக்கணும் எல்லாம், சரியா?
0: எல்லாத்தையும் நானும் ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டு தான் வந்தேன். மூத்த ஒளிபரப்பாளர் கே எஸ் ராஜா, மறைந்த கே எஸ் ராஜா, அமரர் கே எஸ் ராஜா பத்தி பேசுனீங்க. அவர் இறுதி நேரத்துல நான் நினைக்கிறேன், நான் அவர் உமாவின் வினோத வேலைன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாபனத்துல செய்துட்டு வந்தார். மிக பிரபலமான நிகழ்ச்சி ஒன்று. அதிலே அவர் முதல் முதலாக எத்தனையோ வருடங்கள் செய்து அவரிடம் இருந்து வெற்றி பெறாத முதல் முதலாக புத்தளத்தில் நடைபெற்ற, எங்களுடைய ஊரில் நடைபெற்ற ஒரு போட்டியில் முதல் முதலாக ஒருவர் வெற்றி பெற்றவுடன் அவர் வந்து ஸ்பெஷலா விசேட பரிசுகள் கூட அவருக்கு அவர் பக்கத்தில் இருந்து கொடுத்திருந்தார். அது மட்டுமில்ல, அந்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு முன்பு, நீண்ட காலங்கள், வருடங்களுக்கு முன்பு, நான் சிறிய பிள்ளை அந்த நேரத்தில், அவர் வந்து அப்பொழுது முதல் நான் இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாபனத்தின் ரசிகன். அந்த நேரத்தில் கூட அவர் வந்து அந்த கடைசி நேரத்தில் அவர் பிரிவதற்கு முன்பு ஒரு பாடலை இட்டு சென்றார். அந்த பாடல் இன்று வரை கே எஸ் ராஜாவின் பெயர் அல்லது ராஜா என்ற பெயரை சொன்னால் என் காதுகளில் அந்த பாடல் ஒலிப்பதை போன்றுதான் இருக்கிறது.
1: என்ன பாடல்?
0: வீடு வரை உறவு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்ற அந்த பாடல் அவர் இறுதியாக ஒளிபரப்பு செய்த பாடல். அதற்கு பிறகு அவர் மாரடைப்பு காரணமாக மரணமானார். அந்த செய்தி மிகவும் சிறப்பான முன்மாதிரி மிக்க ஒரு ஒளிபரப்பாளர், சிறந்த அறிவிப்பாளர்,
1: யாரும் மறக்க முடியாத ஒரு அறிவிப்பாளர். அவருடைய
0: ராஜாவை சொன்ன நேரத்திலே நான் இந்த சந்தர்ப்பத்தில் அதனை ஒன்று ஞாபகப்படுத்த,
1: அவருடைய அவருடைய பெயரை சொல்லி விடைபெறும் போது ஒரு பெயரை சொல்லிட்டு ஒரு பாட்டு வார ராஜா என்று சொல்ற பாட்டு வரும், அது என்ன பாட்டுன்னு சொல்லுங்க பாப்போம்.
0: உண்மையிலே அது இப்ப ஞாபகம்
1: அந்த ராஜா என்று சொல்ற பாட்டு பாருங்க, இப்ப வந்து சொல்லுவாங்க அந்த பாடல் எனக்கும்
0: வந்து சொல்லுவாங்க. உறவுகளிடம்
1: விட்டு விடுவோம் எனக்கே ஞாபகம் இல்லை. ஆச்சா, நன்றி அப்பு, நன்றி
0: நன்றி,
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு, நன்றி நன்றி நன்றி. சரி, அடுத்து நாங்க இப்ப லெனின்ட்ட போக போறோம். லெனின் உங்கள்ட்ட வரட்டுமா? எங்க அம்மா?
2: வாங்கம்மா, என்னைக்கு வரீங்க?
1: சகோதரி வந்திருக்கேன் நானு. சரியா,
2: வாங்க வாங்க வாங்க.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சகோதரா சகோதரா எப்படி இருக்கிறீங்க? சகோதரா நீங்க
2: நலமா இருக்கேன் சகோதரி. என்னுடைய அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்.
1: சொல்லுங்க
2: சொல்லுங்க. அன்பு அண்ணன் சிகப்பு விஜயராகவன் அவர்களுக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்து. அவ்வளவுதான்மா.
1: அவ்வளவுதானா? அங்க ஊருக்குள்ளே தானே இருக்கிறீங்க? உடனே ஒரு ஒரு ஒரு
2: பொதி அண்ணன் இருக்க ஊருக்கு ரொம்ப தூரமா?
1: தூரம் அது சரி, பரவாயில்ல, அது பிண்டி போன
2: அது ஒரு
1: பிந்தி போனாலும் பரவாயில்ல. சரியா, இப்ப சரி, உங்கள்ட்ட உங்கள்ட்ட எங்கள்ட்ட உங்கள்ட்ட என்ன பாடல் இன்று? என்ன பாடல்
2: பாடலாமா? ஒரு ஆல்பம் பாடல்மா அது.
1: சொல்லுங்க.
2: அடி பெண்ணே ஒரு முறை நீ சிரித்தால் வருமா?
1: அடி பெண்ணே
2: ஒரு முறை நீ சிரித்தால்,
1: ஒரு முறை நீ சிரித்தால், நீ சிரித்தால்.
2: ஆமா, நீ சிரித்தால்
1: சிரித்தால். அப்படி கிடைக்காட்டி முதல்ல நீங்க அனுப்பி வச்சிருங்க, ஆல்பத்துல கொண்டு வரேன்.
2: இல்லமா, வந்துரும் வந்துரும், அது ஃபேமஸான பாடல் தான். ஆல்பம் பேர் நாம்.
1: நாம் நாம். சரி, அப்ப சரி,
2: நாம்
1: நாம். சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு சொல்லு கொடுக்கட்டுமா?
2: சொல்லுங்க.
1: எழுத்து, மன்னிக்கவும் சொல்லல, தவறு. எழுத்து, எழுத்து உங்களுக்கு நான் கொடுக்க போற எழுத்து. பாவம், நல்ல பிள்ளையா இருக்குது, பார்க்க அழகான பையனா இருக்கிறார், அது வேற என்ன தங்கச்சி என்று சொல்லி இருக்கிறேன். இவருக்கு என்ன கொடுக்கலாம்னா, உங்களுக்கு வந்து ஈனா என்று எழுத்து கொடுக்கறேன். நான் ஏற்கனவே அது சொல்லி காட்டி இருக்கிறேன், பார்க்கல ஞாபகம் இருக்காண்டு. ஈனா, ஈனா, ஈனாவும் தெரியும் தானே?
2: தெரியும், அதுல பேர் கிடைக்கிறது கஷ்டமாச்சு.
1: என்ன ஆண் பெண் பேர் சொல்லுங்க. ஆண்டு பேர் இருக்கே நிறைய. ஈனா, ஈனா. ம், இசைவாணி இடம்பெயர் இடத்த சொல்லலாம் இல்ல பொருள் சுத்தி பாருங்க ஏதாவது தெரியுதா நீனால
2: இரும்புமா
1: இரும்பு அது அவர் சொல்லி இருந்தா பரவாயில்லை இரும்பு இரும்பு சரி கட்டிக்காரன் ஒரு மாதிரி தப்பிட்டேன் தப்புன்னு எப்படி ஓட போறேன் நன்றி நன்றி நன்றி நன்றி லெனின்
2: நன்றி நன்றிமா நன்றிமா
1: கட்டிக்காரன் கட்டிக்காரன் நன்றி நன்றி நன்றி சரி அன்பு உறவுகள் நீங்கள் இணைப்புக்கு வரலாம் எங்களுடைய தில்லை நீங்கள் அழைப்புக்கு வந்தீர்கள் நான் காற்றலையில் எடுத்து விட்டிருந்தேன் நான் நீங்கள் பேச்சு கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு காதுக்கு நான் விடை பெற்றுக் கொண்டிருக்கேன் என்னோட அன்பு உறவை நான் சந்தித்து விடுகிறேன் வணக்கம் காற்றலையில் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் எங்களுடைய இன்றைய நாயகன்
2: முதல் வாழ்த்து மனைவி வாழ்த்து இரண்டாவது வாழ்த்து உங்கள் வாழ்த்துமா
1: என்னுடைய வாழ்த்தா அதானே
2: என்னோட மனைவி நைட்டு 12 மணிக்கே வாழ்த்துக்களை சொல்லிவிட்டார்கள்
1: எப்பவும் தாரம் முதலிடத்தை பிடிச்சு கொள்ளுறான் ரெண்டாவது அம்மா
2: இல்லதரசி
1: அம்மா
2: அதான்
1: சொல்றேன் தாரம் உடனே திருமணத்துக்கு பிறகு தாரம் முதலிடத்தை பிடிச்சு கொள்ளுவார் அடுத்தது அம்மா
2: எனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டார்கள் நான் தூங்கி விட்டேன் சரி கண் உறங்குங்க அவர்கள் வாழ்த்து
1: சொல்றேன் சந்தோஷம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நேரடியாகவே வாழ்த்துகிறேன் எல்லா நலனும் சிறப்பும் செல்வமும் பெற்று நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடும் நீங்கள் வாழவே வேண்டும் என்று நாங்கள் கண்ணன் அருள் வேண்டி எல்லா கடவுள் அருள் வேண்டி வாழ்த்துகிறோம் சரியாயா
2: வானரசி வீராமா அவர்கள் சிந்தனை செல்வன் ஐயா அவர்கள் ஆனந்தன் அவர்கள் கண்ணன் அவர்கள் சிலுவை சந்திரராஜ் அவர்கள் ஜெகபிரசாதி அவர்கள் சிவாஜி திருவன் அவர்கள் பாருக் அவர்கள் ரமணி ராஜேஷ் அவர்கள் ஜெயா சகோதரி அவர்கள் லெனின் கும்பவன் அவர்கள் ராஜ்குமார் ஜார்ஜி ஷியாமலா ராஜேந்திரன் கே எஸ் ராஜா மற்றும் இலங்கை நேயர் ஒருவர் அவர் பெயர் எனக்கு தெரியவில்லை
1: லோகிதா
2: அவர்களும் என்னை வாழ்த்தியிருக்கிறார்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி என்று எனக்கு முக்கிய சந்தோஷம் முக்கிய மகிழ்ச்சி ரொம்ப ஆரவாரமா இருக்கு
1: இன்னும் வாழ்த்துவார்கள் அல்ல இன்னும் வாழ்த்துவார்கள்
2: இதுவரை வாழ்த்துவார்கள் எல்லா பெயரையும் நான் எழுதி வைத்திருக்கேன் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன்
1: என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு
2: எனக்கு பாடல் வந்து அகத்தியர்மா
1: அகத்தியர்ல என்ன பாட்டு
2: என் தாய் தந்தையை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய இந்த பிறந்த நாளில் தாயை சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற பாடல் என்ன தாயும் தந்தையும் அவர்கள் இணைந்திருக்கும் அந்த பாடல் வரிகளில்
1: தாயில்
2: அந்த பாடல்
1: கோவிலம் இல்லை சரி இன்னைக்கு இப்ப நான் உங்களுக்கு அந்த எழுத்து கொடுக்கட்டா உங்களுக்கு உங்களுக்கு உரிய எழுத்து வீணா வி உங்களோட விஜயராமன் தொடங்கன உங்களோட பெயரை சொல்லக்கூடாது
2: விஜயகுமார்
1: விஜயகுமார்
2: விஜயா
1: விஜயா இடம்
3: இடம் வந்துமா இடம் வந்து விளவன் கோடு விளவன் கோடு
1: விளவன் கோடு சரியா நான் சொல்றது
3: ஆமா
1: விளவன் கோடு
3: சரிமா
1: கோடு அடுத்தது ஆண் பெண் இடம் படம்
3: படம் விஸ்வ விஸ்வாசம்
1: விஸ்வாசம்
3: ஒன்றிய தமிழர்களுக்கு நான் விசுவாசமாக இருக்கிறேன்
1: விசுவாசம் அடுத்தது பொருள்
3: பொருள்
1: பொருள் பொருள் என்று சொல்லுங்க வீணால உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயா எல்லா சிறப்பும் பெற்று
3: நன்றி உங்களுக்கு நன்றி உங்கள் தமிழ் மாநில தமிழ் முக்கிய மிக்க நன்றி சந்தோஷம்
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அடுத்து எங்களுடைய தில்லை ஸ்ரீனிவாசன் வாங்க ஸ்ரீனிவாசன் எப்படி இருக்கிறீங்க எங்களுடைய அன்பான நேர் நான் நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க
4: நாங்க சிறப்பா அன்பா மகிழ்ச்சியா சூப்பரா இருக்கும்
1: எங்க ஸ்கூல்ல இருக்கீங்களா
4: இல்லங்கம்மா வெளில இருக்கோம்
1: வெளியில இருக்கீங்க இந்த ஸ்கூல் இல்லையா உங்களுக்கு
4: இன்னைக்கு ஸ்கூல் உண்டு வேலைய வெளில அனுப்பிச்சிருக்காங்க
1: என்ன அனுப்பிச்சிருக்காங்க உங்களை வேலையா வெளியில அனுப்பிச்சிருக்காங்க
4: வெளில அனுப்பிச்சிருக்காங்க
1: ஓ ஓ ஓ அப்ப நீங்க மெல்ல இதாங்க சாட்டண்டு பறந்து திரியறீங்க வெளியில அப்படித்தானே
4: பாட்டு
1: என்ன வேணும் என்ன பாடல் உங்களுக்கு வேணும் இன்றைக்கு பெறப்படாது
4: நீங்கள் கேட்டவை படத்துல இருந்து பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா
1: பிள்ளை நீலா
4: இந்த பாடலை யாருக்கு விருப்பம் தெரிவிக்கிறாங்கன்னு சிதம்பரம் சின்ன மார்க்கெட் இருந்து வெள்ளைச்சாமி மாமா மற்றும் செல்வி அக்கா ஆகிய இருவருக்கும் இந்த பாடல்
1: டெடிகேஷன் எங்களுடைய விஜயராகவன் அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டீங்களா பிறந்த நாள் வாழ்த்து
4: நான் சொல்லிடுவோம் விஜயராகவன் எம்டிஆர் வானொலி நேயர் விஜயராகவன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்
1: வாழ்த்துக்கள் சரி அப்ப உங்களுக்கு நான் எழுத்து தரட்டா ஆண் பெண்ணிடம் படம் பொருளுக்கு போவோமா
4: தாங்க தாங்க
1: எங்க உங்களுக்கு உங்களுக்குரிய எழுத்து ஆவண்ணா
4: ஆவண்ணா ஆண்டிப்பட்டி
1: இல்ல முதல்ல ஆண் பேர் சொல்லுங்க
4: ஆண் பேர் சொல்லணுமா ஆறுமுகம்
1: ஆறுமுகம் பெண்
4: அடுத்து என்ன சொல்லு
1: பெண் பேர்
4: பெண் பெண் பேர் வந்து ஆனந்தி
1: ஆனந்தி உங்களுக்கு அவ தெரியுமா
4: ஆனந்தினா ஆனந்தமா இருப்பாங்க
1: சரி இடம் சொல்லுங்க ஆண்டிப்பட்டி சொன்னீங்க இல்ல
4: ஆண்டிப்பட்டி
1: ஆண்டிப்பட்டி அடுத்த இடம் படம் ஒன்று சொல்லுங்க
4: படம் வந்து ஆனந்தம்
1: ஆனந்தம் படமா
4: ஆனந்தம் அப்புறங்க
1: அடுத்தது பொருள்
4: பொருள் என்ன பொருள் சொல்லலாம்
1: ஆவண்ணால
4: ஆட்டுக்கள் ஆட்டுக்கள்
1: என்னது
4: ஆட்டுக்கள்
1: ஆட்டுக்கள் கட்டி காரணப்பா நாங்க மறந்த ஒரு பொருளை நீங்க சொல்லி இருக்கீங்க ஆட்டுக்கள் கட்டி காரன் அந்த ஆட்டுக்கள்ன்றது எல்லாரும் மறந்தே போனாங்க மிக்சியில நிக்கிறாங்க எல்லாரும்
4: நல்லா சிரிக்கிறீங்கன்னு
1: என்ன பேர் உங்களோட பேர் என்ன
5: செல்வி
1: செல்வி செல்வி நீங்க இவருடைய அக்காவா நல்ல சுவாரஸ்யமா பேசுவாரு உங்களோட தம்பி
5: ஆமா ஆமா நல்ல விஷயம்
1: நீங்க நீங்க நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா
5: என்ன
1: பாட்டு வேணும் உங்களுக்கு
5: எங்களுக்கு
1: உங்களுக்காக ஒன்று நாங்க கொடுக்க விரும்புறோம் என்ன பாட்டு வேணும் வா வெண்ணிலா அந்த பாட்டு தானே அந்த பாட்டு அப்ப நீங்க இதுல போட்டியில இந்த இதுல பங்கு பெற போறீங்களா கண்டுபிடி கண்டுபிடியில
5: நீங்க
1: கண்டுபிடிக்கிறீங்களா? ஒரு எழுத்து தரட்டா
5: சொல்லுங்க பாப்போம்.
1: சரி, உங்களுக்கு வந்து நான் கொடுக்கறது காவண்ணா. காவண்ணா காணா இல்ல, காவண்ணா
5: கால் வாங்குற கா.
1: ஓ, கால் கால் இருக்கிற காணா காவண்ணா. நடில் சொல்லுங்க. முதல் ஆண் கார்த்திக். நீங்க சொல்லிக் கொடுக்க கூடாது. தில்லை யாரு? ஸ்ரீனிவாசன். உங்களுக்கு ஃபைன் பண்ணுவேன்.
5: எங்க வீட்டுக்காரங்க?
1: உங்க வீட்டுக்காரங்க. அண்ணா அண்ணா சொல்லி கொடுக்குறாரா? சூப்பர். மனைவிக்கு ஏத்த கணவன் தான் பாருங்க. விட்டு கொடுக்காம. சரி, கார்த்திக்.
5: கனகா.
1: கனகா இல்ல, அது காணா.
5: கார்த்திகா.
1: கார்த்திகா அது சரி. இடம்.
5: இடம் காந்தி நகர்.
1: காந்தி நகர். அடையப்பா, காந்தி நகர். அடுத்தது இடம். படம்.
5: படம் காந்தி பிறந்தமன்.
1: காந்தி பிறந்தமன். அண்ணாக்கு காந்திய பிடிக்கும் போல இருக்கு, எல்லாம் காந்தியிலே கொண்டு வந்துட்டு. இடம் இடம் படம். பொருள் சொல்லுங்க.
5: பொருள் காந்தம்.
1: காந்தம் சரி. காந்தம் அது. கெட்டிக்காரி எங்களுடைய செல்வி, சரியான கெட்டிக்காரி வந்து, அதாவது காற்றலையில முதல் பேசி. நீங்க வேற வானொலியில பேசி இருக்கிறீங்களா எப்பயாவது வான் அலைகளில்? அருமையா பேசுறீங்க. ஒரு அதாவது இப்படித்தான் இருக்கணும், ஒரு குடும்பத்துல பேசுறது போல பயம் இல்லாம பேசுறீங்க. மீண்டும் மீண்டும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கெட்டிக்காரி உண்மையிலேயே. தில்லை ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு அன்பை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்ன
5: சொல்லுங்கம்மா?
1: கொடுங்க உங்களோட பாப்போம். ஆனா நீங்க சொல்லிக் கொடுக்க கூடாது. சொல்லுங்க அண்ணா.
4: சொல்லி கொடுப்பாங்க.
1: யார் சொல்லி கொடுப்பாங்க? பாட்டு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பாட்டு இன்றைய குடுக்கலாம்.
6: எனக்கு வந்து
1: நல்ல ஒரு பாட்டு சொல்லுங்க. வெள்ளை மனம் உள்ள மச்சான்.
6: இதே நல்லா இருக்கு.
1: வெளியோரம் ஈரம்
6: என்ன படத்துல இருந்து ஒரு பாடல் போடுங்க. என்ன பாடல?
1: என்ன பாட்டு? என்ன படத்துல சொல்றீங்க?
6: விஜயகாந்த். விஜயகாந்த் படம்.
1: விஜயகாந்த் படத்துல என்னண்டாலும் ஒரு பாட்டா ஏதாவது. அடுத்து வர்றேன் நான். சரி, உங்களுக்கு ஒரு எழுத்து தரட்டா? எடுத்து தர்றேன். ஆனா உங்களோட பேரை சொல்லக்கூடாது. வேணா சொல்லுங்க.
6: என்னங்க?
1: வேணா என்ற எழுத்து, ஆனா நீங்க உங்களோட பேரை சொல்ல கூடாது.
6: ஆ சரிங்க.
1: வேற பேசன்.
6: ஆ வெங்கடேசன்.
1: வெங்கடேசன். வெங்கடேசன். ஆ
6: பென் பேர் வந்து வெண்ணிலா.
1: வெண்ணிலா. சூப்பர்.
6: அப்புறம்
1: அடுத்து ஆண் பெண். இடம். இடம்.
6: இடம்
1: நீங்க உதவி செய்யறீங்க பாருங்க. உங்கள பாத்து கொண்டிருக்காங்க. வேணால
6: வெங்கட்நாயக்கன்பட்டி.
1: என்ன என்ன என்ன பட்டி?
6: வெங்கட் நாயக்கன்பட்டி.
1: வெங்கட் நாயக்கன்பட்டி. அப்படி அது எங்க இருக்குது?
6: அது வந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை பக்கமா இருக்கு.
1: இன்னைக்கு தான் பாருங்க எனக்கு எங்களுக்கு எனக்கு தெரியும். எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். வெங்கட் நாயக்கன்பட்டி. நல்ல நாயக்கன்பட்டி. அடுத்தது ஆண் பெண் இடம் படம் சொல்லுங்க.
6: படமா? படம்
1: வேணால.
6: வெள்ளையர்தேவன்.
1: வெள்ளையர்தேவன் அது சூப்பர். பொருள் ஒன்று சொல்லுங்க.
6: பொருள் வந்து வெண்டைக்காய்.
1: அது காய்.
6: வெண்டை.
1: அது காய்.

0: வெள்ளச்சாமி அண்ணா உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரியா?
1: சரி மேடம், சரி மேடம்,
0: நன்றி நன்றி நன்றி.
1: என்ன ஊர் சார் இவங்க பேசுறது? என்ன ஊர்ல இருந்து?
0: நான் கனடால இருந்து பேசுறேன். கனடால இருந்து?
1: சரி
0: நன்றி நன்றி.
1: கனடால இருந்து பேசுறாங்க.
0: நன்றி அண்ணா, அண்ணாக்கு நன்றி நன்றி. எங்கே உண்மையிலேயே சிறப்பாக பேசினார்கள். கேட்டுக்கொண்டிருக்க ஆசையாக இருந்தது. ஒரு உண்மை அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அன்பை தெரிவித்து உண்மையாக சிறப்பான வந்து முதல் நாளில் இணைஞ்சு நல்ல துடி துடிப்பாக சிறப்பாக அவர்கள் பேசுகிறார்கள். எங்கே அன்பூர் அவர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இணையும் பட்சத்தில் நான் ஒவ்வொருவருடைய பாடலையும் மெல்ல மெல்ல எடுத்து வருகிறேன். அல்லாவிட்டால் நான் எனது காலை 8 மணிக்கு தான் முடிக்க வேண்டி வரும். அப்பா வந்து அடுத்த நிகழ்ச்சி எடுத்து வர சரியாக இருக்கும். எடுத்து வரலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த பாட்டை கேட்கும்.

0: எங்கே எங்கே காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். தாயகத்திலிருந்து சுதர்சன், மட்டக்களப்பிலிருந்து. வணக்கம் சுதர்சன், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம், வணக்கம், இனிய காலை வணக்கம்.
0: தங்கம்மாக்கு ஒரு ஒரு வணக்கம் சொல்றீங்க, இதை சொன்னாதான் நம்ம மகள் லைனின் ஓடி வருவேன்.
1: ஆமாம், தங்கம்மாவின் குரலை கேட்டால் எங்கு வேலை செய்ய முடியவில்லை, ஓட ஓடி வந்துவிட்டேன்.
0: ஓடி வந்துட்டீங்க, சரி. என்ன நீ வேலையில் இருக்கிற வடிவா நீங்க, நான் உங்களுக்கு விரைவாக கொண்டு போறேன் பாவம் நீங்க, சரியா? உங்களுக்கு தெரியுமா அந்த அடுப்புக்கு நாங்கள் ஏதாவது பலகாரங்கள் செய்யும் போது அடுப்புக்கு வைப்பார்கள், அடுப்பு நாச்சியம் தூக்கி தெரியும் தானே உங்களுக்கு, பாத்துருக்கீங்களா முதல் பலகாரம்?
1: அது நமது சமய பண்பாடுகளில் ஒன்று, அந்த அக்கினிக்கு நன்றி சொல்வது.
0: அது அது சமய பண்பாடு கொண்டு இப்ப நீங்க கொண்டு வந்த பால்ச்சோர்லயும் சம்பல்லையும் கொஞ்சம் தொட்டு ஒரு கதையில வைங்க, இல்லாட்டி உங்களுக்கு வயிற்று வலிக்கும்.
1: இப்ப நான் போற நேரம் அந்த பால் சோறு என்ன சோறு ஆகுதே தெரியாது, தலைநகரத்தை மட்டக்களப்பில் இருக்கிறேன்.
0: ஐயோ அப்படியா, சரி சரி. இப்ப நான் உங்களோட பாட்டு சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: இன்று எனக்கு ஒரு பாட்டு வேணும், பானு எந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம். இதய கோயில் திரைப்படத்தில் இருந்து.
0: இதய கோயில்ல? இதய கோயில் நல்ல பாடல் அது.
1: வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் இருந்தேன், ஆளான வாழ்விதென்று பார்த்தவர்கள் கூறவில்லை.
0: எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, சோகம் இல்ல, அந்த பாடல் வரிகள் உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா?
1: ஆமா.
0: இருந்தாலும் வாழ்க்கையோடு சில வரிகள் ஒன்றி போறதுனாலதான் மனம் அதை ஈர்த்து வைத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் சுதர்சன். உங்கள்ட அப்படி அந்த கேள்விகள் எதுவும் கேக்குறதா இருந்தால் உண்மையா பொய்யா உங்கள்டே லோகிதன்டையும் உண்மையா பொய்யா நீங்க உண்மையா சொல்றீங்களா பொய்யா சொல்றீங்கன்னா உங்களோட முகபாவத்தை பார்க்கணும், அதனால வீடியோ போடுவேன்.
1: தாமோதரம்.
0: பெண்
1: தாரகை.
0: தாரகை.

0: தாரகை. அடுத்ததா ஆண் பெண் இடம்.
1: இடம் தாமிரபரணி.
0: தாமிரபரணி தாமிரபரணி இருக்கு. ஆண் பெண் இடம் படம்.
1: தாலாட்டு பாடவா.
0: தாலாட்டு பாடவா. பொருள்
1: தாருங்கள்.
0: என்னது
1: பொருள்? தாம்பூலம்.
0: தாம்பூலம் அது இருக்கிறது. தாம்பூலம். கெட்டிக்காரன். கெட்டிக்காரன் நீங்க உண்மையிலேயே
1: போயிருவோம் போல.
0: என்னையா அப்படி சொல்றீங்க நீங்க?
1: வாழ்க்கை வாழ்க்கை. இன்றும் பாருங்கள், இந்த நான் மட்டக்களப்பிலிருந்து போய் கொண்டிருக்கிறேன். இன்னும் இந்த வரிசை இன்னும் ஓயவில்லை.
0: அது மட்டும் இல்லையா, அந்த பெட்ரோலுக்கு அதாவது எரிபொருளுக்கு அந்த கியூல நின்று நேற்று எனக்கு தெரிந்த ஒரு அன்பு உறவு அழுதே போயிட்டார். ஏனண்டா கியூல நின்று ரெண்டு மணித்தியானம் நின்று முன்னுக்கு உணர்ந்தான் இருக்கிறார் அவர். அந்த எரிபொருளை எடுத்து முடிய அடுத்தத இந்த நபர் எனக்கு கிட்டிட்டுதாம்மா, நான் இனி எனக்கு கிடைச்சிருமாம்மா, அடுத்தது நான் தான், இவர் அடிக்கண்டான். உடனே வந்து இவராயன்னு சொன்னான். முடிஞ்சது இவராய். ஐயோ
1: அதான் இப்போ மட்டக்களப்பு இந்த நகரத்தை பார்க்கும் போது இந்த பெண்களும் சிறார்களும் இப்போது தொடர் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்தின் காலநிலை 30°C ஆக இருக்கிறது.
0: என்னத்துக்கு வரிசையில் நிற்கிறார்கள் பெண்களும்?
1: மண்ணெண்ணெய். மண்ணெண்ணெய் பெண்கள் கூடுதலாக நான் நினைக்கின்றேன் மண்ணெண்ணிக்காகவும் வாகனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். டீசல் பெட்ரோலுக்காக
0: வச்சு கொண்டிருக்கிறார்கள். அது வந்து அந்த அப்படி கிட்ட அடுத்தது நான் தான் அம்மா போயிருவேன்மா. ரெண்டு மணித்தியாலும் காவல் இருந்து வந்தோம். அந்த நான் அப்பதான் எந்த காலத்தை பாருங்க, எந்த மனம் இரவிரவா தூக்கவும் இல்லை எனக்கு, அவ்வளவு ஒரு தூங்கவே இல்லை. ஆனா நான் அப்பாட்டையும் சொல்லி காலையில இருந்த அப்பாட்ட இருந்த சொல்லி தூக்கப்பட்டு கொண்டு வந்தேன். என்னடா ரெண்டு மணித்தியா?
1: இதே கவலை இனம் என்று சொல்வதா அல்லது இதை எப்படி சொல்வது என்று புரியவில்லை. ஏனென்றால் இப்போது கொள்கலன்களில் இப்போது நிரப்பப்படுகிறது. ஒரு அதாவது எரிபொருள் நிலையத்தில் இருக்கும் மொத்த அளவு என்ற எண்ணிக்கை உங்களுக்கு நிச்சயமாக
0: தெரியும்.
1: அப்போது அப்ப அந்த இப்ப நாம வரிசையில போக்குள்ள அந்த கொள்கலன்ல உள்ள அளவு குறையக்குள்ள இவங்க ஏற்கனவே சொல்லிடலாம்,
0: அதுல தெரியும். மற்றது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா, இத்த இவ்வளவுக்கு தான் நீங்கள் அடிக்கலாம் என்று சொல்லியிருக்க. அப்ப இத்த இவ்வளவுக்கு இத்தனை லிட்டர் முடியும் என்றதை அவர்கள் கணக்கிட்டு வேணும். அப்ப ஒரு ஆளுக்கு 2000 கொடுக்கிறோமா இருந்தால், 2000 நீங்கள் அடிக்கலாம்னு சொன்னால் எவ்வளவு லிட்டர் இருக்கிறது என்று பார்த்து 450 ரூபாய் 100 லிட்டர் நினைக்கிறேன். அப்படித்தானே?
1: இலங்கை பொறுத்தவரையில் இந்த திருமணம் என்பது சில மூத்த நேரங்கள் அதிகாலையில் வரும். போன்ற விலைவாசிகள் அதிகாலையில் தான் வெளியேற்றப்படுகிறது. 3 மணிக்கு கண்ணாடி சாமத்துல நல்ல நேரம் பார்த்து.
0: ஓ 3 மணிக்கு
1: படம் தூங்கிய உடனே காலையில பார்த்தா ஏதோ ஒன்றுக்கு குடித்தான் இருக்கு.
0: உண்மைதான். அப்ப அதனால
1: நாங்க இப்ப சொல்லுவார்கள் இல்லையா, கவலை இந்த நாங்கள் உறங்கும் போது கிழக்கு திசையில் தலை வைத்து தூங்க வேண்டும். ஏனென்றால் எமது அந்த சூரியனின் வரவு நமது மந்தகதியை போக்கி இனிமையான ஒரு பொழுதாக காலை பொழுது மலர வேண்டும் என்பதற்காக தான் கிழக்கு திசையில் தலை வைத்து படுக்க வேண்டும். நாங்க இப்ப கிழக்கு என்ன வடக்கு என்ன மேற்கு என்ன எந்த திசையிலையும் படுக்கலாம்.
0: எங்கேயே தெரியும், அதை பாக்குற அளவு இல்லையா அங்க இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க.
1: நாம பொருளாதார வீழ்ச்சி என்று சொல்லி மக்கள்
0: வருத்தத்துக்குரிய விடயம் நினைக்கும் போது உண்மையாக அந்த நேற்றைய அந்த எரிபொருளுக்கு நடந்தது என்ற மனதை மிகவும் உலுக்கி அது நேரடியாக என்ற காதுபட பேசிக்கொண்டிருக்கும் போது நடந்ததா அதை மறக்க முடியாமலே நான் அப்பாட்டு சொல்லி சொன்னேன்.
1: இன்னொரு பிரச்சனை தானே, என்ன பிரச்சனை என்றால் இப்ப அரசாங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட விலை தொகைக்குத்தான் எரிபொருளை வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறது.
0: ஆமா,
1: நிச்சயமாக நீங்கள் காலையிலிருந்து நான் நினைக்கின்றேன் அவர்கள் இப்போது வீட்டுக்கு போய் சேருவதென்றால் மாலை 4 மணி 5 மணி ஆகும். அவ்வளவு அந்த வரி மனுஷனாக இருக்க விரும்புறல்ல.
0: ஆனா ஒன்று உடனே அந்த நபர் சொல்லி இருந்தார், அம்மா அந்த நெஞ்சுக்குள்ள எதுவும் சேருமாய், ஐயோ அம்மா இது என்ன இது, பாவியார் போகும் இடம் பள்ளமும் திட்டியும் அம்மாண்டே, எனக்கு உண்மையும் அழுக வந்து விட்டது. அதுக்குள்ள உடனே சன்ன சமாதானப்படுத்துகிறார் என்ன எப்படி என்றா, அம்மா திரும்பி பார்த்தாமா இன்னொரு 4 மணி காலத்துக்கு ஆக்கள் அப்படியே நிக்கிறார். அப்ப இவர்கள் அங்க கியூ நிக்குதான், 4 மணி காலத்துக்கு நிக்க வேண்டிய கியூ நிக்குதான் அங்க பின்னுக்கு தனக்கு பின்னுக்கு. அப்ப நான் கேட்ட காரணம் என்னண்டா, அவர்களுக்கு இத்தனை லீட்டர் இவ்வளவு கொள்வனவு இருக்கிறது, இத்தனை லீட்டர் முடிய போது, இத்தனை லீட்டர் இது இப்ப 2000 படி அடிச்சார் ஒரு ஆளுக்கு, இத்தனை பேருக்கு மட்டும்தான் அடிக்கலாம்ன்றதை கணக்கிட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு இவ்வளவு பேர் தான் நீங்க இந்த பம்முக்கு வரலாம் என்று சொல்லி இருந்தால் ஏன் மற்றவர்கள் அவ்வளவு நேரம் தங்களுடைய மனத்தியாலங்களை செலவழித்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் இப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே?
1: இல்லை, இப்போது இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் சற்று யோசிக்க வேண்டிய ஒரு விடயம், பாதுகாப்பு படையினரை கொண்டு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் காவல் வைத்திருக்கிறார்.
0: எதுக்கு?
1: சண்டை ஏற்படாமல் இருப்பதை பிரித்து கொடுப்பதற்கு. அப்போது அந்த படையினர் காலையில் தங்கள் கடமைகளை மேற்கொள்ளும் போது முதல் கொள்கலன்களில் கொள்ளளவை முதல் கணிப்பிட வேண்டும்.
0: நிச்சயம் நிச்சயம்
1: கணிப்பிட்டு இன்றைக்கு 2000க்கு தான் ஒருவருக்கு கொடுக்கலும் என்று சொன்னா எத்தனை பேரை மட்டும்தான் இன்றைக்கு எடுக்கலாம் என்று அவ்வளவு பேரை எடுத்துட்டு மிச்சாக்களை திருப்பலாம்.
0: நிச்சயம்
1: அந்த லைன் படி இது இந்த சிதம்பர
0: சக்கரத்தை நீங்க சொல்றது உண்மை.
1: அந்த கிட்ட போக்குள்ள முடிஞ்சுதண்டா அந்த மனுஷன் மனநில. நான் நினைக்கிறேன் ஒரு 4 நாட்களுக்கு முன்னர் மேல் மாகாணத்தில் நடந்த சம்பவம் உண்டு. பிறந்த 4 நாட்களான சிசு, அதற்கு சுவையினம் ஏற்பட்டிருந்தது. உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் காணப்பட்டது. அந்த சிசுவின் தகப்பனார் அந்த சிசுவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு 500 ரூபாய்க்கு கூட பெட்ரோலுக்கு அலைந்திருக்கிறார். ஆனால் சிசு சற்று நேரத்தில் மரணித்து விட்டது. அப்போது இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி
0: பலர் ஆனா மருந்து இல்லாமல் மற்றது வாகன வசதி இல்லாமல் இறக்கிறார்கள் தான். அது
2: அந்த குழந்தை இறந்ததுக்கு வணக்கம் அக்கா. குழந்தை இறந்ததுக்கு ரீசன் வந்து அந்த குழந்தைக்கு சீனி சத்து போதாது.
1: அதுதான் மருத்துவமனைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதன் நோக்கம் சிகிச்சை அளிப்பதற்காக இல்லையா? இவர் உடனடியாக அந்த குழந்தையை எடுத்து சென்று இருந்தால் அதற்குரிய சிகிச்சைகளை அங்கு வழங்கி இருப்பார்.
0: அங்கு வந்து அவசர ஆம்புலன்ஸ் இல்லையா ஐயா? அங்கு அப்படி வந்து
1: 19 அவசர சேவை ஆம்புலன்ஸ் இருக்கிறது. அது 1990 அதர இலக்கம். அது ஒவ்வொரு கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு போலீஸ் நிலையத்தில் தான் அந்த ஆம்புலன்ஸ் தரித்திருக்கும். அவர்களின் மேற்பார்வையில் தான் அந்த ஆம்புலன்ஸ் இயங்கும். அது உடனடியாக நாங்கள் எடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த 1990 அழைப்பை ஏற்படுத்தினால் அது நேரடியாக கொழும்புக்கு சென்றுதான் அவர்கள் அங்கிருந்துதான் இவர்களுக்கு அறிவிப்பார். அது வர நேரம் தலை தப்பியது தம்பி ராம்புண்ணியம் என்ற மாதிரி
0: ஐயோ
1: யார் பிள்ளைக்கு யார்
2: அப்போதைய அந்த அவசர சூழ்நிலைக்குள்ள அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த ஐடியா இருக்காது, அந்த அவசரத்தை அழைப்பு எடுக்கணும் ஐடியா வராது, அவங்களுக்கு எப்படியாவது ஆட்டோ இல்லையா நாம பிள்ளைய கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்து அந்த ஒரு அவதி நிலையில அவங்க இருக்கிறாங்க.
1: நிச்சயமா நிச்சயமா இப்போதைய காலகட்டத்தில் இந்த எரிபொருள் தட்டுப்பாடு நேரத்துல ஆட்டோ கூட எடுத்துக்கொள்ள இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கு.
0: உண்மைதான்
2: இல்லையா? கண்டிப்பா.
1: ஏனென்றால் இந்த நான்கு நாள் சிசு இறந்தது உலகையே ஒரு ஒரு வியந்து
2: பார்க்கணும்.
1: இலங்கையின் பார்வையை இலங்கையை பார்க்கும் அளவுக்கு இருக்கிறது. நான் அனைத்து ஊடகங்களிலும் அது ஒரு செய்தியாக இருந்தது. ஆனால் அனைத்து
2: வலைத்தளங்கள் எல்லாத்திலயுமே பரப்பப்பட்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. பெரிய ஒரு பிரச்சனையா போய் கொண்டிருக்கிறது.
1: உண்மை
2: அந்த ஆழ்துளை கிணறுல வந்து அந்த பிள்ளை பிடியன் வந்து விழுந்து இறந்த செய்தி மாதிரியே இந்த செய்தி பதவி பரவி
0: கொண்டிருக்கிறது.
1: நாங்கள் உங்களை கருத்தில் எடுக்க மாட்டோம்.
2: இப்பத்திய இலங்கை நிலப்பாட்டுல நான் சீரியஸா காட்சி கொண்டிருக்கிறேன். உண்மையான இந்த விஷயத்துல அந்த அளவுக்கு அந்த மக்களும் துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம்.
0: எல்லாரும் அந்த நிலையில தான் இருக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் என்றால் உங்களையும் கூட நாங்கள் வேதனைப்பட விட கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் சற்று கதையை அப்படி எடுத்து வருகிறோம்.
1: சற்று மனதை ஆட்டி கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் இப்போதுதான் மட்டக்களப்பில் இருந்து திரும்பி கொண்டிருக்கிறேன். அங்கு பெண்களை பார்த்தால், அந்த மண்ணெண்ணிக்காக நிற்கும் பெண்களை பார்த்தால், வயோதிபர் கூட தலையில் அந்த சாரையின் அதாவது முந்தானை என்று சொல்வார், அதை தூக்கி தலையில் போட்டு கொண்டு கூட நிற்கிறார்.
0: வெயில் அவ்வளவு அகோர வெயில்.
1: அதை அவங்களை நோய்தான் உங்களுக்கு சற்று ஆறுதல் அடையும் மனசு.
2: நேற்றைக்கு முந்தினம் ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சது, கேஸுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய மாதிரி கேஸ் விஷயம் கொஞ்சம் வந்திருக்கு. ஆனால் 5000 ரூபா விலை கூட, ஆனா கேஸ் எடுக்கலாம்.
0: விலைக்கும் விலைய கொடுத்தும் இல்லையாமே. இப்ப கொழும்பு பக்கத்துல விலைய கொடுத்தும் இல்லையாமே.
2: கொழும்புல இல்லக்க, நேற்று செங்கல்ல குறிப்பிட்ட ஒரு பேருக்கு முந்தினாக்களே கிடைச்சிருக்குது.
1: அதான் நேராவூர்ல இல்லோய்தான் 40 பேருக்கு தான் டோக்கன் கொடுத்தாங்க. 40 பேருக்கு மட்டும்தான் நேராவூர்ல இஷ்யூ ஆக்கிருக்கு.
0: ஆனா ஒரு விடயத்தை மட்டும் யாராவது இது முன் வந்து செய்ய வேணும். நீங்களா ஒரு வாகனத்தை எரிபொருள் நிரப்பிய வண்ணம் ஆயத்தமாக ஒரு உங்களுடைய ஊர் என்றால் உங்களை ஊருக்கு தேவைப்பட்டு ஒரு ஆயத்தமாக வச்சிருக்க வேண்டும். இப்படியான என்னடா இந்த ஏலாமல் இப்ப சுவையினம் வந்து உடனே வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டிய விடயங்கள் வரும். கொஞ்சம் மூளையான கொஞ்சம் இரக்கத்தன்மையோடு இருந்தால் அப்படி ஒன்றை தயார் பண்ணி வைத்து கொண்டிருந்தால் அது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது நடைமுறைக்கு வர
2: அக்கா என்னென்னா அந்த எரிபொருள் பிரச்சனையை பொறுத்தவரை இல்லக்கா, இந்த 4ஆம் விலையேறி கொண்டு போறதால இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஏற்கனவே ஸ்டாக் பண்ணின பெட்ரோல் இருக்கைக்க திருப்பி திருப்பி போய் வாங்கினா நாளைக்கு விலை கூடிடும். கூடிடும்
0: என்ன சத்தம்
2: அப்படி விலை
0: சத்தம் இருக்கிறது அதுல
2: இன்னொரு விஷயம், யாழ்ப்பாணத்துல ஒரு பிள்ளை நல்ல கட்டிக்காரி ஒருத்தி பத்தி செத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு தெரியாது. பிள்ளை விளக்கு வைக்கிறதுக்கு சாமி படத்துல போய் விளக்க கொடுத்து வைக்க விளக்கு தட்டுப்பட்டு கீழே விழு, அது வந்து பெற்றோருக்கு திறந்துருக்கு, அதுல பிடிச்சிட்டு பிடிச்ச அந்த பிள்ளை அப்படி ஹரியை
0: செத்துட்டா.
2: எரிபொருள்
0: வாங்கி நீங்க வீட்டிலயோ அல்ல எங்கேயாவது வச்சிருக்க கூட, அதாவது வெப்பநிலை கூட இருக்கிற இடத்துல நீங்க அங்க வச்சிருக்க முடியாத ஒரு நிலை அது. நீங்க
2: ஆனா என்னண்டாக்கா இந்த விலைவாசி ஏறி போவே மக்கள மரங்கள் என்ன சொல்லுதாக்கா, நாளைக்கு எப்படியும் 500 ரூபாய்க்கு போக போதுன்னு நாம பெண்டைய கொஞ்சத்தை கொஞ்சம் ஸ்டாக் பண்ணுவோம். அப்படி அந்த நிலையிலதான் அங்கேயும் போய் கியூ கூடி கொண்டு இருக்குது. விலை பொருட்களுக்கான தட்டுப்பாடும் நிலவி கொண்டு இருக்குது.
0: அது ஆனா உண்மை ஆபத்தை ஏற்படுத்தும் ஐயா, அது வாங்கி வைக்க கூடாது உண்மையிலேயே.
2: நிச்சயமாக.
0: அப்படி இல்லாட்டி இப்ப உங்களை மாதிரி பெரிய காணி அதாவது வளவு இருக்கிற மாதிரி இருக்கணும், நிலம் இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு இடத்துல
2: அந்த அளவுக்கு இல்லக்கா. அக்கா எனக்கு பெரிய அளவு உங்களை மாதிரி பெரிய அளவு காணிதி கொண்டு சொல்லுங்க, நான் 20 போய் காணிக்குள்ள நகர்புலத்தை சாதிச்சு கொண்டு வா.
0: ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இன்னைக்கு இப்போ இப்போ ஒரு வழக்கு நடக்க போகுது சுதர்சன் ஒருக்கா, கேட்கலாம் உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு பெரிய வளவு இருக்கு ஒருக்கா சொல்லுங்க ஒருக்கா, முதல்ல முதல்ல சொல்லுங்க எனக்கு.
2: இல்ல இல்ல நீங்க சொன்னீங்க உங்கள மாதிரி பெரிய காணி இருக்கிறாரு ஒரு பாட்டி ஒன்று எடுத்தீங்க, நான் பயந்து வைத்தேன்.
0: நான் உங்களை எப்படி சொன்னேன் உங்களுக்கு இருக்கண்டு ஒரு சிந்தனையில
2: இல்லையாக்கா. என்னப்பா இது இல்ல இல்ல நான் இப்ப நான் நீங்க சாத்திரம் சொல்றது தயாரான ரெண்டு கண்ணா இது பச்சை போய் சாத்திரம் அப்பா கிட்ட
0: சரி ஒரு நிமிஷம் தாங்க. நீண்ட நாட்களுக்கு பின்பாக மலர் ராஜா வந்திருக்கிறார், அவருக்கு பாட்டு என்றாலும் கொடுப்போம் அதுல பங்கு பெற முடியாட்டியும். மலர்ராஜா மலர்ராஜா வணக்கம். மலர்ராஜா
3: மலர்ராஜா
0: வணக்கம். முதல் முதல் எங்கட காட்டணையில இணைகிறீங்க மலர்ராஜா, எப்படி இருக்கிறீங்க? நீங்க எந்த எந்த ஊரை சேர்ந்த நீங்க நீங்க அதை சொல்லுங்க உங்களை பற்றி கொஞ்சம்.
3: என்னுடைய ஊர் வந்து தமிழ்நாடு மதுரை மாவட்டம். நான் இருப்பது வந்து இப்ப இந்தியாவில் கேரளா மாநிலத்துல நான் வசிக்கிறேன்.
0: கேரளா கேரளா சந்தோஷம். என்ன பாட்டு வேணும் மலர்ராஜாக்கு?
3: என்னுடைய பாடல் வந்து சிரிப்பவர் சில பேர் அழுபவர் பல பேர் என்ற பாட்டு ஒன்று இருக்குமா, அந்த பாடல் வந்து எனக்கு மிகவும் பிடிச்ச வரிகள் பாடல் கூட.
0: சில பேர் அழுபவர் சில பேர் அனுபவர் அதை சார்ந்ததுதான் நான் லோகிதன் சுதர்சன் அது அதனாலதான் சொன்ன சிரிப்பவர் சில பேர் அழுபவர் பல பேர் சில பேர். சரி உங்களுக்கு நீங்கள் உண்மையிலேயே வானொலிகள் கேட்டிருக்கிறீங்களா மலர்ராஜா?
3: இந்த
0: வார்த்தைய மனைவிட்டு சொல்லி இருக்கீங்களா, அவ சமைச்சு போடும் போது அவ கேப்பா இல்ல என்னங்க நான் வச்ச சாம்பார் நல்லா இருக்கான்னு கேட்டா எப்படி சொல்லுவீங்க? நன்றி. சுதர்சன் லோகிதன் மலர்ராஜா எல்லாருக்கும் நான் விடை கொடுக்கட்டுமா உங்களுக்கு, நான் பாடல்களை எடுத்து வரலாம். நன்றி நன்றி மலர்ராஜா, அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க சரியா. எங்க லோகிதன் அப்ப விடைபெற்றுக் கொள்ளலாமா?
1: இல்லை இல்லை நான் மலர்ராஜா மலர்ராஜாவிடம் நான் ஒரு கேள்வி
0: கேட்டுருங்க கேட்டுருங்க கேட்டுருங்க விடாம கேட்டுருங்க.
1: வணக்கம் மலர்ராஜா.
3: வணக்கம் சுதர்சன்.
1: பாருங்கள் மனைவி சமைப்பது பரவாயில்லை என்று ஒரு வசனத்தை முன்புகுத்தி இருக்கிறீர்கள். அருமை என்று சொல்லியிருந்தால் அது அருமை அருமை என்று சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளலாம். அந்த சொல்லுவார்கள் எங்கள் ஊரில் சொல்லுவார்கள், வேண்டா வறுப்பு பெண்டாட்டிக்கு கால் பட்டாலும்
0: குற்றம் கைவட்டால் குற்றம்.
1: அது போன்றுதான் ஏதோ சமைச்சிருக்கா பரவாயில்ல என்ற மாதிரிதான் நீங்க அந்த உணவை அறிந்திருக்கீங்க.
0: இன்னைக்கு ஆப்பிட்டுட்டீங்க மலர்ராஜா, இன்னைக்கு நீங்க ஆப்பிட்டுட்டீங்க, நீங்க புடிபட்டுட்டீங்க. சரி சொல்லுங்க
1: மலர்ராஜா, உங்கள் மனைவி சமைக்கும் உணவுகளில் நீங்கள் ருசித்து ரசித்து சாப்பிட்ட ஒரு உணவு இருக்கும், அது என்னவாக இருக்கிறது?
3: அது வேற ஒன்றும் இல்லை, அவங்க வைக்கிறது வந்து கொத்தவரங்க பொரியலும் ரசம் மட்டும்தான் வைப்பாங்க.
1: கொத்தவரங்காய்
0: கொத்தவரங்காய்
1: சாப்பிட்டு சமைத்து சமைத்து முடித்து விட்டால் உங்களை சாப்பாட்டுக்கு எவ்வாறு மனைவி அழைப்பார்? சாப்பிட வரீங்களா இல்ல தோப்புக்கு போறீங்களா?
0: சாப்பிட
3: வந்து என் மனைவி அழைப்பது வந்து மாமான்னு அழைப்பாங்க.
1: பாத்தீங்களா, அதுதான் நாங்க பாத்தீங்களா அந்த அந்த அழைப்பு கேட்ட பாட்டை நாங்க எடுத்து
0: உங்களோட மனநிலையே புரிஞ்சு கொண்டு
1: நான் ஒரு சுவாரஸ்யமான விடயம் ஒன்றை சொல்கிறேன் மலைராஜா. எனக்கு எனக்கு பெரிதாக அந்த சற்று உரைப்பு அதிகமாக இருக்க வேண்டும், உப்பு தூக்கலாக இருக்க வேண்டும் சாப்பாட்டில். எனது மனைவி அடிக்கடி என்னிடம் கேட்டுத்தான் கறிகளை சமைத்துக் கொள்வார். ஒரு நாள் நான் சொல்லிவிட்டேன், தக்காளி எனக்கு ரசம் என்பது சற்று அதிகமா பிடிக்கும். மரக்கறிகளை சமைத்தால் எங்கள் வீட்டில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போயா தினங்கள் போன்ற நாட்களில் அந்த பூராக மரக்கறி தான் சமைப்பார்கள். அப்போது நான் சொன்னேன், ஒரு தண்ணி ரசம் வைத்து தர சொல்லி. நம்ம இந்த பாவிக்கும் வசனங்களை ஒழுங்காக பாவித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நான் இந்த உதாரணத்தை கொண்டு
0: வரேன். சொல்லுங்க.
1: ஐயோ இந்த மனுஷு போய் தண்ணியையும் உப்பையும் கலந்தா அடுப்புல கொதிக்க வச்சு போட்டு கொஞ்சம் புளிய விட்டு இறக்கி ரசம் மட்டும் வச்சாச்சு. நானும் நல்ல பசி கோயில இருந்து வந்த நான் கைய கழுவிட்டு, அன்றைக்கு ஒரு தண்ணி ரசம் தானே, ஒரு ஊறுகாயம் தொட்டு மோர் கொச்சி காயம் எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தா அங்க ரசத்துக்குரிய ஒரு
0: வாசனையும்
1: இல்ல,
0: வாசனை வரையல.
1: ஐயோ அது அதுக்கு எல்லாம் மிளகாத்தூள் போட்டு உப்பு தூள் போட்டு மிளகு தூள் போட்டு தண்ணி செய்யறது. தக்காளி எல்லாம் மிதந்து திரிக்கு மேல,
0: அது சீரகமா, சின்ன சீரகம் மல்லி.
1: அப்ப நான் பார்த்தேன்னு நான் சொன்ன விதந்தாம் பிள்ளைய அரிக்குமோ தண்ணி ரசம் தான் கேட்டேன். இது என்ன நீங்க தானே சொன்னீங்க தண்ணி ரசம் வைக்க சொல்லி தண்ணியில ரசம் வச்சிருக்கீங்க. அது சோத்துல ஊத்துனா சோத்தை தேர்றதா ரசத்தை தேர்றதான்னு தெரியாது. அப்படி கலை கறிகள் சிலது சுவாரஸ்யம்.
0: லோகிதன் ஏதோ சொல்ல போறாரு, அதுக்கு சொல்லுங்க லோகிதன்.
2: சுதர்சன் இந்த அக்கா இந்த டோக்க விளவும் அவரு வீட்டுல இருந்து சொல்லலக்கா, இவரு வேலை தளத்துல இருந்து சொல்றாரு.
1: இல்லை, வீட்டில் நடப்பதைத்தான் நான் தொழிற்சாலையில் இருந்து யோசிப்பது சிரிப்பது. தனி அறையில் தான் இப்போது பேசிக்
2: கொண்டிருக்கிறேன். மனுஷிட காது கட்டினாக்கா நாளைக்கு காலையில கட்டுச்சோறு பேருக்கு இடிக்காது, நாளைக்கு பட்டினியாக கடையில தான் போய் காத்து கிடப்பாரு.
1: இல்ல இல்ல, இதை நான் வீட்டில் எனக்கு சாப்பாடு தருவது எல்லோருக்கும் பயம். உனக்கு தெரியும், எங்கட வீட்டுல செங்கலடியில எனக்கு சாப்பாடு வைப்பதற்கு அவர்கள் பயப்படுவார்கள். ஏனென்றால் ஏதாவது ஒரு ஒரு பிள்ளையை இவன் சொல்லுவான் நிச்சயமா, இவர ஒரு சாப்பாட்டுல
2: அது வீட்டுல அம்மாவும் அக்காவும் இது மனிதி இது மனைவி மனைவி
0: மனைவி
1: இல்ல மனைவியாக இருந்தாலும் நாக்கு ருசியை அறிய வேண்டும். உழைப்பது எதற்கு ருசியாக சாப்பிடுவதற்கு?
2: என்ன செய்யறது, கட்டித்தான் ஏதாவது நீ சமாளிச்சுதான் போகணும். இந்த
0: அது வந்து அவள பிள்ளை இல்ல சுதர்சன், அது உங்கள பிள்ளை. தண்ணீர் ரசம் யாரும்
1: அப்படித்தான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நிதானமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீட்டில்.
0: அப்ப நீங்க விட்டது புள்ளதானே?
1: அதைத்தான் சொல்கிறேன், நான் விட்ட புள்ளதான். தண்ணீர் ரசம் எந்த வாயால சொன்னது புள்ளதானே?
2: அடே நானும் மாட்டினான்டா உப்பு மா செஞ்சு. அடே நானும் சொன்னா நானும் மாட்டிருக்கேன்டா உப்பு மா செஞ்சுதான் சொல்லி கேட்டதுக்கு எந்த மனுஷி அது அது பேரு பேருக்கு ஏத்த வகையிலாண்டா பல தடவை செஞ்சு தந்துருக்க. கடவுள் அடியே சொல்லுவேன்டா, எந்த வீட்டுல அடிக்கடி துட்டுறேன்டா மனுஷி எந்த மனுஷி உப்புமா சொன்னா அந்த பேரையே நிலச்சிரிக்க மாதிரி செய்து தருவாள்ண்டு.
0: எனக்கு பிளக் அவுட் ஆகுது, நீங்க யாரும் வந்து காப்பாற்ற முடியாது. நீங்க இப்படி சொல்லிச்சீங்க, சிரிச்ச உடனே எனக்கு என்ன கண்ணெல்லாம் இருட்டுது ஐயா. நீங்க
1: ஐயோ ஐயோ, நாங்க இப்ப நாங்க தூக்கிருக்கிறது முள்ளுக்காவடி. மெதுவா தானே கலட்டு. சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும், சிரிக்க வேண்டும் இல்லையா லோகிதன்?
0: அதுதான் எங்கட வானொலியில அடிக்கடி நடக்குது ஐயா, அதுதான் எங்கட வானொலி, அதுதான். அதனாலதான் எல்லாரும் ஓடி,
1: நாங்கள் வந்தால் கலக்க போவது யாரு?
0: சரி நல்லது, நான் பாடல்களை எடுத்து வருகிறேன் ஐயா.
1: நன்றி நன்றி
0: நன்றி இருவருக்கும் நன்றி.
2: உங்களுடைய கதம்பு நிகழ்ச்சியில பங்கு பெற்றலாமா?
0: ரெண்டாம் தரமா கொஞ்சம் நான் பாடல்கள் எடுத்து வந்ததுக்கு பிறகு இணைஞ்சு கொள்றீங்களா? நான் என்ன இப்ப வந்து 12 பாடல் வந்து விட்டேன்.
2: நான் இந்த டயரிய தேடி 1999 ஆண்டு டயரி ஒன்று கிடைச்சிருக்கு, அதுல எழுதப்பட்ட நிறைய கவிதைகளுக்கு ஒரு பாடலும் இருக்குது, அதுக்காக ஒரு சந்தர்ப்பமும் கேக்குறேன்னா.
0: சரி நிச்சயமா நிச்சயமா எடுத்து வர்றேன், எடுத்து வர்றேன் உங்களை அழைக்கி. நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா. சரி நாங்கள் முதல்ல பாடலுக்குள் செல்லலாம் அருமையாக. அதுக்கு முன்பாக ஒரு அன்பு உறவு இணைந்தார் போல இருக்கிறது பார்க்கலாம். சரி புதிய உறவு மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க, நாங்கள் பாடல்களை எடுத்து வரலாம். ராஜ்குமார் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு கையை வைத்து காட்டுங்க ஐயா. அன்பு உறவுகள் பேசும்போது அதை கேட்டுக்கொண்டிருக்கிறதால நாங்கள் அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி பாடல்களை கொஞ்சம் நான் எடுத்து வரப்போகிறேன் ராஜ்குமார். உங்களுக்குரிய பாடல் வனிதா மணி வண்ணமோகினி வரப்போகிற கேட்கலாம்.
4: கண்ணே புட்டுக்கவா கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
5: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
4: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
5: கொட்டி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
4: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்க நீ.

0: காற்றிலே இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் கண்ணன். கண்ணன் வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: என்ன எங்கட கடை குடிச்சிங்க? எல்லாத்தையும் ஆணையில கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் போல இருக்குது. வருவார்கள் வருவார்கள், நேரம் இருக்கிறது தானே. எப்படி இருக்கிறீங்க கண்ணன்? வேலையில இருக்கிறீங்களா?
1: ஆமா மேடம், வேலையில இருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த டீசல் போடுறதுக்கு அவர் காத்துட்டு இருந்த மாதிரி நானும் டீசல் போட போயிட்டு இருக்கிறேன். அந்த கேப்ல உங்க கிட்ட பேசுறேன்.
0: அங்க காக்க தேவையில்லை நினைக்கிறேன் இல்லையா? இந்தியாவில
1: இங்க தேவையில்லை,
0: அங்க இருக்கிறது இல்லையா?
1: இங்க இருக்கு.
0: இங்க இங்க எங்கட நாட்டுல உண்மையா சரியா வேதனைப்படுகிறார்கள். நேற்று எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஒரு சொந்தக்காரர் போய் அந்த முன்னுக்கு ஒரு ஆள் இருக்குது அடிக்கலாம் என்று சொல்லி வாய் மூடியில முடிஞ்சது என்று சொன்னாங்க. அவர் ஏங்கி போனார். அவர் இரண்டு மணித்தியாலங்கள் காவல் இருந்து போனது. அதான் அந்த அவர்களுடைய ஏக்கம், பசியின்மை, சாப்பாடு இல்லை. அதில் விட்டுட்டு போயிடலாம், அதில் அப்படியே வாகனத்தை உருட்டி உருட்டி கொண்டு போகணும். அப்போ அதில் போய் இல்லை என்னும் போது எப்படி இருக்கும்? அவ்வளோ கவலையாக இருக்கும் இல்லையா? உண்மையிலே அப்போ நான் கேட்குறேன், என்ன தெரியும், அங்கேருந்து அந்த கேஸ் கொடுக்குற வேண்டியிருக்க கெஞ்சி கேட்டு அவர் உடனே சொன்னார், அப்படியெல்லாம் இங்கே நடக்காதம்மா என்று சொன்னார். அப்படியெல்லாம் இங்கே செய்ய முடியாது இப்ப, அது அந்த காலம் அதெல்லாம். என்ன பாட்டு வேணும் கண்ணன் உங்களுக்கு?
1: நீங்க
0: முதல் உங்க விருப்ப பாட்டை சொல்லுங்க. நான் அந்த கண்டுபிடி கண்டுபிடியில நீங்க நான் குடுக்கற எழுத்துல நீங்க ஆண், ஒரு ஆண் பெயர், பெண் பெயர், இடம், படம், பொருள் இவ்வளவும் சொல்லணும். சொல்லுங்க.
1: அதான் எனக்கு எனக்கு நானே நீதிபதி படத்துல வந்து மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் விரும்பினேன்.
0: யார் சொன்னா அந்த படத்துல ஏண்டு இது நல்லவனுக்கு நல்லவன்?
1: அல்ல அல்ல, எனக்கு நானே நீதிபதி தான். நானே ராஜா நானே மந்திரி.
0: நானே ராஜா நானே மந்திரி ரஜினிகாந்த படம் இல்லையா?
1: விஜயகாந்த் படம்.
0: ரஜினிகாந்த படம் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன்
1: விஜயகாந்த் மேடம். ரஜினி எப்ப மாறினார் விஜயகாந்த்?
0: போட்டு பாக்கட்டா?
1: போட்டு பாருங்க விஜயகாந்த்.
0: முதலே தருவன் என்ன வேணா உங்கட நீங்க எல்லாரும்
1: பாருங்க, போட்டு
0: நீங்க எல்லாரும் இப்படிதான் பாட்டு முதலே கேக்குறது. ஆனா தரமாட்டோம், ஆனா நான் போட்டு பாக்குறேன். சரியா
1: போட்டு பாருங்க, போட்டு பாருங்க, அவரும் பாருங்க விஜயகாந்த் வருவார்
0: பாக்கலாம்.
1: நான் சொன்னது சரினா நீங்க பாட்டை இப்பவே கொடுத்துருங்க, நீங்க சொன்னது சரினா அப்புறமா கொடுங்க.
0: மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் சரியா?
1: ஆமா ஆமா,
0: அது விஜயகாந்த் படம் தான், அது சரிங்க. ஆனா படம் என்ன என்னன்னு சொன்னீங்க? நானே ராஜா நானே
1: மந்திரி.
0: அடடாச்சு போச்சு. இன்னொரு படம் பாடல் இருக்குல்ல ரஜினிகாந்துடைய ஒரு படம்,
1: அது உன்னைத்தானே தஞ்சம் என்று
0: தஞ்சம் என்று நம்பி வந்தேனே பாத்தீங்களே. நான் அதைத்தான் நினைச்சேன். என்ன சார் என்று நான் உண்மையா உங்களை விட சின்ன வயசு தானே என்ன பிளவிட்டு இருக்கலாம் இல்ல?
1: ஆமா தெரியாது.
0: சரி அப்ப இப்ப இந்த பாட்டு வந்து மயங்கினேன் தயங்கினேனா
1: இப்படி சொல்லலாம், வயசாயிட்டா மறந்துடுங்கிறது அப்படி சொல்லலாம்.
0: அது நீங்க எந்த வகையிலையும் எடுக்கலாம். என்னண்டா கண்ணன், குழந்தையும் வயசானவர்களும் ஒரே மாதிரியா? முதல்ல தவண்டு தான் எழுந்து நடக்கிறது, பெருசி கடைசியா வந்தோம்னா தவளை தொடங்கி விடுவார்கள். குழந்தை மாதிரியே பிகு பண்ணுவாருங்கள். அதனால நீங்க என்ன எந்த வகையில வச்சிருந்தாலும் பரவாயில்லை. என்ன எங்கட ஷியாமலா அம்மா இவங்களை எல்லாரையும் காண இல்லை?
1: முப்பெரும் தேவியரும் இன்னைக்கு வந்து இங்கே சுத்துவாங்க.
0: முப்பெரும் தேவியா எங்க உங்களோட அத்தையுமா? அத்தைகள் இல்லாமா?
1: மூணு மூணு அத்தையுமே அங்கதான் இருக்காங்க.
0: ஒன்னா
1: இருக்காங்க.
0: நானே ராஜா நானே மந்திரி. சரி உங்களுக்கு அந்த பாடலை தரலாம். இப்ப உங்களோட போட்டிக்கலாம் நான் போக போறேன் கண்ணா. சரியா போலாமா?
1: போலாம் போலாம்.
0: உங்களுக்கு உரிய சொல் நான் முதல் வந்து ராஜ்குமார் கொடுத்த சொல்லே காணாதான். அந்த கண்ணன் சொல்லாம இவ்வளவு நேரம் நின்றார் தெரியுமா? ஒரு ஆண் பேர் சொல்லுங்க, ஆண் பேர் சொல்லுங்க. உங்களையே மறந்துட்டார் பாருங்க.
1: தலைவர் மயக்கத்துல இருக்கிறார்.
0: சரி உங்களுக்கு உரியது நான் தரப்போறேன். முதல் கொடுத்திருக்கிறேன் நான் பாக்குறேன். ராவன்னா அவருக்கு காமா கொடுத்தனா உங்களுக்கு ராவன்
1: ஆண் பேர் ராஜ்குமார் எழுதிங்க.
0: ராம்குமார்
1: ராஜா ராகவேந்தர்
0: ஒன்னு
1: போதும். பெண் பேரு நம்ம ராசாத்தி.
0: ராசாத்தி அடுத்தது இடம்.
1: அதே மாதிரி இடம் வந்து ராமநாதபுரம்.
0: ராமநாதபுரம் அடுத்தது
1: பொருள்.
0: இல்ல படம்.
1: பொருள் வந்து
0: படம். படம்
1: படம் படம் வந்து ராவல் வருதா?
0: வாரா
1: ராத்திரிக்கு கொஞ்சம் ஊத்திக்கிறேன்.
0: அப்படி ஒரு படம் வந்ததா? ஐயா
1: நான் தான் எடுக்கணும்.
0: இது என்னத்துக்கோ கதவு இல்லைன்னு சொன்ன கதையா போக போகுது இப்ப கடைசி.
1: மேடம் ராமாயி வயசுக்கு வந்துட்டா அப்படின்னு படம்
0: இருக்கு. இருக்கு இருக்கு இருக்கு. ராமாயி வயசுக்கு வந்துட்டான். வயசுக்கு அடுத்தது பொருள்.
1: பொருள் ராமகட்டி.
0: என்னங்க
1: ராமகட்டி?
0: அது என்னது? அது நாம கட்டி தான் இருக்குது.
1: இல்ல ராமன் தான் சொல்லுவாங்க, நாம என்ன சொல்றாங்க?
0: அது நாம கட்டி. சும்மா இருங்க நீங்க. ராம ராம கட்டி நல்லா இருக்கு. நாம கட்டி
1: சரி விடுங்க. ராட்டினம் சொல்ல வச்சுக்கோங்க. ராட்டினம். ராட்டினம்
0: சுத்தம். ராட்டினம் வந்து அது பொருள் இல்லையே? அது
1: எந்திரம். பொருள் தானே? எந்திரம்.
0: அது அது ராட்டினம் சரி சுத்தணும். சுத்துறது இல்ல அது. அப்ப நீங்க பொருளுக்கு இப்ப நீங்க பஸ் எல்லாம் சொல்லிடுவீங்க போல இருக்குது. அதானே
1: முன்னாடி பொருளுக்கு வேற எல்லாம் சொன்னாங்க, எல்லாரும் ஏத்துக்கிட்டீங்களா?
0: என்ன சொன்னாங்க? யாருமே வாகனத்தை சொல்லவே இல்லை. இதுக்கு ராவணால ஒரு பொருள் சொல்லுங்க.
1: பொருள் ராவணால என்ன பொருள் இருக்குது? ராத்தல்.
0: ராத்தல் அது உங்களுக்கு ஒரே மூளை. அதாவது ராத்தல்ன்றது வந்து நிறுக்கிற அளவை சொல்றது. ஒரு ராத்தல் ரெண்டு ராத்தல் இல்ல. அதாவது அந்த ஒரு தானியம் இருக்குல்ல உங்களோட, என்னது?
1: ராகி.
0: ராகி அத சொல்லலாம். சரியா?
1: அப்புறம் பறவை சொல்லணுமா?
0: இல்ல இல்ல இல்ல அஞ்சுதான். பறவை வந்து எல்லா இடத்துலயும் இல்ல பறவை. அதனால
1: கேட்டீங்க
0: காயம் இல்ல. காயம் இல்ல. சரி
1: காயம் இல்ல.
0: இதோட நீ கட்டிக்காரன்.
1: அஞ்சு சொல்லியாச்சு.
0: அஞ்சு சொல்லிட்டீங்க. கட்டிக்காரன்
1: சொல்லியாச்சு.
0: லேட்டா வந்தானே? லேட்டா சார் நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க கட்டிக்காரனுங்க. நல்லது கண்ணன், நான் பாடல் எடுத்து வர்றேன்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்றால் எங்களுடைய லோகிதா லோகேந்திரன் லோகேந்திர ராஜா அவர் மட்டக்களப்பில் இருந்து அவர் கேட்ட இந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து பூங்குயில் ராகமே பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 1 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. லோகிதன், நீங்க அப்படியே இணைப்பில் இருந்து கொள்ளுங்க. லோகிதன் அப்படியே இணைப்பில் இருங்க ஒரு நிமிஷம். முதல்ல ஒரு அன்பு உறவுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க லோகிதன். உங்களை பற்றி தான் இப்ப பேசி கொண்டிருந்தார் அவர். என்னண்டா இனிமையா பேசுறீங்களாம், எங்களுடைய தாயக உறவுகள் நல்லா பேசுறீங்களாம், ஜோக்கா பேசுறீங்களா, நல்ல நகைச்சுவையா பேசுறீங்களா. அதுக்கு தான் லோகிதன் நான் சொன்னேன், இல்ல அவங்க நகைச்சுவை இல்ல, வீட்டுல மனைவிட்டு நடக்கிற கதையைத்தான், அந்த வேதனையைத்தான் சொல்றேன்.
1: முகமறியா ஈழத்தமிழ் லோகிதராஜா அன்பு கலந்த வணக்கங்கள் ஆனந்தன்.
2: வணக்கம், நானும் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. நல்லா பேசுறீங்க, நல்லா இருக்கு.
1: நன்றி. தமிழோடு கூட பிறந்த நாங்க, தமிழை நாங்கள் வளர்க்க வேண்டிய நாங்கள், அதனால தமிழாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
0: தமிழை வளர்க்கிறது சரி, நாங்க அதுக்கு நாங்களும் சேர்ந்து வாரோம். ஆனா நீங்க அந்த மனைவிட்ட படுகிற கஷ்டத்தை வந்து பேசுறீங்க பாருங்க, அதுதான் பாவமா
1: இருக்கேன்.
0: நீங்க
2: அப்ப தமிழ் ஓவியின் கலையில நிகழ்ச்சி சிறப்பா கொடுத்தாங்க, நல்ல தமிழ்.
0: ஆமாம், தமிழ் ஓவியம் அப்பாடு அப்பாடு. ஆமாம் ஆமாம், நல்ல நல்ல. இவர் ஏதோ சொல்றாரு பாருங்க, தன்னை வேதனையை நீங்களும் கேளுங்கப்பா. அதாவது தொப்புள்கடி உறவுகளை கூட வேதனையோட பாருங்க, வீட்டுக்கு நடக்கிறத வீட்லயும் சொல்லி இல்லாத வெளியில எங்கே வந்து சொல்ற சொல்லுங்களோ. இதான் என்னது, வாயில சோத்த
1: திருமண பந்தம் என்றது, வாயில சோத்த போட்டுட்டோம்னா மெண்டு தானே ஆகணும்.
0: அது உண்மை. அதுக்குதான் இந்த முதல்ல திருமணம் ஆகி வரும்போது ஒரு என்ன பூதாக்களை சோரண்டு, ஒரு சோரண்டு காய்ச்சி கொடுப்பாங்கல்ல முதல்ல, அத என்ன சொல்றது, மனைவி சமைச்சு வச்சுட்டு போகணும். அது தெரியுமா உங்களுக்கு, அந்த காலத்து பொங்கி வச்சுட்டு போகணும். போய் திருமணம் ஆகி வந்த உடனே கால் மாறி வீட்டுக்கு, பெண் வீட்டுக்கு வர்றதுன்னு நினைக்கிறேன். அங்க வரும்போது முதல் முதல் பெண் வீட்டுக்கு தான் வருவாருங்க. அப்ப வந்த உடனே அவரை இழுத்தி வச்சு முதல் சோறு போடுறதும் அந்த சோத்தை தான். நீ இதத்தான் திண்டு திண்டு என்னோட இருக்க போறாய்
1: ஆண்டவனே அக்கா அப்படின்னு அந்த சோறு சாப்பிட்டு இருந்தாக்கா நான் என்ன எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டி வந்திருக்கும் அக்கா. ஏரண்டு கேக்குறீங்களா, கால் மாறி போறது ஒன்று, அந்த கால் மாறி போறன்றது கல்யாணம் கட்டி அடுத்த நாளா இருக்கும், அல்லது மூன்றாம் நாளா இருக்கும். கால் மாறி வர வீட்டுக்கு வர்றது
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, முதல்ல திருமணம் தாலி கட்டினோன்ன முதல் போறது வந்து அந்த சோறு சாப்பிடத்தான். முதல்ல அங்க பொங்கி வச்சிட்டு வரவா
1: சொல்ற, எங்க ஏரியாவில சொல்றோம் அது, எங்க விட்டு சொல்றது கலத்துல போடுறேன் சொல்றது. ஆனால் அந்த சோறு அக்கா, அந்த சோறு மெல்லவும் மேலாக்கா விழுங்கவும் மேலாது, ஏதோ மூண்டு வாய் ஊட்டு வாழ் கட்டி அணைச்சி வச்சு மடியில வச்சு சாப்பாட்ட ஊட்டு வாழ், மாமியார் பக்கத்துல இருந்து தின்னுங்க மருமகன் தின்னுங்க மருமகன் சொல்லுவாருக்கா, மூக்கு முழுங்க முழி ரெண்டு கிதுங்க முண்டி முண்டி விழுங்க எனக்கு அந்த சாப்பாட்ட நம்ப மாட்டீங்க.
2: சாப்பாட்டை எப்படியா முழுக்க
0: துப்ப முடியாது ஐயா, அந்த அன்று கொடுக்கிற அந்த சாப்பாடை இவர் துப்ப முடியாது. அது என்னதான் எப்படி இருந்தாலும் மெல்ல
1: அப்படி
2: சாப்பாடு
1: மண்சட்டி பானையில சமைச்சிருந்தாங்க, மண்சட்டி பானை சமையலண்டா டேஸ்ட் திரும்பி சாப்பிட வேண்டியது. ஆனால் அந்த நாள் நான் பிதுங்கின திருக்கம் இருக்குத்தானே, ஊர் எல்லாரும் வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அவள் மட்டும் ஒரு வாயோட சமலுக்கு சமாளிச்சு விடுத்தாள். ஆனா அவள் வைக்க தயிரோட கொஞ்சம் வச்சுட்டேன் நான் அவளுக்கு, அந்த புளிப்பு கொஞ்சம் வாயில வைத்து, ஆனா எனக்கு தயிர் படாம இருக்கல அந்த சோத்தை திணிச்சு விட்டா. இவ்வளவும் துணிவா கதைக்கிறனாக்கா ஆள் வீட்டை இல்ல
0: வேலைக்கு, ஆள் வீட்டுல இல்ல வேலைக்கு போயிட்டு
1: நேத்து சொல்லி விட்டுது, நீங்க என்ன சொல்லுங்க, நேத்து நாள் வந்த உடனே அம்மா வேலை விட்டு வந்த உடனே இந்த ரெண்டு மூன்று சின்னங்களும் கேட்டு இருந்தது கதைச்சது, அதுகள் வந்த உடனே ஏதோ ஓதி விட்டதுகள், ஓதி விட்ட கையோட இவள் வாரா கண்ணை கொஞ்சம் பிதுங்கி எடுத்துட்டு இப்படி கைரண்டையும் எடுத்துட்டு இப்படி கழுத்து கிட்ட கை வருது என்னன்னு கேட்ட வட்டக்குள்ளையே காலி சிதுகூலி புட்டாரி அடங்கா புட்டாரி எல்லாம் வந்தது என்ன இன்றைக்கு தான் வர போகுது
0: லோகிதாக்கு வணக்கம். அவர் சவுதி அரேபியில இருந்து
1: வணக்கம். வணக்கம்
0: உங்களுக்கு மனைவி எப்படி உப்புமா செய்தா, இந்த உப்புமா செய்தந்தா இல்ல
3: உப்புமா அவங்க மனைவி என்ன செஞ்சு கொடுத்தாங்க
0: உலங்கேலியா செய்து கொடுத்தாண்டு, அத சொல்லுங்க.
1: உப்புமா கதையை கேக்குறீங்களாக்கா, அல்லது இந்த உப்புமா வீட்டை செஞ்சு கொடுத்ததா?
0: இல்ல அவ செய்து கொடுத்ததா, நீங்கள் எப்படி என்ன ரசிச்சு எப்படி அவ செய்து கொடுத்தாண்டத சொல்லிட்டான். திருப்பி பாருங்க, அவர் கேட்டு கொண்டு வந்து போட்டு ஆசையோட கேக்குற, வெந்நீர் ஊத்துற மாதிரி வாராங்க. வாங்க வாங்க, அந்த அவர் வந்து கவலையோட சொல்றாரு பாரு, அவர் வந்து தனது கவலையை சொல்றார். ஐயோ உப்புமாண்டு பேருக்கு ஏத்த மாதிரி செய்து வச்சுட்டாலே இவள் என்றல்ல சொன்னார். சொல்லுங்க பாரு,
1: பேரு உப்புமான்னு சொல்லி சொன்னாலும் எப்படி செய்யறாங்க? உப்புமா கொஞ்சம் தாளிச்சு அதாவது ரவையெல்லாம் வறுத்து சொதி மாதிரி பால் சொதி மாதிரி வச்சு அந்த பால் சொதியில அந்த ரவைய போட்டு கிளறி எடுத்தால் அது உப்புமா, சாப்பிடையும் டேஸ்டா இருக்கிறது.
0: உப்பு அளவா போடணும்,
1: கொஞ்சம் உப்பைதான் உப்பெல்லாம் போடுற. ஆனால் இவ உப்பு தானே உப்புமான்னு சொல்லித்தாங்க, அப்ப கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா போடணும் ஆகும்னு சொல்லி உப்பு ஜாஸ்தியா போட்டு அதை வாயில வைக்கலாத அளவுக்கு தருவான். ரெண்டு தடவை மூணு தடவை சாப்பிட்டு பாத்துருக்கேன், மூணு தடவை உப்பு கறிக்க தொடங்கிட்டு. அப்ப என்ன கேட்ட, நீங்க கேட்ட நீங்க உப்புமா, அப்புறம் என்ன மிச்சம் என கதை?
0: ஆஹா, சரி அவ உப்புமா எப்படி செய்யறதுன்ற சொல்லுங்க. ஃபாரூக் தேவையா உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க, இருக்கா ஒரு கச்சோடி ஒரு சொல்லி விடுவாங்க.
2: செய்யறதா இல்ல பழைய இட்லி உப்புமா செய்யறதான் தெரியலையே,
0: என்னதுல செய்யறது உப்புமாவை நீங்க எப்படி செய்யறன்னு சொல்லுங்க. ஆவலா இருக்கிறாங்க உப்புமா செய்யறத.
1: இல்ல நான் கட்டாயம் தேங்காய் பால் புழிஞ்சு வச்சிருப்போம், ரெண்டாம் பால் முதலாம் பால் புழிஞ்சு எடுத்து வச்சு கொள்வோம். நாங்கள் மரக்கறிகள் போட்டு சமைக்க போறோம் சொன்னால் லீக்ஸ் கேரட் கோவா இந்த அந்த மலைநாட்டு மரக்கறிகள்லாம் கொஞ்சம் அந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு எவ்வளவு ரவை எடுக்க போறோமோ அந்த ரவை கேட்ட அளவுக்கு மரக்கறிகள் எடுத்துட்டு ரவைய முதல் வறுத்து எடுத்துக்கொள்ளணும். ரவை வறுக்கைக்கையும் ஒரு பதம் இருக்குது, இந்த வாயில போட்டு கடிக்கைக்க முறுமுறுப்பா இருக்கணும், ரவை கொஞ்சம் மனமாயும் இருக்கும். அந்த பதத்துக்கு வறுத்துட்டு
0: என்ன வந்துட்டா வேலையால ஆனந்தன் வேலையால வந்துட்டா போல காலையில ஓடிட்டாரைய.
3: இல்ல இல்ல நான் இருக்கேன் இருக்கேன், அவருக்கு வேலை வந்துட்டு
0: நீங்க இருக்கிறீங்க அவர் ஓடிட்டாருங்க. எங்க வணக்கம் லோகிதன், லோகிதன் வணக்கம். அவர் ஓடிட்டார்
3: என்ன விடாம போட்டா கத்தி மாரி வந்த ஆளே ஓடி வீட்டுக்கு வந்த எல்லாம் ஓடி
2: அப்படிதான்.
3: ஆமா ஆமா அதே அதேதான். அப்படிதான் அவ்வளவு அழகா செய்யறாங்க வீட்டுல எல்லாம். என்ன பண்றது, எங்க தலை எழுத்து சாப்பிட்டுதானே. அதான் லோகிதா சொன்னாங்க தானே, உப்புமா சொன்னாங்க, எனக்கு சரியா விளங்கல. அதான் கேட்டேன்.
0: அவர் சொன்னாரு என்னடா, மனைவிட்ட உப்புமா அம்மா கிண்டித்தான்னு சொன்னாராம் ஆசையா. அவ சொன்னா அதுக்கு என்னன்னு உப்புமாவாதான், பேருக்கு ஏத்த மாதிரி உப்ப நல்லா போட்டு கிண்டி கொடுத்துட்டா அவ. உமையிலே கொஞ்சம் சமைக்க தெரியாத ஒரு ஒரு சின்ன வயசு, முந்தைய எல்லாம் 16 வயசுல கல்யாணம் கட்டி கொடுத்துருவாங்கல்ல, அப்ப அப்படியான பிள்ளைகளுக்கு கட்டி கொடுத்துட பிறகு உடனே சமைக்க சொன்னா அதுகளுக்கு முடங்காது. உப்புமாண்டோன்னு அதை உப்பத்தான் கூட போட்டு கொஞ்சம் மாவை போட்டுக்கின்றாங்க. நானுண்டா அப்படித்தான் செய்வேன் உமையிலேயே.
3: என்ன எப்படி அவங்க செஞ்சாலும் தாய் செய்யற மாதிரி வரவாது, வராது. எப்ப சொன்னாலும் கோவம் தான் வருது அவங்களுக்கு.
0: அம்மா செய்யற
3: சமையல் எங்க அம்மா சமையல் மாதிரி வரல அப்படின்னு சொன்னா கோவம் தான் வருது அவங்க. அதுக்காடி சொல்லாம இருக்க முடியாது. உண்மைதானமா,
2: உண்மைதான். கைப்பக்கம் ஒருத்தவங்களுக்கு வரவே வராது.
0: பாருங்க வந்துட்டாரு, பாருங்க பாருங்க வந்துட்டாரு. எதுக்கு ஓடுனாருன்னு கேப்பா. லோகிதா என்ன நடந்தது லோகிதா, வீட்டுல வீட்டுல மனைவி அன்பு அன்பு மனைவி வந்துட்டாவா லோகிதா?
1: இல்ல இல்ல இல்ல,
3: அவ
0: வர லேட் ஆகுமா, துணிவா வந்துட போன் தான் பிரச்சனை. இல்ல அப்படி இருக்காது. ஆனந்தனுக்கு ஆனந்தனுக்கு அப்படி நடந்தா தான் பக்கத்துல வள்ளலார் இடம் இருக்குல்ல, இல்லையா
3: ஆனந்தன்?
0: 24 hours
3: என்ன இன்னொன்று சொன்னாரு தானமா, கல்யாண சமயத்துல அவங்க சரியா செய்யாட்டி நல்லாதான் இருந்திருக்கும். அந்த நேரத்துல குறையில
0: இல்ல, அந்த நேரம் இல்ல, அந்த நேரம் அந்த நேரம் போல்வாங்க உண்மையா. ஐயோ நல்லா இருக்கம்மா, உண்மையா சூப்பரா இருக்கம்மா,
3: நல்லா இருக்கும்
0: என்று சொல்லுவாங்க. ஆனா பேந்து
1: அந்த டைம்ல புகழ்ற புகழ்தான் வாழ்க்கை முழுக்க மக்களே நீங்க அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க.
0: அந்த நேரம் போடக்கூடாது இல்லையா?

0: சரி, அப்ப இப்பொழுது நாங்கள் ஆனந்த அந்த போட்டி நிகழ்ச்சியை கேட்கலாம். அவரை பாட்டு ஆனந்தன் உங்கள் பாடலை சொல்லுங்க. ஆனந்தன், இவ்வளவு நேரம் நீங்க வேலையில இருக்கீங்க, நாங்க உங்களை வச்சு நேரம் கடத்தி விட்டோம். பாட்டு சொல்லுங்க.
1: இதய கோயில் படத்துல, இதய கோயில் படத்துல இருந்து இதயம் ஒரு கோயில் அந்த பாடல் கொடுத்துருமா? கேட்ட மகிழ்வோம்.
0: இதயம் ஒரு கோயில், இதய கோயில்ல.
1: ஆமாமா.
0: இந்த பாட்டு எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத ஒன்று இல்லையா?
1: ஆமாமா, கண்டிப்பா.
0: லோகிதன், உங்களோட கவிதை ஆயத்தமா இருக்கா?
2: ஆயத்தமா இருக்கா.
0: சரி, இப்ப இவர்கள் ரெண்டு பேரும் கேட்கக்கூடியதாகவே நீங்க உங்களோட கவிதையை வாசிங்க.
2: நான் ரெண்டு கவிதை எழுதினாக்கா, நான் ரெண்டு சொன்னா, ஒன்று பாடலும் ஒட்டு ஏற்ற வகையில் அதுக்கு கவிதையும் வச்சிருக்கேன். நான் இப்ப இந்த மனசுல வந்த ஆதங்கத்தை வச்சு ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தேன்.
0: சரி,
2: அதை சொல்லவா?
0: சரி சொல்லுங்க.
2: ஆதங்கம்
0: சொல்லுங்க.
2: வேஷம் கலைத்திட தேசத்துள் வலிக்கிட்டவன் நான், வேஷம் கலைத்திட தேசத்துள் வலிக்கிட்டவன் நான், நேசத்துள் கட்டுண்டேன் பாசத்தால் பற்றுண்டேன், நேசத்தால் கட்டுண்டேன் பாசத்தால் பற்றுண்டேன், இன்று என்னுள்ளே வேஷம் காண்கின்றனர் இதுவன்றோ மனிதம், நேசத்துள் கட்டுண்டேன் பாசத்தால் பற்றுண்டேன், இன்று என்னுள்ளே வேஷம் காண்கின்றனர் இதுவன்றோ மனிதம், கல்லிலே நாராய் கடல் நீரிலே சாராய் உதிரத்தை உறிஞ்ச துடிக்கும் உதயத்து உறவுகள் உன்னதம் புரட்டும், மரத்து போன எனதுணர்வுகள் மௌனித்திருக்கும் வரைக்கும், வாழ்க்கை எனும் நாடகத்தில் மனிதமெனும் பாத்திரமேற்று நான் வெளி தெரியாமல் மறைக்கப்பட்ட அரங்கிற்குள், அரங்கம் மறைக்கப்பட்ட போதிலும் நான் வெளி தெரிகின்றேன், வாழ்க்கை எனும் நாடகத்தில் மனிதமெனும் பாத்திரமேற்று நான் வெளி தெரியாமல் மறைக்கப்பட்ட அரங்கிற்குள், அரங்கம் மறைக்கப்பட்ட போதிலும் நான் வெளி தெரிகின்றேன், இடரினும் தளரினும் என்னை வெளி காட்டுகின்றேன் மனிதனாக, உறுதியுள்ளவனாக, மனம் மட்டும் நிம்மதியற்ற நிலையில், இடரினும் தளரினும் என்னை வழி காட்டுகின்றேன் மனிதனாக, உறுதியுள்ளவனாக, மனம் மட்டும் நிம்மதியற்ற நிலையில். இது என்ற ஆதங்கம் என்ற தலைப்பில் 1999 17 தேதி எழுதியிருக்கிறாங்க. ஏதோ வகையில இந்த டைரி ஒன்று சிக்கிச்சு இந்த கையில, அதுல இருந்து அந்த கவிதையை தொட்டுக்கொண்டேன்.
0: 1999
2: சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நன்றி,
0: நீங்க விடைபெற்றுக் கொள்ளுங்க. இவர்களை சந்தித்து விட்டு பலர் அழைக்கிறார்கள் அந்த போட்டி நிகழ்ச்சிக்கு எடுத்துட்டு. மீண்டும் நான் நினைச்சு கொள்ளுகிறேன் உங்களை.
2: நன்றி அக்கா. நன்றி.
0: வடலூர் ஆனந்தன் விடுபெற்றுக் கொண்டார். ஏனென்றால் அவருக்கு நேர பற்றாக்குறை. மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. அவர் பாடலை சொல்லிட்டார், அந்த போட்டி நிகழ்ச்சியிலேருந்து தப்பி ஓடி விட்டார் என்றுதான் சொல்லலாம். இப்ப நாங்கள் ஃபாரூக், உங்களை நான் போட்டி நிகழ்ச்சிக்குள்ள கொண்டு போறேன், சரியா? 15வது ஆளா வந்து.
3: சரிங்கம்மா.
0: என்ன பாடல் வேணும் ஃபாரூக் உங்களுக்கு?
3: படம் கொடி.
0: கொடியா?
3: கொடி.
0: கொடி அதுல
3: சிரிக்கி வாசம் காற்றோடு நறுக்கி போகுதே உயிரை, சிரிக்கி வாசம் காற்றோடு நறுக்கி போகுதே உயிரை.
0: எங்க இதெல்லாம் பாக்குறீங்க நீங்க?
3: நடக்கிறதுமா?
0: நறுக்கி போகுதே இந்த பாட்டுல எங்க கேக்குறீங்கன்னு கேக்குறேன். நறுக்கி போறது
3: நறுக்கிதான் போகுது, அதனால வந்துச்சு.
0: சரி, உங்களுக்கு அப்ப நான் எழுத்து தரமா பாரு. நான்
3: கொடுங்க கொடுங்கம்மா.
0: சரி, உங்களுக்கு பாவன் நாவலே தாரன். ஆனா உங்களோட ஃபாரூக் என்றது நீங்க சொல்லக்கூடாது. பாவன் நான் எழுத்து எங்க எடுத்து வாங்க.
3: பார்வதி.
0: பார்வதி இல்ல, முதல் ஆண் பேர்.
3: ஆண் பேரா? பாரதி.
0: பாரதி. அடுத்தது பார்வதி. யார் உங்களுக்கு தெரிஞ்சவா?
3: தெரிஞ்சவங்க.
0: பார்வதி. அடுத்தது ஆண் பெண். இடம். இடம் என்று சொல்லுங்க.
3: பரமணி வயல். பாவன் ஆரம்பம்.

0: நீங்க
1: அவருக்கு
0: தெரியும் இருக்கா
1: சொல்லுங்க
0: பிடிச்சமான சொல்லுல அமைஞ்சிட்டு பாருங்க, நான் சும்மா தான் கொடுத்தேன். சந்தோஷம், நல்லது ஃபாரூக். அப்ப நான் நீங்க விட விட்டு கொடுங்க, நான் ராஜேந்திரன் சந்திக்கிறேன். நன்றி
1: நன்றி
0: சரி
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்க ராஜேந்திரன், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம்மா.
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லாவே இருக்கேம்மா. தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு, வெயில் நேரம் ரொம்ப நேரம் செல்ல எடுக்கல, இப்பதான் எடுத்தேன்.
0: இப்பதானே எடுத்தீங்களா? நல்ல நல்ல நல்ல. சரி, இப்ப வந்து ஒரு நிமிஷம் தாங்க. வணக்கம் கலைச்செல்வி. கலைச்செல்வி வணக்கம். ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் உங்களை சந்திக்கிறேன், மீட் போட்டுருங்க. சரி, இப்ப நீங்க எல்லாரும் மீட் போட்டுருங்க அந்த குரூப்ல தயவு செய்து. ராஜேந்திரன், உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்? என்ன பாடல்?
2: மச்சான பாத்தீங்களா, பாட்டு போடுங்கம்மா.
0: ஓ, அந்த பாட்டு மலை மலைவாழ தோப்புக்கு இல்ல
2: அதான்.
0: மச்சான பாத்தீங்களா அந்த பாடல்ல? சொல்லுங்க, அந்த பாடல் வரும்போது நீங்க பிறந்துட்டீங்களா ராஜ்குமார்? நீங்க
2: எப்பமா
0: இந்த பாட்டு
2: வந்து? அதெல்லாம் தெரியலமா, பாட்டு ரசிக்கிறதுமா, எது பிடிச்சிருக்கா அப்ப எப்ப கேப்பமா?
0: இல்ல நானே பிறக்கல, அதான் கேக்குறேன். மச்சான பாத்தி அன்னக்கிளி படம்.
2: அண்ணக்கிளி ஜானகி பாடுச்சுன்னா ஜானகி பாட்டு வந்து பெரும்பாலும் கேப்பமா, ஜானகி அம்மா பாடின பாட்டு.
0: சரி, உங்களுக்கு நான் தரட்டா ராஜேந்திரன், உங்களுக்கு ஒரு சொல்லு.
2: சொல்லுங்கம்மா.
0: உங்களுக்கு உரியது ராணா, ராமன் நாயில ராணா.
2: அப்போ சொல்லுங்கம்மா. பெண்ணோட ஆணோட
0: பெண்ணோட ஆண் பெண் இடம் படம் பொருள்.
2: சரி,
0: என்ன
2: ராஜா?
0: இல்ல அது ராவண்ணா இல்ல, ராணா.
2: ராஜா
0: ராஜா ராவண்ணா இல்ல, ராஜா ராணா. நல்ல பிள்ளை இல்ல, நான் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை முன் வாங்கல, நான் இறுதி வச்சிருக்கேன் செல்ல பிள்ளையாண்ட. நல்ல உன்னிப்பா கேட்டு படிக்கணும், சரியா? கிளாஸ் ரூம்ல எங்க ராணாவில சொல்லுங்க, செல்லக்குட்டி மாதிரி சொல்லுங்க பாக்கலாம். எங்க
2: பேர் வந்து
0: வா ராவுல, எத்தனை யாராவது இல்லையா?
2: ரமணி.
0: ரமணி, சரி, அது வரும், அது ஆணுக்கும் வரும் பெண்ணுக்கும் வரும், பரவாயில்ல. ரமணி. அடுத்தது பெண், பெண் பேர், பெண் பேர்
2: ரமணி. அப்புறம் வந்து ரதின்னு வந்துமா, ரதி.
0: ரதி, கட்டிக்காரன். அப்படி யாராவது வந்து தெரியுமா உங்களுக்கு ரதிய?
2: அண்ணன் பொண்ணுமா.
0: அண்ணன் பொண்ணு, அது பரவாயில்ல, அது பொண்ணோட போச்சு. சரி, நல்ல ஆளும் தப்பிட்டீங்க. அடுத்தது சொல்லுங்க, ஆண் பெண் இடம், இடம் சொல்லுங்க. ரானால
2: இடம் வந்து, இடம் வந்து
0: இடம் ராணால. இந்தியாவில் என்ன இருக்குது ராணாவில்?
2: ராவுல நிறைய ஊர் இருக்கு, ஊர் இருக்கு.
0: ராவண்ணாவில இருக்கு, ராணாவில?
2: ராவுல வந்து
0: இந்தியாவில், ராணாவில என்ன என்ன இடம் இருக்கு?
2: ராமேஸ்வரம் தான் இருக்கு. ராவுல
0: அது ராவண்ணா, ராமேஸ்வரம் சொல்லியாச்சு.
2: ஆமாமா, இது வந்து ராணா. ரா
0: எங்க அடுத்த இணைப்புல அந்த கூட்டத்துல இருக்கிற யாராவது சொல்லுங்க, ஒரு இடம் ஒன்று சொல்லி கொடுங்க. வாங்கிறதுக்கு எங்க வணக்கம். எங்க சுதர்சன் அவருக்காக ஒரு ஒரு இடத்தை சொல்லுங்க.
2: இந்தியாவுல இடம்னா
0: ஆஹா
3: இலங்கையில கொஞ்சம் இடம் இருக்கு, இந்தியாவுக்குள்ள நாங்க கொஞ்சம் போய் தெரிஞ்ச இடங்கள் குறைவு தானேக்கா.
0: அதெண்டா உண்மைதான். சரி ஒரு நிமிஷம் நிலங்க.
2: இது ரஷ்யான் இருக்குல்லமா நாடே இருக்கு.
0: சரி ரஷ்யா போட்டுடலாம்.
3: ஓகே ஓகே ரஷ்யா.
0: சரி அது இலங்கையும் எடுத்துருக்கலாம். ஆனா நான் அவருக்கு தெரிஞ்சது அவருக்கு இப்ப நீங்க சொன்னா எங்கட ஊர்ல தெரியாதல்ல, அதான் ரஷ்யாவும் தெரிஞ்சிருக்கா
2: ஓரளவு. இல்லம்மா இலங்கையிலேயே ஓரளவுக்கு எனக்கு ஊர் தெரியும் இல்லம்மா.
0: தெரியும். அடுத்த சொல்லுங்க. எங்க படம் ஒன்று சொல்லுங்க.
2: படம் வந்து
0: பானாவில
2: ரஜினி முருகன்.
0: ரஜினி முருகன் கட்டிக்காரன். அடுத்தது ஒரு பொருள் சொல்லுங்க.
2: பொருள்னா
0: சொல்லுங்க. ஒரு பொருள்
2: ரவை.
0: ரவை சரி கட்டி அவட உப்புமாவ நினைச்சிட்டாரு. நல்லது ஐயா. சந்தோஷம் ராஜேந்திரன். நன்றி நன்றி உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி இப்ப இந்த இணைப்புல வந்தவங்க வாங்க. யார் யார் வந்த நீங்க? சுதர்சன் போயிட்டாரா?
3: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எங்க
3: கலைச்சா?
0: சரி கலைச்செல்விக்கு அந்த போட்டியை கொடுக்கலாம். சரியா இணைப்புல நிறைய பேர் வந்தீங்க அந்த குரூப்ல, எல்லாரும் விடுபட்டு போயிட்டாங்க. சரி கலைச்செல்வி வணக்கம்.
3: செந்தில் முருக செந்தில் முருகனும்.
0: கலைச்செல்வி வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க கலைச்செல்வி?
4: நல்ல சுகமா இருக்கிறோம்
0: கலைச்செல்வி. ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா எங்களுக்கு? என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க பாப்போம்.
4: இன்னைக்கு சகோதரர்கள் தினமா?
0: அது இல்ல, அதை விட ஒரு சந்தோஷமானது தென்றல் வேலை செய்கிறது இல்லமா மீண்டும். மீண்டும் தென்றல் நடைபெறுகிறது. இலங்கை வானொலி தென்றல் சற்று நிறுத்தப்பட்டிருந்தது, வேலை செய்கிறது சந்தோஷமான ஒரு குடியா தானது. ஏனென்றால் அதை நடத்துபவரும் அதில் வேலை செய்கிறவர்களும் அறிவிப்பாளருக்கும் அந்த அதை ஒரு மீடியா அதை நிறுத்தும் போது இருக்கிற அந்த வலி அது எங்களுக்கு தெரியும். அதனால தான் சொல்லுகிறேன் நடைபெறுகிறேன்னா ஒரு சந்தோஷம் தான் நிச்சயமா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் கலைச்செல்விக்கு? என்ன பாட்டு வேணும்?
4: எனக்கு வந்து நான் வந்து அதிகமா இடைக்கால பாடல் கேட்பேன் இல்லையா, அதுல வந்து வசந்தம் வரும் படத்தில்
0: யேசுதாஸ்
4: பாடிய கண்ணில் வேறு கையில் வேறு ஏழை நெஞ்சில் வசந்தமேவா அந்த பாடல்.
0: என்ன பாடு? கண்ணில் ஏது
4: இல்ல கண்ணில் வேறு
0: கண்ணில். குமரேசன் நீங்க மீட் போட்டு கொள்ளுங்க. அத நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க இன்னொரு அன்பு உறவு இணைக்கும் போது நீங்க அத சத்தம் இல்லாமல் அந்த நடு இதுல இருக்கிற அந்த மைக்க தட்டி கொள்ளுங்க. நல்ல பிள்ளை அச்சா பிள்ளை அவருக்கு விளங்குறது. கண்ணில்
4: கண்ணில் வேறு கண்ணில் வேறு
0: கண்ணில் வேறு. அடுத்தது அடுத்தது என்ன? கனவில் வேறா?
4: கையில் கையில்
0: கையில் வேறு. நான் இன்றைக்கு தான் கேள்விப்படுறேன். கையில்
4: வசந்தம் வரும் அப்படின்ற படத்துல
0: கேள்விப்படாத பாடல் எல்லாம் இருக்கு.
4: சரி
0: உங்களுக்கு ஒரு எழுத்து கொடுக்கட்டுமா நான் இப்ப?
4: ஐயோ தாங்க
0: ஏய் பயப்படக்கூடாது. ஆ பயப்படக்கூடாது, என்ன சொல்லக்கூடிய எழுத்து தானே தருவேன். சரி, மானா என்ற எழுத்துல, மானா என்ற எழுத்துல நீங்க முதல் ஆண் பெயர் ஒன்று சொல்லுங்க. ஆண் பெயர்
4: மாரிமுத்து.
0: மலர் ராஜாவே இருக்கிறா, நீங்க அவரை சொல்லி இருக்கலாம். பரவாயில்ல,
4: மலர் செல்வி.
0: இல்ல தங்கை பெயர் இல்ல, ஒரு ஆண் பெயர். ஆண் பெயர்,
4: ஆண் பெயரா? அத மலை ராஜா சொல்லுவோம்.
0: மலை ராஜா, மலை ராஜா. அடுத்தது பெண் பெயர்.
4: மலை ராஜா
0: பெண் பெயர்.
4: பெண், பெண் பெயர் மானவளையா? மானவள வந்து மரிக்கொழுந்து அப்படின்னு எல்லாம் இருக்கு.
0: சரி, மரிக்கொழுந்து அது பெண்ணுக்கு இருக்குது, மரிக்கொழுந்து. ஆண் பெண் இடம் ஒன்று சொல்லுங்க.
4: இடம் ஒண்ணு மது மானவளையா
0: வந்தது இப்ப உங்களுக்கு இந்தியாவில.
4: மட்டக்களப்பு.
0: மட்டக்களப்பு,
4: மட்டக்களப்பு
0: சுதர்சன இடம். அடுத்தது இடம் படம் சொல்லுங்க. படம்,
4: படமா?
0: படம்
4: மதுரை வீரன்.
0: மதுரை, மதுரை வீரன். மதுரை வீரன். அடுத்தது ஒரு ஒரு பொருள் சொல்லுங்க. பொருள்,
4: ஒரு பொருள் வந்து மாணவுல வந்து மாணவுல வந்து என்ன இருக்கு?
3: மண்பட்டி. மண்பட்டி, மண்பட்டி, மண்பட்டி.
0: இதை இப்படி சொல்லிக்கொள்ள கூடாது, இது நல்ல ஆள். பாருங்க பாருங்க, அதுவும் எடுத்து போட்டு டக்குன்னு சொல்லி கொடுக்கறாரு. என்ன
4: இருக்கு வர மாணவுல வந்து என்னது?
0: மட்டக்களப்பு சொல்லிட்டீங்க, சரியா? மற்றது, மற்றது என்ன சொன்னீங்க? மதுரை வீரன் படம். ஒரு பொருள் சொல்லுங்க. பொருள்,
4: பொருள் வந்து என்னது? பொருள் வந்து
0: தெரியவே மாட்டேங்க. அவர் சொல்லி கொடுத்துட்டாரம்மா, மண்வெட்டி. அத
4: போடுறேன்னா
0: இருக்க முடியல. மண்வெட்டி, மண்வெட்டி என்ற பாருங்க, கட்டிக்காரி, கட்டிக்காரி, உண்மையா கட்டிக்காரி. சரி, ரெண்டாலும் தடங்கி தடங்கி சொல்லிட்டீங்க. அடுத்தது சுதர்சன். சுதர்சன், வணக்கம் சுதர்சன். சரி, சுதர்சன் அப்படியே மீண்டும் இருந்துட்டு மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்கோ, அப்படியே நில்லுங்கோ. சரி, செந்தில் ஒருக்கா இதுக்கு போட்டிக்கெல்லாம் எடுத்து பார்ப்போம். செந்தில் சொல்றாரான்னு பார்ப்போம். செந்தில் வணக்கம். செந்தில் முருகன் சொல்லுங்க. சுதர்சன்
5: ரங்கநாதன் பேட்டை.
0: இது என்னத்துக்கு ராணாவில் எங்க கேட்டேன் நாங்க இப்ப? ஓ, ரஷ்யாக்கு. ரஷ்யாக்கு நீங்க அவர் சொன்னதுக்கு ரங்கநாதன் பாட்டை சொல்லி இருக்கீங்க. செந்தில் முருகன் வாரீங்களா போட்டிக்கு? போலாமா
6: சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன்.
0: சொல்றேன், சரி. முதல்ல பாட்டு சொல்லுங்க செந்தில் முருகன்.
6: என்ன பாட்டு சொல்றது?
0: உங்களுக்கு விருப்பமான பாட்டு.
6: பாட்டு பாப்பா,
0: விருப்பமான பாட்டு. சுதர்சன் ஒரு கமெண்ட் போடுங்க ஐயா, இவர் இந்த போட்டியில ஈடுபடுத்திட்டு நான் உங்களை எடுக்கிறேன். அவரை கேட்டுக்கலாம், முருகன். பாட்டு சொல்லுங்க செந்தில் முருகன். சுதர்சன் நீங்க மீட் போட்டு கொள்ளுங்க கொஞ்சம். சுதர்சன் மீட் போட்டு கொள்ளுங்க. எங்கே செந்தில் முருகன்? என்ன பாட்டு? வானவில்லை வளைக்கட்டும். இது நேற்று கேட்ட மாதிரி இருக்கேன். வார்த்தை ஒன்று நான் பேசட்டுமா, அப்படிதானே?
6: அந்த பாட்டே தான் பாடுனேன்.
0: நேத்து என்ன கேட்டிங்க நீங்க? நேத்து
6: அதே தான் கேட்டேன்.
0: இப்போ இன்னைக்கு வேற ஒன்று கேளுங்க. எத்தனை இருக்குது? எங்க
6: என்ன பாட்டு கேக்குறது?
0: காதல் பாட்டு கேளுங்க. லோகிதன், சுதர்சன் எல்லாம் கேட்கட்டும். உங்களோட திறமையை பார்க்கட்டும். கலைச்செல்வி அம்மா எல்லாம்
6: காதல் பாட்டா?
0: தரையடிக்கு
6: புரியாத புரியாத ஒரு மொழி சொல்லு கண்ணே, உன் காதல் நான் தான் என்று. என்ன படமா
0: நினைக்கிறேன்? புரியாது இல்லைங்க, பொய். ஐயோ நானும் என்னடா புரியாதுன்னு யோசிக்கிறேன்.
6: பாட்டை மாத்தி
0: சொல்லிவிட்டேன். அந்த
6: பாட்டு
0: அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். அதா
6: ஆமாங்க, அந்த பாட்டு பத்தாயிட்டம் கேட்டேன், எனக்கு வாயில மட்டும் வர மாட்டேங்குது.
0: அது சூப்பர் பாட்டு, ஒரு பொய்யாவது.
6: எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும்.
0: சரி, இப்ப நாங்க போட்டிக்கு போலாமா? நாங்க உங்களுக்கு நான் தருகிறது சானா என்று எழுத்து, சானா. அதுல ஒரு ஒரு ஆண் பெயர் சொல்லுங்க.
6: சங்கர்,
0: சங்கர் கட்டிக்காரன். சங்கர் ஒரு பொன் பெயர்.
6: சங்கரி,
0: சங்கரி கட்டிக்காரி, கட்டிக்காரன். அங்கால ஒரு சின்ன குரல் கேக்குது. சங்கரி. அடுத்தது ஆண் பெண் இடம், இடம் உண்டு.
6: இடமா? சங்ககிரி.
0: இல்ல நான் புல விட்டுட்டேன். ஆண் பெண் இடம் படம் பொருள். சரி, என்ன என்ன? சங்ககிரியா?
6: இடம்.
0: சங்ககிரி. அடுத்தது படம், படம்.
6: சங்கர் குரு,
0: சங்கர் குரு கட்டிகாரன், சங்கர் குரு. அடுத்தது பொருள் ஒன்று சொல்லுங்க. பொருள்
6: பொருள்
0: சங்கு, சங்கு கட்டிக்காரன். நானா? நானும் அதான் நினைச்சேன். கட்டிக்காரன் நீங்க, உண்மையா கட்டிக்காரன் செந்தில் முருகன். உண்மையா நீங்க நல்லா பதப்படுத்த பட்டு விட்டீங்க, அதாவது எங்களோட தளத்துக்கு வந்து. வாங்க லோகிதா, சுதர்சன், கலைச்செல்வி வாங்க. இப்ப இனி சுதர்சனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப அதை கேட்கலாம். இந்த யார செந்தில பெட்டி, மன்னிக்கோணும், செந்தில் முருகனை பெட்டி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க இப்ப?
1: நான் கருத்தினை சொல்லிவிடுகிறேன்.
0: ஒவ்வொரு தரா சுதர்சன் சொல்லுங்க.
1: இப்போது செந்தில் முருகன் அவர்கள் பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல் ஜொலிக்கிறார்.
0: பட்டை தீட்டப்பட்ட வைரம், அந்த மொட்டையா இருக்கிற மாய்க்கிறதுக்கு.
1: ஐயோ, ஏனென்றால் செந்தில் முருகன் இப்போது அனுபவத்தை எமது தளத்தினூடாக நிறைய பெற்றிருக்கிறார் நினைக்கின்றேன். ஏனென்றால் எல்லோரும், நானும் நீங்கள் அந்த எழுத்தை தந்த போது ஒரு வண்டியில் வந்து கொண்டிருந்தேன். தட்டு தடுமாறி காலை கையாய் பிடித்து, கையை காலாய் பிடித்து தான் பதிலை கூறி கொண்டிருந்தேன். ஏனென்றால் பாருங்கள், இப்போது எமது செந்தில் முருகன் அழகான முறையில் எதுவித பதட்டமும் இல்லாமல் பதில் அளித்திருக்கிறார்.
0: பாத்தீங்களா? மற்றது நாங்கள் முதல் முதல் தளத்துக்குள்ள வந்தோன்ன எனக்கு பேச வராது. ஐயோ, என்ன கேட்க வேணாம், ஏதோ ஒரு ரெண்டு வரையும் சொல்லி ரெண்டு சொல்லி சொல்லுவார். பேந்து பாருங்க, அது எல்லாத்தையும் அவரை இன்னும் பட்ட தீட்டப்பட்ட தீட்டினவர் யாரண்டா? லோகிதான். மின்னலா வந்து வந்து வந்து அவரை தீட்டி எடுத்துட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம்.
1: செந்தில் முருகன், உங்களுக்கு இந்த எம்பிஆர் எஃப்எம் வானொலி ஊடாக உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பேசுங்கள், நிறைய பேசுங்கள், நிறைய பேசினால்தான் நாங்கள் தெளிவு பெறலாம்.
0: நிச்சயம் பேசுங்க. ஆனா சோகத்தை பண்ணாத லோகிதா வந்து சொல்ற மாதிரி குடும்ப சோகம், உப்புமா உப்புமாவ சொன்னதுல எல்லாரும் துக்கப்பட்ட.
1: நான் நினைத்தேன், அப்போது பேசிக் கொண்டிருந்தவர் இடைநடுவில் நழுவி சென்று விட்டார். உப்புமா செய்வதை பேசிக் கொண்டிருந்தால் இன்றைக்கு உப்பு அடி உழப்போகுது.
0: நான் நினைச்சேன் உண்மையா மனைவி வந்து விட்டார், உண்மையா நான் நினைச்சேன். எனக்கு நிகழ்ச்சி இங்கால தொடர முடியல, பாவம் அட மாட்டிக்கொண்டார் போல இருக்கு.
3: செந்தில் முருகன் அக்கா, செந்தில் முருகன் நீங்க மின்னல் பட்டம் திருட்டிலண்டு சொல்றீங்க, அவர் பட்டம் திருட்டிலண்டு. ஆனா செந்தில் முருகன் அவர் பாவாங்கல்ல உங்கள்ட்ட தந்த, நீங்க தான் அவரோட சிற்பம் சிற்பமாக வடிச்சு எடுத்திருக்கிறீங்க. நானும் தான் அவரோட கதச்சி கதச்சி கதச்சி அந்த பாறாங்கல்ல சிற்பமாக்கிட்டீங்க.
0: உண்மையா நான் முதல் முதல் தளத்துல பேசும்போது இவர் பேசவே இல்லை, ஏன்னா கொஞ்சம் தான் பேச தெரியும், எனக்கு தெரியாது என்று சொல்லிட்டார். அது பார்த்தா மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல எல்லாரும் பேச பேச பேந்து பாருங்க எல்லாம் இப்ப நல்ல சரியான தெளிவு. இந்த வாட்ஸ்அப் பேடி தெரியாம என்று சொன்னாருங்க அவர், அந்த படம் எடுக்கிறது அந்த வீடியோ எடுக்கிறது எங்களுக்கு வீடியோ போடுறது எல்லாம் சூப்பர், எங்களுக்கே தெரியாது உண்மையா, ஏன்னா உண்மையா நான் செய்ய மாட்டேன் அப்படி என்ன எல்லாம்
3: சரியா. அதே பாறாங்கல்ல செந்தில் முருகன் கொண்டு வந்திருக்கிறேன் அக்கா, ஒரு பாறாங்கல் ஒன்ற கொண்டு வந்திருக்கிறேன், அந்த பாறாங்கல்ல சிற்பமாக்க வேண்டிய பொறுப்பும் கூட கையில இருக்குது குமரேசன் பாறாங்கல்ல.
0: இப்ப இப்ப மெல்ல பேசுவார பேசுறாருங்க, உண்மையா பேசுறாரு அப்பாவுடைய
3: திருட்டி கொண்டு வாரீங்க, திருட்டி கொண்டு வாரீங்க, என்ன திருட்டி எடுக்கணும் அக்கா?
0: நிச்சயம் அவர் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி அவர் உண்மையாக அவரையும் பேச வச்சு பார்க்கலாம், அவரும் நல்லா பேசுவார் பேசுவார் என்பது நல்லா தெரிகிறது எங்களுக்கு. என்ன இந்த வீடியோ கதை என்ன,
3: இந்த காலத்துக்குள்ள அவரையும் கூப்பிட வேணும் அக்கா,
1: இந்த வீடியோ கதைய கொஞ்சம் நிப்பாட்டுங்க.
0: நான் கண் முழிச்சு பாக்க நோய்தான் வீடியோ போட்டிருக்கிறாரு எனக்கு, அவ எப்ப இவர் போட்ட ஒரு வீடியோ தட்டுறது பை மிஸ்டேக் இவருக்கு பாருங்க.
1: இவர் இப்போது நாங்கள் எங்கள் அவசர தேவைகளுக்காக சில இலக்கங்களை பதிவு செய்து வைத்திருக்கிறோம். உதாரணமாக திணைக்களம்,
0: என்ன திணைக்களம்
1: சிரிக்காதோ இதை
0: என்ன திணைக்களம் என்ன, நீங்க காட்டணியில பேசுறீங்க பாருங்க சண்டை பிடிச்சிடாதீங்க. என்ன திணைக்களம்
3: என்ன
0: இறைவரி திணைக்களம் சொல்லுங்க
1: சொல்லுங்க. மற்றது எமது போலீஸ் திணைக்களம், மட்டக்களப்பு கச்சேரி, அது போன்ற அவசர தேவைகளுக்காக நாங்கள் பாவிக்கக்கூடிய இலக்கங்களை நாங்கள் இப்போது தரவிறக்கம் செய்து சர்வ் பண்ணி வச்சிருக்கிறோம். சில வேளைகளில் நாங்கள் ஒரு அவசர தேவைக்காக இங்கே அவசர ஆம்புலன்ஸ் ஒன்று இருக்கிறது 1990 என்று இலக்கமிட்டுப்பட்டு இந்திய மக்களின் அன்பளிப்பினால் வழங்கப்பட்ட ஒரு நோயாளரும் காவு வண்டி அனைத்து இடங்களுக்கும் அது இந்திய அரசாங்கத்தினால் அன்பளிப்பு செய்யப்பட்டு இப்போது அது தனது பணியினை மேற்கொண்டிருக்கிறது. அங்கு கூடுதலாக இருவர் இருப்பார்கள், ஓட்டுநர் இருப்பார், மருத்துவ துறையை சார்ந்தவர் ஒருவர் இருப்பார், அதில் பெண்களும் இருக்கிறார்கள். அவசரமாக லோயிதன் அந்த அழைப்புகளை ஏற்படுத்தும் போது நிதானமாக வீடியோ போன் எடுக்காம நிதானமாக அந்த அழைப்புகளை உங்களுக்கல்ல இவருக்கும் உங்கள் ஊரில் அவசர தேவை ஏற்படின் தொலைபேசி மூலமாக அழைப்புகளை ஏற்படுத்தினால் அவர்கள் உங்கள் வீடுகளுக்கு வந்து நோயாளிகளை காவி சென்று அரசு மருத்துவமனைகளுக்கு ஒப்படைப்பார்கள். இது போன்ற ஒரு அனுபவம் தான் எனக்கு ஏற்பட்டது. என்னவென்றால் நான் வருமான வரி இல்லை, இறைவரி திணைக்களம் கட்டுப்பாட்டு நினைக்கிறேன் மட்டக்களப்பில் இருக்கிறது. விலைகளை நிர்ணயிக்கும் ஒரு சபை இருக்கிறது, அதற்கு அழுத்த வேண்டிய இலக்கத்தை நான் 1990 அழுத்தி விட்டேன். அவசரமாக சொல்லுங்கள் என்றோன உங்கள் பெயர் விலாசம் எல்லாம் கேட்டார்கள். நானும் அதை மேலே பார்த்து கொள்ளவில்லை எதற்கு அழைப்பினை ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று. சற்று நேரத்தில் ஒரு 10 நிமிடங்களில் ஆம்புலன்ஸ் வந்து நின்றது எங்களது வாசலில். எல்லோரும் பதைத்து துடித்து என்ன நடந்தது ஏது நடந்தது என்று, அது இரவு வேளை என்பதால் எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்தது. என்ன நடந்தது? தொலைபேசி அழைப்புகள், அருகில் உள்ளவர்கள் ஓடி வந்து, அப்போது நாங்கள் நல்ல உறக்கத்தில் இருந்தோம். தவறுக்கு காரணம் நான் தான். இறக்கத்தில் இருந்த போது அருகில் இருந்த ஒரு ஆண்டி வந்து கதவை தட்டி ஆம்புலன்ஸ் வந்திருக்கிறது. நான் நினைத்தேன் எனது கடமைக்காக என்ன அழைத்து செல்ல வந்திருக்கிறார்களோ தெரியவில்லை, அத்தியாவசிய சேவைதானே. எழுந்து வந்து பார்த்தால் 19:90. நீங்களா டெலிபோன் எடுத்தேன். அப்போது தான் நினைத்தேன் இந்த தவறினை நான் எதுக்கோ எடுக்க வேண்டியதை எதுக்கோ அழுத்தி விட்டு அவர்களை வீண் சிரமத்துக்குள்ளாக்கி இருக்கிறேன். அது போன்றுதான் லோகித ராஜாவும் போனும்.
0: இல்ல, இன்னொரு விஷயம், இந்த இந்த கை தொலைபேசி மிக ஆபத்தானது. நீங்க பாக்கெட்ல அப்படி இப்படி வச்சிருக்கீங்க, இந்த நீங்க வச்சிருக்கிற இலக்கங்கள் சில நேரம் அது வந்து நீங்க அந்த லாக் பண்ணி வச்சா ஓபன் ஆகாது. இருந்தாலும் அது சில நேரத்துல பல இலக்கங்களை டயல் செய்து விடும். அதனால கவனமா இருக்கணும். அது
1: அதே மாதிரி லோயிதம் கவனமா இருக்கணும். இந்த வீடியோ போன்ல
0: நிச்சயம்.
7: ஆமா சார், நான் அந்த 108 க்கு அழைச்சிருக்கிறேன்.
0: பாருங்க எப்படி தெரியாம அடிச்சிருக்கீங்களா 108 க்கு.
7: நானே அந்த எங்க ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு 108 க்கு அனுப்பி போன் பண்ண, அது ஒரு காமன் நேரத்துல வீட்டுக்கு முன்னாடியே வந்து நின்னுது. எங்க வீட்டுக்கு அருகே டெலிவரி டைம். அப்ப வண்டி என்னது, வண்டி ரிப்பேரு. 108 க்கு போன் போட்டதுமே வண்டி வந்துடுச்சு.
0: வந்துடுச்சு, அது ஆபத்துக்கு அது பாமிக்கிறது தான். அது தச்சலாம் நீங்க தேவையற்ற நேரம் அதை அழுத்தி விடக்கூடாது. கடைசியில அது ஆபத்தாகி விடும். சரி, கலைச்செல்வி வாங்க. கலைச்செல்வி நீண்ட நேரமா அங்க ஒரு பாட்டு உண்டு. இப்ப எல்லாருக்குமா ஒரு பாட்டு உங்களோட குரல்ல கேட்கலாம். பாடுங்க,
8: பாட்டு பாடவா?
0: ஒரு பாட்டு பாடுங்க உங்களோட குரல்ல. ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருக்க, ஒரு நிமிஷம் தாங்க. எனக்கு சந்திரராஜ் மாமாவை சந்தித்து விட்டு உங்களோட பேசுகிறேன். வணக்கம் மாமா. மாமா வணக்கம்.
9: வணக்கம் வணக்கம் வணக்கம்மா.
0: நீங்க எப்படி இருக்கிறீங்க மாமா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க?
9: நாங்க சட்டு வெயிலோட வெயிலோட இருக்குமா?
0: வெயிலோடு உறவாடி வெயிலோடு அப்படி இருக்கிறீங்களா? அங்க நல்ல வெயிலா? நல்ல வெப்பமா இருக்கிறதா?
9: ஆமா, இப்ப வெப்பமா காலமாயி போச்சு.
0: என்ன பாடல் வேணும் மாமாக்கு?
9: பாடல் வந்து மதுரையில வாங்கி வந்த மரக்குதிரை.
0: மரக்குதிரை என்ன படம் அது?
9: அது ஒரு இது மாதிரி நடுப்புற பாடல் மாதிரி.
0: மதுரையில வாங்கி வந்த
9: மரக்குதிரை.
0: மரக்குதிரை. முந்தியோருக்கா நீங்க கேட்டீங்களா மாமா? இது
9: இல்ல இல்ல
0: கேட்ட மாதிரி கிடக்குது இந்த மரக்குதிரை. சரி மாமா, உங்களுடைய போட்டிக்கு செல்லாமா நாங்க இன்னைக்கு? சரி, உங்களுக்கு உரிய சொல்லு மாவண்ணா. மாவண்ணா, மாவண்ணா அதாவது நெடில். அதுல ஒரு ஆண் பெயர் சொல்லுங்க.
9: மாடசாமி.
0: மாடசாமி. பெண் பெயர்?
9: சரி, பெண் பெயர் வந்து மாலா.
0: மாலா, தெரியுமா மாமா? அவ
9: மாம்பழம்
0: இருக்கா?
9: இருக்கு இருக்கு, சென்னையில இருக்கு.
0: பழத்தை மாம்பழம் இல்ல, அது மானா, அது புள்ள. நீங்க மாமா
7: சொன்ன
0: இல்ல இல்ல, அது மாம்பழம். இது மாவண்ணா. இடம் சொல்லிட்டீங்க, படம் சொல்லுங்க. படம் மாமா?
7: மதுரை.
0: படம் சொல்லுங்க. படம்
9: மாட்டுக்கார.
0: அடுத்தது ஒரு பொருள் சொல்லுங்க.
9: பொருள்
0: பொருள் பொருள் பழம். ஒரு பழத்தை சொல்லுங்க. அது பழம் என்றாலும் பரவாயில்ல,
9: பொருள் தானே. பொருளாவே சொல்லிடலாங்கிறீங்களா? அப்போ
0: ரொட்டி சுடலாம். இல்ல
9: சொல்லலாம்,
0: ரொட்டி.
9: ஆமா,
0: ரொட்டி சுடறோம்.
9: ஆமா, அதான் அது மாவு.
0: மாவு சரிதானே அது?
9: சரி,
0: மாவு கட்டி காரன் மாமா. தாயக உறவுகளுக்கு ஒரு வணக்கம். இந்தியாவில இருந்து அவர் போயிட்டார் போல இருக்கு. தாயகத்தில இருந்து கலைச்செல்வி, அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. கலைச்செல்வி ஒரு வணக்கம் சொல்லுங்க மாமாக்கு, சந்தனராஜ் மாமாக்கு. சிதம்பரத்துல இருக்கிற கலைச்செல்வி. கலைச்செல்வி வணக்கம் கலைச்செல்வி.
10: வணக்கம்.
9: வணக்கம் வணக்கம்மா கலைச்செல்வி. அவங்க பேரு
0: கலைச்செல்வன். அவங்க
9: கலைச்செல்வன்.
0: அடுத்தது லோகிதன், நீங்க ஒரு வணக்கம் சொல்லுங்க மாமாவுக்கு.
9: லோகிதராஜ் அவர்களுக்கும் வணக்கம்.
0: அவர் மனைவி வந்துட்டார் போல இருக்கு மாமா, உப்பு உப்புமாக்குன்றது. எங்க சுதர்சன், சுதர்சன் ஒரு வணக்கம் சொல்லுங்க மாமாக்கு.
1: உங்களுக்கு
11: மாமா வணக்கம். மாமா வணக்கம். மாமா வணக்கம். நான் லோகிதராஜா. லோகிதராஜா மாமாவுக்கு வணக்கம்.
9: உங்களுக்கு மதிய நேர வணக்கம்.
0: நிச்சயம் எனக்கு மாமாண்டா, உங்க எல்லாருக்கும் மாமா தான். சொல்லுங்க உண்மை.
9: நிச்சயமா தாய் மாமா.
0: தாய் மாமன். தாய் மாமன்.
11: அக்கா வீட்டுக்காரி வந்துட்டார் போற. லோகிதன் சைலண்ட் ஆயிட்டா. சைலண்ட் ஆயிட்டான்னு
0: சொன்னீங்கதானே.
11: இந்த நிமிஷத்திலே வீட்டுக்காரி வந்துட்டான். ஆனா மகள் உங்களை போயிட்டு அந்த போட்டி நிகழ்ச்சியில பங்கு வைட்டா ஆசையா இருக்கிறான்.
0: ஆஹ் சரி, நான் அவ எடுத்துக்கொள்றேன். முதல்ல மாமாவுக்கு சுதர்சன் ஒரு வணக்கம் சொல்லுங்க.
1: என் உறவுக்கு இனிய மதிய வணக்கம்.
9: வணக்கம் சுதர்சன் அவர்களே. மதிய நேரம் வணக்கம்.
0: அழுகிற மாதிரி உங்களுக்கு வணக்கம் சொல்றாரு சுதர்சன் மாமா. மாமா ஆண்டோன்னு பயந்துட்டாரு மாமா. எனக்கு மாமா ஆண்டோன, எனக்கு தாய் மாமன் இவர் பயந்துட்டாரு மாமா. இவர்
1: என்னன்று நான் இப்போது சாப்பிட்டு கொண்டிருக்கேன்.
0: சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லது நல்லது.
9: சாப்பிடுங்க சாப்பிடுங்க.
0: நல்லது மாமா.
9: மாமா நான் விடைபெறுகிறேன்மா. நான் அடுத்த நண்பரை சந்திக்கிறேன். நன்றி நன்றி. வணக்கம்மா. எல்லோருக்கும் நன்றி
0: நன்றி
9: நன்றி. போ மீண்டும்
0: நன்றி வணக்கம். சரி இப்பொழுது கலைச்செல்வியம்மா நீங்க ஒரு பாடல் பாடுங்க. நீங்க கலைச்செல்வியம்மா நீங்க உங்களோட பாடலை கேட்டுட்டு நான் பாடலை எடுத்து வரலாம். எல்லாருடைய பாடலை ஒரு பாட்டு பாடுங்க உங்களோட குரல்ல.
12: நான் சொல்ற பாட்டு நீ பாடு, யோசிச்சு.
0: கலைச்செல்வியம்மா. கலைச்செல்வி சார் அவ பிஸி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். லோகிதன், யாரு உங்களுடைய மகளா பங்கு பெற போகிறா?
11: ரெண்டு பேர், மகளும் வருவாங்க மகளும் வருவாங்க. மகள் ஓடியாங்க.
0: ஆ மகள்கிட்ட கொடுங்க.
11: மகள்கிட்ட
0: ரெண்டு பேருக்கும் நான் பாட்டு ஒன்று கொடுக்கறேன்னா. எங்க 20 பாட்டு வந்துட்டுது. எங்க வாங்க செல்லக்குட்டிகள் வாங்க பாக்கலாம். கட்டிக்காரன் யாருண்டு? செந்தில் முருகன் நீங்க மீட் போட்டு கொள்ளுங்க. சத்தம் வரும். செந்தில் முருகன்
13: வணக்கம். ஆண்டி
0: வணக்கம்.
14: வணக்கம் வணக்கம்.
0: நீங்க மீட் போட்டுக்கணுங்க செந்தில் முருகன். அந்த செல்லக்குட்டி பேச போறாங்க லோகிதன் மகள். சரி எங்க உங்களோட பேரு சொல்லுங்க அம்மா.
13: என் பேரு அபிலாஷினி.
0: அபிலாஷினி. நான் சொல்றது சரியா? அபிலாஷினி. சரி உங்களுக்கு அபிலாஷினி நீங்க பாடுவீங்களா? நல்லா
13: இல்ல இல்ல
0: பாட மாட்டீங்க. சரி என்ன என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. தம்பிக்கும் அதையே சேர்த்து கொடுக்கலாம். என்ன பாட்டு?
11: சின்னவனன் தூக்க வைக்கிறது.
0: ஓ இந்த பாடல் எனக்கு எல்லாருக்கும் அது பிடிச்ச பாடல் இல்லையா? மாமரத்து பூவடுத்து. சரி இப்ப நாங்க போட்டிக்கு போடலாமா? போட்டி. உங்களுக்கு நான் தரப்போற எழுத்து எழுத்து உங்களுக்கு நான் தரப்போகிற எழுத்து ஊனா. ஊனான்ற எழுத்துல சொல்லுங்க பாக்கலாம் கட்டிக்காரி. ஊனா.
13: ஊனாவுல உதயன்.
0: உதயன்.
13: உதயராணி.
0: உதயராணி. உதயராணி. இடம். இடம் ஊனாவுல.
13: உரும்புராய்.
0: உரும்புராய். கெட்டிக்காரி.
13: உரும்புராய்.
0: கெட்டிக்காரி. உரும்புராய். படம். படம்.
13: உன்னை கொடுத்தேன் எண்ணெய் தருவேன்.
0: உன்னை கொடுத்தேன். உன்னை கொடுத்தேன் எண்ணெய் தருவேன். உன்னை கொடு எண்ணெய் தருவேன். உன்னை கொடு எண்ணெய்
14: தருவேன்.
0: எண்ணெய் தருவேன். எங்க அடுத்தது இது பொருள் ஒன்று சொல்லுங்க. பொருள்
13: உடுக்கை.
0: உடுக்கை கட்டி காரி கட்டி அப்பா உடுக்கை. இனி தம்பியை சந்திக்கலாமா? கட்டி காரி கட்டி காரி கட்டி காரி. உண்மையிலே உங்களுக்கு எத்தனை வயது அம்மா? உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை வயது? 15 வயது. கட்டிக்கார குட்டி அப்பாட்டு நீங்க வரலாம், அதாவது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சிக்கு, சரியா? வெள்ளிக்கிழமையில தாத்தாட்ட வாங்கும், தாத்தாட்ட வந்து பேசுங்க. சரி
13: சரி.
0: அடுத்த தம்பிட்ட தம்பிட்ட பேசலாம். இப்ப எங்க தம்பியோட பேரை பாப்போம். செல்ல குட்டி வணக்கம். செல்ல லோயிதா
14: வணக்கம்.
0: வணக்கம். உங்களோட பேர் என்ன?
14: லோகனா நிதுஷன்.
0: என்ன பேர் ஐயா? லோகனா
14: நிதுஷன்.
0: நீங்க லோகனான்றது உங்களோட பேரா அப்பாட பேரா?
14: அப்பாட.
0: ஓ உங்களோட பேர் என்ன?
14: நிதுஷன்.
0: நிதுஷன். நிதுஷன். நிதுஷன் லோகேந்திர ராஜா இல்லையா?
14: ஓ
0: சரி. நிதுஷனுக்கு இப்ப என்ன பாட்டு? நான் அக்காட பாட்டோட கொடுக்கறேன், சரியா? அதே பாட்டு மாமரத்து. சரி இப்ப போட்டிக்கு செல்லாமா? உங்களுக்கு ஊ வேணா தந்திருக்கிறேன். அக்காவுக்கு ஊனா கொடுத்தனா உங்களுக்கு ஊ வேணா. ஊ வேணா. ஒரு ஆண் பேர் சொல்லுங்க. இருக்குது.
14: ஊர்வசி.
0: ஊர்வசி பெண் பெயர், அது சரி. ஆண் பெயர் ஊர்வசி. சரி பெண் பெயர்.
14: ஊரங்கநாதன்.
0: ஊரங்கநாதன்.
14: ஊரங்கநாதன்.
0: ஊரங்கநாதன். ஊரங்கநாதன். ஒரு ஊர் பேர் சொல்லுங்க. ஊர்.
14: ஊரணி.
0: ஊரணி. ஊரணி. அடுத்தது ஒரு படம் பேர் சொல்லுங்க. படம்.
14: ஊமை விழிகள்.
0: ஊமை விழிகள் படம். கட்டிக்காரன் அப்பா அடே அப்பா கட்டிக்காரன். ஊமை விழிகள் அதுதானே அந்த பாட்டு மாமரத்துக்கு என்ன பூவடுத்து. ஒரு பொருள் சொல்லுங்க.
14: ஊசி.
0: ஊசி. கட்டிக்காரன் நிதுஷனுக்கு. ஊசி. உண்மையா கட்டிக்காரங்கள். கட்டிக்காரங்கள் உண்மையா பாராட்டக்கூடிய ஒன்று. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உண்மையா உண்மையா வாழ்த்துக்கள். சரி அடுத்தது யாரு? கலைச்செல்வி உங்களுடைய குட்டியுமா இருக்கிறாளா?
15: எல்லாமே
0: ஸ்கூலுக்கு போயிட்டாவா? சரி சரி சரி. உங்களோட பாட்டு ஒன்று பாடுங்க நீங்க.
15: உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். நிலவிலா வானம், நீரில்லா மேகம், பேசாத பெண்.

சொன்னால் என்ன பாட தோன்றும், உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். தனிமையில் காணம், சபையிலே மௌனம், உறவுதான் ராகம், உயிரெல்லாம் பாசம், அன்பு கொண்ட நெஞ்சில் அனுபவம் இல்லை. என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும்.

0: பாட தோன்றும்.
1: கெட்டிக்காரி கெட்டிக்காரி. இப்ப நிக்கிற இந்த மூன்று பேர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த ரெண்டு பேர்கிட்ட நீங்க இத சரியா சொன்னீங்கடா. இப்ப இப்ப கலைச்செல்வி பாண்ட பாட்டை நீங்க கேட்டீங்க ரெண்டு பேரும், சரியா கேட்டீங்களா இல்லையா
2: சொல்லுங்க.
1: கலைச்செல்வி ஒரு வரி விட்டுட்டு பாடுனா, பாடவில்லை ஒரு வரிய, ஒரு முக்கியமான ஒரு வரிய பாடவே இல்லை, என்ன வரி அது? கலைச்செல்வி இந்த பாட்டுல இப்ப பாடைக்குல நான் அவதானிச்சு கொண்டு வந்தேன், அந்த வரிய பாடவே இல்லை. யாராவது அடுத்த இணைப்புக்கு நீங்க வரலாம், கலையக இணைப்புக்கு. கலைச்செல்வி அந்த பாடலை பாடும்போது இல்ல, அது பாடிட்டீங்க. ஒரு வரி தேவையான முக்கியமா, எனக்கு பிடிச்ச வரி, எல்லாருக்கும் பிடிச்ச வரி, அதுவும் அத பாடல அந்த வரிய. ஒரு வரி யாராவது கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் கண்டுபிடிச்சா. ஒரு அவவே கண்டுபிடிச்சிட்டா பாத்தீங்களா. காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை, தாளாட்டு பாட தாயாகவில்லை. அந்த அந்த வரியை விட்டுட்டு போயிட்டா.
3: அந்த பாடலை கொண்டு வந்த சாயல் எனக்கு நன்றாக விளங்குகிறது.
1: என்னது
3: இல்ல, இந்த நேரத்தில் உன்னை ஒன்று கேட்பேன், உன்னை சொல்ல வேண்டும்.
1: என்ன தன்னை பாட சொன்ன?
3: இல்ல இல்ல, அது அதை அதை விட்டு விடுவோம், அதை விட்டு விடுவோம். அவை அவ எந்த நேரத்திலும் எந்த பாடலையும் தர.
1: ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க சுதேசன். சொல்லுங்க ராஜேந்திரன், நீங்க கண்டுபிடிச்சீங்களா அந்த வரிய? ஓடி வந்தீங்க.
4: காதல் பாட்டு பாட
1: சரி சரி சரி பாத்தீங்களா, எவ்வளவு உன்னிப்பா ராஜேந்திரன் கேட்டிருக்கான்னு பாத்தீங்களா. உடனே
4: பாட்டுல பிடிச்ச வரியேதான்,
1: அதுதான் பாத்தீங்களா. புடிச்ச வரிய விட்டுட்டு போயிட்டாவே, இவ புடிச்ச வரிய விட்டுட்டு போயிட்டாவே. நன்றி நன்றி ராஜேந்திரன், நன்றி நன்றி.
4: அம்மா லோகிதன் அவங்களுக்கு எல்லாம் வணக்கம், அவங்களோட பேசலாங்கிற ஒரு ஆசைதான்மா, இணைப்பு கிடைக்கலையம்மா.
1: அதடா அவரு வணக்கம்
2: சொல்லுங்க. வணக்கம் ராஜேந்திரன், வணக்கம.
4: வணக்கம்
2: ராஜேந்திரன், வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. உங்க குரல கேக்கணுங்கிறதுக்காகவே கேட்டுட்டு இருக்கேன் ரொம்ப நேரம்.
1: இவர் தான் நோய் நோய்தான் அன்றைக்கு வந்து என்ன பாட்டுக்கு ஒரு தனக்கு ஒரு துணை வேணும் என்று கேட்டாரு. மனசு மயங்கும் அந்த சுதர்சன் இல்ல, அதனால அவர் சிரிக்கல. சுதர்சன் அந்த நேரம் இல்ல. நன்றி நன்றி ராஜேந்திரன், நான் எல்லாருடைய பாடலும் எடுத்து வர. நன்றி ஐயா, நன்றி நன்றி
4: நன்றி அம்மா, நன்றி
1: நன்றி. சரி, இப்ப உண்மையா அருமை கலைச்செல்வி, நீங்க இனிமையாக அருமையாக பாடுனீங்க, உண்மையா சந்தோஷம்.
3: அவரது சந்தேகத்தை தீர்த்து விட்டு போறோம், பாடலை கொண்டு வாருங்க.
1: சரி, அந்த சந்தேகத்தை என்னது?
3: நாங்கள் அடிக்கடி வீடியோவை பத்தி பேசுவதே கலைச்செல்வி அக்காவுக்கு ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. அவ அதத்தான் அந்த பாடலில் குறிப்பிட்ட அந்த பாடலை தெரிவு செய்து எடுத்து வந்து பாடியிருக்கிறார். உண்மை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். அந்த வீடியோ கதைய கலைச்செல்வி அக்கா ஆதங்கத்தோட அந்த பாடல் மூலம் கேட்கிறார்.
1: அது நாங்க தனியே, அது நாங்க தனியே தான் பேசலாம் ஐயா. இதுல சொன்ன கலைச்செல்வி பேந்து நீங்க குரூப் போட்டு நாங்க அது சொல்லலாங்க கலைச்செல்வி, தயவு செய்து.
3: அருமையான பாடல் ஒன்றை இந்த மதிய நேரத்தில் தந்திருக்கிறீர்கள். நான் எதிர்பார்த்தேன் நீங்கள் ஒரு நான் நினைத்த பாடலை தருவீர்கள் என்று, ஆனால் அந்த தப்பு நடந்து விட்டது.
1: என்ன பாட்டு?
3: நினைக்க தெரிந்த
1: மனமே,
3: நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, அந்த பாடல் அடிக்கடி நீங்கள் பாடியிருக்கிறீர்கள். அந்த பாடலை கேட்கும் போது மிக மிக ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம் எனக்கு ஏற்படும். பாடகர் பாடும் போது அதை மேலோட்டமாக நாங்கள் ரசித்து விட்டு செல்வோம். ஆனால் உண்மையிலேயே கலைச்செல்வி அக்கா பாடும் போது அந்த பாடலை நான் அமைதியாக இருந்து கேட்ட பல தருணங்கள் இருக்கிறது.
1: இன்னொரு நாளைக்கு அவ பாட வைக்கலாம். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாத, ஏன் சுதர்சன் அது உங்களுக்கு பிடிக்கும்?
3: ஏனென்றால் அந்த பாடல்கள் பல வாழ்க்கை தத்துவங்களை எடுத்து
1: ஞாபகங்களை உண்டு பண்ணுகிறது உங்களுக்கு இல்ல? ஞாபகம் வருதே இல்ல
3: சும்மாரி அந்த அந்த
1: யாருக்கும் பேஞ்சு விழுது சும்மாரி
0: மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா,
2: சுதர்சன் உங்களுக்கு நான் முழுமையாக படிக்கிறேன். சுதர்சன் உங்களுக்கு தனிப்பட்ட வகையில வந்து
3: அந்த சோழி வேணாம் விடுங்க, இந்த சங்க ஊராவீங்க நீங்க கொஞ்சம் பொருங்க.
1: தனிப்பட்ட முறையா பாடுட்ட. நன்றி ஐயா.
3: நன்றி
1: எல்லாருக்கும் நன்றி. நன்றி. உண்மையாக நாங்கள் பாடல்களை எடுத்து வருவோம். முதல்ல சிரிச்சு சிரிச்சு காலம் போச்சு. இப்போ இவ்வளோ பேருடைய பாடலையும் எடுத்து வரவே நான் 21 பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. இப்போ நான் எடுத்து வந்த பாடல் வந்து யாருடைய பாடல்னா ராஜ்குமாருடைய பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லோகித ராஜா உங்களுடைய பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது வந்து எங்களுடைய கே.எஸ் ராஜா அவர்கள் கேட்டிருந்தார்கள், அவருடைய பாடலை கண்டிப்பாக எடுத்து வரலாம். எல்லாரும் யாரும் கோவிக்க வேண்டாம், பொறுமையாக உங்கள் பாடல் நான் எப்படியும் எடுத்து வந்து விட்டு தான் நிகழ்ச்சியை நிறைவு செய்வேன்னு சொல்லி உங்களுடைய பாடல் கண்டிப்பாக வருகிறது.

சரியாக 2:10 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். அடுத்த பாடல் இந்திய இலங்கை நேரம் தான் நான் இப்போ சொன்னது. கனடிய நேரம் சரியா 4:40. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. கடுக்கன் சிவகுமார், நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது.

நேரம் சரியாக 2:15. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. யார் பாடலன்னு பார்ப்போம். அபு அபு சம்பு உங்களுடைய பாடல் இப்பொழுது காற்றலைக்கு வருகிறது. நீண்ட நேரமாச்சு, நீங்க தூங்கி விட்டீங்களோ தெரியாது. அந்த நிலவு வந்து இரவுல தானே வரும். நீங்க பகல்ல கேட்ட வடிவா இரவு வரையும் காத்திருந்தால் ஆனா என்ன செய்யறது, எடுத்து வர வேண்டி இருந்தது. உங்கள் பாடல் காற்றலில் வருகிறது, கேட்டு மகளாம். நாங்களும் சேர்ந்து கொள்வோம் அபு உங்களோடு.

இந்த பாடலை கட்டார் நாட்டிலிருந்து எங்களுடைய அபு சம்பு இப்ராஹிம் அவர்கள் கேட்ட பாடல். இனிமையான பாடல் அபு. அடுத்த பாடல் லெனின். நீங்கள் கேட்ட பாடல் கேட்கலாம். லெனினுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. நாம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல்

நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்ட பாடல், அன்பு உறவுகள் கேட்ட பாடல் காற்றலையில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. லெனின் கேட்ட பாடல் கேட்டீர்கள், அது நாம் திரைப்படத்திலிருந்து நல்ல ஒரு பாடல். அடுத்த பாடல் விஜயராகவன், எங்களுடைய கதாநாயகன், இன்றைய கதாநாயகன், பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் விஜயராகவன், உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தாயில் சிறந்த கோயிலும் இல்லை என்ற அந்த பாடலை கேட்டிருக்கீங்க, உங்களுக்காக அந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்போம்.

இந்த பாடலை எங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பு உறவு விஜய ராகவனுடைய கேட்ட பாடல் காற்றலையில் வந்தது. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது எங்களுடைய தில்லை ஸ்ரீனிவாசன் அவர்கள் கேட்ட பாடல்.

தண்டா அந்தான தண்டா தான தண்டா தான தண்டா அந்தான தண்டா அந்தான தண்டா தான தண்டா தான தண்டா அந்தான தண்டா அந்தான தண்டா அந்தான தண்டா அந்தான

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் ஸ்ரீனிவாசன். அவருடைய சகோதரி செல்வி அவர்கள், அக்கா நினைக்கிறேன், அக்கா ஒரு பாடல் கேட்டிருக்கிறார். செல்வி, உங்களுக்காக வருகிறது வா வெண்ணிலா அந்த பாடலை கேட்கலாம்.

நேரம் சரியாக 2:38 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 5:08 அது காலை நேரம். உங்களுக்கு இப்பொழுதுதான் மாலை நேரமாகி கொண்டு போகிறது இல்லையா? சரி, அடுத்த பாடல் எங்களுடைய தில்லை ஸ்ரீனிவாசனுடைய அக்கா செல்வியினுடைய கணவர் வள்ளைச்சாமி அவர் விரும்பி கேட்ட பாடல் என்றுதான் அவர்கள் இணைந்திருந்தார்கள், அருமையாக பேசியிருந்தார்கள். வள்ளைச்சாமி, உங்களுக்காக நீங்கள் சொல்லியிருந்தீங்கள் விஜயகாந்துடைய பாடல் ஒன்று தெரிவு செய்து எனக்காக எடுத்து வர சொல்லி. எனக்கு தெரிஞ்ச பாட்டுன்னு சொல்ல முடியாது, பிடிச்ச பாட்டு, அதனால் இதுதான் கைகளுக்கு வந்தது. உங்களுக்கு பிடிக்குமோ இல்லையோ அந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. என்ன நினைச்ச நீ, என்ன நினைச்சன்ற பாடல் காற்றலையில் அதை கேட்கலாம்.

இந்த பாடல் வள்ளிச்சாமி உங்களுக்காக நாங்கள் மொன்றிய தமிழ் வானொலி கொடுத்த பாடல் இது. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. வான் உயர்ந்த சோலையிலே எங்களுடைய சுதர்சன், மட்டக்களப்பிலிருந்து சுதர்சன். இனிமையான பாடல், எப்பொழுதும் மறக்க முடியாத பல பழைய ஞாபகங்களை எடுத்து வரும் என்று சொல்லி இந்த பாடலை கேட்டிருந்தார். இந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது சுதர்சன். நாங்களும் உங்களோடு இணையட்டுமா வேண்டாமா சொல்லிகிட்டே போயில, சரி இணைஞ்சு கொள்வோம். நாங்கள் தான் அதாவது கேட்காமலே இணைஞ்சு கொள்வோம் இல்லை, அனுமதி கேட்குறதே இல்லை.

மட்டக்களப்பிலிருந்து சுதர்சன் கேட்ட பாடலை கேட்டீர்கள். அடுத்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது. மலை ராஜா கேட்ட பாடல், கேரளாவிலிருந்து மலை ராஜா நீங்கள் கேட்ட பாடல். சிலர் சிரிப்பார், சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார் என்ற அந்த பாடல் கேட்போம்.

0: காலம்.
1: கேரளாவிலிருந்து மலராஜா நீங்க கேட்ட பாடல் இப்பொழுது ஒளித்தொழிந்தது. இங்க அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய ஆனந்தன், நீங்கள் மன்னிக்கவும், யாரென்றால் எங்களுடைய கண்ணனுடைய பாடல். கண்ணன், மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், உங்களோட பாட்டை விட்டுட்டு நான் அங்கே ஆனந்தன் பாட்டுக்கு போக பார்த்தேன், நல்ல காலம். சரி கண்ணன், உங்களுடைய பாடலை கேட்போமா? மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் என்ற பாடல் எங்கே பார்க்கலாம்? கண்ணனுடைய பாடல். கண்ணன் கேட்ட பாடல் காற்றிலைக்கு வருகிறதை கேட்போம்.

அவர் தானே ராஜா தானே மந்திரி என்று நினைச்சு கொண்டு நானே ராஜா நானே மந்திரி என்ற திரைப்படத்திலேருந்து கேட்டிருக்கிறார். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் என்று பார்க்கலாம்.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்

அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவர்களையெல்லாம் அறியும் அன்பு தமிழும் பெற்று வர ஆளாக்கிய ஆண்டு கொண்டு வரும் எல்லாம் வல்ல இறைவா, என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்கள் அனைவருடைய தாழ் பணிந்து வணங்கி உலகளாவை இருக்கின்ற என் முகம் தெரியாத தெரிந்த என் அன்பு உறவுகளே, உங்களையும் இன்றைய கதம்பத்திற்கு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்று 2026 ஆண்டு 9 மாதம் 28 நாள் திங்கட்கிழமை. வாரந்தோறும் வரும் திங்கட்கிழமைகளில் நாங்கள் காண்பது, கலந்து கொள்வது,

சந்தோஷமாக நாங்கள் சவாரி செய்வதற்காக இன்று பாட்டு சவாரி 163 வளமை போல் மலர பெறுகின்றது. 5 பாடல்களோடு 5 பாடல்களும் நாங்கள் பலமுறை கேட்ட பாடல்களாக இருக்கலாம், கேட்காத பாடலாக இருக்கலாம். ஆனால் இன்று நாங்கள் காண இருப்பது பாட்டு சவாரி 163 ஒரு பதத்திலே வரும் 5 பாடல்கள் பல திரைப்படங்களிலிருந்து நாங்கள் கேட்ட பாடல்களாக வரும். அந்த பாடல்கள் வளமை போல நியதிகளோடு இன்று சவாரி செய்ய இருக்கின்றன. இசையோடு அந்த சவாரியை கேட்டு மகிழ்ந்து கொள்ள அதற்கு வாக்களிக்க ஆயத்தமாக நீங்கள் இருக்கும் இந்த வேளையில் இன்றைய காலநிலையை நாங்கள் ஒரு தடவை பார்ப்போமாக இருந்தால் எங்களுக்கு 18 பாகையாகத்தான் காட்டுகின்றது. இது படிப்படியாக உயர்ந்து 20 பாகை வரை செல்லலாம் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது. ஆனால் அந்த வெப்பம் எங்களுக்கு இது அதிகமாக வெப்பமாக தோன்ற வெளியே சென்று பார்த்தால் குளிராக இருக்கின்றது. காரணம் எங்கள் காற்றோட்டத்திலே வெப்பத்தோடு கலந்து குளிரும் இருக்கின்றது. இந்த காலநிலையில் பசுமை நிறைந்த மரங்களெல்லாம், செடிகளெல்லாம், கொடிகளெல்லாம், மலர்களெல்லாம், மலர் கன்றுகளெல்லாம் தங்கள் பசுமையை இழந்து வாடி வதங்கி நிறங்கள் மாறி வேறு நிறங்கள் பூசுவதோடு அல்லாமல் தங்கள் கோலத்தை எல்லாம் இழந்து தவிக்கின்ற ஒரு காலம், இலை உதிர் காலம். எங்கள் இல்லத்தின் அருகே இருக்கின்ற ஒரு மரத்தின் படம் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். பச்சை பசையில் என்று இவ்வளவு அழகாக இருந்த இந்த மரம் இன்று இந்த நிலைக்கு வந்திருக்கின்றது. இப்பொழுது இதிலே அந்த நிற வண்ணத்திலே இலைகள் காணப்படுகின்றது. ஆனால் இது படிப்படியாக அந்த வண்ணம் மாறி அங்கே ஒரு கரையிலே பாருங்கள், உதிர்ந்து குச்சி தெரிகின்றது. அதே போன்று வெறும் குச்சிகளாக இருக்கப் போகின்றது. என் கலையத்துக்கு உள்ளே இருந்து பார்க்கும் பொழுது தினமும் நான் பார்த்து மகளும் ஒரு பெருமரம் ஒன்று, அதனுடைய உச்ச கிளைகள் எல்லாம் எனக்கு அழகாக தெரியும் வேளையில் இன்று அதை பார்க்க முடியவில்லை. அந்த அழகை இழந்து தவிக்கின்றது அந்த மரம் என்றுதான் கூற வேண்டும். மெதுவாக லேசாக காற்று வீசும் பொழுது அந்த காற்றோடு அதை அசைய முடியாமல் அசைந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் நாட்டில் எப்படி இருக்கின்றது? உங்கள் காலநிலையை நீங்கள் வந்து கூறிக்கொண்டுங்கள். எப்படித்தான் காலநிலை நன்றாக இருந்தாலும், எங்களால் தாங்க முடியாததாக இருந்தாலும், ஆனால் அதை நாங்கள் தாங்கித்தானே ஆக வேண்டும். அதனால் தான் கூறுகின்றார்கள், இதயம் தாங்கும் இதயம் வேண்டுமென்றோ என்று எண்ண தோன்றும் இந்த வேளையிலே. இந்த வேளையிலே தொடர்ந்து இந்த மரங்களெல்லாம் அடர்ந்து எல்லாம் ஒரு நிறமாக வரும் காலம் வருகின்றது. விரைவில் நான் அந்த படத்தையும் உங்களுக்கு தருகின்றேன், பார்த்து கொள்ளுங்கள். இது என்னுடைய நிலை. வீட்டினுள்ளே குளிராகவும் வெப்பமாகவும் நாங்கள் இருக்க வேண்டிய ஒரு காலநிலை வந்து விட்டது என்று தான் கூற வேண்டும். இன்று பகல் வேளையே எத்தனை மணி நேரம் இருக்கும் என்று நாங்கள் எண்ணினால் நான் உங்களுக்கு அடிக்கடி கூறினேன். அடிக்கடி அல்ல, நாளாந்தம் எங்களுக்கு நிமிடக்கணக்காக நேர அளவு குறைந்து கொண்டிருந்த பகல் வேளை இப்பொழுது எங்களுக்கு 12 மணித்தியாலம் கிடைக்கவில்லை. 6 நிமிடங்கள் குறைந்து தான் இருக்கின்றன. அந்த குறைந்த நிமிடத்தை நாங்கள் பார்த்தால் 11:54 என்று 11:54 அடடா, 12 மணித்தியாலத்தை விட குறைந்து கொண்டு போகிறதா? இது என்ன வேடிக்கை? இன்னும் 8 மணித்தியால பகலிலும் வாழ இருக்கின்றோம். எதையும் நாங்கள் தாங்கிக் கொள்வோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது இன்று இரவு லேசாக குறைந்து குறைந்து ஒரு 10 பாகை வரைக்கும் இல்லை, 3-4 என்று வந்தது 10 பாகையிடம். இன்று காலையில் என் மகள் சேமலா கூறுவது போல, மழை வந்ததா மகளேண்டா, ஏதோ இத்தினியூண்டு என்று கூறுவது போல எங்களுக்கும் ஒரு இத்தினியூண்டு மழை தொட்டு காட்டிவிட்டு துவித்து காட்டிவிட்டு சென்று விட்டது. பெருமழை இனிமேல் குறைந்து கொண்டு போகலாம், ஆனால் திடீரென்று மழை பொழியக்கூடும். இங்கே இந்த காலையில் இங்கே நாங்கள் ஒரு காலநிலையே நிரந்தரமானதுன்னு நாங்கள் கூற முடியாது. நல்லது, ஒரு வழி இந்த பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு நாங்கள் பாட்டு சவாரியை கேட்பதற்கு ஆயத்தமாகவும் நேரம் 11:38 நிமிடத்தை தொட்டுவிட்டது எங்களுக்கு. உங்களுக்கு நேரம் 9:08 நிமிடமாக காட்டும் இந்த வேளையிலே 7 திரு நாட்டிலும் இந்தியாவின் நேரத்தை அதை கூறினேன். அன்புடன் ஏனைய நாடுகளும் அவரவர்களுடைய காலநிலை கேட்ப நேரங்கள் மாறிக்கொண்டிருக்கும். இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். நாங்கள் பாட்டு சவாரியை ஆரம்பிப்பதற்கு முதல் ஒரு பரீட்சை ஒன்று வைப்பது உண்டதுதானே? அதிலே யார் தேறுகிறார்கள், யார் புத்திசாலி
கெட்டிக்காரன் அவர்களுக்கு ஒரு பாடல் வழங்குவது வழங்குவதெல்லாம் வெற்றி பாடல்னு கொடுப்பேன் அல்லவா. அந்த வகையில் இன்றும் தர இருக்கின்றேன் தரவுகளை. இன்றைய பாட்டு சவாரிக்கு வரும் பாடல்கள் 4 எழுத்துக்களை கொண்ட பதத்தில் வருகின்றன. அந்த 4 எழுத்துக்களை கொண்ட பதம் எதுவாக இருக்கலாம் என்ற தரவை தருகின்றேன். கவனமாக கேளுங்கள். 1 நிமிடம் இடைவெளி நேரம் கொடுப்பேன் உங்களுக்கு. அந்த 1 நிமிடத்தில் ஓடி வந்து இணைந்து உங்களுக்கு நீங்கள் கண்டுகொண்ட அந்த பாடலை தந்து கொள்ள வேண்டும். அந்த பதம் கூறுவது, அது இல்லாமல் நாங்கள் வாழ முடியாதுதான். அது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒன்று வேறு பேரலை அழைத்தாலும் அது எங்களுக்கு நாங்கள் கண்ணால் பார்க்கலாம், தொடலாம், எல்லாம் செய்யலாம், அதை அனுபவிக்கலாம், அதை உபயோகிக்கலாம், உயிர் வாழ்வதற்கு உரியது. 4 எழுத்துக்களை கொண்டது இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றை குறிப்பிடுவது. ஒன்றிலிருந்து நாங்கள் பெறுகின்றோம். ஒன்று எங்களுக்கு உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கும் ஒன்று. இது பலவிதமான வடிவங்களிலே இருக்கின்றன. தொட்டு பார்க்கலாம், உணர்ந்து பார்க்கலாம், நாங்கள் உண்ணலாம், எல்லாம் செய்யலாம், அருந்தலாம், எல்லாம் செய்யக்கூடியது. அது எதுகவாக இருக்கும் என்று ஒரு தடவை சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு நேரம் வழங்கப்படுது. சரியாக 1 நிமிடம் கொடுக்கப்படுது. அதற்குள்ளே எத்தனை பேர் பதில் தர என்ன பொருள்னு கண்டுபிடித்து வருகிறீர்கள் பார்ப்போம். எங்கே பார்ப்போம், தாருங்கள்.

இருவர் பதிந்திருக்கின்றார்கள். மூவர் பதிந்த இடத்தில் ஒருவர் அதை விட்டு சென்று விட்டார். இருவருடைய பதம் கிடைத்திருக்கின்றது. இவர்கள் இருவரும் தான் எழுதியிருக்கின்றார்கள் சரியான பதத்தை. தண்ணீர் என்றது சரியான பதம். இந்த பதத்தை இன்று எல்லோருக்கும் முதல் நான் வருவேன் என்று தன்னுடைய பதிவை வரவை பதிந்து வணக்கம் கூறி இணைந்த அன்பு உறவு நாகப்பன் அவர்களும், அதன் பின்பு அதற்கு முன்பு அவரோடு இணைந்து வந்து எங்களுடைய கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் வணக்கம் கூறி வரவேற்பதோடு இல்லாமல் இந்த பதத்தையும் கண்டுபிடித்து இருவரும் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அவர் மூன்றாவது நபர் அதை தான் முதலில் தந்துவிட்டு மீண்டும் இவர்கள் எழுதிய பின்பு அதை அழித்து விட்டு மீண்டும் மாற்றிவிட்டார். ஆனால் அவருடைய நேரமும் சென்றுவிட்டது. அதனால் கிருஷ்ணன் நாகப்பன் இருவரும் வெற்றியாளர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தண்ணீர் என்ற பதம் தாங்கி வர இருக்கின்றது பாடல்கள்.

சரி, மூன்றாவது நபராக எழுதினாலும் அவருக்கு வாழ்த்துக்களை கொடுத்துக் கொள்ளுகின்றேன். அன்பு இரண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜவ்வாறு சாதிக்கவர் அவர்தான் முதலில் பதிவிட்டார். ஆனால் அந்த பதிவு பிழை என்று அவர் புரிந்து கொண்டு இவர்கள் போட்ட பின்பு அந்த உடனே அவரை தன்னுடையதை அழித்து விட்டார். அவர்கள் போடுவதற்கும் இவர் அழிப்பதற்கும் சரியான நேரம் இருந்தது. ஆனால் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இப்பொழுது பாடல்களுக்கு வர இருக்கின்றேன். நேரத்தை கணக்கிலிட்டோம், தெரிவு செய்து கொண்டோம். இப்பொழுது ஐந்து பாடல்களும் வர இருக்கின்றது. ஐந்து பாடல்களும் தண்ணீர் என்ற பதம் தாங்கி பாட இருக்கின்றது. இப்பொழுதே உங்களுக்கு பல பாடல்கள் உதயத்தில் வந்திருக்கலாம் சிந்தையிலே, இந்த பாடலோ அந்த பாடலோ தண்ணீர் என்ற பதம் தாங்கி எத்தனை பாடல் இருக்கின்றன. முதல் பதம் தண்ணீர் என்று வருகின்ற பதமாக முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் சக்கரை தேவன் என்ற திரைப்படத்திலே இருந்து இசைஞானியின் இசையிலே பாடும் இல்லை எங்களுடைய இசை அரசி எஸ் ஜானகி அம்மா பாடிய பாடல் முதலாவது பாடலாக ஒலிக்கின்றது. தண்ணீர் என்ற பதம் தாங்கி

0: பொதுவான இந்த பாடல் முதலாவது வரிசையில் நின்று தண்ணீர் என்ற பதம் தாங்கி சர்க்கரை தேவன் என்ற திரைப்படத்திலே இசை குயில் எஸ் ஜானகி அம்மாவின் குரலில் இசை ஞானியின் இசையில் ஒலித்ததை கேட்டோம். அடுத்த தண்ணீர் எப்படி வரப்போகின்றது? அடுத்த தண்ணீரை இசை அரசர் பி எஸ் எம் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் பாடுவதற்காக மெல்லிசை மன்னர் அவர்கள் இசை அமைத்து கொடுத்த சித்தி என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. தண்ணீர் என்ற பதம் தாங்கி இரண்டாவது வரிசையில் நிற்கும் பாடல் கேட்போமா?
1: தண்ணீர் சுடுவதென்ன

இனிமையாக இரண்டாவது பாடலும் தண்ணீர் என்ற பதம் தாங்கி சித்தி திரைப்படத்தில் இருந்து இசை அரசரும் இசை அரசியும் குரல் கொடுக்க மெல்லிசை மன்னர் இசை வழங்க கேட்டிருந்தோம். இன்றைய பாட்டு சவாரி 163 அலங்கரிக்கும் முதல் பதமாக தண்ணீர் தெரிவு செய்து வந்த வேளையிலே தண்ணீர் என்ற பதம் தாங்கி வந்த எத்தனை திரைப்படங்கள் இருக்கின்றன, அதிலே 5 திரைப்படங்களில் வந்த பாடல்கள் 5 பாடலே கொண்டு வந்த வேளையிலே தண்ணீர் குடம் கொண்டு என்ற பாடலை கேட்டோம். இரண்டாவதாக தண்ணீர் சுடுவது என்ன என்று கேட்டோம். அப்படி நான் மூன்றாவது அப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்கும் வேளையில் மூன்றாவது பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இசை ஞானியின் இசையிலே பின்னணி பிரபல பின்னணி பாடகர்கள் மனு உமா ரமணன் இவர்கள் பாடிய மணிக்குயில் என்ற திரைப்படத்திலிருந்து இப்படி பாடுகின்றது.

சிறப்பான மூன்று பாடல்கள் கடந்து சென்றுவிட்டன. நீங்கள் செவியிலே ஒலித்து செவியோரம் வந்து சென்ற பாடல்கள் அடுத்து வந்து ஒலிக்க இருக்கும் பாடலும் கேட்க இருப்பதற்கு முன்பு இந்த பாடல் மணிக்குயில் திரைப்படத்தில் பிரபல பின்னணி பாடகர்கள் மனு உமா ரமணன் இருவரும் பாட இசை ஞானி அவர்கள் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்து ஒலிக்க இருக்கும் தண்ணீர் என்ற பதம் தாங்கி வரும் பாடல் ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய இசையிலே சங்கீதா சஜித் அவர்கள் இவர்கள் பாடிய பாடலாக மிஸ்டர் ரோமியோ என்ற திரைப்படத்திலும் ஒரு பாடல் வந்திருக்கின்றது அல்லவா, அந்த பாடலையும் கேட்போமே.

இனிமையான இந்த பாடல் மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்தில் சங்கீதா சஜித் அவர்களால் பாடப்பட்ட பாடல். ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இசையமைத்ததை தெரிந்து கொண்டோம். நான்கு பாடல்கள் தண்ணீர் என்ற வகையில் இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றதல்லவா? அந்த பாடலை யார் பாடியிருப்பார்கள்? மெல்லிசை மன்னரின் இசையிலே இசை அரசர் மட்டும் பாடிய தங்கை திரைப்படத்து பாடல் ஐந்தாவது தண்ணீரை கொண்டு வருகின்றது காதோரம் இசையோடு.

தங்கை திரைப்படத்திலே இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலே பாட வேண்டும் என்று மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இசையமைத்து கொடுத்த தண்ணீர் என்ற பதம் தாங்கி வந்த பாடலையும் கேட்டோம். ஒரே நேரத்தில் 5 பாடல்களை கேட்கும் பாக்கியம் கிடைத்தாலும் இந்த 5 பாடல்களும் இந்த பாடல் சிறந்ததென்று சற்று சிந்திக்க வேண்டி வைக்கின்றது இன்றைய பாட்டு சவாரி 163. இந்த வேளையிலே இந்த 5 பாடல்களும் பாடியதை நேரடியாக கேட்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு ஞாபகம் வேண்டும் என்பதை நான் தெரிந்து கொண்டு 5 பாடல்களையும் வரிசையாக எழுதுவது உண்டு. அந்த 5 பாடலையும் நான் எழுதும் கடமையை அன்புடன் அன்பு மகள் கஸ்தூரி, அன்பு மகள் ஷியாமலா இருவரும் தாங்கி அழகாக வரைந்திருக்கின்றார்கள். புலனத்திலே நீங்கள் அதையும் பார்த்து கொள்ளலாம். அதைத் தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சி முடியும் வரை பல்லவி சரணங்களையும் இடையிடையே ஒலிபரப்பும் செய்வோம். இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றது யார் எந்த பாடலை பாடியிருந்தார்கள், எந்த திரைப்படத்திலே பாடியிருக்கிறார்கள், எப்படி பாடியிருக்கின்றார்கள் என்பதை நன்றாக அவதானித்து நான் முன்பு கூறியது போன்ற விடயங்களை மனதிலே பதித்து உங்களை இப்பொழுது இந்த பாடல் 5 வரும் வேளையில் எந்த பாடல் உங்கள் மனதை தொட்டது, உங்கள் மனதுக்கு சரி என்று படுகின்றது, திருப்தியாக இருந்தது, சிறந்தது என்று தெரிகின்றதோ நீங்கள் சுதந்திரமாக வந்து வாக்கினை தருவதற்கு இரகசிய வாக்கெடுப்பு இங்கே இணைக்கப்பட்டிருக்குள்ளது. இன்னும் வாக்குச்சாவடி திறக்கவில்லை. அதனால் நான் உங்களுக்கு தரும் நேரம் உண்டு. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வாக்கினை தரலாம். நேரம் அதிகம் எடுக்கவில்லை. ஆனால் நீங்கள் நேரம் அதிகம் எடுக்க வேண்டும், சிந்தித்துத்தானே தர வேண்டும். எல்லாம் நல்ல பாடல் போல்தான் இருக்கும், கேட்ட பாடலாக இருக்கும், கேளாத பாடலாக இருக்கும். எதுக்கு போடுவது என்ற ஒரு தடுமாற்றம் இருந்தாலும் நிதானமாக நீங்கள் தீர்மானித்து வந்து தாருங்கள். ஏனென்றால் வாக்குரிமை உங்களுக்கு உரிய உரிமை, வாக்களிப்பது கடமை. உரிமை கடமையை மீறாமல் நீங்கள் வருவீர்கள். நாள்தோறும் நாங்கள் இசையோடு வாழுகின்றோம், இசையோடு இருந்திருக்கின்றோம் என்று தெரியும். உங்களுக்கான நேரம் கிட்ட நெருங்குகிறது. இன்று இந்த பதத்தை கண்டுபிடித்து முதலில் அறிவித்தவர்கள் நாகப்பன், கிருஷ்ணன் இருவரும். இருவருக்குமாக அவர்கள் நேரே வரும்பொழுது, வாக்களிக்க வரும்பொழுது அவருக்கு விருப்பமான பாடலை அவர்களுக்கு அந்த பாடலையும் நான் கொடுப்பேன். அவர்களுக்கு விருப்பமான பாடலையும் கொடுப்போம், வெற்றி பாடலையும் கொடுப்போம். அது ஒரு புறம் இருக்க, நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு இணைந்து நேரடியாக உங்கள் கருத்துக்களை தெரிவித்து பாடலுக்கு வாக்கினை தந்து செல்லலாம். எல்லோரும் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம் என்பதை இங்கே பதிவில் இட்டிருக்கின்றீர்கள். வரவேற்று கொண்டு இதோ உங்கள் கருத்தில் வாக்குச்சாவடி திறக்கப்பட்டு விட்டது என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 எந்த இடத்தில் இருந்தாலும் யாரும் நீங்கள் அழைக்கலாம், அழைத்து வாக்கினை தாருங்கள். இப்பொழுது உங்களுக்காக பாடல்கள் ஒலிக்கப்படும். எந்த பாடல்கள்? இன்றைய போட்டி பாடல்களை பல்லவியோடு சரணங்களும் ஒலிக்க இருக்கின்றன.

0: வந்துவிட்டால் அன்பு மகள் காய கஸ்தூரி. வணக்கம் கஸ்தூரி. சேந்தன் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. மதிய வணக்கம். உங்களுக்கு எப்படி இருக்கிறீங்க?
0: உங்கள் மதிய வணக்கத்திலே நாங்கள் அதே முன்பகல் வணக்கம் இல்லை, நாங்கள் நண்பகலை தொட்டுவிட்டோம், நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் நல்ல சுவையா. டே காலையில சரியான குளிரும் எதுவும் காலநிலை இருந்தது, 7-8 பாகையில. ஆனா இப்போ எங்களுக்கு 18-20 இருக்கு.
0: அப்படித்தான் எங்களுக்கும், அப்படித்தான் அதே போன்றுதான் எங்களுக்கும். மழை ஒன்று லேசாக துறைவிட்டு சென்றது எங்களுக்கு. ஆனால் இன்று பகல் வேளை மாலை நேரம் மழை வரலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. வரலாம் என்று எண்ணுகிறேன். நல்லது, நல்ல காலநிலை, நல்ல குளிர். இப்பொழுது இது இந்த காலநிலை நாங்கள் தாங்கக்கூடியதான் மகளே, அப்படித்தானே? நான் பாடல்களை வைத்திருப்பேன். ஐந்தாவது பாடல் வருகிறது என்றவுடன் நான் அதை பிரதிபலிப்பேன். அதை நான் இன்று எண்ணினேன். நீங்கள் போடுவீர்கள், இருவரும் போடுவீர்கள் தான், இருவரும் போட்டு விடுவீர்கள். நீங்கள் போட்ட கையோடு உடனே மகள் சியாமளாவும் போட்டு விட்டார். இருவருக்கும் என் நன்றி உணர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கேன். நன்றி. இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடி போவோம் என்ற வாக்காளர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். வாக்குச்சாவடி போவோம், பாருங்கள். அழைத்து கொண்டு போகிறேன்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம் அன்பு கஸ்தூரி. இப்பொழுது உங்களுக்கு விருப்பமான பாடலை தெரிவு செய்தீர்கள், அந்த பாடல் வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன். அது மட்டுமல்ல, உங்கள் தெரிவு மிகவும் கருத்துக்களோடு தந்தீர்கள். அப்படி வரிசைப்படுத்தும் ஒரு சிறப்பான வரிசைப்படுத்தலது. நீங்கள் அந்த பாடல் ஒவ்வொன்றுக்கும் கருத்து கூறி இது இப்படி இருந்தால் இப்படி இப்படி என்றெல்லாம் கூறியிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, உங்களுக்காக நான் உங்களுக்கான விருப்ப பாடல் என்ன பதிவு செய்கிறீர்கள் நேரத்துக்கு தருவதற்கு?
1: எனக்கு இன்றைக்கு கட்டுமரக்காரன் திரைப்படத்துல

0: இருக்கும் இந்த பாடல்.
1: இவையும் பாடல் தாரங்கள் கேட்பவர்கள் நீங்களே பாடுகின்றீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல் தந்திருக்கின்றீர்கள். நல்லமான பாடல், சத்தம் சாடல் உள்ளே என்று வருகின்றது இல்லையா, கட்டுமரக்காரன். நல்ல பாடல்.
0: சத்தம் கடல் உள்ளே ஒரு முத்தெடுத்து வந்தேன்.
1: ஓ, சத்தம் கடல்ல கத்தும் கடல். ஆமா ஆமா, கத்தும் கடல்.
0: சத்தம் கடல், கத்தும்
1: ஓ,
0: கடல் உள்ளே ஒரு முத்தெடுத்து வந்தேன்.
1: ஓ, கத்தும் கடல், சத்தும் சாடல் என்றுதான் கேட்டுவிட்டது. காரியமில்லை, அதுதான். இதுதான் அலைவரிசை. அலைவரிசை என்றால்
0: கட்டுமரக்காரன் திரைப்படம்.
1: திரைப்படம் கட்டுமரம். சிறப்பான பாடல் உங்களுக்காக ஒளிபரப்ப நாங்களும் கேட்டு மகிழ்வோம். நன்றி. முதல் நேராக ஒன்று இணைந்து சிறப்பித்தமையும் நன்றியை குறிக்கணும். நன்றி அம்மா. வாக்களிக்க வேண்டும் என்று ஓடி வருகின்றார் எங்களுடைய ஜெகபிரசாதிக் அவர்கள் போல் தெரிகின்றது. மீண்டும் அழைக்க வேண்டும். ஜெகபிரசாதிக் அவர்களை இணைந்து விட்டு உங்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இது ஒன்றில் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு சவாரி 163 போட்டி பாடல்கள். அதிலே 5 பாடல்கள் வரிசையாக இருந்து ஒருவர் வந்து இணைந்தார். கை விசேஷமாக கஸ்தூரி அவரை தொடர்ந்து ஜெகபிரசாதிக் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பின் என்று காட்டிலைக்கு வருகின்றார். மீண்டும் வணக்கம், வணக்கம், வரவு நல்வரவாக ஜெகபிரசாதிக் அவர்களே.
2: ஐயா வணக்கம். ஐயா, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபிரசாதிக், தாங்கள் மீராமா அனைவரும் நலமறிக்கீங்களா ஐயா?
1: நாங்கள் நலமும் நலமின்றியும் இருந்தாலும் பலமாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம் என்று தான் கூறிக்கொள்ளோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கீங்க.
1: வாழ்த்துக்கள். உடல் நலம் சிறந்தால் போதும், உள்ளம் போக போக சரியாகத்தான் வரும். இப்பொழுது அங்கே காலநிலை நாகப்பட்டினத்தில் எப்படி இருக்கின்றது ஜெகபிரசாதிக் அவர்களே?
2: கடுமையான வெயில் தான்.
1: ஓ, மழை இல்லையோ?
2: இல்லை, இங்கே மழை இல்லை. நம்ம ஏரியா நாகை மாவட்டத்தில் மழையே இல்லை.
1: ஓ, நாங்கள் இப்பொழுது ஒரு நாள் வெயில், ரெண்டு நாள் வெயில் வந்தவிட ஒரு வார வெயிலே தாங்க முடியாமல் இருக்கோம். இப்போ இந்த எல் நீனோ ஒன்று ஒன்று வருகின்றது, இரண்டு வருடத்திலே எல்லாம் வறட்சி அடைய போகின்றது என்று எழுதுகிறார்கள். எந்த அளவுக்கு உண்மையும் தெரியவில்லை.
2: ஆமாம்,
1: அதை நோக்க அதற்குத்தான் நிறைவேன். இப்பொழுதே வெப்பத்தை அதிகமாக தந்து எங்களை பழக்கப்படுத்துகிறாரோ என்று என்ன தோன்றுகிறார்.
2: இருக்கலாம், இருக்கலாம், இருக்கலாம் ஐயா.
1: சரி, நாங்கள் வாக்குச்சாவடி
2: ஒரு
1: கூறுங்கள், கூறுங்கள்.
2: செல்வங்கள், அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்துக்கு இதே மாதிரி கடுமையான வெயிலாக தான் இருக்கும். இலையில மழை பெய்யுங்கிறாங்க.
1: வானிலை அறிக்கையில் 5 வருடங்களுக்கு மட்டும்தான் 5 வருடங்களுக்கு அப்பா ஒவ்வொரு தடவை வெப்பங்கள் அதிகமாக தான் இருக்கும்.
2: தண்ணீர் பஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு.
1: ஆனால் அவர்கள் காலநிலைகளின் தட்பவெட்ப நிலையை அவர்கள் அந்த தரவுகளை கொண்டு கணிக்கின்றார்கள். ஆனால் அது மாறக்கூடும். தொடர்ந்து 5 வருடத்துக்கு இருந்தால் உலகம் தாங்க அது என்னையா?
2: கண்டிப்பா, கண்டிப்பா, உண்மைதான்.
1: ஆனால் அப்படி பெற வேண்டும் என்று அறிவிக்கின்றார்கள். அதை தெரிந்து கொண்டு அரசாங்கங்கள் முன்னின்று மக்களுக்கு ஆவணம் செய்ய வேணும். நீர்நிலைகளை உருவாக்கி ஒரு குளங்களை பெருக்கி ஆறுகளை அகற்றி அப்படி செய்யலாம். ஆனால் மழை பெற வேண்டுமே ஐயா, அவற்றுக்கெல்லாம் மழை.
2: நிச்சயமாயா, அது இறையும் கையில் இருக்கியா?
1: அவருடைய கையா? அதுதான். இத்தனையே வந்தாலும் இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அவனை தாண்டி எதுவும் நடவாது ஐயா. அதனால் தான் நாம் எல்லோரும் கூடி மக்கள் எல்லாம் இறைவன் என்ற ஒருவன் இருக்கின்றான் என்று நம்புகிறார்கள். இறைவன் ஒருவன் இயற்கை, அதுதான் இயற்கை. சரி, நல்லது. நாங்கள் பாக்கு சாவடி போவோம் பாருங்கள்.

0: நல்லதொரு பாடலை தெரிவு செய்து தந்துவிட்டு காற்றிலைக்கு வந்துவிட்டார் ஜெகபிரசாதிக் அவர்கள். என்னோடு நல்ல பாடல் ஜெகபிரசாதிக் அவர்களை நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை இப்பொழுது தெரிவிக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த பாடல்கள் ஐந்தும் கேட்பதற்கு எப்படி இருந்தது, என்ன குறிப்பு கூறுவீர்கள்?
1: ஐந்துமே வந்து இனிமையான பாடல் தான் ஐயா.
0: ஐந்தும் இனிமையான பாடல், சிறப்பு.
1: ஆமாயா, ஆமாயா.
0: ஒரு ஒரு ஒரு வினாடியில் ஒரு துளின்னு வினாடி தாமதித்தால் உங்களுக்கு அந்த அதுக்குள்ளே விட முடியாமல் ஆனால் தண்ணீர் என்று ரெண்டாவது முறை கண்டுபிடித்து விட்டீர்கள். நீங்கள் ஆகாயம் என்று விட்டு மாற்றி உடனே தண்ணீரை கண்டுபிடிச்சு.
1: ஆமாயா, ஒரு செகண்ட் தான், ரெண்டு செகண்ட் தான் ஐயா.
0: ஆமாம், ஆமாம். சார், இப்பொழுது ஜெகவர் சாதிக் அவர்களுக்கு என்ன விருப்ப பாடலாக இருக்கும் கேள்வி?
1: எனக்கு பார் மகளே பார் அப்படிங்கிற படத்தில் வந்து நீரோடும் வைகையிலே நின்றாலும் மீனே அப்படிங்கிற பாடலையா,
0: சிரமமான பாடலையா. நீரோடும் வைகையிலே, நீரோடும் வைகையிலே பாடல் உங்களுக்காக தருகின்றேன். ஒரு செகண்ட் தான் தாமதித்தென்றாலும் உங்களுக்கு ஒரு வெற்றி பாடலை தர விரும்புகிறேன். கூறுங்கள், என்ன பாடல் உங்களுக்கு தர வேண்டும் அப்படி வெற்றி பாடலாக?
1: புதிய பூமி அப்படிங்கிற படத்துல இருந்து நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை அப்படிங்கிற பாடல்.
0: சிறப்பு. நீங்கள் எங்கள் மொழியல் வானொலியின் தூண்.
1: பிள்ளை,
0: உங்கள் வீட்டு பிள்ளை, இனிமையான பாடம். என்ன திரைப்படம் சொன்னீர்கள்?
1: புதிய பூமி.
0: ஆமாம், ஆமாம், புதிய பூமி திரைப்படம். புதிய பூமி, உங்களுக்கும் இந்த பாடல் நீங்கள் முதல்ல எழுதிவிட்டீர்கள். ஆகாயம் என்று அந்த நான் அங்கே கூறியிருந்தேன், நாங்கள் தொடலாம் என்று கூறினோம், அதை உபயோகிக்கலாம் என்ற உடனே மாற்றி தண்ணீர் தந்திர அதற்கிடையில் இவர்கள் முந்தி விட்டார்கள்.
1: இருப்பினும்
0: அந்த வகையில் பாடலை தந்து மகிழ்ந்து கொள்வோம். உங்கள் பாடலை கண்டு நாங்கள் நன்றி ஜெகபிரசாதிக் அவர்கள். இந்த நிலையிலும் எல்லாவற்றையும் ஓரளவு தாங்கி மறந்து எங்களோட மீண்டும் இணைந்து நீங்கள் கலகலப்பாக பேச வேண்டும், பெற வேண்டும் என்றுதான் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். இன்று வந்ததேட்டு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றேன். நன்றி ஜெகபிரசாதிப்பா.
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி. உறவுகளே, வர முடியாமல் இத்தனை நாள் தாமதித்து வர முடியாமல் துடித்துக் கொண்டிருந்தார், ஆனால் வர வேண்டும் என்று எண்ணினாலும் தன்னுடைய பங்கை அளித்துக் கொண்டிருந்த ஜெகபிரசாதிக் ஐயா அவர்கள் இன்று இணைந்து குரல் தந்ததை நாங்கள் எல்லோரும் மகிழ்ந்து கேட்டுக்கொண்டோம். எல்லோரும் அவர்களுக்கு பிரார்த்தனைகள் செய்தோம், வாழ்த்துக்கள் கொடுத்தோம். அவர் அதை பலித்திருக்கிறது இறைவன் பேரர்களால். அவர் மேலும் நலம் பெற்று வாழ வேண்டும், நீண்ட காலம் இருந்து எங்களோடு இணைந்து உறவாட வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி. தொடர்கின்ற பாடலை கேட்போம். ஓடி வாருங்கள் வாக்காளர்கள், வாக்களிக்க ஓடி வாருங்கள்.

0: பாடல்கள் இதமாக ஒலித்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாங்கள் கேட்டு மகளும் எங்களுடைய மோன்றியல் தமிழ் வானொலியிலே ஐந்து பாடல்களை தொடர்ந்து கேட்டோம் அல்லவா. அந்த ஐந்து பாடல்களும் இந்த பாடல் சிறந்ததுன்னு நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். அதற்கு சற்று நேரம் வேண்டும் தான். இருப்பினும் அதிக நேரம் எடுக்காமல் ஓடி வாருங்கள். உங்களுக்காக வாக்குச்சாவடி திறந்திருக்கின்றது. இருவர் வந்து வாக்களித்து விட்டு சென்றார்கள். அடுத்தவர்களும் வருவார்கள், ஓடி வருவார்கள் என்று எண்ணிக்கொண்டு தொடர்வோம். வந்துவிட்டால் அன்பு மகிழ்ச்சி அமலா. வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே சியாமலா.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்களம்மா?
1: நல்லா இருக்கப்பா, ஜாலியா இருக்கப்பா.
0: என்ன மழை பெய்து விட்டதோ?
1: ஆனா நான் இங்க பெய்யும் போது நான் இல்லப்பா.
0: ஐயோ, இப்ப காலையிலே
1: இடத்துல
0: எங்கள் மழை உங்களை நினைக்க வைத்தது. நீங்க சொல்லுங்க.
1: சரி மழைப்பா, ரெண்டு மணி நேரம் பெஞ்சிருக்கு.
0: நீங்க எங்க சென்றிருந்தீங்க? ஒரே இடத்துல இருப்பது இல்லையா மகளே? காலையில சில்லு போட்டிருக்கீங்களோ? நடந்து போறீங்களா? ஓடி
1: வெளியில போயிருந்தப்பா, வேலையா இருந்தேன். அங்கேயும் மழை வந்துச்சு.
0: வந்ததா? அப்ப
1: மழை வருதே சொட்டு குடு குடுன்னு வெளியில ஓடியாருந்தா அது கடக்கடன்னு போயிட்டு
0: போயிது. இங்க வீட்டை வந்து விடுவேன்னு பெய்து விட்டாது இல்லையா? நீங்க வேற கிடையாது.
1: ஆனா இங்க சரி மழையா அள்ளி சொன்னாங்க சித்தினாங்க.
0: நீங்கள் இல்லை என்றாலும் தானாடா விட்டாலும் சதையென்றாலும் ஆட வைத்து விட்டது.
1: அத வர வழியில தண்ணியா
0: நின்றுச்சுப்பா. சந்தோஷமா இருந்திருக்கு. நல்லா ஆடிக்கொண்டு வந்திருக்கீங்க. இங்கே காலையில உங்களை நினைக்க கூடியதா இருந்தது. என்ன நீங்க கூறுவீர்கள், எங்கப்பா மழை இத்தனையோண்டு வந்தப்பான்றது போல.
1: அப்படிதான்ப்பா, நான் இருந்த இடத்துல வந்துச்சு வந்துச்சுப்பா.
0: எங்களுக்கும் இன்றைக்கு காலையில அப்படிதான் இத்தனையோண்டு வந்தேன். சியாமலை நினைத்து விட்டேன். வாழ்த்துக்கள் வாழ்த்து. அங்கே லண்டன்லயே நல்ல மழை பொழிந்திருக்கின்றதாம் கஸ்தூரி. நான் செய்யும் பணியை சுமந்து நீங்களும் இருவரும் பகிர்ந்து சென்றதுக்கு என்னுடைய நன்றி. பாடல்களை எழுதி போட்டு விட்டதுக்கு உள்வாங்கி விட்டு அழகாக எழுதி இருந்தீர்கள். வாழ்த்துக்கள். அது நல்ல நல்ல சவாரி படவும் ஒன்று போட்டு சிறப்பு. கண்டிக்கா கண்டிக்கா. சரி, இப்பொழுது நாங்கள் ஐந்து பாடல்களையும் தெரிவு செய்யும் வகையில் ஒருத்தர் வாக்குச்சாவடி போவோமா?
1: போயிடலாப்பா, போயிடலாப்பா.
0: போவோம் பாருங்கள்.

0: வாக்களித்து விட்டு வந்துவிட்டார் மகளினோடு காற்றலைக்கு. இப்போ காற்றலையில் வந்திருக்கும் வேளையிலே பாடல்கள் தொடர்ந்து ஒலிக்க முன்பு ஐந்து பாடல்களும் அப்படி இருந்தது மகளே.
1: நல்லா இருந்துச்சுப்பா, இன்னைக்கு மழை பெய்யுது அதுக்கும் தண்ணீர்னு வந்தோடனே நல்லா இருந்துச்சுப்பா.
0: அட்டங்கப்பா பொருத்தமாக வந்திருக்கு என்ன. சரி, ஐந்து பாடல்கள் நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று அப்பா வாழ்த்துக்கிறேன்.
1: வாழ்த்துக்கள்ப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா.
0: பார்ப்ப முடியல, எல்லோருக்கும் அதுதானே கூறுவேன். சரி, உங்களோட விருப்பமாக என்ன பாடல் பதிவு செய்ய போகின்றீர்கள்?
1: மதுரை வீரன் படம் பா, சும்மா இருந்தா சோத்துக்கு நஷ்டம் வந்த பாட்டுப்பா.
0: எவ்வளவு உண்மையான கருத்து என்ன, பாடலாவே சொல்லி இருக்கிறார்கள் பாடகர், சும்மா இருந்தா சோத்துக்கு நட்டம். அப்படி இருக்கிறார்கள், அதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல பாத்தா, கடந்த பொக்கிஷத்துல வந்து பொக்கிஷத்துல வந்து இல்லவா
1: தண்டசரி.
0: அது நகைச்சுவைன்னா இவ்வளவு பொருத்தமா இருக்கும் என்ன, சும்மா இருந்தால் சோற்றுக்கு நட்டம். இந்த சேர்த்திலே கால் வைத்து எங்களுக்கு சகதிக்கையும் இருந்து எங்களுக்கு உணவை தயாரி தரும் விவசாயிகள் எவ்வளவு பாடுபடுகிற, அவர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை. நண்பர்களே வாழ்த்துக்கள், உங்கள் பாடல்
1: வெற்றி
0: பிரார்த்திப்போம், பார்ப்போம். பார்ப்போம், ஒவ்வொருத்தரும் அப்படிதான் சொல்லுகிறார்கள், பார்ப்போம். வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவு யார் வரப்போகிறீர்கள், ஓடி வாருங்கள். இணைந்தே சிறப்பித்தவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு வர இருப்பவர்களை வரவேற்க காத்திருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி பாட்டு சபாரி 163.

0: வாக்களிப்பது எனது உரிமை, நான் காலந்தாமதித்து செல்லாமல் வாக்குச்சாவடிக்கு விரைவாக செல்ல வேண்டும் என்று தர்மபுரியிலிருந்து ஓடி வந்து விட்டால் அன்பு மகள் சாந்தி. வணக்கம் மகளே. வணக்கம் மகளே சாந்தி. இறுதி நேரத்தில் வருவார் என்று வல்லுநமே வந்துவிட்டார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே அழகி ராசா அவர்களும் வாக்குச்சாவடிக்கு வருவார்களா?
1: வர சொல்றேங்க,
0: வர சொல்றீங்களா?
1: ரெண்டு பேர்
0: அவர்களுக்கு
1: காத்திட்டு இருக்காங்க.
0: அவர்களுக்கு வாக்குரிமை இருந்தா இப்ப உங்க வீட்டில இருந்து 3 வாக்கு கிடைக்கும் இல்லவா எங்களுக்கு? நலமா இருக்குன்னா அங்க மழை பெய்யுதா? மழை
1: இல்லைங்கய்யா, மழை இல்லை,
0: வெப்பம்தான் வெப்பம்தான். ஆனால் வெப்பம் என்று கவலைப்படாதீர்கள் என்றால், கவலையோடு வெப்பத்தோடு வாழும் காலம் அண்மித்துக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு பூகோள நிலை அப்படியாக இருக்கிறது. எல் நீனோ என்ற வெப்ப அலை பார்த்து கொண்டிருக்கின்றதான் தாக்குவதற்கு. இப்பொழுது புதிதாக வந்த செய்தியின்படி ஜெகபிரசாதிக்கு அவர்கள் தானே வந்து கூறினார், 5 வருடங்களுக்கு வெப்பம் இருக்கலாம். இணைக்க பயமாக இருக்கின்றது. இருப்பினும் இதயம் தாங்க, இதயம் உண்டு இறைவன் கொடுத்திருக்கிறார் பார்ப்பவன் துணிவோடு, இல்லையாம்மா? சரி, நாங்கள்
1: இறைவன் இருக்கிறார்,
0: இறைவன் இருக்கின்றார். நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடி போவோம் பாருங்கள். முதலில்

0: வந்து விட்டோம் காட்டலைக்கு அங்கும் பாடல் நின்று விட்டது. சரி, நல்ல பாடல் தெரிவு செய்து வந்திருக்கீர்கள், எழுதி கொண்டு வந்து அப்படியே ஒன்றொன்றாக கூறி கருத்துக்கள் கூறி தந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுது என்ன பாடலை பதிவு செய்ய போகின்றீர்கள்? உங்களோட விருப்பமான பாடல்.
1: தண்ணீரிலே மீன் அழுதால்.
0: தண்ணீரிலே மீன் அழுதால். தண்ணீரிலே அது வந்து விடை வரியா வருகிறதோ முதல் வரியா வருதோ அந்த பாடல் என்றால் அது இவர் ராஜேந்திர அவருடைய
1: ராஜேந்திர
0: அது விடை வரியாக வரும் என்று நினைக்கின்றேன். அந்த பாடல் ஒன்று சின்ன பாடல் அப்படி இல்லைன்னா சின்ன பாடல் நான் நான் தெரிவித்து பார்க்குறேன். இல்லை அந்த வரி உள்ள பாடலும் உங்களுக்கு தருகிறேன். சரியா? தண்ணீரிலே முகம் அழுதால்.
1: ரொம்ப நல்லா இருக்காங்களா? உடல்நிலை பரவாயில்ல இல்லையா ஐயா?
0: இன்னும் பூரணம் என்று கூறவில்லை, இருக்கின்றார். இப்போ ஓய்வெல்லாம் இருக்கின்றார். அந்த கருவியோ கருவியோடு தான் இருக்கின்றார். கருவியின் உதவியோடு தான் இருக்கின்றார். இனி அடுத்த நிபுணரிடம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி தான் நியமனம் கிடைத்திருக்கின்றது. மிகவும் கடினம் இங்கே நியமனம் பெறுவது. அதுவரைக்கும் முதலுதவிகள்
1: உதவிக்கு யாரும் இல்லை உங்களுக்கு.
0: உதவி மக்கள் உதவி இதுக்கு இதாக இல்லாமல் வைத்திய உதவி தான் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் இருக்கின்ற பகுதியில் பெரிய பெரிய வைத்தியசாலைகள் இல்லை, ஆனால் அயலிலே இருக்கின்றது 100 கிலோமீட்டரில். ஒரு மணி நேரத்தில் ஓடி சென்று விடலாம். ஆனால் நியமனம் கிடைப்பது கடினம், அப்பாயின்மெண்ட் எடுப்பது கடினம்.
1: இல்லை வீட்டில் உதவிக்கெல்லாம் ஆள் இருக்குமாங்க?
0: ஆமாம் ஆமாம் அதான். நீங்கள் இளவர்கள் இருக்கின்றார்கள், உறவினர்கள், பிள்ளைகள், மருமக்கள், மருமாமா அவர் எல்லாம் எல்லோரும் இருக்கிறார்கள். எல்லோரும் இருக்கின்றார்கள், அங்கங்கே இருக்கின்றார்கள். அடிக்கடி வருவார்கள், பார்ப்பார்கள். தூர இடத்துக்கு போகணும் என்றால் நான்
1: இல்லை. இப்போ அம்மா மீராம்மா கூட நிலைத்தே சரியில்லை.
0: தன்னுடைய கடமையை தானே செய்வார், தன்னுடைய கடமையை தானே செய்வார். அப்போ அவ்வளவு தூரம் பாரதூரமானது என்று நாங்கள் நினைக்க தேவையில்லை. மகளே பயப்பட வேண்டாம். நடமாடுகிறார், பேசுகிறார், எல்லாம் எண்ணுகிறார். எங்கே போது எப்போ குளிர் வந்து விட்டது, வெளியேயும் செல்ல முடியாது, வீட்டோடு இருக்கின்றோம். நானும் தான், நானும் நடப்பது கொஞ்சம் கடினம் தானே, அவள் தான் உதவியாக இருப்பான். பிள்ளைகள் எல்லாம் பெறுவார்கள், அவருடைய பிள்ளைகள், என்னுடைய மற்ற பிள்ளைகள், சகோதரங்கள் எல்லாம் வந்து பார்ப்பார்கள். அயலவர்கள் இருக்கின்றார்கள், நல்ல நல்ல உறவுகள் இருக்கின்றார்கள். உணவுகளுக்கு கூட நாங்கள் அந்த கருவிகள் ஒன்று ரெண்டு பணிபுரிவதால் நாங்கள் அந்த தீ என்னும் அடுப்புகள் பாவிப்பது கொஞ்சம் குறைத்து வைத்திருக்கின்றோம். அது அதே அப்படி செய்ய தேவையில்லை, எல்லாம் போதிய அளவு இருக்குது. நன்றி, உங்களை ஆதரவாக அன்பு இருக்கின்றது, அது பெரிய காரியம் தானே. அது ஒன்று இருக்குது. நேற்று கூறினேன் நான் எல்லாருக்கும், எல்லோரும் விசாரித்தாரு, எல்லோரும் கேட்டாருன்னா அது ஒரு ஆறுதல இருக்கின்றது அவர்களுக்கு. சரியா?
1: இருந்தாலும் வயிறுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களே,
0: அதுக்கு அடவுளே அதுக்கு தாராளமாக இருக்கின்றது அம்மா. இங்கே தானே குளிர்சாதன பட்டி இருக்கின்றது, அதி உயர் குளிர்சாதனம் ப்ரீசரம் இருக்கின்றது, அதுகளெல்லாம் கவலை இல்லையா? அடுத்த நானும் வந்து கொஞ்சம் உணவு கட்டுப்பாடு உள்ளவர்கள் தானே நாங்கள், அவருக்கும் இந்த சிறுநீரக பிரச்சனையாலே கொஞ்சம் பத்தியங்கள். நானும் எனக்கும் என்னுடைய இனிய நண்பர் என்னோடு 35 வருடமாக பயணம் செய்து கொண்டு, அது நோய் இல்லை, அது ஒரு குறைபாடு தானே. நீரிழிவு என்பது ஒரு நோய் அல்ல என்பதை முதல் ஒவ்வொரு தரம் மருந்தையும் பதித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் முதல் மருந்து. அது ஒரு இட் இஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ். ஒரு உறுப்பினுடைய தொழிற்பாடு குறைந்திருக்குது, அவ்வளவுதான். அதை ஊக்குவிக்கலாம், மாற்ற முடியாது, ஊக்குவிக்கலாம். ஒரு சிலருக்கு பிறப்பிலேயே பெறுகின்றது உண்டு, எங்களுக்கு டைப் 2 தான். நல்லது மகளே, தண்ணீரிலே முகம் பாடலை தேடுகிறேன், கிடைத்தவுடன் தருவேன். ஒளிபரப்பும் பொழுது ஒரு தண்ணீர் பிறப்பாக்கு. நன்றி அம்மா.
1: தண்ணீரிலே மீன் அழுதால், மீன் அழுதால்.
0: நீங்கள் வந்து தண்ணீர்லே, ஓ சாந்தி, தண்ணீர்ல முகம் பார்க்க முடியல இல்லையா? தண்ணீர்ல மீன் அழுதாளா? ஆமா ஆமா ஆமா, தண்ணீரிலே மீன் அழுதாள் என்ற பாடல். அந்த பாடல் ராஜேந்திரனுடைய பாடல்னு தெரியும், பார்ப்போம். நான் தருகின்றேன் அம்மா. வாழ்த்துக்கள் மகளே, வாக்களித்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நேரம் சரியாக 12:38. ஒரு மணி வரை நாங்கள் வாக்களிக்க ஓடி வந்து வாக்களிக்கிறோம். அதன் பின்பு அவர்கள் எங்களுக்கு ஒளி அனுப்ப துவங்கி விடுவார்கள், 3 வெளிச்சங்கள். அதற்கு முன்பு நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பேன், அதற்கிடையில் வருபவர்கள் ஓடி வந்துவிடுங்கள், உங்கள் வாக்கினை தந்துவிட்டு செல்லுங்கள்.

0: வணக்கம் வணக்கே மகன் ஞானசேகரா, வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. இனிய நண்பகல் வணக்கம்.
0: நண்பகல் வணக்கத்தை தந்த மகன் ஞானா, உங்களுக்கு நான் உங்களுடைய இரவு வணக்கத்தை தருகின்றேன். இருவரும் இணைந்து கொள்வோம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக, மயில்வாகவும் தங்கள் ஆசீர்வாதத்தில், அம்மாவின் ஆசீர்வாதத்தில், அன்புகள் ஆசீர்வாதம்,
0: எல்லோருடைய ஆசீர்வாதத்தோடும், எல்லோருடைய அன்போடும் நீங்கள் இருக்கும் பொழுது எல்லோருக்கும் உங்கள் அன்பும் ஆசீர்வாதம் எங்களுக்கும் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இன்று இந்த பாடல்களை கேட்டு ஓடி வீடு வந்து விட்டீர்களா? வீதியில் இருக்கின்றீர்களா?
1: விளையாண்டா
0: கவனம் மேற்கொண்டு நாங்களெல்லாம் மெயின் சுவிட்ச் ரெண்டு தடவை மாத்தி அமைத்து விட்டாங்க, கை வைத்து விட்டாரு, இதயத்தில் கை வைத்து விட்டார்கள் எனக்கு. நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடி போவோம், பாருங்கள்.

0: வந்துவிட்டோம் வாக்குச்சாவடிக்கு. உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடலை பதிவு செய்ய போகின்றீர்கள்?
1: அவள் ஒரு தொடக்கதை.
0: அதுல என்ன பாடல்?
1: தெய்வம் தந்த வீடு.
0: ஓ, அது உண்மைதானே? என்ன உங்களுக்கு அது இருக்கு, எங்களுக்கு அதுவும் இல்லையா ஐயா? இங்க அப்படி கிடையாது ஐயா. தெய்வம் உடனே தூக்கி போயிடுவோம், அப்படி சொல்லி போயிடுவோம். யாரும் அப்படி இருக்க முடியாது. இந்த குளிர் இருக்கு, இந்த குளிர் இருக்குல்ல, சரியா?
1: ஒதுக்கவே
0: முடியாது.
1: உங்களுக்கு உங்களுக்காக நாங்க இருந்துக்கிறோம்ப்பா.
0: அப்படியா? உங்களுக்காக எங்களுக்காக யாருக்காக நீங்கள் அந்த நிலைக்கு செல்லக்கூடாது மகனே. நோ, அப்ப இல்லாம
1: அப்பாவுக்காக தான்ப்பா, எல்லாருக்காக இல்லப்பா.
0: இல்லை இல்லை, சிறப்பு வாழ்த்து. நல்ல பாடல். தெய்வம் தந்த வீடு வீதி. இந்த பாடலை தருவதற்கே கண்ணதாசனும் நான் ராமத்தையும் குழுவினர்களும் எத்தனை நாள் சண்டை பிடித்தார்கள். ஒரு கோபத்திலே தான் கண்ணதாசன் எழுதிய கோபத்தில் தான் கண்ணதாசன் இந்த பாடலை எழுதினவரா. நல்லது, நல்ல பாடல். உங்களுக்கான பாடலை நான் ஒளிபரப்புவேன். கேட்டு மகளும் இணைந்து சிறப்பித்து
1: என்னுடைய
0: நேய நேரம் விடுமுறை விருப்பத்தை நிறைவான பாடல்களை தந்து ஒளிபரப்ப வைக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி,
1: நன்றி அப்பா.
0: நன்றி மகனே, வாழ்த்துக்கள். அடுத்த வரமாக வருகின்றார் எங்களுடைய ராஜராஜன். வணக்கம் ராஜராஜன் அவர்களே. வணக்கம் ராஜராஜன், உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. ஓ, என்னை வழக்காடு மன்றத்துக்கு இழுத்து விட்டாது, நான் உங்களை இணைத்து விட்டேன். உங்கள் வலைத்தளம் ஒத்துழைக்கவில்லையோ? வணக்கம் ராஜராஜன் சென்று விட்டார். மீண்டும் மீண்டும் அழைக்கின்ற வாழ்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் ராஜராஜன், இணைந்து விட்டீர்களா?
2: வணக்கம் ஐயா. நலம் நலம் மாதிரி ஆவலையா?
0: நலமாக இருக்கின்றோம். உங்கள் நலம் தெரிந்து கொண்டோம் உங்கள் மூலம். எப்படி உங்களுடைய தருமபுரியிலே மழை பொழிந்ததா? அதான் முதல் கேள்வி.
2: ஐயா, மழை பொழியவில்லை. பொழியும் என்று வானிலை அறிக்கை தெரிவித்தது. வெயில் தான் பட்டையை கிளப்பியது.
0: அப்படிங்க, எங்களுக்கு மழை ஒரு துளியாக வந்துவிட்டு ஓடி சென்று விட்டது மழை இல்லை. ஆனால் மாலை நேரத்தில் மழை பொழியலாம் என்று எதிர்ப்பு கூறுகிறார். எங்களுடைய காலநிலை அடிக்கடி மாறும், அடிக்கடி மாறும். அதை நாங்கள் கூற முடியாது. வானிலை கூறினால் சிலவேளை வானிலை நிபுணர்கள் கணித்தால் பலிக்கும். பார்ப்போம். அந்த அந்த குணங்குறி
2: இருக்கின்றது.
0: ஆமாம் ஆமாம். அந்த ஏதாவது ஏதாவது குறி குணம் குறி உண்டா? மழை பெறுவது போல ஒரு சாயல்
2: ஐயா, மாலை நேரத்தில் அந்த மாதிரி இருந்ததுங்க ஐயா.
0: இப்ப போய்விட்டதா? இப்ப அதுவும் போய்விட்டதா?
2: அதுக்கப்புறம் வெப்பமும் மாறிவிட்டது. இப்ப அடுத்து கட்டுரை வரும் 11 மணியிலிருந்து.
0: ஓ, அப்படியா சார். எல்லாம் உங்களுக்கு தான், எங்களுக்கு தான் கிடைக்கின்றது. இது இது கிடைப்பது தான் எங்களுடைய இந்த பூலோகத்திலே. இதுதான் சொற்களவோம் என்று எண்ணி நன்மை தீமை அத்தனையும் அனுபவிப்போம். அனுபவி ராஜா, அனுபவி என்று ஒவ்வொன்றையும் அனுபவிப்போம். நன்றி. ஒரு தடவை நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோம் வாக்களிப்பதற்காக. அப்படியே வாருங்களோடு உங்களை அழைத்து கொண்டு போவோம்.
2: சரிங்க ஐயா.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. ராஜராஜன், உங்களுடைய பாடல், நீங்கள் பதிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். இப்பொழுது உங்களுக்கு விருப்பமாக என்ன பாடலை பதியப் போகின்றீர்கள்? உங்களுக்கு விருப்பமான பாடல்.
1: விருப்ப பாடலாங்க ஐயா?
0: ஆமாம், விருப்பமாக ஒரு பாடல் தரலாம், உங்களுக்கு தரலாம் ஒரு பாடல்.
1: என்னை தாளாட்ட வருவாளா பாடல்
0: அடே,
1: ஐயா? விஜய்.
0: நிச்சயமாக வருவாள் ஐயா, என்னை தாளாட்ட வருவா. இது வந்து காதலுக்கு மரியாதை இல்லை இந்த பாடல், என்ன?
1: ஆமாங்க ஐயா, காதலுக்கு மரியாதை தாங்க ஐயா.
0: தாளாட்ட வருவாளா, சிறப்பான பாடல். உங்களுக்கு அந்த பாடல் ஒலிக்க வைப்போம். ஏனென்றால் மொன்றியல் தமிழ் வானொலி நிகழ்வில் பங்கு பெற்றும் பொழுது வருங்கையோடு போகாமல் அவர்களுக்கு பாடல் கொடுத்து அவர்களை மகிழ வைப்பது என்னுடைய வடிவமைத்த நிகழ்ச்சிகளுக்குரிய ஒரு சிறப்பு. நன்றி. இப்பொழுது நேற்றைய தினம் எங்களுக்கு அறிமுகப்படுத்திய திருமதி சுரண்யா ராஜராஜன் அவர்கள் காற்றலைக்கு வருவார்களா வாக்களிப்பதற்கு?
1: கண்டிப்பாக வருவார்களையா? வருவார்களையா? இதோ அவர்களும் தருகிறேன் ஐயா.
0: நன்றி ராஜராஜன், உங்கள் பிரசன்னத்துக்கு வாக்களித்ததற்கு நன்றி. இப்பொழுது அவரை அழைப்போம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மகளே. நலமாக இருக்கின்றேன் அம்மா. சரண்யாவின் குரலை கேட்ட மகிழ்வாக இருக்கின்றது. நீங்கள் அப்படி நலமாக இருக்கின்றீர்களா? தம்பதியர் சகிதமாக வாக்களிக்க வந்திருக்கின்றீர்கள். 5 பாடலையும் கேட்டு உங்கள் பொன்னான வாக்கை தரப்போகின்றீர்கள். நீங்கள் ஒரு தடவை என்னோட காற்றலையை விட்டு வாக்குச்சாவடிக்கு வாருங்கள். இரகசிய வாக்கெடுப்பு அழைத்து கொண்டு போகின்றேன்.

0: சரண்யா, நீங்கள் இந்த ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது அப்படி உணர்ந்தீர்கள், நிலமாக இருந்த பாடல் கேட்க நல்லா இருந்ததா? நீங்கள் பிறப்பதற்கு முன்பு வந்த பாடல்கள் பல வந்திருக்கும். ஒரு பாடல் சிறப்பு, சிறப்பு, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீங்கள் இரண்டாவது நாளாக வந்து இணைந்து கொண்டதற்கு பெரிய நன்றியும் மகிழ்ச்சியும். அது மட்டுமல்ல, ஒன்று பெரிய நிகழ்ச்சியான வாக்கு அளிக்க நிகழ்வுக்கு வந்து பாடல்களை தெரிவு செய்யும் நிலைக்கு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை ஒலிபரப்ப நான் விரும்புகிறேன். இங்கே வருபவர்களுக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னும் அவர்களுக்கு ஒரு பாடல் விருப்ப பாடல் ஒலிபரப்புவது உண்டு. அப்படி என்ன என்ன பாடலை உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும்?
1: அழகிய தமிழ் மகள் வந்து மதுரைக்கு போகாதடி மல்லிகை பூ கண்ண வைக்கும்.
0: ஓ,
1: இந்த
0: அப்படியா? நீங்க போயிருக்கீங்களா மதுரைக்கு?
1: போயிருக்கோம் ஐயா, எங்க ஊர் அருகிலே தானே,
0: அருகிலையா?
1: நாங்க பரமக்குடி.
0: அப்படியா, எதற்காக மதுரைக்கு போக? அது உண்மைதான், மல்லிகைப்பூ அங்க நிறைய இருக்கோ. சிறப்பு, மதுரை மல்லிகை என்றால் மன்னனே மயங்குவது மல்லிகைகளை தானே. மதுரை தானா? தமிழ், மதுரை தமிழ், மதுரை தமிழ் அல்லவா? தலை வணங்குவோம், வாழ்த்துக்கள். நன்றி மகளே. இருவரும் வந்து தம்பதியர்களாக வாக்குரிமை எங்கள் உரிமை கடமை என்று ஓடி வந்து வாக்களித்தவங்க என்னுடைய நன்றிகள். பார்ப்போம், நீங்கள் இருவரும் வாக்களித்த பாடல்கள் வெற்றி பெறுகின்றதா என்பதை இறுதியிலே தெரியும், நிகழ்ச்சி முடிவதற்கு முன்பு. நன்றி மகளே. நன்றி மகனே ராஜராஜன், வாழ்த்துக்கள் இருவருக்கும். நன்றி இளைப்பாறை.
2: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. நேரம் சரியாக 12:51. இன்னும் வெகு விரைவிலே ஒளி பாய்ச்ச இருக்கின்றார்கள் வாக்குச்சாவடியை அடைப்பதற்கு. அதற்கு முன்பு இங்கே வராமல் பலர் இருக்கின்றீர்கள், ஓடி

0: அடுத்த வாக்காளர் வந்துவிட்டார், இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். கே எஸ் கிருஷ்ணன், திருபுவனம் என்று ஆதார அட்டை கூறுகின்றது, சரிதானே? நீங்கள் தானே?
1: ஆமாம் ஐயா, நான் தான். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம்.
0: ஓ, ஏனென்றால் ஓ சரியாக இருக்கின்றது. என்ற வாக்குச்சாவடியில் பரிசோதிப்பார்கள் இல்லையா? சரி, இப்பொழுது பாடல்களை கேட்டுவிட்டு ஓடி வந்து விட்டீர்கள் வாக்களிப்பதற்காக. நீங்கள் வந்து விட்டீர்கள். காற்றலைக்கு உங்களை நிறுத்தி உங்களை நான் வாக்குச்சாவடிக்கு அழைத்து கொண்டு போகிறேன். வாருங்கள்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு சிறப்பான பாடலை தெரிவு செய்து உங்களுக்காக வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன். நீங்கள் வாக்களித்த பாடலை சரி இந்த பாடலையும் ஐந்து பாடலையும் கேட்டு மகிழ்ந்து விட்டு வருகின்றீர்கள். அதற்கு முன்பு உங்களுக்கு வெற்றி பாடல் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. என்ன வெற்றி பாடலாக வேண்டும் உங்களுக்கு? உங்களுக்கு வெற்றி பாடல்
1: பாடல் வந்து வைகாசி பிறந்தாச்சு.
0: பிறந்துருச்சா? இது செப்டம்பர் அக்டோபர் தானே, 10ஆம் மாதம் தான் பிறக்க போகுது. சரி, வைகாசி பிறந்தாச்சா? அது என்ன பாடல் வேண்டும்?
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு.
0: அது யாரு பேர்? சங்கர் கணேஷ் நடித்ததா?
1: இல்லை, பிரசாந்த்.
0: ஓ, பிரசாந்த் நடித்தா. என்ன பாடலையா? தண்ணி குடம் எடுத்து
1: தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது.
0: ஓ, தங்கம் நடந்து வந்தா தண்ணீர் குடம் எடுத்து. ஆமாம், இந்த பாடல் வந்தது போட்டிக்க. தங்கம் நீ நடந்து வந்தால் தங்கம் ஏதோ தட்டுப்பட்டு. வாழ்த்துக்கள் உங்களுக்கான அந்த பாடல் தரும்பொழுது. உங்களுக்காக நேர் நேரத்தில் நீங்கள் என்ன பாடலை பதிவு செய்ய போகிறீர்கள்?
1: தண்ணீரில் மீன் அழுதால் தண்ணீரை யார் அறிவார்.
0: அது என்ன திரைப்படத்தில் எந்த என்ன என்ன பாடல் இல்லைங்க? அந்த என்ன ராஜேந்திரன் திரைப்படம் இல்லையா?
1: ஆமாம் ஐயா. எந்த இது? மைதிலி என்னை காதலி.
0: ஓ, மைதிலி என்னை காதலி என்றது. எத்தனை அவபம் கேட்டதான். சரி, கிருஷ்ணன் உங்கள் அது நீண்ட பாடலாம் இல்லையா? என்ன அல்ல, இடவரியில் வருதா? இல்லை, தண்ணீர்லேயே மீன் அழுதாரா? நல்ல பாடல் அந்த பாடல். தண்ணீரிலே மீன் அழுதார்
1: கண்ணீரை.
0: ஓ யா, தண்ணீர்ல மீன் அழுதார். உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பப்படும். இது வந்து என்ன திரைப்படம் என்று கூறினீர்கள்?
1: மைதிலி என்னை காதலி.
0: ஓ, அங்க கடைசியில் இருக்கிறது மைதிலி என்னை காதலி. வாழ்த்துக்கள் சிறப்பு. நீங்கள் மட்டும் வந்தீர்களா, தம்பதியரா வந்தீர்களா?
1: தம்பதிகளா வந்திருக்கோம்.
0: வாழ்த்துக்கள் சிறப்பு. வாக்குரிமைக்கு அப்படித்தான் பெற வேண்டும். நன்றி கிருஷ்ணா, உங்களுடைய நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். இப்பொழுது அன்பு மகள் அனுஷியா, நீங்கள் வாருங்கள். வணக்கம் மகளே. அனுஷியா, நலமாக இருக்கின்றீர்களாம்மா? மிக மிக நலம். வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் வாக்களிக்க வரும் பொழுது நாங்கள் நலமாக இருப்போம். பார்த்தீர்களா, வாக்குச்சாவடியை திறந்து வைத்திருக்கோம். இப்பொழுது நின்ற நேரம் பேசுகிறோம், உடனடியாக வாக்குச்சாவடி போவோம். பாருங்கள், சரியா? அப்படியே இருக்கு.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்கள் பாடல் வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு விருப்பமான பாடல் எதுவாக இருக்கும் என்று கேட்பதற்கு?
1: மரகதவல்லி மீனாட்சி அந்த பாட்டு.
0: அங்க ஏதோ திருத்தவல்லிக்கு அப்படியா
1: மனஸ்கோலம்
0: அந்த பாடல் அங்க அங்க திருத்தி விட்டார். எனக்கு தெரிந்து விட்டது. மரகதவல்லிக்கு விழா அவர் அவர் களஞ்சியம் அல்லவா, அவருக்கு எல்லா பாடலும் தெரியும். சிறப்பான பாடலை தந்தீர்கள். நேரத்தை கருதி நாங்கள் விரைவாக விடைபெற்று அடுத்த உறவுக்கு வழிவிடுவோம். நன்றி கிருஷ்ணன், நன்றி அனுஷா. உங்கள் பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நான் நினைக்கின்றேன் இன்னும் 2 நிமிடங்களில் முதலாவது ஒளி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன்.

0: வணக்கம் வணக்கம் ஜோஷ் மன்னர் அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் பேரரசர் ஐயா அவர்களே.
0: நீங்கள் மன்னராகவும் நான் பேரரசராகவும் இருக்க கொடுத்து வைத்திருக்கின்ற இந்த மொன்றியல் தமிழ் வானொலி வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா மகனே? நாங்களும் அதே போன்று இருக்கணும். அங்கே குவைத்திலே காலநிலை என்று அப்படி இருக்கின்றது,
1: வெப்பமாக
0: இருக்கின்றது, கடினம்தான் பணியோடு இருக்கின்றீர்கள், சுமையோடு இருக்கின்றீர்கள், கவனமாக இருங்கள். நாங்கள் வாக்குச்சாவடி போவோம், வாருங்கள்.

0: தெரியாத
1: விரைவாக வந்து பணிபோகத்திலே ஓடி வந்து வாக்களித்து செல்வர். உங்கள் நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடலை தர வேண்டும் ஜோர்ஜ்?
2: தண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி.
1: அப்படியா? அப்படி செய்வீர்களா நீங்கள்? அப்படி பழக்கவில்லை என் மகனுக்கு, எனக்கு தெரியும். தண்ணி தொட்டி தேடி வந்த இனிமையான பாடல் உங்களுக்கு தருகிறேன். நலமாக வளமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி மகனே. உங்கள் மாறுங்கள், எங்கிருந்தாலும் ஓடி வந்து வாக்களிப்பது உரிமை என்று வாக்களித்து விட்டார். அடுத்த செய்தி உங்களுக்கு. வாக்குச்சாவடியிலிருந்து முதல் ஒளி பாய்ச்சப்பட்டு விட்டது. எங்கே பார்ப்போம் அடுத்து ஒளிகள் வருவதற்கு? இன்னும் இரண்டு

0: முதலாவது ஒளி கிடைத்திருக்கின்றது, இன்னும் இரண்டாவது ஒளி மூன்றாவது ஒளி வரும் அந்த நேரங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது ஓடி வருகின்றார் வணிகேட் சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து. வருக வருக சந்தன்ராஜ் அவர்களே வருக, வணக்கம்.
1: இனி இரவு நேரம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கத்தோடு சிலுவை சந்தன்ராஜ்.
0: இரண்டு நேர வணக்கத்தை தந்து இணைந்து கொள்வோம். நலமாக இருக்கின்றீர்களா? அங்கே மழை பொழிந்ததா? எப்படி இருக்கின்றீர்கள்?
1: ஆமாங்க, உங்களுக்கு போலதான் ஐயா, இத்தனோண்டு மழை
0: இத்தனோண்டு. அது என்னன்னா இப்படி பழகி விட்டார் என்னுடைய பழகி விட்டார். இத்தனோண்டு மழை, இத்தனோண்டு மழை. இருப்பினும் பெரிய மழை வரும் என்று எண்ணுகிறேன். இது எங்கள் மகளுக்கு இது பிடிச்சிருக்காதே, உங்களுடைய அவவுக்கு, ராணிக்கு. அவக்கு மழை நன்றாக வேண்டும், அப்பதான் அவ சந்தோஷமா இருப்பாள். நலம். நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடி போவோம். வாக்குச்சாவடி
1: நிச்சயமா. நிச்சயமா.

0: வந்துவிட்டோம் வாக்குச்சாவடிக்கு, நல்லது ஒரு பாடல் தந்திருக்கு, போட்டி மிக மிக பலமாக பார்ப்போம் எந்த பாடல் வெற்றி பெறுகின்றன்னு. சரி, என்ன பாடலை நீங்கள் பதிவு செய்வீர்கள் கேட்பதற்காக உங்களுக்கு?
1: யாகசாலை அப்படிங்கிற திரைப்படம் ஒரு பாடல் கேட்பேன். வா வா என்னோடு வா,
0: வா வா என்னோடு வா, அந்த யாகசாலை
1: என்னோடு வா,
0: வா வா என்ன. எங்களோட எல்லாம் மறுபட மாட்டீங்க, உங்களோட தான் வேணும். சரி, அதுக்கு நாங்கள் வந்தால் அனுப்பி
1: அனைவருக்கும் வாழ்த்துக்களையா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி சந்தன்ராஜ்.

இனிமையான பாடல்கள் பல்லவியோடு சரணங்களை மறிக்கின்றன. நீங்கள் கேட்டு அந்த வரிகளை உணர்ந்து ஓடி வந்த வாக்களிக்க இன்னும் இருக்கின்றீர்கள், நேரமும் இருக்கின்றது. மூன்றாம் ஒளி கிடைக்கவில்லை. மூன்றாம் ஒளி கிடைத்தவுடன் வாக்குச்சாவடி சாத்தி விடுவார்கள், அடைத்து விடுவார்கள்.

0: விரைவாக ஓடி வந்து விட்டார். வெளியே சென்றவர் வீடு வந்தவுடன் வந்து விட்டார் ரேவதி. வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம்.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம்
1: அப்பா.
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன்.
0: நீண்ட நேரம்
1: சொன்னீர்கள் அப்பா.
0: நான் கவனித்து விட்டேன். இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வோம். பாருங்கள் நேரத்தை பாருங்க.

0: வந்துவிட்டோம் ரேவதி, உங்களுக்கு விருப்பமான பாடல் என்ன பாடலை பதிவு செய்ய போகின்றீர்கள்?
1: எனக்கு விருப்பமான பாடல் அது குழந்தையும் தெய்வமிலிருந்து அன்புள்ள மாண்பிழியேப்பா.
0: ஓ, அன்புள்ள மாண்பிழி என்ற பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல். எங்கோ சென்று ஓடி வந்து விரைவாக வந்து வாக்களிக்க வந்த உங்களுக்கு என்னுடைய நன்றி. அது மட்டுமில்லாமல் வாக்கு அளிப்பது எங்கள் கடமை என்று ஓடி வந்து வாக்களித்தீர்கள். வாழ்த்துக்கள். நீங்கள் பதிவு செய்த பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்களை தருகிறேன். சாத்துவதற்கு முன் இன்னொரு ஓடி பெறுதார் இறுதி வாக்களிப்பதற்கு போல அவரையும் முனைத்து விடுவேன். நன்றி ராவதி. நன்றி அம்மா. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. வணக்கம் வணக்கம். தர்மபுரி குடும்பம் இணைந்து கொண்டிருக்கிறது. தர்மபுரி குடும்பம் தர்மபுரி குடும்பம் இணைந்து கொண்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள். வருக வருக வாக்கு சாப்பிடிக்கு போவோம். நலமா இருக்கின்றீர்களா? வாக்குச்சாவடிக்கு போவோம் பாருங்கள். முதல்ல அங்குதான் போக வேண்டும். அப்படியே இருங்கள், அழைச்சு கொண்டு போகின்றேன்.

0: கட்டிக்காரன் ராஜுவர் ஓடோடி வந்து அடைக்கின்ற நேரம் பார்த்து நுழைந்து அடைத்த அடைப்பதற்கிடையிலே வெளியேறி வந்து விட்டோம். இருவரும் பார்த்துருக்கலாம். அவர் ஒரு வினாடிக்குள்ளே
1: நடந்தது.
0: மூன்றாவது மணி அடித்து மூடுவார் சாத்தி விட்டார்கள். மூன்றாவது மணி அடித்து விட்டால் சாத்தி விடுவார்கள். அந்த வழியில் நுழைந்து வெளியே வந்து விட்டோம் இருவரும் பாதுகாப்பாக. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாக்குன்றது சாதாரணமானது, இதுதான் வாக்களிப்பு. இனி வருபவர்களுக்கு வாக்களித்த சந்தர்ப்பம் கிடைக்காது. இப்பொழுது பேசுங்கள். நலமாக இருக்கின்றீர்களா? மூச்சு விட்டு பேசுவோம்.
1: ஐயா நலம் நலம்.
0: வாழ்த்துக்கள்.
1: நல்லா இருக்கீங்க?
0: விழுந்தடித்து இருக்கின்றோம் இருக்கின்றோம்.
1: சகோதரி கூட சகோதரி குடும்பம் எல்லாம் பேசினாங்களாட்டிருக்குதுங்க, வரும்போது கேட்டுட்டு
0: வந்து. ஆமா ஆமா ஆமா ஆமா, எல்லோரும் பேசினார்கள், எல்லோரும் பேசினார்கள். நன்று நன்று. எல்லோரும் நலமாக இருக்கிறார். வாக்குச்சாவடிக்கு அவர்கள் வந்து வாக்களித்த பெருமை பெருமைக்குரிய விடயம். இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு விருப்பம் பாடலே பதிவு செய்யலாமே.
1: படம் வண்ண வண்ண பூக்கள்.
0: ஓ அந்த திரைப்படம் வண்ண வண்ண பூக்கள். அதுல
1: இளையராஜா ஐயா பாடுற பாட்டு. அம்மா காதல் என்ன தகுதி சொல்றது?
0: காதல்
1: என்னும்
0: கவிதை சொல்லடி. ஆமா காதல் என்னும் கவிதை சொல்லடி. இனிமையான பாடல். அந்த பாடல் உங்களுக்காக ஒலிபரப்புகிறோம். அங்கே மழை பெய்யவில்லை என்று கூறுகிறார்கள். ஒரு முறைப்பாடு மழை பெய்யவில்லை என்ன
1: ஐயா? ஒரு இடைவெளி விட்டுருக்குதுங்க, நாலு நாளா மழை.
0: ஓ
1: எதிர்பார்க்கறோங்க.
0: ஓ
1: வந்தா நல்லா
0: இருக்கும். ஓஹோ. ஆனால் மழை பெற மாட்டாது என்ற எல் நினோ என்ற ஒரு பதில் வந்து கொண்டிருக்கிறது. இரண்டு வருடம் என்று சொன்னார்கள். இப்பொழுது ஐந்து வருடத்துக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். தண்ணீருக்கு தட்டுப்பாடு வரும் என்று நீங்கள் அறிந்தீர்களா?
1: என்ன ஆமாங்க, என்னங்க இப்படியே போச்சுன்னா 20 வருஷம் அப்படியே சொல்லுவாங்களா?
0: கலியுகம் மகனே, கலியுகம். சரியா?
1: இப்பயே கோடை மாதிரிதான் இருக்குதுங்க,
0: எல்லாம் மாறி வரும். கலியுகம் பிறந்து விட்டது. எல்லாம் எல்லாம் மாறி இப்பொழுதே மாறிக்கொண்டு வந்து விட்டன. படிப்படியாக மாறி யுகம் அழிந்து கலியுகம் முற்றாக முடித்துவிடும் என்றுதான் எண்ணுகிறேன். மீண்டும்
1: அரிசியிலிருந்து எல்லாம் ஐயா, உணவு அரிசியிலிருந்து எல்லாமே விளையாது.
0: அரிசி இப்பொழுது பிளாஸ்டிக்ல தானே அரிசி காண கிடைக்கின்றது. அரிசிக்கே இப்படி செய்து விட்டார்கள், வயிற்றுல அடிச்சிருக்கார்கள் அப்படின்னு பார்த்தீங்களா? எல்லாம் வியாபாரம் வியாபாரம் வியாபாரம். வேறென்றால் அது அத்தனை எங்களுடைய கருத்தில் தான் இருக்கு. நாங்கள் மக்கள் தொகை அதிகரித்து விட்டது. அன்று இந்த தொகை இல்லையே என்று 2-3 மடங்கு என்றால் அப்போ உற்பத்திகளும் 2-3 மடங்கு பெறவனும் பார்க்கின்றார்கள். இல்லை குறுக்கு வழியிலே அதிக விளைச்சலத்தருடைய ரசாயனங்களை எல்லாம் போட்டு செய்கிறார்கள் ஐயா. இதுதான் நடக்கின்றது. அப்போ மனித இனம் என்ன, இயந்திரமா? இல்லை. ஆனால் மனித இனத்தை விட இயந்திரம் மிகவும்
1: வியாபாரிங்க எலி மாதிரி ஆயிட்டாங்க. எலிதான் அதோட பதுக்கி வைக்கிறது.
0: மிகவும் சிறப்பு. நன்றி. நேரத்தை கவனித்து நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம்.
1: நன்றி.
0: தேர்தல் முடிவுகள் அறிவிக்க வேண்டும் இல்லவா? நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே திங்கள் தோறும் விளையாடும் பாட்டு சவாரி விளையாட்டு சிறப்பாக சவாரி செய்து 13 உறவினர்கள் வந்து இணைந்தார்கள். முதல் நேயராக கஸ்தூரி, இறுதி நேயராக ராஜ்குமார். இவர்கள் வாக்குச்சாவடிக்கு நுழையும் தகுதி பெற்று அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு கஸ்தூரி, ஜெகபர்ஷாதி, சியாமலா, சாந்தி, ஞானசேகரன், ராஜராஜன், சரண்யா ராஜராஜன், கே எஸ் கிருஷ்ணன், அனுஷ்யா கிருஷ்ணன், ஜோர்ஜ், சந்தன்ராஜ், ரேவதி, ராஜ்குமார். இதிலே இறுதியாக வந்தவர்கள் எப்படியும் வாக்குச்சாவடிக்கு நுழைந்து விட வேண்டும் என்ற எல்லா கடமைகளையும் விட்டு ஓடி தள்ளி உள்ளே சென்று என்னை இழுத்து கொண்டு சென்று வாக்களித்து விட்டு சிறப்பாக திரும்பி வந்தது. அவர் வழக்கமாக வந்து வாக்களிப்பதனால் அவர்களுக்கு பரிசோதனைகள் அதிகம் இல்லை. சிறந்தவர்கள் என்று தெரிந்து அவர்கள் வாக்கை பொன்னான வாக்குகளை தந்துவிட்டு சென்றார்கள். அவர்கள் வாக்குச்சாவடியிலிருந்து எனக்கு வாக்கினுடைய எண்ணிக்கை கிடைக்கும் வரை பாடல்களை கேட்போம். அதிலே வெற்றி பாடலாக முதலில் அன்பு கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இன்றைய பதம் தண்ணீர் என்ற பதத்தை கண்டுபிடித்து எழுதியபடியால் அவருக்கான பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இதுவோ அந்த பாடல், தண்ணீர் குடமெடுத்து என்ற பாடல், அவர்கிட்ட பாடல்.

இனிமையான அந்த பாடலை அன்பு கிருஷ்ணன் உங்களுக்கு வெற்றி பாடலாக வழங்குவதில் பெருமைப்பட்டு நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோடும். தண்ணி என்று ஆரம்பித்த அந்த பாடலை கொண்டு அடுத்து வரும் பாடல் யாருக்காக வந்து மூவர் வந்து இணைந்தார்கள். அதிலே ஒருவர் சரியான பதிலை தந்தார் நாகப்பன் அவர்கள். பிரசன்னமாகவில்லை, காற்றலைக்கு அவர் அவருக்கு பொருத்தமில்லை போல் தெரிகின்றது, வசதி இல்லை போல் தெரிகின்றது. அது அத்தோடு முதலில் நல்ல பதத்தை தந்துவிட்டு ஒரு பதத்தை தந்துவிட்டு மீண்டும் அழித்து எழுதியிருந்தார். அது ஒரு ஒரு வினாடி இரண்டு வினாடி குறைந்தாலும் காரியமில்லை. அன்புடன் இணைந்த நாகப்பங்களுடைய முகவர் சாதிக் அவர்களுக்காக ஒரு பாடல் கொடுக்கப்படுகின்றது. அவர் கேட்ட பாடல் புதிய பூமி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. கேட்போம் அவரது அந்த பாடலையும். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நேரம் 1:21 நிமிடத்தை எங்களுக்கு காட்டுகின்றது. உங்களுக்கும் உங்கள் நேரம் இப்பொழுது 10:50 நிமிடம் என்று காட்டும் வேளையில் நாங்கள் பாடலை கேட்போம். நாகப்பன், உங்களுடைய பாடல்.

சிறப்பான அந்த பாடல் சமதர்மத்தோடு கேட்டு மகிழ்ந்தோம் என்பவர்களை வி ஜெகபிரசாதிக் அவர்களுக்காக வழங்கப்பட்ட பாடல். எல்லா நன்மையும் அவருக்கு மன சுமைகள் குறைந்து எங்களோடு தெளிந்து வர வேண்டும் என்று கூறிக்கொள்ளுகின்றோம். வாழ்த்துக்களை பெறுகின்றார்கள். இன்றைய பாட்டு சவாரியினுடைய முடிவு தெரிய வேண்டும் அல்லவா? அந்த பாடல்கள் எந்தெந்த பாடல் என்று பார்ப்போம். ஒலித்த பாடல்கள் தண்ணீர் குடம் கொண்டு என்ற பாடல், தண்ணீர் சுடுவது என்ன என்ற அடுத்த பாடல், தண்ணீரிலே முகம் பார்க்கும், தண்ணீரை காதலிக்கும், தண்ணீரிலே தாமரைப்பூ. ஐந்து பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே நேரத்தில் நாங்கள் கேட்டு மகிழக்கூடியதாக இருந்த வேளையிலே இன்றைய இந்த ஐந்து பாடல்களுக்கும் 13 உறவினர்கள் வந்து வாக்களித்து சென்றார்கள். அந்த 13 வந்து தங்களுக்கு விருப்பமான பாடலையும் பதிவு செய்து இந்த இன்றைய பாடல் என்ன பதத்திலே ஆரம்பிக்கின்றது என்ற போட்டியிலே மூவர் அதை பங்கு பெற்றினார்கள். அதில் ஒருவருக்கு வர முடியவில்லை. இருவருடைய பாடல் ஒலிபரப்பப்பட்டது. வாக்குச்சாவடியில் வந்த பதிவுகளின்படி, வாக்குகள் எண்ணிக்கையின்படி இப்பொழுது கூற இருக்கின்றேன். இதுவரை நாளை 163 பாட்டு சவாரி, இன்று 163வது. கடந்த 162 பாட்டு சவாரியிலும் வராதபடி இன்று விடை கிடைத்திருக்கின்றது, பெறுபவர்கள் கிடைத்திருக்கின்றது. மிகவும் பலமான ஒரு போட்டியான பாடல் நிகழ்ச்சியாக இன்று அமைந்திருக்கின்றது. அதிலே வழக்கமாக ஓரிரு பாடல்கள் கட்டுப்படம் இழந்து புள்ளிகள் பெறாமல் போவதுண்டு. முதலிடத்தை பெறாமலும், ரெண்டாவது இடத்தை பெறாமலும், மூன்றாவது இடத்தை பெறாமல் சென்றிருக்கின்றன. இன்று எல்லா பாடல்களுக்கும் புள்ளிகள் கிடைத்திருக்கின்றன. எல்லோரும் எல்லா பாடலையும் விரும்பியிருக்கின்றனர். அந்த வகையிலே இன்றைய பாட்டு சவாரி ஐந்து பாடல்களும் சிறந்த பாடல்கள் என்று நாங்கள் முதலில் கருத்தில் கொள்ள வேண்டும். தென்னகத்து திரை உலகம் தந்த பாடல்கள் எங்கள் வாழ்க்கையை சித்தரித்து வாழ்க்கை பயணத்திலே உள்வாங்கி அதற்குள்ளே புகுந்து சீர்திருத்த கருத்துக்களை தந்து எங்கள் வாழ்க்கையை ஒரு நெறிமுறைக்கு கொண்டு வருவது வழக்கம். அந்த வகையில் இன்றும் அந்த பாடல்களில் எல்லா விதமான கருத்துக்களும் இருந்திருக்கின்றது. இவற்றை உள்வாங்கி எல்லோருக்கும் ஒரு பாடல் தான் பிடிக்கும் என்று இல்லை. இந்த ஐந்து பாடலுக்கும் ரசிகர்களாக கவர்ந்தவர்களாக நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இன்று முதலாவது இடமும் ரெண்டாவது இடத்துக்கும் தான் ஐந்து பாடலும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதனால் 3-4 இடத்துக்கு இடமே இல்லை. இதுவும் இந்த 162 பாட்டு சவாரியிலே இல்லாத முடிவு இன்று 163 கிடைத்திருக்கின்றது. ஆச்சரியமாக இருக்கின்றதா? இரண்டாவது இடத்தை பெறும் இரண்டு பாடல்களும் முறையே முதலாவது இடத்தில் இருந்து பாடிய தண்ணி குடம் கொண்டு என்ற பாடலும், தண்ணீரிலே முகம் அழுதால் என்ற பாடலும் தலா 2-2 புள்ளிகளை பெற்று இருவருடைய உள்ளத்தை கவர்ந்து இரண்டாவது நிலையில் இருக்கின்றது என்றால், ஏனைய 3 பாடல்களும் 3-3-3 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தில் நிற்கின்றன. இதுவரையில் அது ஒரு விடயங்களை கிடைத்திருக்கின்றது. அப்போ எல்லா பாடலும் நல்ல பாடல்கள். அந்த பாடல்களாவன, இரண்டாவது இடத்தில் இருந்து பாடிய தண்ணீர் சுடுவது என்ன என்ற பாடலும், 4வது இடத்தில் வந்து பாடிய தண்ணீரை காதலிக்கும் என்ற பாடலும், தண்ணீரிலே தாமரைப்பூ என்ற பாடலும் 3-3-3 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றன. மூவரும் முதலாவது இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். மூவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலே முதலாவது பாடல் தண்ணீர், இரண்டாவது வரிசையிலே பாடிய தண்ணீர் சுடுவது என்ன என்ற பாடலுக்கு தலா ஷியாமலா மற்றும் கிருஷ்ணன் அவர்கள் அவரை தொடர்ந்து ஜார்ஜ் இவர்கள் தந்திருக்கின்றார்கள். முதலாவதாக வருவதற்கு 3 புள்ளிகளை தந்திருக்கிறார். அப்படி என்றால் 4வது பாடலாக வந்த தண்ணீரை காதலிக்கும் என்ற பாடலுக்கு கஸ்தூரி, அடுத்து எங்களுடைய ராஜராஜன், சரண்ய ராஜராஜன் மூவரும் 3 புள்ளிகளை கொடுத்து அதையும் முதலாவது இடத்துக்கு வர செய்திருக்கின்றீர்கள். தண்ணீரிலே தாமரைப்பூ என்ற பாடலுக்கு ஜெகபர்ஷாதிக் அவர்கள், அடுத்து ஞானசேகரன் அவர்கள் அவரை தொடர்ந்து
ரேவதி அவர்கள் தந்த பாடல் மூன்று பாடல். அதனால் இந்த மூன்று பாடல்கள் ஒன்று முதலாவது நிலையை பெற்றிருந்தது, பெரிய போட்டியாகத்தான் வந்துவிட்டது. இந்த மூன்று பாடல்களும் அடுத்து வரும் போட்டிகளிலே முதலுக்குள் முதல் என்ற போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரே நாளில் இந்த மூன்று பாடலும் பெற மாட்டாது, ஒவ்வொரு வாரத்துக்கும் வந்து கலந்து கொள்ளும் இந்த பாடல் என்று கூறிக்கொண்டு இந்த பாடல்களை நன்றாக உள்வாங்கி தெரிவு செய்து அனுப்பி வைத்த உங்களுக்கு, வாக்களித்து சிறப்பித்த உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். முன்னிலை தமிழ் வானொலி உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றது. அதனால்தான் வந்து வருங்கையோடு போகாமல் உங்கள் விருப்ப பாடலை கேட்டு எழுதினேன். அந்த விருப்ப பாடல்கள் இன்று பகல் வேளை நேயர் நேரத்திலே பெறுகின்ற பாடல்களோடு உங்களுக்கு பாட்டு சவாரி நேயர் விருப்பம் என்ற தலைப்பிலே ஒலிபரப்பாகும். அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சி நேரம் சரியாக வந்துவிட்டது, நிறைவுக்கு கொண்டு வரும். இறுதி நேரத்திலும் ஓடி வந்து வாக்களித்தார்கள், பரபரப்பாக இருந்தது அல்லவா, சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இந்த இன்றைய வாக்கு தேர்வு ஒரு பதிவாக அமைகின்றது. இதுவரை வராமல் ஒரே நாளில் அந்த பாடல்கள் மூன்று பாடல்கள் முதலிடத்தை பெறுவது, இரண்டு பாடல்கள் இரண்டாவது இடத்தை பெற்று, ஐந்து பாடல்களும் தேர்வாகி இருக்கின்றன. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் இங்கே மூன்று பாடல்கள் முதல் பாடலாக என்று ஆச்சரியத்தோடு கேட்கலாம். மூன்று பாடல்களும் மீண்டும் கூறுகின்றேன். இரண்டாவது வரிசையிலே ஒன்று தண்ணீர் சுடுவதென்ன, நான்காவது நிலையிலே வந்து பாடிய தண்ணீரை காதலிக்கும், ஐந்தாவது இடத்தில் நின்று பாடிய தண்ணீரிலே தாமரை பூ என்ற பாடல்கள். ஒன்பது பேருக்கு அந்த பாடல்கள் பிடிச்சிருக்கின்றன. ஒன்பது பதினொன்று உறவுகள் ஏனைய நான்கு உறவுகளும் ஏனைய இரண்டு பாடல்களும் தந்திருக்கின்றன. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் நிறைவு கொண்டு வர இருக்கின்றேன். மீண்டும் அடுத்த 164வது பாட்டு சவாரியை எதிர்பார்ப்போம். அதற்கிடையிலே நாளையிலே இருக்கின்ற உங்களுக்கு சொல்லோடு பாடல் நிகழ்வில் நாங்கள் கலந்து சிறப்பிப்போம் என்று கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்த அன்பு தமிழ் இவர்களுக்கு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ்வணிந்து வணங்கி, உறவுகளாக இருந்து முகந்தெறியாத உறவுகளாக இருந்தாலும் ஓடி வந்து இணைந்து அந்நியோன்யமாக பழகி எங்களுக்கு உறவு பாலத்தை அமைத்து இன்றைய வாக்குச்சாவடியில் வந்து அழகாக கண்ணியமாக வாக்களித்து பாடல்களை தெரிவு செய்து வெற்றி பெறச் செய்த உங்களுக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு, நாங்கள் அறம் காத்து வாழ்வோம், அன்பு கருணை பாசத்தோடு வாழ்வோம், மனிதநேயம் ஜீவகாருண்யம் காப்போம் என்று கூறி இறைவனிடம் மீண்டும் எங்களுக்கு சாந்தி சமாதானம், இந்த கால நிலைகளினால் பேரழிவுகள் வேண்டாம், மக்கள் அவதிப்பட வேண்டாம், எல்லோருக்கும் நலம் பெற வல்லமை கொடுக்க வேண்டும் என்று இறைஞ்சி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2020 மன்னிக்க வேண்டும், 9வது மாதத்தின் 28வது நாள் திங்கட்கிழமை பாட்டு சவாரி 163 இனிது நிறைவேறுகின்றது. நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

நேரம் சரியாக 3 மணி, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 5:30, அது காலை அதிகாலை நேரம். நல்ல சூரிய வெளிச்சம் வரப்போகிறது எங்களுடைய கனடா நாட்டில். சரி, இருந்தாலும் அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. யார் பாடல் என்றால் எங்களுடைய ஆனந்தனுடைய பாடல். ஆனந்தன் இதய கோயில் திரைப்படத்திலிருந்து நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. இனிமையான பாடல். இந்த பாடலும் எல்லோரும் விரும்பி கேட்ட ஒரு பாடல் தான். கேட்கலாம்.

கதவு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஃபாரூக் நீங்கள் கேட்டிருக்கீங்கள். நாம் கொடி திரைப்படத்திலிருந்து சிறுக்கி வாசம் என்று கேட்டிருக்கீங்க. அது என்னென்னு நானும் ஒருக்கா கேட்டு பார்க்கலாம். யாராவது நீங்களும் சேர்ந்து கேளுங்கப்பா. சின்ன பையன் ஏதோ ஒரு பாட்டை கேட்டிருக்கிறார்.

ஃபாரூக், நீங்கள் பாடின மாதிரி இருந்த அந்த பாட்டை கேட்க எங்கேயா தேடி எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. சுவர் கோடி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் நல்ல பாடல் தான். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. ராஜேந்திரன், உங்களுடைய மச்சானை பார்த்தீங்களா? நாங்கள் பார்க்கல, நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்கள், ஒருக்கா பார்க்கலாம்.

சரியாக 3:15 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRF ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். அடுத்த பாடல் கலைச்செல்வி உங்களுடைய பாடல் தான். அந்த பாடல் சற்று எடுப்பதற்கு சிரமமாக இருந்தாலும் அந்த பாடலை எடுத்து வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். அதற்கு முதல் எங்களுடைய செந்தில் முருகன் கேட்ட பாடல் ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, அந்த பாடல் காட்டலுக்கு வருகிறது. கேட்கலாம் செந்தில் முருகன் உங்களுக்காக அந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. ஒரு பொய்யாவது சொல் கண்ணே என்ற பாடல், ஜோடி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல்.

அடுத்த பாடல் எங்களுடைய செந்தில் முருகன் கேட்ட பாடல். இப்போ யாருடைய பாடல் அடுத்த பாடலுண்டு எல்லாம் குழம்பி போச்சுது. கலைச்செல்வி, உங்களுடைய பாடல் நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறோம். அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்றால் எங்களுடைய செல்லக்குட்டிகள் கேட்டிருந்தார்கள். யார்? லோகிதனினுடைய சின்ன குழந்தைகள், மாமரத்து பூ எடுத்து அந்த பாடல். அந்த பாடல் இனிமையான பாடல், எல்லோருக்கும் பிடித்த பாடல் இல்லையா? சித்திர பூவுளி பாரம்மா, சித்திடை மெலிந்தது என்னம்மா, பத்து விரல் அணைக்க தாவுமா. நல்ல ஒரு வரிகள், எல்லா வரிகளும் ரசிக்கக்கூடிய வரிகள். உங்களுடைய பாடல் காற்றடிக்கு வருகிறது. யார் யாருடையதுண்டா? அபிலாஷினி, அபிலாஷினி உடைய, அபிலாஷினி உடைய பாடலும், அபிலாஷினியையும் நிதுஷன் ரெண்டு பேரையும் நான் இந்த பாடலோடு இணைத்துக் கொள்கிறேன். ரெண்டு பேருக்காகவும் இந்த பாடல் காற்றளிக்க வருகிறது. கேட்போம்.

சரியாக 3:25. இது இந்திய இளைஞர் நேரம். கனடிய நேரம் சரியாக இப்பொழுது 5:55, 6 ஆகிறது. கலைச்செல்வியம்மா, உங்களுடைய பாடல் எப்படியும் எடுத்து வர இந்த பாடலை தேடி உண்மையே தான் பேச வேணும். நாங்கள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் இடைக்கால பாடல் எப்படியும் எடுத்து விடுவோம், எடுக்கலாம். எல்லோ பல இடங்கள்லையும் நாங்கள் எங்கே பார்க்கலாம். இப்பொழுது மாமாவுடைய பாடல். சரி, கலைச்செல்வி, உங்களுடைய பாடலை எடுத்து வரலாம். எங்க பார்க்கலாம் உங்களுடைய பாடலை. உங்களுடைய பாடல் காற்றிலைக்கு வருகிறது, கேட்போம்.

செல்வி, உங்களுடைய பாடல் காற்றலையில் ஒலித்தது. அந்த பாடல் கொஞ்சம் சிரமப்பட்டு எடுத்தாலும் எடுத்து விட்டோம். ஆனால் எங்களுடைய வானொலியில் பாடல் கேட்டு இல்லை என்று ஒரு வரவில்லை. ஏனென்றால் எவ்வளவு சிரமப்பட்டும் அந்த பாடலை நாங்கள் எடுத்து விடுவது வழக்கம். இன்று கொஞ்சம் குழப்பம் இருந்தது தான் உங்கள் பாடல், இருந்தாலும் அது கையில் கிட்டிவிட்டது. சரி, அடுத்த பாடல் எங்களுடைய சந்திரன்ராஜ் மாமாவுடைய பாடல் காற்றலையில் எடுத்து வரலாம். அவருடைய பாடலுக்கு பின்பாக நாங்கள் என்னுடைய ஒரு விருப்ப பாடலோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. பாடலை கேட்போம். மதுரையிலே வாங்கி வந்த மரக்குரு குதிரை என்ன என்று. ஓ, அதுதான் பாடலா? சரி சரி சரி, அந்த பாடலை எடுத்து வரலாம்.

அருமையான பாடல் எங்களுடைய வண்டிகேட் சிலுவை சந்திரராஜ் மாமா கேட்ட பாடல், அருமையான பாடல். ஆனால் நாங்கள் கேட்கல இந்த மர குதிரையை, உண்மையான குதிரையே இங்கே பார்க்க கிடைக்கிறது தான், ஆனால் ஏறி பார்க்க மேலே சவாரி செய்து பார்க்கலாமாம்மா. மரக்குதிரை என்றாலும் கிடைச்சாலும் ஏறி இருந்து பார்க்கலாம். சின்ன வயசில் அம்மா அப்பா அதில் எங்களை எல்லாம் விளையாட தந்த அந்த காலங்கள் ஞாபகம் வந்தது. இருந்தாலும் இன்றைய தினம் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் ராஜ்குமார், லோகிதா, மற்றது எங்களுடைய கே எஸ் ராஜா, கடுக்கன் சிவகுமார், அபு சம்பு, அது அவர் கட்டாரையிலிருந்து இணைந்து கொண்டிருந்தார், லெனின், அடுத்து விஜயராகவன், அவரை தொடர்ந்து எங்களுடைய தில்லை ஸ்ரீனிவாசன், செல்வி, வெள்ளைச்சாமி, அவரெல்லாம் புதிதாக இணைந்தவர்கள், சுதர்சன், மலைராஜா, கண்ணன், ஆனந்தன், ஃபாரூக், ராஜேந்திரன், கலைச்செல்வி, மற்றும் செந்தில் முருகன், சந்திரராஜ் மாமா அவர்களோடு எங்களுடைய லோகிதனுடைய சின்ன குட்டிகள் ரெண்டு பேர் இணைந்து கொண்டார்கள், அபிலாஷினி, நிதுஷன். அருமையாக இந்த அதாவது இந்த கண்டுபிடி நிகழ்ச்சியில் இடம் பங்கு பெற்று அவர்கள் திறமையாக கிடக்கிறார்கள் சொல்லியிருந்தார்கள். நீங்கள் தாத்தா எடுத்து வர சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவ்வளவு நல்ல அழகாக பேசுகிறீங்க. அடுத்தது என் விருப்பமாக ஒரு பாடலை தந்து நான் நிறைவுக்கு கொண்டு வரலாம். என் அன்பு உறவுகளை, இன்றைய நாள் இனிதே நிறைவுகறியது. உண்மையிலேயும் 6:08 காலை ஆகிவிட்டது. நான் என்னுடைய இரவை உங்களோடு செலவழித்திருக்கிறேன். அது ஏனென்றால் மிக மன சந்தோஷத்தோடு அந்த இரவு போனது எனக்கு தெரியவில்லை. அன்பு உறவுகளோடு பேசியதும் பாடல்களை எடுத்து வந்ததும் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. நான் என் விருப்ப பாடலை எடுத்து வந்து நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். பாடலை இறுதியாக எடுத்து வருகிறேன். இதைத் தொடர்ந்து நீங்கள் புலனத்தில் எழுதி வந்த பாடல், அதாவது நேர் விருப்பத்தில் கேட்டெழுதிய பாடல் காட்சிக்கு வரும். அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் கதம்ப நிகழ்ச்சியில் மறு ஒளிபரப்பி நீங்கள் அதை தொடர்ந்து கேட்கலாம். அதைத் தொடர்ந்து வானிலைக்கு வர இருக்கும் அப்பாவுடைய நேர நேரம் நினைக்கிறது 8 ஆகிவிடும் உங்களுக்கு என்று தான் நினைக்கிறேன். இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தோடும் எல்லா அன்பு உறவுகளும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

அலங்கரிக்கும் முதல் பாடல் பலமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் நீங்கள் அனுப்பி வைத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து ஓ வசந்த ராஜா என்று அழைத்து பாடுகின்றது. இந்த பாடலை நீங்கள் கேட்கும் வேளையிலே உங்களோடு இணைந்து உங்கள் உறவுகளாக தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன் அவர்களோடு, சண்முக பிரியா, மேலும் எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன் அவரோடு இணைந்து காந்திமதியும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்கின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் அற்புதமான ஒரு திரைப்படம், நீதிக்கு தலை வணங்கு என்ற திரைப்படத்து பாடல். இந்த பச்சை கிளிக்குரு என்ற வரியை கொண்ட இனிமையான ஒரு தத்துவ பாடல் அன்புடன் தருகின்றார் இன்றைய நல்வாழ்த்துக்களை வளமை போல கூறி தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா மற்றும் குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா அவர்களோடு ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோரும்

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் அன்போடு தருகின்றார் அன்பு திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு இஞ்சிக்குடி சியாமலா பிரபா மகளே சியாமலா பிரபா உங்களோடு இணைந்து வளமை போல என்றும் ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லக்ஷசாரா மதுசூரி சிவசங்கரன் நட்பவி நர்மொழியாள் தமிழினியாள் இணையும் வேளை நாங்கள் முனைகின்றோம். நீங்கள் கேட்கும் பாடல் போகும் பாதை தூரமில்லை என்ற பிசாசு என்ற திரைப்படத்து பாடலாக இருக்கின்றது.

அந்த பாடலை கேட்கும் எங்களுக்கு அடுத்து ஒரு பாடலை தருகின்றார் அன்புடனே. நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் அவரது உறவுகளாக முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபாயித் முகமது அனஸ் மற்றும் கதீஜா ஷஹானா பர்வின் நசீகா ரிஃபாகா இம்ரான் ஷாஹில் இவர்களோடு உலக தமிழர்களும் அவர்கள் கேட்டும் அந்த பாடல் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா என்ற பல்லவியோடு சரணங்களும் ஒலிக்க இருக்கின்றது என் அண்ணன் திரைப்படத்தில் இருந்து.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது நேயர்களுக்கான விடுமுறை நாட்களில் கேட்டு மகளும் தித்திக்கும் தேனான பாடல்கள். விடுமுறை விருப்பமாக

தித்திக்கும் தேனான பாடல்கள் வரிசையில் மீண்டும் ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து திருமதி கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம், அவருடைய நண்பர்கள் உறவினர்களும் இந்த பாடலோடு இணைந்திருக்கும் வேளையிலே, காவிய தலைவன் என்ற திரைப்படத்திலிருந்து டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு மறைந்த சுவர்ணலதா அம்மாவும் பாடிய ஒரு பாடலை, அந்த பாடல் சந்தன மலர்களே பார்த்து வந்தது என்ற பாடல்தான் அவர்கள் தந்த பாடல். இதோ நாங்களும் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

பண்ணுங்களா அப்படின்னு சொல்றீங்க. இதை கேளுங்க.

அவர் வந்தவுடன் அடுத்த பாடலை உடனே தொடுத்து விடுவார் அன்பு. கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே என்ற டாக்டர் ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு ஜானகி அம்மாவும் இணைந்து பாடிய இசைக்குழும் பாடிய பாடலாக இளமை காலங்கள் திரைப்படுத்த பாடலை.

இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே தித்திக்கும் தேனான பாடல்கள் வரிசையில் அடுத்து வரும் பாடல் நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமின் சரவணன் நீங்கள் தந்த பாடல். பாவை நீ மல்லிகை என்ற பாடல் தான் நீங்கள் தந்த பாடல். தெய்வீக ராகங்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. ஒலிக்கும் இந்த பாடலை தங்கம் சரவணன், பெரியசாமி, ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள், செவிமடுக்கின்றார்கள்.

நாங்கள் கேட்டு வரும் மகளும் இந்த பாடல்களை நாங்கள் வளமையாக கேட்பது போல இன்றும் கேட்கும் வேளையிலே எங்க வீட்டு பெண் என்ற ஒரு திரைப்படத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை அன்போடு தருகின்றார்கள் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் அன்பு மகள் மஞ்சுளா. நீங்கள் சிரிப்பு பாதி அழுகை பாதி என்று தத்துவத்துடன் பாடுகின்றது அந்த பாடல்.

ஒரு புள்ளி நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் பாடல்களை மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கேட்டு மகிழ வேண்டும் என்று அனுப்பி வைத்து விட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது விடுமுறை விருப்பத்து பாடல் அல்லவா? விடுமுறை விருப்பம்

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தன் ராஜ் அவர்கள் தந்த பாடல். அந்த பாடல் ஜாக்பாட் என்ற திரைப்படத்திலிருந்து ஆகாயம் பூலோகம் என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அன்பு உறவுகளே, அடுத்து வரும் பாடலையும் உடனடியாக கேட்போம். விடுமுறை விருப்பத்திலே அந்த பாடல் சிறு தோட்டத்திலே என்ற வரியை லாடம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரத்தீஷ்.

இறுதியாக ஒரு பாடலை இன்று எங்களுக்கு தருகின்றார் அன்புடனே வளைகுடாமன். குவைத் நாட்டிலிருந்து மொன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்து சுவாசித்துக் கொண்டிருக்கும் அன்புநேயர் நீண்டகால உறவு ஜோஜ் லவ் மூட் என்ற திரைப்படத்து பாடலை இன்று கேட்க இருக்கின்றீர்கள். அத்தி மரத்து கிளி என்று வரி எடுத்து பாடுகின்றது.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டுமல்லாமல் அன்பு உறவுகளே, உங்களிடம் நலம் நாடுகின்றேன், நாங்களும் நலம் என்று கூறுகின்றேன். நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது முதல் காற்றலையில் வளமை போல சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்துடாதே என்ற தத்துவத்தை பாடும் பாடலாக சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் ஒரு பாடல் ஓ நெஞ்சே நீதான் என்ற டாலிங் டாலிங் திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை ஈழமணி திருநாட்டில் இருந்து மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்து டிராஞ்சி தந்திருக்கின்றார்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் மீண்டும் ஒரு இனிய பாடல், மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து மங்கள நாயகி என்ற திரைப்படத்திலிருந்து கண்களால் நான் வரைந்தேன் என்ற வரி கொண்ட பாடலை அன்பு விஜயராணி நீங்கள் தந்த வேளை நாங்கள் இணைந்து உங்களோடு கேட்கின்றோம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒலிக்கின்ற பாடலோடுதான் வளமை போல இன்றும் கனடாவில் இருந்து தனுஷன் மொன்றியல் மாநகரத்திலிருந்து கேட்கின்றார். பட்டு வண்ண கிளியே என்ற வரி கொண்ட பாடல் ஏறுமுகன் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகளும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடலையும் கனடாவில் இருந்து அல்பர்டா மாநகரத்து சாந்தினி நீங்கள் தந்த பாடல் ஏணிப்படிகள் திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் பூந்தேனில் கலந்து என்று வரியெடுத்து பாடுகின்றது.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்றியல் தமிழ் வானொலி. 24 மணி நேர தமிழ் பணியிலே விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை விருப்ப கீதங்கள்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் தித்திக்கும் தீனான பாடல் வரிசைகளில் அடுத்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார் மீண்டும் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து வசந்தி. நீங்கள் தந்த பாடல் பிராப்தம் திரைப்படத்திலிருந்து கலகல காற்றோட்டம் என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

உங்களை தொடர்ந்து மீண்டும் வன்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து இளவரசியும் ஒரு பாடல் அரங்கேற்றம் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். ஆண்டவனின் தோட்டத்தில் என்று வரி எடுத்து அழகாக பாடுகின்றது.

நீண்ட கால உறவுகளாக அடுத்த பாடல்களை தருகின்றார்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள். அந்த வரிசையிலே முதல் பாடலை தருகின்றார் பாஸ்கரன் மாலா. இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். முன்பனியா முதல் மலையா என்று கேட்கும் நந்தா திரைப்படத்து பாடலை இன்று கேட்க விரும்பி தந்தார்கள். நாங்களும் விரும்பி கேட்போம்.

அடுத்து வரும் பாடலும் எங்கள் நீண்ட கால உறவு, எங்களோடு தொடர்ந்து இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் அவர்களும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்தில் இருந்து தருகின்றார் தர்மதுரை திரைப்படத்து பாடலை. அந்த பாடல் சந்தைக்கு வந்த கிளி என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இவர்கள் வந்துவிட்டால் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணியும் ஓடி வந்து விடுவார். சில்லென்ற காற்று வீசுதையா என்ற ஒரு பாடலை லூட்டி என்ற திரைப்படத்தில் தந்து மகிழ வைக்கின்றார்.

அன்பு உறவுகளை நாங்கள் தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முன்றைய தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச விடுமுறைக்கான விருப்ப பாடல்கள், தித்திக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி வந்து கொண்டிருக்கின்றன. சர்வதேச உறவுகளாக அடுத்த உறவாக வருபவர் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன். வளமை போல என்றும் அவர் ஒரு பாடலை தருகின்றார். ஆழியிலே முக்குளிக்கும் அலைகோ என்ற ஒரு பாடல் தாம் தூம் என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்க கேட்போமே.

ஐரோப்பிய மண் என்றால் அன்பு நிறேஷனை நாங்கள் நினைக்க வேண்டும். அந்த ஐரோப்பிய மண்ணிலிருந்து அழகாக வந்து இளமை கால பாடல்களை தரும் வேளையிலே இன்றும் ஒரு பாடல் நிறேஷன் நீங்கள் தருகின்றீர்கள். ஜெனீவா நகர் சுவிட்சர்லாந்திலிருந்து மச்சான் வாடா நீதான் என்று கூறும் டார்லிங் என்ற டார்லிங் 2 என்ற திரைப்படத்து பாடலை

அவர் தந்த பாடலை கேட்டவுடன் ஐரோப்பிய மண்ணல்லவா என்னவளுடைய ஞாபகம். என்னவள் ஈழமணித்திரு நாட்டில் இருந்தாலும் எங்களை மறவாமல் தன்னுடைய பாடலை பங்களிக்கின்றார். எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து செண்பகமே செண்பகமே என்று வரியெடுத்து பாடும் ஒரு இனிமைய பாடலை.

இத்தனை பாடலையும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இறுதியாக ஒரு பாடலை வளமை போல இன்றும் தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய க. வைசேனா ஆசான் அவர்கள் கனடா மண்ணில் இருந்து. முதல்வன் திரைப்படத்தில் தான் அவர் அந்த பாடலை கேட்டிருக்கிறார். அந்த பாடல் அழகிய ராட்சசியே என்று பாடுகின்றது.

அன்பு உறவுகளே, இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் விடுமுறை நாட்களில் மலர்ந்த உங்களால் தெரிவு செய்து அனுப்பப்பட்டு நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த தித்திக்கும் தீனான பாடல்களாக சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்விலே நான் சந்திக்கின்றேன் என்று உங்களுக்கு உறுதி கூறி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரட்டுமா என்று கேட்டு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

அன்பான காலை நேர வணக்கம். இது கனடிய நேரம், சரியா 11:04. இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:35. நடந்தானே என் அன்பு உறவுகளை முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு காற்றிலையில் நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றிலையில் உங்களோட மீரா நலம்தானே. இன்றைக்கு கதம்ப நிகழ்ச்சியில என்ன சொல்லல பாட்டு எடுத்து வர கொடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு சரி, அது ஒரு என்ற சொல்லு, ஒரு அது அந்த ஒரு என்ற சொல்லு முதலில் வரக்கூடியதாக நீங்க கொண்டு வர வேண்டும். ஒரு முறை ஒரு ஒரு ஒரு என்ற சொல்லு பாடல் தொடக்கத்தில் வரக்கூடியதாக, கூடிய அளவு பாடல் தொடக்கத்தில் வரக்கூடியதாக நீங்க கொண்டு வரணும். ஒரு அது பாடலோட தொடக்கத்துல வரணும். எங்கே பார்க்கலாம், எத்தனை பேர் கொண்டு வர்றீங்கன்னு பார்க்கலாம். முதல் கணி என்னை பெற்ற தாய் தந்தையருக்கும் கண்ணனுக்கும் சொல்லிட்டேன்னா நான் அன்பை தெரிவித்து கொண்டு கண்ணனுடைய பாடல் ஒன்றை எடுத்து வருகிறேன். காட்டிலையில் கேட்டுவிட்டு நீங்க கேட்டுக்கொண்டு காட்டிலைக்கு வர ஒன்று அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் 5-1-4-5-1-9-2-3-7-9 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டிலைக்கு வர வேண்டும். கண்ணன் பாடல் ஒன்று காட்டிலையில் வருகிறது. ஆஹா, பாட்டு இந்த பாட்டு எடுத்து வர முடியாது. சரி, இன்னும் ஒரு பாட்டை பார்க்கலாம்.

0: கிளையில் இணைந்து கொள்ளும் முதல் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் சாத்தூர் ரமேஷ்.
1: அம்மா
0: வணக்கம். வணக்கம்
1: அம்மா. முதல் நேர்
0: சாத்தூர் ரமேஷ்.
1: வணக்கம் அம்மா.
0: ஆஹா, ஒரு சந்தோஷம் தான். முதல் நேர் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். முதல் நேரம் ஓடி வந்து சின்ன பிள்ளைகள் இந்த சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன்.
1: அம்மா கேட்டேன், புரோகிராம் கேட்டேன்னா வெறும் மியூசிக்கே போட்டுருந்தது.
0: இப்பதான் போட்டேன்
1: உங்களுக்கு முதல். ஆமாம்மா, அதான் உங்களுக்கு கால் பண்ணலாம் பார்த்தேன். என்னம்மா ஒரு மியூசிக்கே போட்டுருக்கு, நம்ம நிலையத்தில் பாட்டு எதுவும் போடலையா என்ன கையெல்லாம்
0: பார்த்தேன்.
1: டக்குனு கட் ஆகி உடனே நீங்க தலைப்பு
0: சொன்னீங்க.
1: 6 செகண்ட் போட்டேன் உங்களுக்கு.
0: அடுத்த செகண்ட் உடனே போட்டீங்க. அது இந்த சின்ன, அதாவது முதலாம் வகுப்பு சின்ன குழந்தைகளோட அந்த அறுவடை வகுப்புல குழந்தையா இருந்த டீச்சரை பார்த்தா ஓடி வர யார் முன்னுக்கு
1: போனான். யாரு ஃபர்ஸ்ட் வரவோ, யாரு ஃபர்ஸ்ட் வரவோ, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்
0: ஓடி போயிருவாங்க. அப்படி இருக்குது. சரி, ஒரு ஒரு என்ற சொல்ல
1: ஐயா அப்படி இருக்காரு,
0: நல்ல சுகமா இருக்காருங்க. அவங்க அப்பா நல்ல சுகமா இருக்காரு.
1: நீங்க அம்மா அப்பாவும் நலம் வந்தோம், நாங்க அனைவரும் நலம். ஒரு பக்கம் பாக்கிறா, ஒரு கண்ண சாக்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா, சிரிக்கிறா, சிரிக்கிறா. அதே பாடல்மா,
0: அந்த பாடல் உங்களுக்கு. ஒரு பக்கம் பாக்கிறா.
1: சரி பேசுறாங்கம்மா,
0: கொடுங்க கொடுங்க. வணக்கம் ஈஸ்வரி. ஈஸ்வரி வணக்கம். ஈஸ்வரி வணக்கம். ஈஸ்வரி
2: வணக்கம்.
0: வணக்கம் ஈஸ்வரி, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா?
0: நல்ல சுகமா சந்தோஷமா இருக்கேன். எப்ப சிரிக்க வேணாம்.
2: நல்லா இருக்குமா? சந்தோஷமா இருக்கு நினைப்பீங்களா?
0: அப்படி இல்ல, எப்பவும் நான் என்னுடைய வாழ்த்தாள் தான். சிரிச்ச வண்ணம் இருக்கு, அப்பதான் ஹெல்த்தியா நல்ல 100 ஆண்டு காலம் நல்ல திடமா உற்சாகமா இருப்பீங்க. கலகலகலாண்டு
2: நல்லா இருக்குமா? எப்பவுமே நான் சிரிச்சுதான் பேசுவேன். இங்கே எல்லாம் எங்க பக்கத்துல எல்லாமே சொல்றாங்க, சிரிச்சுதான் பேசுவோம்.
0: சிரிச்சுதான் பேசுவீங்க. சரி, இன்னைக்கு நீங்க ஒரு பாட்டு கேளுங்க பாப்போம். ஒரு ரெண்டு தொடங்குற பாட்டு. ஒரு என்ற சொல்ல தொடங்கணும், முதல்ல தொடங்கணும்.
2: ஒரு பெண்ணை
0: சூப்பர் சூப்பர். அட்டே அப்பா,
2: நானும் ஏதோ ஒண்ணு சொல்லி
0: ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை, கண்ணை
2: பார்த்து
0: ஒரு பெண்ணை பார்த்து.
2: சரி,
0: நன்றி நன்றி நன்றி. உங்கள் ரெண்டு பேருக்கு அந்த பாடல் எடுத்து வர்றேன். நன்றி, வணக்கம் இருவருக்கும். நன்றி நன்றி நன்றி
2: நன்றி மேடம். நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. கெட்டிக்காரி, ஒரு பெண்ணை உடனே சொல்லிட்டேன். ஆஹா, ஒரு பெண்ணை பார்த்தேன். சரி, எனது பாடலை தொடர்ந்து கொண்டு உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன்.

0: இணைந்து கொள்ளுவேன். அன்பு உறவு முத்துவேல், வணக்கம் முத்துவேல்.
1: வணக்கம். வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நன்றாக இருக்கிறேன். ரமேஷ் இருக்கிறாரா, லைன்ல இருக்காரா?
0: அவர் விடுபட்டு போயிட்டார். நீங்க பேசி இருக்கலாம், விடுபட்டு போயிட்டார். அவர் விடுபட்டு இரண்டு இலக்கங்கள் இருக்கிறது, மற்ற இலக்கத்தையும் நீங்கள் அழைக்க வேண்டும், நான் பதிவு செய்து கொள்வேன். நீங்க இந்த இலக்கத்துல ஒருவர் பேசுகிறார் என்றால் அடுத்த இலக்கத்துக்கு வந்தா நீங்கள் பேசலாம் அவரோடு. நீங்க உங்களுக்கு ரமேஷ தெரியுமா? உங்களுக்கு
1: சாத்து ரமேஷ் எனக்கு அறிமுக நேயர். அதாவது நான் எம்டிஆர் எஃப்எம்ல அறிமுகமாகும் போது முதன் முதலில் எனக்கு வாழ்த்து கூறியவர் அவர் தான்.
0: அவர் தான் கலகலன்னு பேசுவார், இந்த வானொலியோடு இணைந்திருப்பார் அவர்.
1: ஆமா, அறிமுக நேயர்னா நேர் நேரத்தில் நான் பாடல் பதிவிடும் போதே எனக்கு உடனே எனக்கு போன் பண்ணி நான் சாத்து ரமேஷ் பேசுகிறேன் வாருங்கள் வெல்கம்
0: என்று சொல்லிவிட்டார். உங்களுடைய நிகழ்ச்சி வந்து நான் நாளை இன்றைக்கு நான் எடுத்து வந்திருக்க வேண்டும், நான் எடுத்து வரக்கூடிய நிலையில இல்ல. என்னுடைய நிகழ்ச்சிக்கு முன்பாக ஒரு மணி நேரத்துக்கு முதல் அந்த நிகழ்ச்சியை எடுத்து வரணும். ஆனா நீங்க உங்களோட நிகழ்ச்சியை போட்டு எல்லாரையும் எடுத்து வந்து பயமுறுத்திய பின்பு நான் காட்டலையில இருக்கேன். அப்படித்தானே? என்ன சிரிக்கிறீங்க? என்ன சிரிக்கிறீங்க?
1: கண்டிப்பாக இல்ல இல்ல கண்டிப்பாக அது இரவு நேரத்தில் மட்டும், இரவு நேரத்தில் மட்டும்தான் பேய் பாடல்கள் உலா வர வேண்டும். இரவில் தானே பேய் உலா வரும்.
0: ஏங்க உங்களுக்கு இதெல்லாம் இப்படி எல்லாம் உங்களை சொல்லி சொல்லி நாங்க எல்லாம் சின்ன உங்களுக்கு அந்த மியூசிக் எடுத்ததுலயே எனக்கு ரெண்டு நாளா நித்திரம் இல்ல. வீட்டுல எல்லா லைட்டையும் போட்டுத்தான் நான் அல்லாட்டி கொஞ்சம் ஒரு சின்ன வெளிச்சத்திலே வந்து எல்லா இடமும் உலாவி தெரிவேன். இது உங்களுடைய அந்த தொகுப்பை எல்லாம் பார்த்த அப்புறம் இப்ப நான் எல்லா லைட்டும் போட்டுதான் எல்லா இடமும் போய்
1: வரேன். நிறைய சிரமம் கொடுத்து விட்டேன் போல இருக்கிறது.
0: இல்ல இல்ல, சின்ன ஏதாவது ஒன்று ஆடுனா கூட பயமா இருக்குது. ஏன்னா நீங்க எடுத்து வந்த பாடல்களும் அதுவும் எல்லாம் ஒரே மாதிரி ஒரு பயமா இல்லையா இருக்கிறது.
1: மற்ற மோகன் ஒரு படம் பாக்கும்போது
2: ஜெகன் மோகனி போட்டுக்கோம்,
1: அதுல வந்து ஒரு மனித உருவம் வந்து ஒரு வெள்ளை வெள்ளையர்னு துணியில தச்சு போட்டு நீண்ட முடி போட்டு இருக்கும். ஆனா அந்த மாதிரி உருவம் வந்து ஸ்கெல்டன் தெரியல எனக்கு.
2: தெரியல
1: ஒரே புகை மட்டும்தான் தெரிஞ்சது.
2: அதனால அம்மா அம்மா நம்மள வந்து நிறைய பேர் பாத்திருக்காங்க சொல்லிருக்காங்க. இது வரைக்கும் ஆண்டவன் செயல்ல இந்த 44 வயசுல இது வரைக்கும் நான் எதுவும் பாக்கலமா. இது வரைக்கும்
0: இன்றைக்கு நீங்க பாப்பீங்களா? நீங்க சரியா கவலைப்படுறீங்க, இல்ல பாக்கல கவலைப்படுறீங்க, அதனால இன்றைக்கு இருக்கா நீங்க பார்த்தா நல்லா இருக்கும்.
2: பக்கத்துல உகர சிச்ச தூங்கும் அப்படியே நீ மூச்சு இருக்கும், நான் தூங்கி இருப்பேன்
1: சொல்லுவேன். இன்னொரு விஷயம் சொல்றேன்
2: சார்,
1: சிறு வயதுல எங்க மாமா வீட்டுக்கு போயிருக்கும்போது தூங்கிட்டேன். காலையில பாத்தீங்கன்னா ஒரு 5:30 எல்லாம் வெளியில வந்து ஒரே மக்கள் சத்தம். ஆமா ஆமா, 5:30 to 6 எந்திரிச்சு வெளியில வந்தோம். என்ன யாரும் பயப்பட கூடாது. என்ன என்ன வெளியில வந்து கேக்கும் பொழுது அப்புறம் வந்தாங்க. முதல் நாள் வந்து ஈவினிங் மாலையில வந்து ஒரு தகனம் பண்ணிருக்கிறாங்க. தகனம் பண்ணது வந்து பக்கத்துல இருந்து ஒருத்தர் எப்போதும் இருப்பாரா, அந்த மாதிரி யாரும் இல்லைங்க அன்னைக்கு. அதுல என்னன்னா ராத்திரி வந்து உடம்பு எரிஞ்சு அந்த உருவம் வந்து ஏந்திரிச்சு வெளியில நடந்து வந்திருக்கு.
2: நடந்து வராது சார், அது நடந்து வராது.
0: என்ன
2: ரீசன் தகா? ஓகேமா சொல்லுங்க
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: காரணத்தை சொல்ற, அதாவது சிதையில இருந்து ஏந்திரிச்சு ஒரு 10 steps நடந்து வந்து வரப்புல தடுக்கி அப்படியே கீழே விழுந்துருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னா அந்த எலும்புகள் வந்து சூடு ஏறும் பொழுது, அந்த சூடு ஏறும் பொழுது அது நரம்பு தெரிக்குமா?
2: ஆமா ஆமா,
1: அப்ப வந்து போய் பகல்ல போய் பார்த்தோம்னா உடம்புல வந்து பாதி எரிஞ்சிருச்சு, வெறும் எலும்பு.
2: எலும்பு மட்டும் இருக்கும்,
1: எலும்பு மட்டும். ராத்திரில அது எரியும் பொழுது யாராவது பாத்துருந்தாங்கன்னா என்ன
2: ஆயிருக்கும்? ஹார்ட் அட்டாக் வரும்.
0: இல்ல இல்ல,
1: ஹார்ட் அட்டாக்
2: வயிற்றுல பாக்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்துடும்.
0: இல்ல,
1: ஹார்ட் அட்டாக் இல்ல, வாயில ரத்தம் வந்துடும்.
2: அது உண்மை சார், அது உண்மை. செகண்ட் அப்படிதான் இருக்கும். அது வந்து சார், அது எரியும் போது அது செத மொத்தம் எரிஞ்சு எடுத்து போல அந்த ஸ்டிக் ஆயிடுது, ஸ்ட்ரைட்டா எரிந்து நிக்குது. டக்குனு அடிப்பாங்க, அங்க கூட இருக்க அடிப்பாங்க, கும்பு அடிப்பாங்க. போல எடுத்து
1: சப்போஸ்
2: ஆள் இல்லைன்னாக்கா, அடிக்கிறவங்க ஆள் இல்லைனாக்கா நடந்து வரும். அதுதான் ஆள் என்ன டக்குனு அடிச்சிடும், கே வீந்துடும் பொத்துனது.
1: மனதில் பதிந்தது. இப்ப இடையில வந்து ஒரு அஞ்சாறு மாசம் இருக்கும். ஒரு நாள் காலையில வந்து என் பாப்பாவை பாக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியில கிளம்பி வரேன். கிளம்பி ஒரு வந்து என்னுடைய பஸ் ஸ்டாப் வர்றதுக்கு ஒரு பல்லாங்க நடந்து போகணும். நான் வீட்டை விட்டு வெளியில வரேன். வெளியில வந்தோன்னா அந்த என் வீட்டு வாசல்ல ஒரு கோயில் இருக்கு. கோயிலுக்கும் பக்கத்துல ஒரு சிகப்பு நாய் ஒண்ணு நின்னுட்டு இருந்தது.
2: என்ன கோயில்?
1: அது வந்து காளியம்மன் கோயில்.
2: காளியம்மன்
1: காளியம்மன் எங்க கிராமத்தோட காவல் செய்யும். அது நுழைவாயில்ல அந்த காளியம்மன் கோயில் இருக்கும். ஒவ்வொரு கிராமத்திலயும்
2: இருக்கும்.
1: அது நான் வந்து அத ஸ்டெப்பு கால் வச்சோம்னா அந்த நாய் வந்து என் பின்னாடியே நான் பஸ் ஸ்டாண்ட் போற வரைக்கும் வந்தது.
2: கூடவே வந்தது.
1: என்னோட எனக்கு துணையாகவே வந்தது.
2: எனக்கு துணை அம்மன் அம்மன் உங்க கூட வந்திருப்பாங்க. அம்மன் உன போய் அனுப்பதே வந்துருக்கும், உங்க கூட வந்திருக்கும்.
1: இல்ல, எனக்கு வந்து அவ்வளவு ஆச்சரியம். எப்படி இது? அந்த நான் பார்த்ததே இல்ல. திடீர்னு அந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்து கூட நடந்தது. அதுக்கப்புறம் திரும்பி பாக்குறேன், அந்த நாயை காணும்.
2: இருக்காது, இருக்காது, காணாம போயிடும்.
1: அது எப்படி
2: உண்மை சார்?
1: என்னன்னு எனக்கு தெரியல.
2: அது உண்மை சார், அது உண்மை.
1: அது
2: என்னன்னாக்கா, அது என்னன்னாக்கா, நாம கூட வந்து வேலை சேர்ந்து இப்ப கம்பெனி வீட்டுக்கு வரும்போது நாம கூட ஒருத்தர் பேசிட்டு வர மாதிரி கூடவே தோணும். ஆனா நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ஒரு 100 மீட்டர் தொலைவுல ஆள் இருக்க மாட்டாங்க, துணைக்கு கூடவே வருவாங்க. இப்ப இரவு நேரத்துல பேசிட்டு உடம்பு மெய் சிலிக்குது எனக்கு. இப்போ அத பத்தி மெய் சிலிக்குது உடம்பு. இப்ப
0: நீங்க கொஞ்சம் பண்ணுங்க, அவங்க பேசிட்டு வரும்போது அவங்களோட உருவத்தை நீங்க பாப்பீங்களா?
2: இல்லம்மா, உருவம் தெரியாதம்மா.
0: அப்ப எப்படி நீங்க பேசிட்டு வரீங்க?
2: பக்தியா அதாச்சு பேசிட்டு இல்லம்மா. நம்ம கூட ஒரு ஆள் இருக்காங்க, சொல்லுவாங்க, நீ போயிட்டு வா, எவ்வளவு தூரம் போன பாத்துட்டு கூட. ஒரு நூறு மீட்டர் இருக்கும்போது அதுக்கப்புறம் இல்லையா, அவங்க
0: ஒதுங்கிடுவாங்க.
2: அவங்க அவங்கள பாக்கணும் இல்லையா, நம்மளே பாத்துருந்த எப்படி?
0: அது சரி, அது சரி.
2: கடவுள் இருக்காங்க, இன்னைக்கு கலகட்டத்தை 100% கடவுள் இருக்காங்க. கடவுள் இல்லாம போயிட்டு போல போயிட்டு விடியல.
0: அப்ப
1: நான்
2: பகல் என்பது கடவுள் இல்லாம போல விடியல, அதான் மெயின்.
1: எனக்கு இரவுல வந்து பயம் வந்து நாய்கள், பேய்கள், பாம்புகள்.
2: இன்னைக்கு பேய் என்பது இல்ல, நம்ம மனசுக்குள்ள ஒரு பயம் வரும், பீதி.
1: இல்ல, நான் இளமையில பார்த்தது. ஆனா இப்ப இடையில வந்து
0: ரெண்டு மாதத்துல
1: முன்னால நான் நைட்டு ஒரு 10:30 வண்டியில வந்துகிட்டு இருந்தேன், டூ வீலர்ல. இருட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 6 அடி அளவுக்கு ஒரு உலக்கை இருக்குல்ல, அந்த உலக்கை சைஸ் ஒரு பாம்பு கடந்து

0: பேசலாம்
1: சொல்லுங்க.
2: அதை பார்க்கும்போது எனக்கு உடம்பு அப்படியே வெட்ட வெட்ட வெட்ட வெட்டன்னு ஒரு நிமிஷம் ஆடிடுச்சு. ஹார்ட் வந்து பட்டு பட்டு பட்டு பட்டு நட்டுக்குது. அது அது இரவு கார நேரமா இருக்கிற வாசி அவ்வளவு பயம். பகல்னா கூட ஓரளவுக்கு அந்த பயம் இருந்திருக்காது. அப்புறம் வந்து இந்த ரோட்ட அது கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வண்டியில வந்துட்டேன்.
1: வந்துட்டீங்க, ஆனா பயமுண்டு இருந்திருக்கு.
2: பயம்னா என்ன, ஒரு ஆறடி நீளம் இருக்கும். ஒரு ஆறடி
1: நீளம் பாம்புக்கு மேல உங்களோட வண்டியை ஏத்துனா அது சுத்தும். அந்த சுத்தும் அப்படியே சுத்தி பிடிக்கும்.
2: ஆமா, நான் அப்படியே பிரேக் அடிச்சு அப்படி நின்னுட்டேன். அது கிராஸ் பண்ண பிறகுதான் நான் மறுபடியும் வண்டி
1: நவுத்தினேன்.
2: அப்ப உடம்புல வந்து அவ்வளவு நடுங்கி உடம்புலாம் வேர்த்து கொட்டிடுச்சு எனக்கு.
1: சரி, அப்ப இன்னைக்கு முத்துவேலுக்கு என்ன பாடல் வேணும்? முத்துவேல் உங்களுக்கு
0: பைக்கில வந்தோம். பைக்கில வரும்போது ஊரு கிட்டதான், ஊரு வந்து 200 மீட்டர் 300 மீட்டர் இருக்கும். ரெண்டு பாம்பும் நல்ல மழை, நடு ரோட்லயே வந்து குறுக்க பின்னிட்டு இருக்கு. அப்படியே படம் எடுத்துட்டு ரெண்டுமே, யாரு இந்த பக்கம் வரமுல அந்த பக்கம் போக முடியல.
1: நாப்பத்தஞ்சு நிமிஷம் அந்த பக்கம் நின்றாங்க.
0: ஒரு பாம்பு சாபம், இணைஞ்சது ரெண்டு ஆண் பாம்பு
1: தான்.
0: ஆண் பாம்பு தான் இணையமா, நம்ம நிகழ்ச்சியில சொல்லிருக்காங்க, நீங்களும் சொல்லிருக்கீங்க. ரெண்டு இணைத்து ஆண் பாம்பு தான், பெண் பாம்பு கிடையாது.
1: ஏன்னா
0: நம்ம ஒரு பாம்பு சாபம் கொடுத்துருமா, நம்ம வந்து சந்தோஷத்தை கெடுத்துட்டாங்க பாரு. அதே நேரத்துல நான் வந்து பசங்களை பார்த்துட்டு எல்லாம் முடிச்சாச்சு. ஏன்னா பசங்களே அதாவது கல்யாணம் ஆயிட்டு 6 மாசம் 1 வருஷம் ஆயிட்டு குழந்தை பெறாம இருக்காங்க பாருங்க.
1: ஆமா, வணக்கம் அருள், எப்படி இருக்கிறீங்க அருள்?
3: வணக்கம் அம்மா, வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா?
3: இப்பொழுது என்னம்மா
1: நலமா இருக்கிறீங்களா?
3: ஓ, நலமா இருக்கிறேன். இப்பொழுது வானொலியில இணைந்திருக்கிற குரோவளுக்கும் உங்களுக்கும்
1: நன்றி, நன்றி. எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சரி, ஒரு என்ற சொல்லில ஒரு பாட்டு சொல்லுங்க.
3: பாம்புன்ற கதை கேட்டுதான்மா, பாம்புன்ற பாம்பு
1: சம்பவம்
3: அது இங்க தாயகத்திலயும் மட்டக்குளப்புல ஒன்று அப்படி நடந்ததம்மா.
1: நடந்ததா? எப்படி, என்ன சொல்லுங்க பாக்கலாம் அந்த கதைய.
3: அந்த அந்த அந்த கதை என்ன சொன்னா, அந்த பாம்பு சாபம் போட்டு அவங்களுக்கு அந்த குழந்தை பாம்பாவே பிறந்தது. ஓ, அப்புறம் வந்து அது அந்த வீட்டு கூரையில அப்படி அவங்கள வீட்டு கூரையில இருந்து அப்புறம் அடுத்த புள்ள பிறந்து வளரும் வரையும் அந்த பாம்பும் இருந்ததும்மா. மட்டக்குளப்புல அப்படி சம்பவம் நடந்து.
1: அப்ப அந்த பாம்பு பேர்ந்து போயிருமா? அது அவன் குழந்தை
3: தான். அப்புறம் அந்த பாம்பு கொஞ்ச நாளையில போயிட்டுது. ஆனா இந்த இந்த புள்ள வந்து கொஞ்ச நாள இந்த பிள்ளையும் செத்துட்டுது.
1: அந்த பிள்ளை. சரி, ஒரு என்று சொல்லல ஒரு பாட்டு சொல்லுங்க. ஒரு ஒரு என்று தொடங்கணும்.
3: ஒரு ஒரு ஒரு ஒரு
1: ஒரு என்ற சொல் சொல்லல வரணும். பாருங்க, ஒரு பக்கம் பாக்குற, ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு ராஜா ராணியிடம் அப்படி இருக்க, அந்த ஒரு என்ற சொல் முதல்ல வரணும்.
3: ஒரு என்ற சொல்
1: முதல்ல வரக்கூடிய ஒரு பாட்டு சொல்லுங்க.
3: ஒரு கூட்டுல உள்ள குயிலுக்கு
1: கெட்டிக்காரனடா பாப்பா. நானே அருள் சொல்லாம கொஞ்ச நேரம் நிக்க போறா ரெண்டு. ஒரு கூட்டுல
3: இப்ப
1: புது புது பாட்டெல்லாம் கேக்குறீங்க. அந்த சந்தோஷம் ஒரு கூட்டில எடுத்து வர்றேன் நான் உங்களுக்கு. சரியா? நன்றி, நன்றி ஐயா. நன்றி, நன்றி, வணக்கம். நேரம் சரியாக இப்பொழுது 11:38. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. ராஜவேல ஏதோ ஒரு மெசேஜ் வச்சிருக்கிறார், கேட்டு பார்க்கலாம் என்ன.
4: வணக்கம் பெண்கள், மீரா அம்மா கதம்பம் நிகழ்ச்சியில் இன்று

0: ஒரு என்று ஆரம்பிக்கும் பாடலிலிருந்து நான் ஒரு பாடல் தெரிவு செய்துள்ளேன் அம்மா. அந்த பாடல் படம் ஆனந்த ஜோதி. பாடல் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். இந்த பாடலை கலம்பம் நிகழ்ச்சிக்கு ஒளிபரப்புங்கள் அம்மா. இந்த அருமையான பாடலை நன்றி அம்மா. வாழ்க வளர்க எம்டிஆர் எஃப்எம்.
1: நன்றி நன்றி ராஜவேல். உங்களுடைய பாடல நான் இப்ப ஐந்தாவது பாடலாக வரும். இது நல்ல வேலையா இருக்கு, உங்களுக்கு இணைய முடியாவிட்டாலும் இப்படி குரல்ல வைக்கிறீங்க. சூப்பர் சூப்பர். நீங்கள் என் நண்பு உறவுகள், நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி ரகம் 5145129273 7. பொன்தேகர் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. ஆண்டாள் நீங்கள் அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க. நீங்களும் அழைப்புக்கு வாங்கோ என்று சொல்லிக்கொண்டு எங்கே நேரம் கிடைக்கும் போது எல்லோரும் இணைந்து கொள்ள வேண்டும். முதல் பாடல் எங்களுடைய ஒரு பக்கம் பாக்குறா, எங்களுடைய சாத்தூர் ரமேஷ் கேட்ட பாடல்.

0: நிலையில் பொட்டுன்னு துள்ளி துள்ளி சிட்டாக பறக்கிறாண்ட எங்களுடைய ஆண்டாள் வாரா பாங்கோ, எப்படி இருக்கிறீங்கள ஆண்டாள்?
1: நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கு. நீங்க பேய கண்டிருக்கீங்களா ஆண்டாள்?
1: அது பயம், இப்ப பேசக்கூடாது. அது பத்தி
0: நல்ல எல்லாருக்கும் பயம். அப்ப எப்பதான் பேசுறது பேய கதை? அதை சொல்லுங்க எனக்கு.
1: பாருங்க,
0: அவர் சொல்லிக்க த்ரில்லா தான் இருக்கு. என்னன்னா அவர் அந்த சிரிக்காம சொல்லி கொண்டு போற என்ன
1: ஒரே முறைதான் தனித்துறவி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஆண்டாள். உங்களுக்கு அந்த பாடலை எடுத்து வர்றேன். சரியா? நீங்க எல்லாரும் கூட்டமா இருக்கிறீங்க, நான் தனியே இருக்கிறேன். இரவு நேரத்துல என்னுடைய நான் எடுத்து வந்தா நீங்க நான் தனியே நான் பயப்படணும். அதனால பகல்ல என்னுடைய பகல்ல உங்கள இரவுல எடுத்து எல்லாரும் நல்லா பயப்படணும். இது பாருங்க பக்கத்துல என்ன மன பயம். அப்படியெல்லாம் நினைக்க கூடாது யாரு. நான் தமாஷா சொன்னது. நன்றி நன்றி ஆண்டா, நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் என் அன்பு உறவுகள், நீங்க நினைந்து கொள்ளலாம் அங்கே இன்றைக்கு பேய் படத்தோடைய பேய் கதையோடைய எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்கப்பா. எல்லாத்தையும் கட கட கட கட கட என்று அழைப்புக்கு வர்றவங்க பேய சொன்னோன்னு யாரும் வர்றதுக்கு பயப்படுவாங்க பாருங்க. சரி என்றாலும் அலையுங்க. காற்றலைக்கு வர காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்து கொள்ளலாம். வணக்கம் ரதீஷ். வணக்கம்
2: வணக்கம்
0: ரதீஷ். நீங்க பேய கண்டிருக்கீங்களா? துணி உடுத்தி நல்ல முடியெல்லாம் அப்படியே விரிச்சு விட்டு ரெண்டு பேரும்
2: நீங்க பாத்துருக்கு
0: படத்துல வந்துருங்க என்ன.
2: ஓ அது சரி, நினைச்ச உண்மையா நீங்க பாத்துட்டு சொல்றேன்.
0: இல்ல இல்ல படங்கள்ல நீங்க பாக்குறீங்க தானே?
2: இல்ல நான் அந்த மாதிரி படங்கள் எல்லாம் பாக்காது.
0: நீங்க பாக்க? ஓ அதுதான் நீங்க பாக்கணும். நீங்க சின்ன பிள்ளைல நீங்க அதாவது பத்து ஒரு படம் பாத்தீங்கன்னா காணும், எப்போ மனசுல அது நிக்கும்.
2: அந்த ஒரு பயம் இருக்கும்ல?
0: பயம் உண்மையா இருக்கும். அது ஒரு படம் இப்ப உண்மையிலேயே அந்த இங்கிலீஷ்ல வர ஹாரர் மூவி எல்லாம் ஒரு தடவை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமா
2: இருக்கு. நிறைய படம் பாத்திருக்கேன், சும்மா சொன்னது இந்த ஈவில் டெட் பாத்திருக்கு. அதுதான் சரியான ஒரு படம்.
0: என்ன படம்?
2: ஈவில் டெட்.
0: ஈவில் டெட். அது பாத்திருக்கேன்.
2: அதுதான் சரியான ஒரு பயமான ஒரு படம்.
0: அதை விட பயம் எல்லாம் இருக்குது உண்மையிலேயே. நிறைய
2: காஞ்சனா காஞ்சனா
0: அதுவும் இரவு நேரத்துல பாத்துட்டு நீங்க வரணும்.
2: இரவு நேரத்துல பாக்கலாம், பரவாயில்ல.
0: அதுக்கு இழுத்து சொல்றீங்க, இரவு நேரத்துல பாத்துட்டு தனியே வரணும்.
2: நேரத்துல இரவு நேரத்துல வந்து அந்த மாதிரி படங்களை யாரும் அவ்வளவு பாக்காது நினைக்கிறேன்.
0: பாக்காது. இப்ப நான் கேக்குறேன், இப்ப இரவு நேரத்துல உண்மையா மூவிஸ் ஓடுதா? உண்மையா முந்தியெல்லாம் 6 மணியில இருந்து 10 மணி
2: நிறைய ஓடுது,
0: 12 மணி மட்டும் போகும். இப்ப அங்க அந்த அப்படி இருக்கா?
2: ஓ கேரளாவில இருந்து பெரிய தியேட்டர்ல எல்லாம் வந்து 2 மணி வரை
0: இருக்குது. அப்ப பேருந்த என்ன?
2: இப்ப வந்து எவ்வளவு இரவு படம் பார்த்தாலும் படம் பார்த்தாலும் எந்த படம் பார்த்தாலும் பயம் இருக்காது. அதுக்கு காரணம் வந்து நம்ம தியேட்டர்ல இருந்து வீட்டுக்கு போற வழி, அந்த வழி வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட் இருக்கும்,
0: களவு செய்ய போறவங்களும் உடைச்சி விடுவாங்க அந்த நேரத்துல. அதுல களவு எடுக்கலாம்,
2: அதுதான் சொன்னேன். அந்த ஆளுகள் தான் பேய் மாதிரி நடிச்சிட்டு எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து யாராவது வரும்போது பயப்படுத்தும். அப்ப அப்படி பாக்குற ஆளுகள் நினைக்கும் இது பேய்
0: பேயன்னு நினைக்கும்.
2: என்னுடைய ஒரு இதுல வச்சு பார்த்தா உண்மையா சொன்னா பேய் இல்ல,
0: இல்ல
2: இறந்து போனாலும்
0: இறந்து போன நிச்சயம்
2: நினைச்சு பாருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு பேய் நமக்கு ஒரிஜினல் மனிதர்களுக்கு நடக்க முடியாது.
0: இல்ல இன்னொரு விடயத்தை பாக்கலாம். எங்கட தாயகத்துல நீங்க பாருங்க, சுனாமியில மற்றது சண்டையில நிறைய ஓர் நடந்தது இல்ல, அந்த நேரத்துல எவ்வளவோ பேரை உடனே ரோட்ல எல்லாம் எல்லாரும் செத்துருந்தாங்க, சுட்டு செத்தாங்க, எரிஞ்சு செத்தாங்க, நிறைய அழிவுகள் உடனே பார்க்கக்கூடியதா விழுந்தது பாடிஸ் எல்லாம். அப்ப எவ்வளவு பேய் எலும்பி ஓடி தெரியணும் இல்லையா? முக்காவாசி, அதாவது எவ்வளவோ மக்கள், அரக்கரவாசி மக்கள் இறந்து விட்டார்கள் அவ்வளவு பேரும். அதுவும் அந்த செல் விழுந்த நேரம் எல்லாம் கை கால்.
2: நமக்கு தெரிஞ்ச ஆளு இறந்த ஆளுகளு ஒரு கொஞ்சம் இருக்கு, நமக்கு தெரியாத இறந்த ஆளுகள் எவ்வளவு இருக்கு. அப்போ எல்லாம் யோசிச்சு பார்த்தா அப்படி ஒரு பேய் இல்ல. நீங்க தைரியமா தூங்கல
0: அன்னைக்கு. கண்டு சொல்றாங்க, நீங்க பாருங்க இப்ப முத்துவேல் வந்து சொல்லிட்டு போறார்.
2: எனக்கு நான் பார்த்தது கிடையாது, அவரு பார்த்திருக்கோ தெரியாது எனக்கு.
0: வெள்ளையா வெள்ளையா அப்படியே இது நின்றுச்சு என்று சொல்றாரு புகை மாதிரி.
2: இல்ல ஒரு என்னோட டவுட், இந்த பேய்களுக்கு இந்த வெள்ள ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குதா?
0: சூப்பர் கேள்வி.
2: வேற ட்ரெஸ் இல்லையா?
0: இல்ல அது ட்ரெஸ் இல்ல, புகை என்று சொன்னார் அவர். ட்ரெஸ் போட இல்லது, அது புகை, தனிய ஒரு புகை மண்டலம்.
2: நான் இப்ப வந்து அவர் சொன்னதுல தப்பா சொன்னது இல்ல, மொத்தமா சொன்னது. எங்க பார்த்தாலும் சினிமால பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் சரி, பேய் என்றால் அவருக்கு வாயிட்டு.
0: அது ஏன் உங்களுக்கு தெரியுமா? பேய் வாரது இருட்டுல, இருட்டுல வெண்ண போட்டா தான் வெளியில தெரியும். நீங்க ஒரு பக்கத்தால இருட்டுல கருப்பு போட்டா வெளியில தெரியாது, வெள்ள ட்ரெஸ் போட்டா தான் தெரியும்.
2: அப்படியான பேய் வந்து யாரும் பார்க்காத மாதிரி நிறைய இருக்கு. வெள்ள ட்ரெஸ் போடணும் தெரியாத மாதிரி வந்தா
0: அதான் நீ பார்க்காத மாதிரி வரணும் இல்லையா? ஏன் வெள்ளையா வரணும்?
2: திரைப்படங்கள் எல்லாம் வந்து ஆரம்பத்திலே இருந்து படங்கள் எல்லாம் வந்து இதுதான் பேய் என்று சும்மா ஒரு இதுக்காக படத்துல வந்தது. அது வந்து நம்ம எல்லாரும் மனசுல அப்படியே வச்சிருக்கோம். அதே மாதிரி குழந்தைகள்ல இருந்து சாப்பிடாம இருக்கும் போது பேய் வரும், அது வேறு இது வேறுன்னு சொல்லிட்டு எல்லாரோட மனசுல அப்படியே அது பதிஞ்சு.
0: நிச்சயம் உண்மை உண்மை உண்மை.
2: அதுக்காக
0: நீங்க இந்த காலகட்டத்துல குழந்தைன்னு சொல்ல முடியாது. சரி, ஒரு என்று சொல்லுங்க. ஒரு என்று சொல்லல, ஒரு பாட்டி சொல்லுங்க. ஒரு என்று முதல்ல வரணும். ஒரு
2: பிரியாணி இருக்குது, ஒரு பிடி பிரியாணி.
0: ஒரு என்ன பாட்டு இருக்கா அப்படி?
2: ஓ, பிரியாணி மூவில ஒரு பிடி பிரியாணி.
0: அதை அனுப்பி விடுங்க பாக்கலாம், நல்ல பாட்டா அது, நல்லா இருக்குமே. நாங்கள் கேட்க
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது, அப்படின்னா கேட்ட மாதிரி இருக்குது. அது அதே மாதிரி ஒரே ஒரே ஒரு ஒரே ஒரு நெஞ்சுக்குள்ள
0: இல்ல, ஒரு என்று சொல்லுங்க. அது நான் அப்ப அம்மாக்கு ஒரே என்று நான் விட்டுருக்கேன். ஒரே என்று பாவம் அவசம் வந்த வடிவம் ஆண்டால.
2: இல்ல நீங்க சொன்னது ஒரு என்றது இடையில வரணும், ஃபர்ஸ்ட்ல
0: வரணும். ஒரு என்று சொல்லு.
2: அப்படி சொல்லுங்க, ஃபர்ஸ்ட்ல ஒருன்னு வரணும்னு சொன்னா கொஞ்சம் ஒரு நொடியிலே இருக்குது படம்.
0: எங்க சொல்லுங்க என்ன பாட்டு? ஒரு நொடியா?
2: ஒரு நொடியில களவு. அது படத்தோட பேர் வந்து களவு தொழில்
0: மூவியில
2: பொண்ணு நினைச்சு வந்தேன் தாயே.
0: என்ன நினைச்சு?
2: ஒரு ஒரு பொண்ணா நினைச்சு வந்தேன் தாயே.
0: ஒரு பொண்ணா? இது பக்தி பாட்டா? ஒரு பொண்ணா நினைச்சு வந்தேன் தாயே.
2: வந்தேன் தாயே. ஆமா, நல்லா. இப்ப பேயெல்லாம் அப்படி ஒரு பயம் இருந்தாலும் தராது.
0: சரி, எதுக்கு நீங்க ரெண்டு பாட்டையும் அனுப்புங்க. ஒரு நொடியிலேயும் ஒரு பொண்ணா நினைச்சு அந்த ரெண்டு பாட்டையும் அனுப்புங்க. ஓகே, ரெண்டு பாட்டையும் அனுப்பி வைங்க. ஆமா, நன்றி நன்றி நன்றி
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக 11:53. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்களும் இணைந்து உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கு 5145129739. வணக்கம். எங்கே? வணக்கம் அருள்.
3: கேமரா
0: கேமரால எடுத்தா தெரியும். அதுல பின்னுக்கு படத்துல விழுந்திருக்கு.
3: நாங்களோட தங்கச்சியாக்கள நான் யூகே ல இருந்து எடுத்துட்டு வரும்போது வேனில வந்த டிரைவரும் நானும் தான் முன்னுக்கு இருந்தாங்க. அப்ப டிரைவர் சொன்ன, அருள் ஒரு உருவம் ஒன்று முன்னுக்கு போய் கொண்டு பாருங்க. எனக்கு தெரியலம்மா. அப்ப அவர் அவருக்கு அவர் சொன்னார், தனக்கு தெரியுதுண்டு. அப்ப நான் சொன்னேன், என்ன நீங்க பைத்தியமா கதைக்கிறீங்க, அப்படி ஒண்ணும் இல்லையேண்டு. சரியான பெரிய வளர்ந்த உயரம் அம்மா, உயர்த்தமான ஒரு மனசு. பின்பக்கம் தான் எங்களுக்கு தெரியுது, அவர் முன்பக்கம் போய்கொண்டிருக்க. எங்கட வேன உரம் போதும், அவரும் போய்கொண்டே இருக்கு. அப்ப
0: அந்த ஸ்பீட்ல போறாரு.
3: அந்த அந்த ஓமம்மா, அந்த ஸ்பீட்லயே போ. அப்ப அவரோட தண்ட மொபைல் எடுத்துட்டு கேமரா ஆன் பண்ணி தந்தார். அப்படியே கேமராவில அப்படியே தெரியுதம்மா, ஒரு அளவான உயரம்.
0: என்னது அந்த படம்?
3: போட்டோ எடுக்கலையம்மா, நாங்க கேமரா போட்டோ ஒன் பண்ணி அந்த போட்டோ தட்டையில அது கேமராவை அப்படி பிடிக்கோ தெரியுது.
0: தெரியுது. என்ன நிறம்
3: அவர்? இல்ல நிறம் வந்து அது ஒரு சாதாரண உடுப்பில்லாத மனுஷன் போற மாதிரி இருக்கு. அது வந்து அந்த உடம்பு மாதிரி ஒரு மனுஷன் உடுப்பில எப்படி போறோம், அப்படியே அந்த பின்னுருவம் தெரியுது. அப்படி
0: பின்னுருவம் உயரமா இருக்கு.
3: ஒரு 7-8 அடி உயரம் இருக்குமாம்மா.
0: ஆனா நீங்க நீங்க வேன் போற ஸ்பீட் வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் இருக்குமா?
3: இல்ல அந்த இடத்துல கொஞ்சம் நாங்க சிலோவா தான் போகணும். ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும்.
0: அந்த ஸ்பீடுக்கு அவர் எவ்வளவு தூரத்துக்கு அங்கால போறாரு?
3: தூரம் அந்த உருவம் போய்கொண்டே இருக்கு கொஞ்சம் தூரமா. நான் எனக்கு கொஞ்சம் பயம் வந்து நான் போனை
0: கொடுத்துட்டேன்
3: அவர்கிட்ட. அப்ப நான் கேட்டுதான் அவர்கிட்ட, அவர்கிட்ட உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு. அவர் சொன்ன அந்த அந்த ஒரு ஆள் சொன்ன தேவகணம் பூதகணம் பண்ண சொல்லிருக்காம இருக்கு. அப்புறம்
0: தேவகணம் உள்ள தெரியும் சொல்லுவார்கள்.
3: அது தெரியும், அது உண்மைம்மா.
0: நிச்சயம்
3: வேகி வெள்ளதான் எங்கிற மனுஷன், அதாவது சாதாரண ஒரு மனுஷன் போறமா
0: தெரிஞ்சு
3: வந்து
0: அப்ப நீங்க போய் கண்டிருக்கீங்க?
3: பார்த்தோன்னே அப்செட் ஆயிடுது எனக்கு. அது நம்புறது இப்ப
0: இப்ப நீங்க
3: பிம்பத்துல தெரியும் அம்மா.
0: வைத்தியசாலையில அப்படி வீடியோஸ் எடுத்தது எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. நாங்க அதை பொய் என்று நினைக்கிறோம், உண்மையாக இருக்கலாம் சொல்ல முடியாது.
3: இது இப்ப எப்ப நடந்தேன்னு சொன்னாமா 2013 அப்படி இருக்கு. 13-14
0: சரி.
3: நன்றி.
0: எங்க காட்டில இணைந்து கொள்ளும் உங்களுடைய மிட்டில்டா. வணக்கம் மிட்டில்டா. வணக்கம் மிட்டில். வணக்கம் மிட்டில்டா. வணக்கம். அவங்க ஒரு தடவை செல்வாயா வசீகரா படத்துல.
4: ஆமா ஆமா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: நேரம் சரியாக 12:05 காற்றில் இணைந்து கொள்ளும் என அன்புறோம். வணக்கம் ரதீஷ்.
1: மறுபடியும் வணக்கம்.
0: மறுபடியும் ஏதோ ஒன்று சொல்ல வரீங்க, பரவாயில்ல, எனக்கு பரவாயில்ல. கொஞ்சம் பகல் நேரம் எல்லாம் வெளிச்சமா இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனா என்ன சொல்ல வரீங்க, இப்ப பேய் எக்ஸ்பெக்டிவா சொல்றீங்க, சொல்லுங்க பாக்கலாம்.
1: நீங்க என்ன பகல் நேரத்துல பயம் இல்லைன்னு சொல்லுது, நீங்க திரும்பி பாருங்க.
0: சும்மா இருங்க ரதீஷ், நீங்க அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு இப்ப இந்த ரெண்டு உங்களுக்கு இந்த ஒரு மாதத்துக்கு நிகழ்ச்சி நான் போவோம், தெரியும் தானே உங்களுக்கு. நினைச்சு பின்னுக்கு பயந்து பார்த்தா உங்களுக்கு நிகழ்ச்சி ஒரு மாதத்துக்கு இருக்காது, சொல்லிட்டேன்.
1: அப்போ இந்த பேய், இப்போ பேய்ன்றது இப்போ மொபைல் இப்ப நம்ம எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்குது. அப்போ இந்த மொபைல் வந்து இப்ப இந்த டைம்ல வந்து நமக்கு நிறைய வீடியோல யூடியூப்ல அதே மாதிரி வாட்ஸ்அப்ல அதுல இதுல எல்லாம் இருக்கு. அதுல வந்து இப்போ பகல் நேரத்திலே இப்போ ஒரு ஆள் நடந்து போகும்போது ஒரு டவுன்ல இல்லாட்டி எங்கேயாவது வெளியில நடந்து போகும்போது கேமரா வச்சு எடுத்திருக்குது. அதுக்கு அந்த ஆளுக்கு பக்கத்துல ஒரு இப்படி நெகட்டிவ் மாதிரி ஒரு ஆவி மாதிரி நடந்து போற மாதிரி அது அப்படி வந்திருக்குது. அது சத்தியமா பொய் வந்து எனக்கு தெரியுது,
0: உண்மையா தெரியா, நானும் பாத்துருக்கு. இப்ப சுட சுட மாமா அனுப்பியிருக்கேன், இப்ப நான் எல்லாருக்கும் அனுப்புறேன். அத பாருங்க மாமாவை பாருங்க, அமைதியா இருந்து போட்ட என்ன, நானும் ஏதோ தேவையான பாட்டு ஏதோ அனுப்பியிருக்கிறாரோ ஒன்று நான் அதை பிளே பண்ணேன். பார்த்தா மாமா அதுல பே நடந்து போறதா அனுப்பியிருக்காரு. நீங்க அனுபவிக்கல. இப்ப பாருங்க முத்துவேல் எல்லாம் வந்து சொன்னாரு இல்லையா, கண்ணால பார்த்தேன் நான்.
1: அப்படியா? இந்த காலத்துல எல்லாம் இப்ப எல்லாம் பாக்கும்போது உடனடியே மொபைல் எடுத்து வைக்கலாம்.
0: நீங்க இரவுல ஒரு இடமும் போறீங்களா தானே ரதீஷ், நீங்க
1: இல்ல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ற வடிவ கேளுங்க. இப்ப நம்ம வந்து நார்மலா இருக்கும்போது இப்போ ஒரு 12 மணி 1 மணி நேரத்துல இரவுல வந்து கொஞ்சம் வெளியில போலாம்னு நினைச்சா நம்ம போகாது. ஆனா ஒரு அவசரமா நம்ம வீட்டுல யாராவது ஒரு உடம்புக்கு சரியில்லை, ரொம்ப அதிகமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, நம்ம வீட்டுல ஒரு கார் இல்ல, பைக் இல்ல, அப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டுதான் காரு டாக்ஸி எல்லாம் கிடைக்குன்னு சொன்னா, அந்த அப்படி இருந்தா நம்ம 1 மணி 2 மணி எல்லாம் பிரச்சனை, அந்த டைமே பாக்காது, நல்ல தைரியம் மனசுல வந்து அப்படியே போயிரும். அதெல்லாம் நான் செய்திருக்க, அப்படி எனக்கு அனுபவம் இருக்கு. அப்படி
0: நான்
1: 2 மணி 1 மணி 2.5 3 மணி நேரத்துல எல்லாம் வீட்டுல இப்ப இல்ல கொஞ்ச நாளுக்கு ஒரு 10-12 வருஷத்துக்கு
0: முன்னாடி
1: அந்த டைம்ல எல்லாம் வந்து பக்கத்துல ஒரு ஆளுக்கும் வாகனங்கள் இருக்காது. அப்ப எங்கேயாவது ஒரு ஆளுக்கு வாகனம் இருந்தா டாக்ஸி இருந்தா அங்க போனோம். நமக்கு அன்னைக்கு போன் எல்லாம் கிடையாது அந்த காலத்துல.
0: ஹைவேல பயணம் செய்யும் போது இரவு நேரத்துல கார் ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நேரம் இருந்து போட்டு லொக்க போட்டுருவேன். எல்லா கதவும் கிளிக் கண்டு எல்லாத்தையும் லொக்க போட்டுருவேன். ஆனா இப்ப வந்து இப்ப இருக்கிற காருக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணி போ ஆரம்பிச்ச உடனே லொக் விழுகுது. அப்படி விழாம ஏதும் இருந்தாலும் நான் அதை பார்த்துருக்க லொக்க போட்டுருவேன். அது ஏன்னு தெரியாது, எல்லாரும் கேட்பார்கள் என்னுடைய வீட்டு.
1: அது நல்ல ஒரு விஷயம் தான், மனிதர்களா கொஞ்சம் பயப்படணும்.
0: இல்ல சொல்ல முடியாதானே, இப்ப அது ஹைவேல எவ்வளவு ஸ்பீடா நாங்கள் வந்தாலும் ஏதோ ஒரு பயம் இருக்கும் எங்களுக்கு. மற்றது சின்ன டிராபிக்ல ஹைவேல நிக்கும், இரவு நேரத்துல ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துட்டா அப்படியே லைனா எவ்வளவோ வாகனங்கள் நிக்கும், இருந்தாலும் பக்கத்துல எல்லாம் காட்டு பகுதியா கொஞ்சம் இருக்கும், அந்த பயத்துல நாங்கள் ஒக்க போட்டுருவேன். அவ்வளவு ஒரு பயம்.
1: ஏதாவது அனிமல்ஸ் பிரச்சனை அப்படியா?
0: அனிமல்ஸ் சருமண்ட இல்ல சொல்ல முடியாது, இருட்டு பகுதியில சக்கன் வந்து யாரும்
1: ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது இப்ப இருட்டு பகுதியில பகல்ல இருந்தாலும் எப்ப இருந்தாலும் காருக்குள்ள போகும்போது ஃபுல் லாக் பண்ணி போறது நல்லதுதான். ஏசி எல்லாம் போட்டு ஏசி இல்லாட்டியும் திறந்து போடலாம்,
0: நல்லதுதான்.
1: அது நம்மளோட மனிதர்களே எப்படின்றது சொல்ல முடியாது,
0: சொல்ல முடியாது. மற்றது இனி ஹைவேல இங்க எல்லாம் சில அந்த பயணிகள் நடந்து செல்றவர்கள் அங்க இருந்து ஒரு சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து வழியில வந்து ஹைவேல நின்றுபடி கைய தங்களுக்கு லிப்ட் தர சொல்லி காட்டுவார்கள். அப்ப அவர்கள் உடுப்பு ஆனா அது கொஞ்சம் பயங்கரம். இங்க எல்லாம் ஏறிக்கொண்டு போய் அரவாசி தூரத்துல டக்குன்னு கத்திய வச்சு அங்க விடு இங்க விடு அப்படி எல்லாம் சொல்லி தள்ளி விட்டு.
1: இந்த விஷயம் இந்த ஒரு விஷயம் எடுத்து வந்தப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு, நாங்க வேலை செய்யற ஆளு, அவன் இப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு அல்ல சாரி நடந்துட்டு இல்ல, அந்த ஆளு டூ வீலர்ல போறான்.
0: டூ வீலர்ல?
1: ஆமா ஆமா. அப்ப ஒரு ஆளு வந்து பேக்கெல்லாம் மாட்டிட்டு இப்படி வந்துட்டு கை காட்டிட்டு எனக்கும் லிப்ட் கொடுங்கன்னு சொல்லி அந்த ஆளு பின்னாடி
0: ஏறிட்டேன்.
1: அப்படி டவுனுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது அந்த ஆளு பாதி வழி இருந்து இறங்கி போச்சு. கடைசியில இந்த ஆளோட பேசு காணும் என்னுடைய ஃப்ரெண்டோட,
0: பாத்தீங்களா? பயம் உடனே ஹைவேல நிக்கிறவங்கள. ஆனா ஹெவி வெஹிக்கிள் போறவங்க பயம் இல்லாம, வெள்ளை இனத்தவர்கள் பயம் இல்லாம ஏற்ற, அவர்களுக்கு எப்பொழுதும் அந்த வாக்கி டாக்கி வேலை செய்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு. அப்ப அவங்க அவங்க அந்த தொடர்பிலேயே இருப்பாங்க, அவங்க பயம் இல்லாம ஏத்துவாங்க. தங்களுக்கும் துணையா இருக்க சொல்லி போட்டு பயம் இல்லாம ஏத்துவாங்க. அது எப்படி என்று தெரியாது, நாங்களெல்லாம் பார்த்துக்கொண்டு. ஆனா நாங்க அந்த அவங்கள கண்டோன்னதான் கொஞ்சம் ஸ்பீடா அமர்த்தி கொண்டு போவாங்க.
1: பயமாங்க. இப்போ எனக்கு எல்லாம் சின்ன வயசு இருக்கும் போது வீட்டு பக்கத்துல எலக்ட்ரிசிட்டி போஸ்டே இல்ல, எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீட் லைட் இல்ல, ஸ்ட்ரீட் லைட் இல்ல வீட்டுல, அந்த பக்கமே அந்த ஊர்ல கரண்ட் இல்ல,
0: கரண்ட் இல்ல, விளக்கு இல்ல.
1: அப்போ ஆமா ஆமா, அந்த காலகட்டத்துல வந்து ஒரு ஏழு மணி எட்டு மணி எல்லாம், ஏழரை எட்டு மணி எல்லாம் ஆச்சா, எட்டு மணி எல்லாம் ஆகும்போது நம்மளோட வீட்டுக்கு மேல வந்து இந்த கல்லுகள், இந்த சின்ன கல்லுகள் எல்லாம் தூக்கி வீசும்.
0: என்ன வீசுது?
1: கல்லு இருக்குதுல்ல, கல்லு, சின்ன சின்ன கல்லுகள் எல்லாம்.
0: ஓ, அது யார் வீசுது?
1: அது எல்லாரும் நினைக்கிற பேய்னு, ஆனா அது பேய் கிடையாது.
0: அப்பயா
1: அந்த இல்ல இல்ல, அந்த காலத்துல வந்து இந்த சாராயம் இருக்குல்ல, சாராயம் வெள்ளை கலர்ல, அதெல்லாம் குடிச்சு, அதெல்லாம் குடிச்சிட்டு அந்த ஆளுகள் ஆளுகள் நார்மல் மைண்ட்ல கிடையாது. அது வந்து இது குடிச்சு தண்ணி அடிச்சிட்டு அந்த ஒரு மைண்ட்ல வந்து ஆம்பளைங்களெல்லாம் அதிகமா இல்லாத வீடுகள் இருக்குது, பொம்பளைங்கள குழந்தைகள்
0: இருக்கிற வீடுகளுக்கு கல் அறிவாங்க,
1: கல்லு தூக்கி வீசும். அப்போ இவரும் நினைக்கும்
0: பேய்,
1: இது பேய் வந்து. ஆமா ஆமா, அப்படியும் சில ஆளுகளும் செய்திருக்கு. என்னுடைய வீட்டிலும் அப்படி செய்திருக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு.
0: அதாவது
1: ஆளை கண்டுபிடிச்சிட்டு, ஆனா ஆளை கண்டுபிடிச்சிட்டு ஒரு நாளைக்கு, அது பேய் கிடையாது, பக்கத்து வீட்டுல ஆளு,
0: பக்கத்து வீட்டாக இல்ல. மற்றது அதுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க, எரியான் கண்டு வச்சிருவாங்க.
1: ஓ, அது
0: கல்லு சத்தம் கேட்டானே அந்த எரியான் எரியுதுன்றாங்க. அதெல்லாம் பாருங்க, இப்படி எல்லாம்
1: ஆள கண்டுபிடிச்சிருக்குதுன்னு நினைச்சு சொன்னேன். அப்படியே அப்படியே நீங்க நினைச்சு பாருங்க, அது பேயா ஆளும்.
0: அது உண்மை, அது ஆக்கள் தான் செய்யறது உண்மையா. பாக்கலாம், இப்ப யாருக்கும் வேற கல்ல. மற்றது நான் இப்ப ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன், அனுப்பக்கூடிய ஆக்களுக்கு பாருங்க. அமைதியா சந்தன ராஜ் மாமா அமைதியா இருந்துட்டு அந்த வீடியோவை அனுப்பியிருக்காரு.
1: இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே இங்க இந்தியாவில் இருக்க நம்ம எம்டிஆர் ஒருவர்களோட தூக்கம் போயிருக்குன்னு நினைக்கிறேன்.
0: யார் யாருக்கு வேணுமோ எல்லாரும் கை உயர்த்தன நான் அனுப்புறதுக்கு. ஏன்னா நான் அனுப்புன அப்புறம் இப்படி நீங்க அனுப்பிட்டீங்க பாருங்க. இது என்னன்னா, இது எங்களுக்கு சந்தன ராஜ் மாமா எனக்கு அனுப்புனது இப்ப எல்லாருக்கு.
1: இதுப்போ இன்னைக்கு எம்டிஆர் அசம்பல நேர்களு கொஞ்சம் அதிகமா வேற நினைக்கிறேன். யாரும் இன்னைக்கு தூங்காது,
0: நான் ஒரு மூணு மணி மட்டும் நிகழ்ச்சிதே. சூப்பர் சூப்பர், சரி, நல்லது. நன்றி நன்றி நன்றி,
1: சரி சரி, நன்றி வணக்கம்,
0: நன்றி வணக்கம். யார் யாருக்கு அந்த வீடியோ வேணுமோ எல்லாரும் நீங்க கைய உயர்த்தன, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறதுக்கு. சரியா, நான் நினைச்சேன் ஏதோ பாட்டு தான் மாமா அனுப்பி இருக்கிறார், சரி அனுப்பிடலாம்னு யோசிச்சேன். எத்தனை பேருக்கு அந்த வீடியோ பார்க்க போறீங்க பேய் நடந்து போறத என்பதுக்கு கைய வைத்துங்க பாக்கலாம். என்ன இன்றைக்கு நிறைய பேரை காணையில பேய் கதை கதை சொன்ன எல்லாரும் வராம விட்டீங்களோ தெரிய இல்லை. சரி, பாட்டை தொடருவோம். நாங்கள் எங்களுடைய ஈஸ்வரி அம்மாவுடைய பாட்டு, ஈஸ்வரி உங்களுடைய பாடல் தொடர்கிறதா?

மன்னிக்கணும், பேய் பேயை பற்றி பேசினோடனே நிகழ்ச்சியை மாறிட்டு பாருங்க, நான் பாடலை மாறி போட்டுட்டேன். ஈஸ்வரி உங்களுடைய பாடலை நான் எடுத்து வந்து விட்டேன். முத்துவேல் கேட்ட பாடலை எடுத்து வர்றதுக்கு அன்று வந்ததும் இதுவரையில் எல்லாம் மாமா அனுப்புற படத்துல இருக்குது. இவ்வளவு நேரம் துணிவா பேசிக்கொண்டிருந்தது எனக்கு பாருங்க, இப்படி என்ன செய்யலாம் மாமா நீங்க. சரி, இந்த பாடல் வந்து இப்ப முத்துவேலுடைய பாடல் காட்டிலைக்கு வருகிறது. நேர்கள் காட்டிலைக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145129739 மற்ற இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வர வேண்டும்.

0: காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், உங்களுடைய தர்மபுரி மோகன். மோகன்
1: மேடம் இருக்கீங்களா?
0: என்ன, நீங்க எங்க போயிட்டீங்க மோகன்?
1: மேடம் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் மேடம்.
0: தம்பி திருமணம் ஆனதுல இருந்து நீங்க பிஸி ஆயிட்டீங்க. உங்களுக்கு உடல் நலம் எல்லாம் நலமா இருக்கா? இப்ப நலமா வந்துட்டீங்களா?
1: நல்லா இருக்குங்க மேடம், நல்லா இருக்குங்க மேடம்.
0: நல்ல நல்ல உங்களை காணா, உங்களை காணையில முருகனை காணையில
1: மேடம் அவருக்கு பிஸி நினைச்சேன் மேடம். மேடம் கனடா எப்படி இருக்கு மேடம்?
0: கனடா நல்ல வெள்ள வெள்ளேரண்டு ஸ்னோ இப்பவும் கொட்டிக்கொண்டு இருக்கு. பனி
1: வெயிலுங்க மேடம், மழைங்க மேடம். கனடாவில
0: நல்ல ஸ்னோங்க, நல்ல பனி பொழியுது. சரி, அப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க நீங்க? பேய கண்டிருக்கீங்களா?
1: பேய சின்ன வயசுல கண்டிருக்கேன் மேடம்.
0: எப்படி இருக்கும்
1: இப்போ பேய் வந்து பாத்தீங்கன்னா? இல்ல, நேர்ல பாத்தது இல்ல, அதுக்குண்டான அறிகுறி எல்லாம் நான் பாத்துருக்கேன் மேடம்.
0: அறிகுறி அது எப்படி, என்ன என்ன அறிகுறி இருக்கும்? எப்படி உங்களுக்கு உங்களுக்கு தென்பட்டுச்சா அப்படி ஏதும் அறிகுறி?
1: இல்ல மேடம், நைட்ல படுக்கும் போது அழுத்தம் இல்லைங்க மேடம்.
0: என்ன வரும் படுக்கும் போது?
1: அழுத்துறது, அப்படி
0: அழுத்துறது, அழுத்துறது, அழுத்துறது.
1: அப்புறம் மேடம் தனியே நடந்துட்டு இருக்கும் போது அப்படியே ஒரு சின்ன செடி இருந்தாலும் இல்ல ஒரு பாறை இருந்தாலும் கூட அது ஏதோ அங்கே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் உண்டாகும் மேடம்.
0: ஃபீல் உண்டாகும் அந்த ரோட்ல எங்கேயோ குந்து கொண்டு இருக்க மாதிரி.
1: ஆமா மேடம், ஆமா மேடம், நைட்டு வேலையில அது மாதிரி எல்லாம் ஃபீல் உண்டாகும்.
0: ஃபீல் உண்டாகும்.
1: என்னதான் இருந்தா கூட ஒரு சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் அந்த பயம் வந்துருது. இப்ப உங்களுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா?
0: சொல்லுங்க என்ன கதையா?
1: தனியா போய் மனிதர்கள்
0: அது உங்களோடு சேர்ந்து பழகினவர்கள் அங்க தகனம் செய்திருக்கிறீங்களா? அதுல கொண்டு
1: திடீர்னு அப்படியே நம்ம அவங்க எதிர்ல வந்து நிக்கிற மாதிரி அவங்ககிட்ட பேசுற மாதிரி அப்படியே நம்ம ஒரு பயம் நம்ம மனசுதான் சொல்லுதே தவிர பேய்ங்கிறது உண்மை இல்லைங்க மேடம்.
0: உண்மை இல்ல,
1: உண்மை இல்ல. ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம கற்பனை பண்ணாவே அந்த அப்படியே கண்ணெதிரிலே வந்து நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாயிடும்.
0: அது தெரிஞ்சவங்க இறந்துட்டா அது நீங்க அதை யோசிக்கிறீங்க இல்ல?
1: ஆமா மேடம், ஆமா மேடம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நானு எங்க அப்பா அண்ணா போச்ச இடத்துல எல்லாம் பயம் இல்லாம அங்கேயே போய் நைட்டு 10-11 மணி வரைக்கும் அங்கேயே நின்று இருக்கும் மேடம்.
0: அது என்னன்னா நீங்க உங்களோட உறவு, உறவு அதனால நீங்க
1: பயப்படையில பயம் இல்ல. பயங்கரமா இருட்டுல கூட அங்கேயே குளியாண்ட போய் நின்றுட்டு
0: இருப்பேன்.
1: இப்ப போறதுலயும் மேடம் மறுபடியும் ஒரு 2 பேரும் இறந்துட்டாங்க.
0: எப்படி இறந்தாங்க?
1: கொஞ்சம்
0: நார்மலா நோய் வந்து வந்தாங்களா?
1: ஆமா ஆமாங்க மேடம், ஆமா மேடம், ஆமா மேடம். ஒருத்தர் ஒண்ணு சூசைட்,
0: இன்னொருத்தர்
1: ஹார்ட் ப்ராப்ளம். அதனால வந்து பாத்தீங்கன்னா மனசுல இப்ப கொஞ்சம் பயம் இருக்குங்க மேடம்.
0: பயம் இருக்குது உங்களுக்கு? சூசைட்க்கு பயம் இருக்கு
1: அது
0: சரியா? ஒரு அன்பு உறவு இணைஞ்சிட்டா அவர் எனக்கு முழுமையாக ஞாபகம் இருக்கும். அப்படியே சரி, ஒரு என்று தொடங்குறதுல ஒரு பாட்டு சொல்லுங்க எனக்கு. ஒரு ஒரு என்று தொடங்குற ஒரு ஒரு என்று தொடங்குற ஒரு என்ற சொல்லுல பாட்டு தொடங்குற பாட்டு ஒன்று சொல்லுங்க உங்களுக்கு இன்றைக்கு விருப்ப பாடல்.
1: ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி.
0: ஒருவன் ஒருவன் முதலாம். அது முன்ன உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன்.
1: ஆமா மேடம், நல்ல கான்ஃபிடன்ட்டான பாட்டு மேடம்.
0: எப்படி இருக்கிறாரு உங்களோட தம்பி? தம்பி எப்படி இருக்கிற?
1: நல்லா இருக்கு.
0: நீங்க
2: குடிச்ச க்ளூ தான் மேடம்.
0: தலைவர் ஆனா வீட்டுல பயம் வலி என்ன வீட்டுல எலி வலி
2: வீட்டுல எலி வெளியில
3: அம்மா இப்ப பாருங்க நானு ரெண்டு மாடி ஏறி பேசிட்டு இருக்கிறேன் கேட்டக்கூடாது. நீங்க வேற எடுக்கிறதுல கீழே வந்து டவர் எடுக்கிறத ரீச் ஆகுறது, அதுக்கோசரம்
0: நான்
3: ஏறி பேசிட்டு எப்படி
0: தப்பிச்சுக்கிறோம்.
3: ஒருத்தர்
0: போன்ல எடுத்து பேசுவாரு, பேசும்போது பேசிக்கொண்டு இருக்கும்போது மனைவி வர்றாங்க டக்குன்னு கட் பண்ணி வச்சிருவாரு. அப்ப வச்சோன்னா என்ன நடந்தது? நாங்க திருப்பி எடுத்தா சொல்லுவாரு அது
2: நெட் பயம் கலந்த மரியாதை மேடம்.
0: பாருங்க எவ்வளவு உண்மையிலேயே அந்த நெட் வந்து எவ்வளவு ஆண்களை காப்பாற்றுதுன்னு பாத்தீங்களா?
2: கண்டிப்பா கண்டிப்பா, அதே பிளிண்ட் பிளாங்க்ஸ் மாதிரி அந்தந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்,
0: யூஸ் பண்ணிக்கலாம்.
2: ஆமா ஆமா, ஆனா உண்மையில வருத்தப்படாத வாலிப சங்கம்ன்றது நல்ல பட்டத்து அடைமொழி. அடைமொழி
0: என்னண்டு சொல்லுங்க சொல்லுங்க ராஜ்குமார்.
3: இல்ல இல்ல, இந்த முதல்ல டெஸ்ட் பண்ணீங்களே, நீங்க என்ன மாதிரி பாட்டு கேக்குறீங்கன்னு ஆரம்பத்துல, அதனால சொன்னேன் வருத்தப்படாத வாலிப சங்கத்துலதான் பாடல்
0: வேணும்னு. நாங்க உங்களை சரியா அந்த நிலையில நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்.
3: ரசனை இல்ல, கேக்குற பாடல் வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, சைக்காலஜிக்கல் டெஸ்ட்
0: கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க அந்த அந்த ரகத்தை சேர்ந்த நீங்க உங்களுக்கு என்ன நன்மை தீர்மை நடந்தது? பார்வை நீங்க கண்ணால பாக்குறீங்க இல்ல, பார்வையால என்ன நன்மை தீர்மை நடந்தது உங்களுக்கு?
3: நன்மை தீமைங்களா? பார்வையாலே பார்வை பார்த்தாதான் என்னோட பிசினஸ் போகும். அதடா ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட் போறாரு, வாடிக்கையாளர் போறாருன்னு போய் குறுக்கட்டி நான் வாங்கிடுவேன் என்னோட தொழிலுக்கு. அதே மாதிரி அது நன்மை. இன்னொருத்தர் டார்ச்சர் பார்ட்டி வருவாரு, அவரை பார்த்தோன்னு அச்சச்சோ மாட்டி கும்பிடான்னு இப்படி திரும்ப அப்படி போயிருவோம். அது ஒரு அது ஒரு நன்மை. அவாய்ட் பண்றதுக்கும் பயன்படுது இல்ல பார்வை. வராப்பா வராரு வராருன்ட்டு.
0: நீங்க எங்கேயாவது உத்து பாக்கும் போது மனைவி கேட்டிருக்காவ என்ன நீங்க அங்கேயே உத்து பாக்குறீங்க என்ன கேட்டிருக்காங்க?
3: நீங்க வேற இப்ப வண்டி ஓட்டிட்டு போகும்போது காலையில உட்காந்து வருவாங்க, சத்தம் அமைதியாச்சுன்னா டக்குனு திருப்பி பாப்பாங்கன்னா சத்தம் காணுவாங்க பேசிட்டு போகும்போது.
0: எதுக்கண்டா இவர் சைலண்டா தன்னோட கதைக்காம அங்க ஏதாவது
3: என்ன சத்தம் காரான்னு திரும்பி பாப்பாங்க. நான் சைடு மிரர் பாப்பாங்க, நம்மள சைடு மிரர்ல குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி யார் நேர்ல வந்தாலும் பாக்கலன்னு சொல்லுவேன், கேப்பாங்க அவங்க வந்தாங்க
0: பாத்தீங்களான்னு,
3: பார்த்தேன்னு வச்சுக்க பிரச்சனை ஆயிரும், நான் பாக்கலையேன்றேன், வண்டி ஓட்டும் போது யாரையுமே பாக்க மாட்டேன் அருமையான போய்
0: சொல்லிடுறேன்.
3: அவங்களுக்கு தெரியும் நான் போய்
0: போனாங்களா
3: போய் பேசினா பேசினா டிப்ஸ் குடுக்கறேன், எங்களை மாதிரி இருக்கிறவங்க டிப்ஸ் குடுக்கறேன் உங்க வாயிலாக
0: குடுங்க, எப்படி எல்லாம் பார்த்தாலும் சொல்லணும்
2: அதிகமா பாக்குற பொண்ண பாத்துட்டு சொல்லுவாங்க அவ போறா கண்டிங்களா
0: எங்க போறா, எனக்கு
2: போற கொஞ்ச காலமா எனக்கு கண்ணே தெரியல,
3: அதான் கண்ணாடி போலியமான்னு சொல்லி சமாளிச்சிருவேன். போடணும் நேருக்கு நேரு பார்த்தாலும் கண்ணாடி போடலாம் சமாளிச்சிடலாம். பாருங்க அடுத்த ஐடியா குடுக்கறேன் பாருங்க.
0: என்னோட ஐடியா என்னது, இந்த கண்ணாடி போட என்ன சொல்லணும், நேருக்கு நேரம்
2: பார்த்தேன் பேப்பர் பென்சில் எடுத்து குறிச்சு வச்சு சொல்லுங்க.
0: மனைவி ஏமாற்றுவது எப்படி, இல்ல மனைவி ஏமாற்றுவது என்பது அவனது சரியில்லை, மனைவியிடம் தப்புவது எப்படி,
3: தப்பிவது எப்படி, ஏமாற்றுவதுனா தப்பு
0: இவ்வளவு பரிதாபமா இருக்கிறீங்களே,
2: லட்சம் பிரதி கொள்ளமா
3: பாருங்க, நிறைய கேளுங்க, நிறைய டிப்ஸ் குடுக்கறாங்க,
0: நிறைய டிப்ஸ் குடுக்கறாங்க,
3: நல்லா தலைப்பு குடுத்திருக்கீங்க நீங்க, நிறைய நீங்க தலைப்பு நல்ல தலைப்பு குடுத்திருக்கீங்க,
0: நிச்சயம்
3: பார்வன் பார்க்காதே
0: கோவைக்குமார் உங்களோட பேசுறதுக்கு இணைய இருக்கிற பாருங்க, அவரை இணைச்சிடலாம், அப்ப நீங்க பேசும்போது அவருக்கு அவருக்கு டிப்ஸ் நிறைய கிடைக்குமல்ல, அவரு தப்புவாரு,
3: அவரு தான் நிறைய குடுக்கறது, அவரு தான்
0: நான் இல்ல அவரோட சேர்த்து நான் இணைக்கலாம் இல்லைங்க, அப்படியே அப்ப என்னடா இந்த டிப்ஸ்

0: எனக்கு அதுல
1: பார்வன் பார்க்காது
0: கோவைக்குமார் உங்களோட பேசுறதுக்கு இணைய இருக்கிற அப்புறம் அவரை இணைச்சிடலாம். அப்ப நீங்க பேசும்போது அவருக்கு அவருக்கு டிப்ஸ் நிறைய கிடைக்குமல்ல, அவரும் தப்புவாரு.
1: அவருதாங்க பெரிய நிறைய குடுக்கறது, அவருதான் புடிங்க புடிங்க லைன்ல இருக்கற.
0: நான் இல்ல அவரோட அவரோட சேர்த்து நான் இணைக்கலாம் நீங்க அப்படியே. அப்ப என்னடா இந்த டீ, நேத்து வந்து நாங்க குஷ்பு இட்லியை பத்தி பேசியிருந்தோம், இன்னைக்கு நாங்க
1: நாகராஜ் வந்து போயிட்டாருங்களா?
0: இல்ல அவரு இன்னும் வரையில, பார்வைக்கு இன்னும் வரையில, அவர் வந்தா அவரை இணைச்சிடலாம். எங்களுடைய என்னடா இவரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னண்டா அவர் தனியா தன்னுடைய முகத்தை மட்டும் போட்டு வச்சிருக்கார். யாரு? எங்களுடைய கோவைக்குமார்.
1: கோவைக்குமார்
0: உங்களுக்கு காட்டி தர எப்படி இணைக்கிறேன். அப்ப நீங்க இணைச்சிருவீங்க,
1: நீங்க
0: இணைங்க, நீங்க அவரை இணைங்க. கோவைக்குமார்
1: இணைச்சிருங்க,
0: இணைச்சுங்க. எங்க கட்டிக்காரன் மாதிரி இணைக்க தெரியுமில்ல உங்களுக்கு. ரேவதியம்மா
2: என்னென்னமா தெரிஞ்சு வச்சிருக்காரு, இணைக்க தெரியாதா?
0: அதுதானே, இவ்வளவு டிப்ஸ் தெரிஞ்சவருக்கு இணைக்க தெரியாதா? போனவர் போக்குதாங்க இணைக்கிறேன்ட்டு. கோவைக்குமாரை இதுல நான் பதிவு செய்து வச்சிருக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல பாக்கலாம், உங்களோட இணைக்கலாமான்னு பாக்கலாம். கோவைக்குமாரை
1: எங்க ஏதாவது
0: வந்துட்டாரா?
1: இணைக்க முடியலீங்களா?
0: அவர் கண்ணு தெரியறாரு இல்லையா? அவர் கோவைக்குமார் நீங்க கண்ணுக்கு தெரியாத குரூப்லயும் இருக்கிறார், நீங்க தனிப்பட்ட முறையா நீங்க போய் அவரை பாக்கணும், அவரோட முகம் எனக்கு தெரியாம இருக்கிறது. அதை இணைச்சு வச்சிட வேணும். அதனை அவரை கண்டுபிடிக்க முடியாம இருக்கு, அவரோட முகம் வருது இல்லையே. என்ன நடந்தது அப்ப? இளவரசர் இணைச்சிட்டு இளவரசர் சொன்னா இளவரசர் இணைப்பார். நீங்க இளவரசர் இணைச்சுக்கோங்க, இளவரசர் இணைச்சுக்கோங்க. நேரம் சரியாக இப்பொழுது 10:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ். எல்லாரையும் தெரியுது, கோவைக்குமார மட்டும் தெரியல. அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. என்ன வணக்கம் இளவரசு?
3: கோவைக்குமார் சொல்லிட்டு என்ன இணைச்சிட்டாங்க?
0: நீங்க கோவைக்குமார
3: இணைச்சிருங்க.
0: கோவைக்குமார எனக்கு கண்ணுக்கு தெரியுது இல்ல அவர.
3: சரிங்க சரிங்கம்மா, இணைச்சிருவோம். சரிங்க சரிங்க ஐயா, நன்றி ஐயா.
0: இணைச்சிருங்க இணைச்சிருங்க, இப்படியே இணைச்சிருங்க. மூணு பேர் இணைக்கலாம். உங்களோட டிப்ஸ் பாப்போம் ஏதாண்டு.
1: கோவைக்குமார் கூப்பிடறாரா? அவர் போட்டோ வருது.
0: வணக்கம் கோவைக்குமார்.
1: வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. ஐயா வணக்கம். ஐயா கோவைக்குமார் ஐயா வணக்கம்.
0: ரேவதி அம்மா
1: வணக்கம்.
0: ரேவதி அம்மா
2: வணக்கம்.
1: வணக்கம்மா.
2: வணக்கம்
1: ரேவதி.
0: சரி இப்ப நீங்க உங்களுக்கு
1: வணக்கம் ஐயா. நல்லா எல்லாருக்கும் இணைப்பில் இருக்க அனைவருக்கும் எனது இரவு வணக்கம். அன்பு நண்பன் கோவைக்குமார்.
0: சரி கோவைக்குமார், நேற்று நீங்க கரப்புக்கு வரையினா பார்வைக்கு வந்திருக்கீங்க, உங்களுடைய அவர் உங்களுக்கு என்ன தேவையான டிப்ஸ் கொடுக்கிறார் ராஜ்குமார்?
1: நீங்க உங்களுக்கு தெரியாது சட்டத்திட்டங்களை ஓரானர்.
4: அம்மா குழு கொடுத்தாங்க யாரு இவரு ஏதோ சொன்னாங்க.

0: ராஜ்குமார் அப்படின்னு சொன்னாப்புல, அதுக்கப்புறம் தான் வெளியில வந்து கேட்கல.
1: ஓ, அதுக்கப்புறம் டிப்ஸ் கொடுத்தாரு, மனைவியை மனைவியிடம் இருந்து எங்களை காப்பாற்றி கொள்வது எப்படி?
2: தப்புவது
0: மனைவிட்டு நம்ம காப்பாத்துறோம்,
1: தப்புவது எப்படி? இப்ப நீங்க வண்டியில போறீங்க, நீங்க வண்டியில போறீங்க சரியா? இன்னைக்கு நாங்க கொடுத்த சொல் பார்வை, இன்னைக்கு
0: அப்ப
1: இந்த கண்ணால
0: அந்த பாடல்
1: அதுதான் இல்ல போறீங்களே. அப்ப அந்த பார்வை என்னன்னா, பார்வையால நீங்க எவ்வளவு இன்னல்கள் சம்பாதிச்சிருக்கலாம் நீங்க சரியா? நீங்க பாக்காதத விடயத்தையே பார்த்தேன்னு சொல்லி அடியும் வாங்கிருப்பீங்க சில நேரம். ஐயோ நான் பாக்க அப்படி
0: நடந்துருக்கு சந்திக்க போறோமா? ஒரு பார்வை பத்தலை இங்க வாங்கிட்டான் மனுஷன், அப்புறம் எதுக்கு இன்னொரு பேர் சந்திக்க போறோம்?
1: கேளுங்க ராஜ்குமார்,
0: பார்வை பத்தலை அப்புறம் எதுக்கு இன்னொரு சந்திக்கணும்?
1: இல்ல இவற்ற பார்வையில, இவற்ற பார்வையில மற்றவங்களுக்கு தான் இன்னல், அதுதான் இவர் சொல்ற.
3: எப்படி கொண்டு போறாங்க பாருங்கய்யா, எப்படி கொண்டு போறாங்க?
0: யாருமே இன்னும் சந்திச்சிருக்க மாட்டாங்களா? பார்வையில இன்னும் சந்திச்சிருக்க மாட்டாங்களா?
3: கோவில்குமார் ஐயா, ஏழாம் நம்பர் பஸ்ல ஏறினா போதாது இல்லையா? ஒரு ஊரே சுத்திட்டு வரலாம்.
0: ஏழு
1: ஏறின
3: காந்திபுரம் டு காந்திபுரம் பஸ் நம்பர்ல ஏறுறீங்கல்ல,
0: காந்தி பார்க் டு காந்திபுரம்,
3: அந்த நம்பர் சொன்னேன்.
0: புரிஞ்சு அது வந்து காந்திபுரம் டு கோயம்புத்தூர், காந்திபுரம் டு காந்தி பார்க்கு ஏழாம் நம்பர் இருக்கு, மத்த பக்கம் ஏழாம் நம்பர் இருக்குமில்ல, அது எந்த ஊருன்னு தெரியணும்ல?
3: இல்ல கோயம்புத்தூர்
0: தான் சொன்னேன்,
3: காந்திபுரம் சொல்லலாம், அஞ்சாம் நம்பர் சொல்லலாம்.
0: ஓ, இந்த நம்பருக்குள்ள எதுவும் விடையா இருக்கா?
1: இவர் புரியாத தெரியாத மாதிரி கேட்டு அணுகிறார் உங்கள்ட்ட, இன்னும் ஏதாவது வித்தியாசமா இருக்காண்டு.
3: ரெண்டு ரூட்டு கோயம்புத்தூர்ல மட்டும்,
1: அது ராஜ்குமார் வந்து உங்களுக்கு போற ரூட்ட சொல்றாருங்க, நீங்க ஒரு பக்கத்தால ஏதாவது விஷயம் இருக்கா இருக்காண்டு.
0: குறிப்பா ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் சொல்றாரு, அதுக்கு தான் கேட்ட, அதுக்குள்ள விஷயம் இருக்குமா விடையா இருக்குமா
1: கேட்டேன்.
0: ஏழு அஞ்சு சொன்னாரு, அதுதான் கேட்டேன்.
1: ஏழு அஞ்சுல காலேஜ் பொண்ணுங்க,
0: ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எழுவதுல போலாம், எழுவதுலயும் பூரா காலேஜ் பொண்ணுங்களா தான் இருக்கும்.
1: நீங்க தனியா ஏழு மட்டும் சொன்னீங்க, அவர் பக்கத்துல ஒரு பூஜ்யம் போட்டார் பாருங்க, சைவர் ஒன்று போட்டார். அவர் பாருங்க, அவர் அட்வான்ஸ் எழுபதுக்கு போயிட்டாருங்க, நீங்க மாவன் சின்ன பண்ண ஏழுல நிக்கிறீங்க.
0: நம்மளுக்கு எது வசதி அதுல போய்கிட வேண்டியதா?
1: இதுல இருந்து உங்களுக்கு விடாங்கடா, எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கீங்க பாருங்க, இதுல இருந்து நீங்க பாருங்க, நீங்க போறதெல்லாம் ஏழா தான் இருக்கு, அப்ப நீங்க அதுல ஏறுனா உங்களுக்கு ஏழு உங்களுக்கு தொடங்கு
3: வேண்டாமா?
0: கல்யாணம் வந்துருது வருது.
3: ஆமா
1: ரேவதி அம்மா, அது எப்படி கல்யாணம் ஆனவனு ஏழு தொடங்குதுன்னு சொல்றாரு வேற? இது இது சரியில்லை, இது எங்க
2: ஏழு தனி
1: Yeah. அது எப்படி, அது எப்படி, அதான் நீங்களும் சிரிச்சிட்டீங்க, அது எப்படி எழுத தொடங்க உங்களுக்கு?
2: அப்புறமா கோயம்புத்தூர் போறாங்க அவங்க,
1: இல்ல இல்ல இவர் சொல்ற அதெல்லாம் விட்டுட்டாரு. இப்ப கல்யாணம் ஆனாலே தங்களுக்கு ஏழற தொடங்குதுன்னு ராஜ்குமார் சொல்ற. இதுல இப்ப
3: மட்டும் எல்லாத்துக்குமே ஏழற
1: எங்க இளவரசு
0: அப்பதான் நல்ல நேரம் போறாரு.
3: ஆமா
0: நல்ல நேரம், கல்யாணம் ஆனாதான் நல்ல நேரம் போறாரு.
1: நல்ல நேரம் போறாங்க.
3: ஆமா
2: கல்யாணத்துல சீக்கிரம் தாலி கட்டுங்க, நல்ல நேரம் போயிடும், நல்ல நேரம் போய்
1: இவங்க இவ்வளவு காலம் வாழ்ந்த நல்ல நேரம் முடிஞ்சது. அதோட இவங்களுக்கு
2: சீக்கிரம் கட்டுங்க,
1: நல்ல நேரம் முடியுது கட்டுங்கன்னு சொல்றேன். அவங்க யோசனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது கால் கட்டு என்று சொல்றது கல்யாணத்து அதுதான். நீங்க எவ்வளவோ எல்லாம் சுத்தி திரிஞ்சு கட்ட, அதாவது ஒரு தடை இல்லாத ஒரு அவட்டு விட்ட கால மாதிரி திரிஞ்ச நீங்க அப்படி கால் கட்டு போட்டு உங்களை நிறுத்தி நல்லவனாக்கி சந்தோஷமா ஒரு ஒரு வட்டத்துக்கு வாழ வைக்கிறது தான் மனைவி என்ற ஒரு உருவம்.
2: ஆமா கிளாப் கிளாப் பண்ண வேண்டியதுதான், கரெக்ட்
0: மேடம். மந்திரம் இல்ல
1: இரண்டா. உங்களுடைய நீங்க அனுபவிச்ச துன்பங்களை எல்லாம், நீங்க நீங்க இளம் வயதுல நீங்க எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. போய் அப்படி அது இது ஃப்ரெண்ட்ஸோட போய் அடிபட்டிருப்பீங்க, சண்டை பிடிச்சிருப்பீங்க, அல்லாடி எங்கேயாவது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருப்பீங்க. இப்படி கட்டா காலியா திரிஞ்ச உங்க நீங்க அந்த துன்பங்கள் எல்லாம் இல்லாம உங்களை பாதுகாத்து அணைச்சு ஒரு வட்டத்துக்கு வச்சிருக்கிறதான் மனைவி என்ற ஒரு உருவமும் அந்த ஒரு வாழ்க்கையும். அதுக்கு பிறகு உங்களுக்கு சந்தோஷம் தான், எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு கஷ்டமும் வராம அவங்க பாதுகாக்கிறாங்க உங்களை.
3: கோயக்குமார இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கிட்டையும் திட்டு
1: வாங்கி கொஞ்சம் உடல் நல்லா
0: அப்படிங்க.
1: நல்லது முருகன், நல்லது. நன்றி நன்றி
0: மோகன்
1: மோகன் மோகன் மோகன் எனக்கு முருகன் ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு பேசணும். நன்றி நன்றி நன்றி மோகன், நன்றி மோகன், நன்றி நன்றி நன்றி.

0: காற்றினை இணைந்து கொள்ளும் என் நண்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பா, எப்படி இருக்கிறீங்க?
1: நன்றாக இருக்கிறேன், வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தாய்ப்பால் போட்டு
0: பண்ணிட்டீங்களா?
1: கவனம் தட்டுவாங்க, முட்டுவாங்க, பக்கத்துல இருந்து சட்டம் போடுவாங்க, எல்லாம் பேசிட்டு 21st நூற்றாண்டு கண்டு கொண்டிருக்கின்ற வேளையிலும் பேய பேச்சு பேய்கதை வச்சு
0: கொண்டிருக்கீங்க. இல்லாம சொல்ல மாட்டாருங்கல்ல, எவ்வளவு பயந்து பயந்து சொல்றாங்க. நீங்க என்ன, நீங்க
1: இல்லாதபடியாத்தான் பேய் என்று சொல்லுகிறார்கள். சொல்லுங்க
0: உண்மையா அப்ப, நீங்க காண இல்லையா உங்களோட இத்தனை
1: இந்த உலகத்தில் வாழும் மனித ஜென்மங்கள் எல்லாம் பேய் தான். அவருடைய மனத்தை பேய் மனம் என்று கூறுகின்றோம், பேய் கதை என்று கூறுகின்றோம், பேய் குணம் என்று கூறுகின்றோம். அந்த மனப்பை இப்பொழுது எனக்கு முதல் ஒரு அன்பு உறவு வந்துட்டு போனார் மோகன்.
0: மோகன்
1: அதுபோல் மனம் தான் பேய்.
0: அவர் சொன்னார் மனப்பயம் தனக்கு இருக்க,
1: மனம் தான் பேய். அது பயமாக இருக்கலாம், விரக்தியாக இருக்கலாம், கற்பனையாக இருக்கலாம். மனம் எக்காரணங்களும் இதுவரை காலமும் யாரும் நிரூபித்ததில்லை. உங்களுக்கு தெரியும் நன்றாக, எங்கள் நாட்டில் கோவூர் என்று ஒருத்தர் இருந்தவர். கோவூர் வந்து பகுத்தறிவாளர். அவர் பேயை தான் காட்டுகிறேன், இங்கே வந்து காட்டுங்கள்னு எத்தனை சேலஞ்சஸ் எல்லாம் செய்தவர். யாராலும் அதை காட்ட முடியாமல்
0: போய்விட்டார்
1: என்று இல்லாத ஒன்றை மனதிலே கற்பனை பண்ணி பார்ப்பதுதான் பேய். அது ரதீஷ் கேட்டது போல தனிய வெள்ளை உடுப்போட தான் பெறப்படுமா? அது ஏன்னா வர்றேன் கலர் உடுப்போட வரலாம் தானே. அடுத்து அசைவுகள் ஓசைகளை கண்டவுடன், அமானுஷ்யமான சத்தத்தை கேட்டவுடன், காட்சியை கண்டவுடன் அவர்கள் நினைக்கின்றார்கள். அதுக்கு இந்த எதையும் குறிப்பிட முடியாத, ஆகவே அதுக்கு பேய் என்ற கதையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். பேய் பிளஸ் என்று கூறுகின்றார்கள். இல்லாத ஒன்றை உற்பத்தியாக, இது அளவுக்கு மிகுந்த உணர்வு தான் பேய். பேய் ஓட்டம் ஓடுனானப்பா, பேய் கதை கதைச்சா, பேய் படம் அப்பா, பேய் சண்டி அப்பா,
0: பேய் வெயில் அப்பா,
1: பேய் கூத்து, பேய் ஆட்டம், இதெல்லாம் மனப்பயமே தவிர அப்படி பேய் என்று ஒன்று உருவாக இருந்திருந்தா இந்த உலகம் ஒன்று இருக்க முடியாது.
0: அது உண்மை.
1: இப்போது புகைப்படங்களை அனுப்புகிறாரு, அத்தனையும் கிரியேஷன்ஸ். கிரியேட்டிவ் பண்ணி அனுப்புவார்கள். வானத்திலே ஒரு விதமான நிறத்தோட அந்த முகில் கூட்டம் கருமூட்டம் அசையும் போது அதே தூர திருஷ்டி கண்ணாடியில பார்த்து படத்தை பிடித்து விட்டு பே என்று கூறுகிறார்கள். ஒரு ஒரு மதில் இன்னொரு மதிலுக்கு பூனை வந்து பாயறதை கண்டு இந்த நாள் அது பூனை பேய் உருவத்துல வந்து பாயுதுன்றாங்க. பேய் காட்டுதான் சொல்றது, பேய் காட்டுதல் என்று, பேய் காட்டுதல். உலகத்தில் பேய் என்று ஒன்று இல்லை, என்று ஒன்று இல்லை. இந்த மாந்திரவாதிகள் எல்லாம் பொய் பேசுகிறார்கள், இந்த அஞ்சரை மை போட்டு பார்ப்பவர்கள் எல்லாம் பொய் பேசுகிறார்கள். விஞ்ஞான யுகத்தில் விஞ்ஞானத்தாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எங்கே இருக்கிறது பேய். மனம் தான் பேய். சுடுகாடு இடுகாடுகளுக்கு சென்று எங்கட மனம் எங்கட உறவினர்களை எண்ணி எண்ணி வெல்லும் போது அந்த நினைவுகள், அந்த மனங்கள் மனதிலே பதிந்திருக்கின்ற காட்சி அதை ஒரு பேய மாதிரி உருவகித்து வருகின்றதை தவிர பேய்க்கு யாரும் உருவம் கொடுக்க முடியாது. யாரும் கண்ணா பேய் போன பேய் கதைகளை சொல்லி பேய் காட்டிக் கொண்டிருக்கிறார்களே தவிர
0: அப்படி சொல்லுகிறார்கள்.
1: அவற்ற மனப்பயம் பயம் அப்படி காணுது. அதே பக்கத்துல இன்னைக்கு அருள் வந்து கூறுகின்றார், முன்னாலே உருவம் அந்த டிரைவர் இவருக்கு தெரியவில்லை. கேமராக்கு பார்த்தோம்னா கேமராக்கு பார்த்தா இது ஒரு அடையாளம் தெரியும் தானே,
0: கேமராக்கு
1: தெரிஞ்சிருக்கு. கடம் புதகணம் என்ற அந்த சின்ன பையனையும் மாத்தி இருக்காங்க. வாகனத்தை ஓடிந்து போனா இரவு 1 மணிக்கு ஒரு பயத்துலதான் போயிருக்கிறார். பனிப்புகார் போயிருக்கலாம். பின்னால முன்னுக்கு இருக்கிற மரத்தினுடைய நிழல் முன்னுக்கு போவது எங்கட ஹெட் லைட் வெளிச்சதுல லைட் பெரிய உருவமாக தெரியலாம். அவருடைய மனப்பயம் அவர் ஒரு உருவகத்தை வச்சு அடுத்த வரையும் பயப்படுத்துது. ஆனால் பேய் என்ற ஒன்றை வைத்து சின்ன வயதுல சில பழக்க வழக்கங்களை மாற்றி இருக்கின்றார்.
0: இன்னொரு விடயம் தெரியுமா அப்பா, அந்த ஒரு நாள் ஹைவேல வரும்போது நீங்க சொன்னீங்க கார் முன்னுக்கு போயேல நிழல் தெரியுது அன்று. எங்கட காருக்கு முன்னால இந்த சைட்ல நிழல் ஒன்று ஓடிக்கொண்டு வருது. ஆனா முன்னுக்கு இல்ல, அது வந்து முன்னுக்கு போன கார் தான் அந்த நிழல். இங்க இவ்வளவு தூரம் எங்கட காருக்கு கிட்ட வர மாதிரி தெரியறது அது.
1: அது காரணம் என்ன, அந்த காருக்கு முன்னும் பின்னும் வாகனங்கள் போகும்போது பின்னால போற ஒளி படும் போது முன்னும் அந்த ஓடிக்கொண்டு போற வாகனம் முன்னாலே வெளிச்சம் உருவம் தெரியும். அங்கிருந்து எதிர்நோக்கி வரும் வாகனம் வரும்போது அந்த வாகனத்தின் நிழல் பின்னாலே. நான் உங்களுக்கு வேடிக்கைக்கு கூறுகிறேன்,
0: நீங்க சொல்லி நான் கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்த்தேன். காரக்கா முன்னுக்கு
1: அதோடு நித்திர போய்விட்டது போய்விட்டது. கிங்ஸ்டன் பகுதியில வரும்பொழுது நான் சில போல குறைந்த கிங்ஸ்டன்ல தான் வெள்ளச்சீலோட வாரதான்னு நான் சொன்ன. நீங்க பயந்தப்பா ஏனிப்பு இந்த கதையை சொல்றீங்க, ஜன்னல் எல்லாத்தையும் இறுக்கி இறுக்கி மூடுவீங்க, அது பயம்
0: இல்ல. உண்மையிலேயே அதுல கிங்ஸ்டன் அடியில கண்டிருக்கிறார்கள் சொல்லுகிறார்களே.
1: என்னத்தை கண்டிருக்கார்கள், வெள்ள துணி ஏதாவது காட்டுல போற துணி பறந்தோறும் கட்டையில பட்டுக்கிட்டு ஆடும் பொழுது கண்டுபோது என்றுதான். வெள்ளை இந்த பொலித்தீன் பேக்குகள் பறந்து கார்ல இருந்து பறந்து சென்று பக்கத்துக்கு உள்ள போஸ்ட் வெள்ளையா நிற்கும் பொழுது காட்டுக்கு ஆடும் பொழுது எங்களை பயமான கண்ணுக்கு அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் அப்படி என் எண்ணங்கள் தோன்றும்.
0: சொல்லிருக்க வந்து பேசி இருக்கிறதே அது
1: ஒரு நாளும் அப்படி நடைபெறாது. பேய்கள் என்று உலகத்தில் எதுவுமே இல்லை. மொன்றியல் தமிழ் வானொலி ஒரு நல்ல சிறந்த ஊடகம். அந்த ஊடகம் நம்ப மாட்டாது. இந்த ஊடகத்தில் வந்த அனைத்து நேயர்களும் மன உறுதி படைத்தவர்கள் என்று ஒன்றும் இல்லை. படங்கள் கொண்டு காட்டலாம், உண்மையா படத்தை கொண்டு காட்டுகிறார்கள். இந்த நானும் பார்த்திருக்கேன் இந்த யூடியூப் கூகுள் போன்ற இடத்துல அவர்கள் தங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அநேகமான ஆட்கள் பார்த்தால் யூடியூப் ஸ்தாபனத்தாலே அவர்களுக்கு பணம் கிடைக்கும். அதற்காகத்தான் அப்படி போடுவேன்.
0: இப்ப சந்திரபாணி மாமா உண்டு அனுப்பி இருக்கிறாரப்பா, அதன் அனுப்பிடம் பாருங்க.
1: அது ஒரு கிரியேஷன், அவரும் அங்கேயும் ஒரு கிரியேஷனும் கண்டெடுத்திருப்பாரு.
0: இல்ல இல்ல, உண்மையிலேயே ரெண்டு பேர் பயந்து பேசுறாங்க பைக்ல போறாங்க.
1: அந்த பயத்துல போய்தான் அவர் விழுந்திருந்தோம். இப்படித்தான் ஒரு பயம் இல்லாத ஒருவன் மனப்பயம் உள்ள ஒருவனோடு ஒரு போட்டி
0: போட்டிருக்கான்.
1: ஒருவனுக்கு இதே எந்த பொருளை எங்க போனாலும் பயம் இல்லையென்று அவன் சொல்லுவான். ஆனால் அவனுக்கு உள்ளூர பயம் இருக்கின்றது. அவனுக்கு இவர்கள் போட்டி வைத்து நாலு நண்பர்கள் சேர்ந்து அவரை அனுப்புகிறார்கள் ஒரு சுடுகாட்டுக்கு. சுடுகாட்டுக்கு ஒரு ஆணியும் ஒரு சுற்றியலும் கொடுத்து அனுப்புகிறார்கள். அவர் போய் அந்த சுடுகாடு குறிப்பிட்ட ஒரு இடத்திலே அந்த ஆணியை அடித்து விட்டு வர வேண்டும்.
0: ஒரு மரத்துல அடிச்சிட்டு வரணும்.
1: ஒரு மரத்துல நடிச்சாமும் 12 மணிக்கு. இவர் இது என்ன, இது சின்ன விஷயம்டாப்பா என்று சொல்லி போட்டு அவர் கொண்டு போகிறார் ஆணியையும் சுத்தியை. உடனே இவர்கள் வீட்டுல இருக்கிறார்கள், அவர்கள் போகவில்லை அங்க. அடித்து விட்டு வந்து எப்படி இவர் திரும்பி அங்க வரத்தானே வேணும். அவர் வந்ததன் பின்பு அதிகாலையில் போய் பார்க்கலாம் தான் அவர்கள் இருந்தார்கள் அந்த ஆணியை. அவர் ஆணியை நல்ல மனோதிடம் உள்ளவர் தைரியமாக சென்று அந்த மரத்திலே ஆணியை அடித்து விட்டார். அடித்து விட்டு திரும்பியவர் பிறந்து விட்டார். என்ன காரணம்
0: அது நான் கேள்வினா, எனக்கு அந்த கதையின் சாரம் என்னண்டா, அடிக்கும் போது அவர் குழுக்காய் ஷர்ட் போட்டிருந்தார். அத அப்ப அந்த ஷர்ட் கையையும் வச்சு ஆணியோட அடிச்சிட்டார். அப்ப அவர் எழுக்கும் போது மனப்பதட்டத்தில்
1: அவருக்கு உள்ள பயம் இருந்திருக்கு. அங்க பெயும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. பயத்தில் ஆணி அடியில் தடுமாறி ஒரு கையில் ஆணியை தூக்கி பிடிச்சு கொண்டு மர கையால அடிக்கும் போது இரவு நேரம் அந்த ஷர்ட் கை நீளமான கை அந்த கையிலே அதாவது ஷர்ட் கை துணியிலே ஆணி
0: மரத்தோடு
1: இருக்கப்பட்டிருக்கு. வெற்றிகரமா நான் அடித்து விட்டேன் என்று திரும்பின உடனே ரெண்டு வருஷம் அதிர்ச்சி
0: ஏற்பட்டது.
1: இவர்கள் போனவனை காணவில்லை என்று அடுத்த நாள் ஓடிந்தோ ஐயோ போனவனை காணவில்லை பேய் அடித்து விட்டு இறந்து விட்டான். இங்கே வந்து பார்த்தால் அவர்தான் ஆணியால் தன்னுடைய ஷர்ட் துணியையும் சேர்த்து மரத்திலே அடித்து விட்டு திரும்பும் பொழுது அதிர்ச்சியினால் பயம் அந்த பயம் அங்கே மன தைரியம் இருந்திருந்தால் அவருக்கு அந்த பயம், நிதானம் இருந்திருந்தால் அவருக்கு அந்த வந்திருக்காது அவர் பயம். அந்த மனம் உள்ளூர பயம் இருந்து மனம் தான் பேய். இப்படி பல கதைகள்
0: இருக்கின்றது.
1: பேய்க்காட்ட வேண்டாம், பேய்ப்பட்டம் கட்டி எழுத வேண்டாம் என்று ஒரு என்ற சொல்லை ஆரம்பித்து பல பாடல்கள் வந்திருக்கின்றது. நானும் ஒரு பாடல் கேட்கலாம் என்று நினைக்கிறேன்.
0: எங்கேயே சொல்லுங்கப்பா.
1: திருவிளையாடல் திரைப்படத்தில் ஒரு நாள் போதுமா என்ற பாடல். ஒரு நாள் போதுமா அந்த பாடலை
0: நல்ல பேக்கதை கதைக்க ஒரு நாள் போதுமா.
1: நன்றி
0: நன்றி.
1: ஆகட்டும், நான் சொல்வதுதான் சரி என்று இல்லை, என்னுடைய மனதுக்கு பட்டதையும் நான் அறிந்ததையும் என்னுடைய அனுபவத்தில்
0: கூறுகின்றேன். என்னடா நீங்க குடுத்து வச்சவர் என்னடா, பிறந்து இத்தனை வருடங்களா, இத்தனை வருஷங்கள் உங்களுக்கு எத்தனையோ சர்வீஸ், நீங்க என்னோட பெரியவர், இதுகிற காலமும் நீங்க ஒரு பேய காணல, இதுதான் இப்ப எந்த ஆதங்கம் ஒரு பேய
1: அருகில் இருப்பவர்கள் பேய், என்னை சுற்றி இருப்பவர்கள்.
0: அப்பா எங்களை எல்லாரையும் சேர்த்து பேய
1: இல்ல என்று ஒரு சொல்லை வைத்து எத்தனை திரைப்படங்கள் காட்டியிருக்காரு. அத்தனை திரைப்படத்திலும் அவர்கள் இறுதியில் அந்த பேய் ஒரு பொய் என்ற அவர்கள்
0: காட்டுங்க. நல்லதப்பா, நன்றி நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி நன்றி. அப்பா இவ்வளவு சொன்னாலும் நாங்க கொஞ்சம் வேண்டாலும் நம்புறோம். என்ன சில பேர் கண்டார்கள், சில பேர் காணையில் என்றால், ஆனா அப்பா இதுவரை காலமும் சிந்தனை செல்வன் அவர்கள் அந்த பேய காணையில, அதனாலதான் அவர் அவ்வளவு துணிவா வந்து சொல்லிட்டு போற. சரி, காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம் அருள்.
2: அம்மா அந்த ஐயா சொன்னது ஒரு கதை ஒன்று, எங்கிற பெரியப்பான் சித்தவுடன் நடந்தது. அந்த மரப்பையன் சொல்ற அதுக்கு உண்மை ஒரு காரணம், அவர் அந்த அவர் எங்க பெரியப்பாட நல்ல விருப்பமானவர். அப்ப அந்த சித்தவுள்ள அண்டு இரவு இவர் ஒரு லைட் போடாத பகுதியில போய் பாத்ரூம் போறது போனவர். அப்ப அந்த அவர் போனவர் தரம் வந்தம்மா அந்த முள்ளு கம்பியில கொழுவிட்டுது. திரும்பி வரதுக்குள்ள முள்ளு கம்பியில சரம் கொழுவிட்டுது. ஆனா அவருக்கு அந்த சரந்து சரம் வந்து முள்ளு கம்பியில கொழுவினு தெரியாது. உடனே அவர் நாராசா என்ன கூட நாராசா என்ன உடனே கத்தினாரம்மா,
0: கத்தினாரு
2: மறந்தார். பிரதான் தெரியும் சரம் தான் கொழுவி இருக்கேன், அதுக்கு முதல் அவர் யோசிக்கல. அது ஐயா சொன்னது ஒரு உதாரணமா சொன்னாரம்மா,
0: உண்மை உண்மை. அப்படி அப்படியெல்லாம் நடக்கிறது. என்ன மனப்பயத்துல எங்களுக்கு எதுவும் சில இடங்கள்ல கொழுவிட்டா நாங்க தடக்கப்பட்டு விழுந்துடுவோம். எங்களுக்கு
2: மனப்பயிருக்கு
0: ஹார்ட் வீக் இருந்தா அந்த நேரம் அவர்கள் இறந்து விடுகிறார்கள் உடனே. நன்றி நன்றி
2: ஐயாவுக்கு நன்றி
0: நன்றி
2: நன்றி அம்மா நன்றி
0: நன்றி நன்றி. பேயன்றோன்னு பாருங்க, எல்லாரும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கதைக்கிறீங்க. சூப்பர். என்ன பேயன்டா உங்களுக்கு ஒரு பயம் இல்லாம போச்சு எல்லாருக்கும். உண்மையிலேயே பேய கண்ணால கண்டவர்கள் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. செல்வகுமார் புதுக்கோட்டை, நீங்கள் அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க காட்டலைக்கு வர வேண்டும். நீங்க பேய கண்டிருக்கீங்களான்னு கேட்கணும். நான் கேட்டிருந்தேன் யாருக்கு இந்த பேய் மாமா அனுப்பின படம் வேணும்ண்டு. மற்ற ஜெகபத் சாதிக்கண்ணா, நான் ஒரு என்ற சொல்லில தான் பாடல் கேட்டிருக்கிறேன், நீங்கள் அதனால நீங்க அதுல ஒரு என்ற சொல்லு பாடல் வேணுமென்றால் அதுல எழுதி விடுங்க, நான் எடுத்து வருகிறேன். பாஸ்கர் பாஸ்கரன், நீங்களும் மாமா அனுப்பி படத்தை அனுப்ப சொல்லி அவ்வளவு இதா நீங்க கையை வைத்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த படத்தை நான் அனுப்பி வைக்கிறேன், நீங்க பாருங்க. என்னடா உங்களுக்காவது கொஞ்சம் பயம் வருதான்னு பாப்போம். மாமா அனுப்பின படம், ஆனா அது ஏதோ ஒரு பெண்ணுருவம் போறது போல தெரிகிறது. நல்ல முழுமையாக தெரியவில்லை, தெரிகிறது. ஆனா அது ஒரு பெண் நடந்து உடுப்பு நல்ல உடுப்பு போட்டு நடந்து போற மாதிரி இருக்கு மாமா. எங்க மாமா இதை எடுத்த நீங்க நீங்க பாடலை தொடர்ந்து கேட்கலாம். எங்களுடைய முத்துவேலுடைய பாடல ராஜா ராணி அரவாசிலேயே அப்படியே நிற்கிறாங்க.
3: வெகு நாளாக ஆசை கொண்டான்
0: காட்டலையில் காட்டலையில் எங்களுடைய செல்வகுமார். வணக்கம் வணக்கம் செல்வகுமார், எப்படி இருக்கீங்க?
4: வணக்கமா, நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சோமா இருக்கு செல்வகுமார். நீங்க பேய கண்டிருக்கீங்களா செல்வகுமார்? முதல்ல அதை சொல்லுங்க.
4: நான் பேயவே பார்த்தது இல்லைங்கம்மா.
0: பார்க்கவே இல்லையா? துப்புரவுக்கும் நீங்க
4: ஒரு நாள் கூட பார்த்தது இல்ல.
0: பாக்கணும் போல ஆசையா இருக்கா உங்களுக்கு?
4: ஆசையா தான் இருக்கு. ஆனா பெரிய பாக்கணும். ஒரு தடவை முன்னாடி ஒரு வெளியூர்ல ஒரு தடவை இருக்கும்போது 12 மணிக்கு சுடுகாட்டு கிட்ட அந்த கிராஸ்ல போயிட்டு வந்தா பேய் வரும், அதுக்கப்புறம் பாக்க முடியாது அப்படின்னாங்க. 11:30 வரைக்கும் அந்த ஒரு ஓரமா நின்னுட்டு 12 மணி கரெக்டா அந்த இடத்துக்கு போய் பாத்துட்டு ஒரு பேயும் வரலன்ட்டு வந்து கரெக்டா 12 மணி
0: ஒரு பேயும் வரலன்ட்டு வந்துட்டீங்க. ஆனா நீங்க போய் நின்று பாத்துருக்கீங்க?
4: நின்னு பார்த்தேன். எல்லாம் இந்த 12 மணிக்கு இந்த ரோட்டை கிராஸ் பண்ண முடியாதுங்க
0: அப்படின்னாங்க.
4: அப்புறம் சரி வாயா, நானும் 11:30 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 12 மணிக்கு அந்த ரோட கிராஸ் பண்ணிட்டு தான் வந்தேன்.
0: அப்பா அப்ப அதாவது பொய், ஆக்களுடைய வதந்தி என்னடா? ஏதோ
4: பொய் தான் அதெல்லாம்.
0: அவங்க ஏதோ ஒரு விடயம் அந்த இடத்துல ஏதோ செய்யறதுக்காண்டி இப்படி எல்லாரையும் பயமுறுத்துறது அப்படிதான் நான் நினைக்கிறேன்.
4: அதுதான் ஔவையார் சொல்றாங்க, அகப்பேயை புரட்டி விட்டால் புறப்பே இல்லப்பா அப்படிங்கிறாங்க.
0: என்னண்டு என்னோட தடவை சொல்லுங்க.
4: அகப்பேயை
0: புரட்டி விட்டால்
4: புறப்பே இல்லப்பா அப்படிங்கிறாங்க. அகத்துக்குள்ள இருக்கிற பேயை முதல் நீ துரத்து, புறத்துல கிடையாது, மனசுக்குள்ளதான் பேய் இருக்கு
0: நம்மளுக்கு
4: வந்து ஆத்மாதான் இயற்கை. அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து உயிர் வந்து எங்க இருக்கு, உடம்புல எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. கால்ல அடிபட்டவனும் செத்து போறான், தலையில அடிபட்டவனும் பொழைச்சிடறான். அப்ப காலையும் இல்ல தலையிலயும் இல்ல, உயிர் ஒரு இடத்துல இருக்கு. அந்த உயிராகப்பட்டது உடம்புக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல இருந்து இயக்கிக்கிட்டே இருக்கு மனிதனை. அந்த உயிர் தான் ஆத்மா. அந்த உயிர் வெளியே போயிருச்சுன்னா டெட் பாடிங்கிறாங்க, வெறும் பாடிங்கிறாங்க.
0: அந்த
4: காத்து எங்க போகுது யாரு இது வரைக்கும்
0: கண்டுபிடிச்சதே இல்ல. அந்த ஆத்மா
4: அந்த காத்து தான் ஆவிங்கிறாங்க. அத வந்து நம்ம வந்து இப்ப நம்ம ஆன்மாக்கள் வந்து வெளியே ஜீவகாந்தத்துல அந்த காத்துல கலந்தே இருக்கும், எல்லாருடைய ஆவிகளும் கலந்துதான் இருக்கும். ஃப்ரீக்வன்சி மாதிரிதான், எஃப்எம் ஃப்ரீக்வன்சி, ஏஎம் ஃப்ரீக்வன்சின்னு ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் இருக்கு பாத்தீங்களா. அந்த மாடுலேஷனை வச்சு இப்ப எஃப்எம் ஃப்ரீக்வன்சிக்கு எஃப்எம் ரேடியோ வச்சா எஃப்எம் எடுக்கும், ஏஎம் ரேடியோ வச்சு ஏஎம் ஃப்ரீக்வன்சியில திருப்பினோம்னா ஏஎம் எடுக்கும். அது மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுற பேய்களை நம்ம மனசுக்குள்ள நினைச்சா அது வந்து அட்டாக் பண்ணிக்குது. அதுதான் காரணமே ஒழிய வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. வெளியே 1008 பிரச்சனைகள் பேயெல்லாம் சுத்துது,
0: சுத்துது மனித உருவில சுத்துது.
4: நம்மளுக்கு ஒண்ணும் தப்பு கிடையாது. யாரு தவறு செஞ்சா, அந்த பேய்க்கு யாரு தவறு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் அது பிரச்சனைய பண்ணுமே ஒழிய மற்றபடி ஒன்னும் இல்ல. ஆனா ஆத்மான்னு ஒண்ணு ஜீவன் சுத்துது எல்லா பக்கமும் ஆத்மா. எப்படி சூரியனுக்கு வந்து எரிபொருள் யாராவது குடுக்கறாங்களா? கேஸ் தீந்து போச்சு, விறகு தீந்து போச்சு அப்படின்னு. அந்த எரிபொருள் எங்க இருந்து அது எடுத்துக்குது சூரியன்?
0: அது இயற்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது.
4: அது எப்படி உருவாகும்? இத்தனை காண்டலமா எரிஞ்சுகிட்டே இருக்குமா?
0: இருக்குது.
4: எத்தனை கோடி வருஷங்களா, இன்னமும் எத்தனையோ வருஷங்கள் இன்னும் அது அழியாம இருக்கு. ஆனாலும் அந்த இயற்கை வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அது மாதிரி இந்த இந்த ஆன்மாக்களுக்கும் அழிவே கிடையாது.
0: கிடையாது.
4: இந்த இதுல இறந்துருவாங்க, இந்த உடம்புல அடுத்த கருமுட்டையில போய் இறங்கிடுவாங்க. அதெல்லாம் இருக்கு. ஆனா அதனால எந்த டிஸ்டர்பும் பண்ணாது, யாரையும் தொந்தரவு பண்ண மாதிரி யாரும் சொன்ன மாதிரி தெரியல. அது கோழை மனிதர்களுக்கு தான் அந்த மாதிரி மனசு அட்டாக் ஆயிக்கும். மனசு வந்து கோழை அப்ப சொன்னாரு பாருங்க ஐயா, அப்பா சொன்னாரு சட்டையை வந்து கையில அடிச்சுட்டு ஆணி அடிச்சு பயந்துகிட்டு ஐயோ திரும்பின உடனே பேய் பிடிச்சி இழுத்துருச்சுடான்ட்டு மயங்கி அங்கே அந்த பேய் மனசுக்குள்ள நல்லா உத்து நோக்கணும், இது உண்மையா பொய்யா. அவரு திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார். அது மாதிரி எந்த பொருளையுமே உற்று நோக்குதல் இருக்கணும். ரோட்ல ஒரு துணி காயப்பட்டிருக்காங்க, அது ஆடுறத பாத்துட்டு ஐயோ பேய் வரையின்னு பயந்துட்டு இருந்தோம்னா அது வந்து மூட நம்பிக்கையான ஒரு செயல் இல்ல. ஏங்கம்மா
0: நினைச்சுக்கொண்டு அப்படி பாக்குறாரு அவர்
4: தெரிகிறார்.
0: தெரியும்
4: அஜெண்டா ஓவியம்னு ஒவ்வொரு ஓவியம் இருக்கு, அது முகத்தை நம்ம மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே பார்த்தா அந்த ஓவியம் வந்து சிரிக்கிற
0: மாதிரி இருக்கு.
4: நம்ம என்ன மனநிலையில பாக்குறோமோ அது அப்படியே தெரியும்.
0: தெரியும் நிச்சயம் நிச்சயம்.
4: அது கண்ணாடி மாதிரி தான், கண்ணாடி தான் வாழ்க்கை
0: வாழ்க்கை நிச்சயம். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு ஒரு என்ற சொல்ல என்ன பாட்டு வேணும் செல்வகுமாருக்கு?
4: ஒரே முறைதான் உன்னை அந்த பாட்டு வந்துருச்சாமா?
0: ஒரே முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன் அந்த பாட்டா?
4: ஒரு தனி பிரவீன் அந்த பாட்டுமா?
0: எடுத்து வர்றேன் நான். சரியா
4: வந்துருச்சு
0: சொல்லலைங்களா? இல்ல வரல.
4: சொல்லிட்டாங்களோ?
0: சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. ஒரே முறைதான்
4: சொல்லிட்டாங்களா?
0: நீங்க ஒரு என்ற சொல்லல எடுக்கணும். ஒரு என்ற சொல்லு முன்னுக்கு வரணும். யாவது அம்மா கேட்டிருக்கலாம், அதுக்கு அம்மா காண்டி என்ன அவ பாவம் ஆண்டாளம்மா அது சொன்னபடிவா தான். நீங்க ஒரு என்று ஆரம்பிங்க.
4: காஞ்சிபுரத்துல ஆண்டாளம்மா தானே?
0: ஆமாம் ஆமாம்.
4: அவங்களுக்கு அந்த பாட்டு கொடுத்துருவோம். நமக்கு வந்து ஒரே ஊரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா.
0: நல்ல பாட்டு அது.
4: அந்த பாட்டு போடலாம்ல.
0: ஒரே ஒரு ஊரிலே ஒரே
4: ஒரே
0: ராஜா. செல்வம் செல்வகுமார் ஒரு பாட்டு பாடுங்க பாப்ப ரெண்டு வரி.
4: எனக்கு அவ்வளவா பாட தெரியாதுங்களா?
0: இத பாடுங்க. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. ஒரே
4: உங்க குரல் தெளிவா இருக்கு. உங்க குரல் வந்து சாவித்திரி குரல் மாதிரி இருக்கு.
0: ஐயா இப்பதான் கொஞ்சம் எல்லாரும் நிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படியே சொல்லி சொல்லி கொஞ்ச நாள் ரெண்டு மாதம் எனக்கு நான் வராம இருப்பேன் சில நேரம்.
4: ஏ சரோஜா தேவியோடைய குரலும் மேட்சிங்கா இருக்கு உங்களுக்கு.
0: ஆஹா இப்படியே இப்ப பாருங்க, எத்தனை பேர் வந்து எத்தனை எப்படி எல்லாம் சொல்லுவாங்க இப்ப பாருங்க. கொஞ்ச நேரத்துல சாவுல் வந்து சொல்லுவாரு இதுக்கு இதுக்கு ஏதாவது உண்டு.
4: என்ன சொல்லுவாரு
0: பாருங்க, ஏதாவது சொல்லுவாரு அப்ப நீங்க கேட்டுக்கங்க.
4: அப்படியா? என்ன சொல்லுவாரு? லைன் சொல்லுங்களேன்.
0: ஏதாவது அப்படியே ஜாலியா ஏதாவது நக்கலா ஏதாவது சொல்லுவாரு. அம்மா சாவித்ரி அம்மா அப்படியெல்லாம் கூப்பிடுவாரு பாருங்க. இப்படியே சொல்லி சொல்லி. சரி உங்களுக்கு அந்த பாடல் ஒரே ஒரு ஊர்லயே ஒரே ஒரு ராஜா அந்த பாடல் எடுத்து வர்றேன். சரியா?
4: ஓகே
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 12:51 எங்களுடைய முத்துவேலோட பாட்டு அரவாசிலேயே நிக்குது.

0: இந்த பூமத்தை பணியிட்ட பஞ்சுமெத்தையோ,
1: இந்த பூமிக்கு
0: சித்திரம் போல் ஒரு முத்திரை இட்டாரோ,
1: இட்டாரோ
0: இன்பத்தீரிடையாடும் தேவதை போல.

நேரம் சரியாக 12:54 இது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:25. நீங்கள் மலைக்கரம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379. அடுத்த பாடல் காட்டலிக்கு வருகிறது. எங்களுடைய அருள் கேட்ட பாடல்

மாறிவிட்டது, அதனால மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஒரு பாடல் காட்டிலையில் வேறொரு பாடலை எடுத்து வந்து உங்களுடைய பாடலை எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன். அருள், ஒரு கூட்டிலே என்று தொடங்குற பாட்டு உங்களுடைய பாடலை அடுத்த பாடலாக எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன். இன்னும் ஒரு பாடல், ராஜவேல் ஒரு பாடல் கேட்டிருக்கிறார். அவர் ஆனந்த ஜோதி படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்கிறார். பார்க்கலாம் அந்த பாடல். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் என்ற அந்த பாடல், அந்த பாடலை காட்டிலையில் எடுத்து வரலாம் என்றிருக்கிறேன். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் என்ற பாடலை ராஜவேல், நீங்க நல்ல ஒரு விதமாக அப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் அது உங்க அதை நான் ஒளிபரப்பி அந்த பாடலை எடுத்து வரக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் சொன்ன ஒரு தாய் மக்கள் பாடல் வந்து ஆனந்த ஜோதியில தானா சரியா தெரியுமா? இல்லாட்டி நான் தான் பிள்ளையா? நீங்கள் தப்பா சொல்ல மாட்டீங்க. பாடல் சரி, அந்த பாடலை நான் எப்படியும் எடுத்து வருகிறேன். உங்களுக்கு நேர்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 51 5149 51 9 2 3 7 9 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அடிக்கலாம். சரி, ஒரு என்ற ஒரு பாடலை எடுத்து வந்து உங்களுக்கு உங்களுடைய பாடல்களை எடுத்து வரலாம். ஒரு ஒரு என்று நிறைய பாடல்கள் இருக்கிறது. என் விருப்பமாக இந்த பாடலை எடுத்து வந்து உங்கள் பாடலை எடுத்து வருகிறேன்.

அந்த பாடலை முழுமையா எடுத்து வர முடியவில்லை. சரி, இருந்தாலும் ஒரு தாய் மக்கள் பாடல் காட்டளிக்கு வருகிறது. ராஜவேல், உங்கள் விருப்ப பாடல்?

இதான் சொல்றது, பேய் கதையெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுன்னு. பாத்தீங்களா, பாடல் எல்லாம் வர மறுக்கிறது. ஒரு தாய் மக்கள் என்ற பாடல், ஒரு தாய் மக்கள், அந்த பாடலே வர மறுக்கிறது. எல்லாம் மாறி வருது. எனக்கு நானும் பயந்துட்டேன் போல இருக்குது. எல்லாம் மனப்பெருமை தான். சரி, பாடலை எடுத்து வரலாம். ராஜவேலுடைய பாடல் இதோ.

0: நேரம் சரியாக 1:06. இங்கே இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:36. அடுத்த பாடல் ரதீஷ், நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்போம்.
1: ஒரு பொண்ணு நினைச்சு வந்தேன் தாயே,

நீங்க கேட்ட பாடல் வந்து ஒரு கூட்டில இல்ல, அது சிறு கூட்டில என்று நினைக்கிறேன். நீங்க பிள்ளையா கேட்டுட்டீங்க, சரி, என்றாலும் ஒரு என்று சொல்ற ஏதாவது பாடல் உங்களுக்கு எடுத்து வரலாம். இப்பொழுது அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. மோகன், நீங்கள் கேட்ட பாடல் காற்றலை ஏழு பாடல்.

வென்றவன் தொழிலாளி, விதிய நிலைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதிய நிலைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமி

அடுத்த பாடல் காட்சிலைக்கு வருகிறது. மிட்டில்டா, நீங்கள் கேட்ட பாடல் ஒரு தடவை சொல்வாயா? பொன்சேகர், நீங்கள் ஒரு பாடல் எழுதியிருக்கிறீங்க, அந்த பாடலை எடுத்து வருகிறேன். முடிந்தால் காட்சியில இணையுங்க, அல்லாட்டி நான் அந்த பாடல் எடுத்து வருகிறேன். இதோ மிட்டில்டா, ஒரு தடவை சொல்வாயா? என்னை உனக்கு பிடிக்க வேண்டேன், கேப்பமா?

இந்த பாடல் மிச்சில்தான் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல். அடுத்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது. எங்களுடைய செல்வகுமார், நீங்கள் கேட்ட பாடல் காட்டிலைக்கு வருகிறது. ஒரே ஒரு ஊரிலே என்ன என்ன நடந்தது? சரி, யூடியூப்ல வந்தா இப்படித்தான்.

ஒரு நிமிடம் உங்களுடைய பாடலை மீண்டும் நான் எடுத்து வருகிறேன். பாடல் முழுமையாக சரி, பாடலுக்குள் செல்லலாம்.

பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பா கேட்ட பாடல், ஒரு நாள் போதுமா.

இன்றைக்கு பேய் கதை பேசியதுனால எல்லாம் குழப்பம். இது சிந்தனை செல்வன் அப்பா கேட்ட பாடல் அல்ல, இது எங்களுடைய அருளுக்காக நான் எடுத்து வச்சிருந்த பாடல். இது அவருக்காகத்தான் இந்த பாடல், சரியா? அப்பா கேட்ட பாடல் ஒரு நாள் போதுமா, நான் அதை எடுத்து வரேன்னுட்டு இதை ஒளிபரப்பிட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க.

எப்படி நான் அருளுக்கு தெரிவு செய்த பாடல் ஒரு உற்சாகமாக இல்லை. அடுத்து எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பா கேட்ட பாடல் ஒரு நாள் போதுமா பாடல் காற்றிலைக்கு வருகிறது.

not two

எல்லோருடைய பாடல்களும் அடுத்து வந்தாகிவிட்டது. இப்பொழுது அன்போரவர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 5149519 2379 நேர்கள் வரும் பட்சத்தில் நான் 12:30 நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மற்ற நிகழ்ச்சிகளை எடுத்து வரலாம் நினைக்கிறேன். சரி, ஒரு என்று சொல்ல என் விருப்பமாக சில பாடல்கள் காற்றலையே தவளும், நீங்களும் இணைந்து கொள்ளலாம் உங்கள் விருப்ப பாடலோடு. முதல் பாடல் ஒரு என்ற சொல்ல முதல் என் விருப்ப பாடல்

0: நேரம் சரியாக 12:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இது இந்திய இலங்கை நேரம். இப்பொழுது நீங்கள் கேட்டது கனடிய நேரம். சரியாக 1:51. ஒரு என்ற சொல்லில் என் விருப்பமாக வந்த முதல் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். நீங்களும் அழைப்புக்கு வந்தால் உங்களுடைய பாடல் ஒரு என்ற சொல்லில் நீங்கள் எடுத்து வர வேண்டும். காற்றடையில் இடம்பெறும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் ஒரு ஜீவன் என்று தொடங்குகிறது இன்னொரு பாடல் என் விருப்பத்தில்.
1: ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மத்திய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீர்கள். ஒரு என்ற சொல்லில் வரும் பாடல்களை நாங்கள் நேர்களை எடுத்து வர சொல்லியிருந்தோம். சரி, நாங்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்குகிறது. இது இப்படியே சொல்லி சொல்லி இவ பொய் சொல்லுவான்ட்டு வராமைக்க கூடாது. நேர்கள், அன்பு உறவுகள், நினைக்கிற சந்தன்ராஜ் மாமா இன்னும் வரல. நீங்க உங்களுடைய பாடல் என்னன்னு தெரியல. இன்றைக்கு பேய் பற்றி நாங்க பேசினதால பல அன்பு உறவுகள் பயத்திலேயே வரையல. இந்த பேய் என்றால் எல்லாருக்கும் பயமா இருக்குது. சரி, காற்றலை இணைந்து கொள்ளும் நீண்ட நாட்களுக்கு பின்பாக அதன் புது வருடத்தில் இணைந்து கொள்கிறார். வணக்கம், லண்டன்ல இருந்து கிருஷ்ணா. கிருஷ்ணா,
1: நன்றி நன்றி மீனா, புது வருஷ வாழ்த்துக்கள்
0: உங்களுக்கு. இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவு, நண்பர்கள் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நலமா இருக்கிறீங்களா?
1: நன்றி நன்றி. நலத்துக்கு சுகம் இல்லையா?
0: என்ன என்னண்டு நலமா இருக்கிறீங்க தானே?
1: நலத்துக்கு சுகம் இல்ல, நலத்துக்கு சுகம் இல்லையா என்று சொன்னா நலம் தரம் இப்போ நலம் தரம்
0: நலத்துக்கு குறைவு இல்லை என்று சொல்ல வேணாம். நலத்துக்கு சுகம் இல்லையா?
1: நான் சரி, நீங்க அறிவாளிகள் நீங்கள்தானே? மறந்து கொடுத்த
0: இல்ல, கொஞ்சம் இருங்க. நலத்துக்கு சுகம் இல்லையன்றதை நான் கேட்க, அட உங்களோட நலத்துக்கு சுகம் இல்லாம போயினா போய் வேற ஏதோ நோயில் வருத்தம் கிருத்தத்துல இருக்கிறேன்.
1: சரி சரி, நீங்க சொல்றது சரிதான். நலத்துக்கு குறை இல்லையா? நன்றி.
0: இன்னொரு விடயம் இருக்கு, சுகமா என்று கேட்டால் சுகம் என்றது உடல் சுகம், அதாவது உடல் சுகமா இருக்கான்றது. நலமா என்று கேட்டால் மனநலம், உங்களோட மனம் நலமா இருக்கு. ஆனா உண்மையிலேயே எல்லாத்துக்கும் மனம்தான் காரணம் இல்லையா?
1: மனம்தான் எல்லாத்தையும் முடிவெடுக்கிறது
0: முடிவெடுக்கிறது. நீங்க இல்ல, இன்றைக்கு எனக்கு வருத்தமா தான் இருக்குது, வெளியில போயினான் சொன்னா அது வருத்தம் தான், உங்களுக்கு நோய் தான் இல்லையா?
1: அதனால
0: கொஞ்சம் அப்படி அழுது போகணும் சொன்னாதான் அவங்க எங்களை பாப்பாங்க, இல்லாட்டி பாக்க மாட்டாங்க.
1: சரி, அதையும் காசு கொடுத்து நாங்கள் பார்க்க வந்து பார்ப்பாங்க. இந்த புரிய என்னன்னு சொல்றது, இந்த உதவி முட்டை மூலம் டாக்டருமே பெருசா கவனிக்க மாட்டாங்க. இப்ப நீங்களும் வந்து காசை கொடுத்தா பாப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
0: உடனே பாக்குறேன்டா. இங்கேயும் இப்ப மொன்ட்ரியல்ல எல்லாம் காசு கொடுத்து இப்ப எல்லாம் செய்யறதுக்கு வந்து கொண்டிருக்கிறோம்னு நினைக்கிறேன். அல்லாட்டி இங்க நாங்க எல்லாம் காவல் இருக்க வேணும், எவ்வளவு தூரமும் இந்த காசு கொடுத்து அங்க எங்கட ஊர் மாதிரி உடனே கொடுத்து கிளினிக்கு போக முடியாது. அப்படியே காவல் இருப்போம் நாங்க. சரியான பிசி. இப்ப ஒரு இன்ஃபெக்ஷன் ஒன்று வருது லங்ஸ்ல, எல்லாம் ஒரு காய்ச்சல், அதனால சரியான கியூ எல்லாருங்க காய்ச்சல் தடுமல் ஒரு இன்ஃபெக்ஷன் லங்ஸ்ல பிடிக்குது. அப்ப
1: அடுத்த
0: ஊருக்கு போயிருக்கீங்க.
1: அப்ப போனால் வந்து அதுல நான் தான் ரெண்டாவது பொறுப்பாளர். அவங்க செப்படி வந்து முதலாளி வந்து பொம்பளை, உங்களுக்கு ஏற்கனவே
0: சொன்னா சென்னை நீங்க நிச்சயம்.
1: அப்ப அவ வந்து அவருக்கு ஹஸ்பண்ட் வந்து என்னோட ரெண்டு பேர், அவரும் வந்து கொஞ்சம் அவாவோட உஷார் குறை, கொஞ்சம் நோயாளி ஆயிட்டு
0: அவர் கொஞ்சம் உஷார் குறைவு. அப்ப நீங்க தான் எல்லாம் பாக்கணும் அப்படித்தானே?
1: ஓ, நான் தான் ரெண்டாவது பொறுப்பு.
0: ரெண்டாவது பொறுப்பு நிச்சயம். கஷ்டமா உங்களோட
1: வேலை?
0: அதெல்லாம் ரொம்ப பயமான ஒரு விடயம். என்ன மேல ஏறி செய்யறது? ஐயா, அது ஏன் நீங்க மேல ஏறும் போது அந்த பெல்ட் போட்டு ஏறுறது இல்லையா? உங்களையும் சுத்தி
1: இல்ல, எல்லாம் எல்லாம் போட்டது. அது வந்து எல்லாரும் தெரியாது, நாங்க ஒவ்வொரு நாளும் வருஷத்துல எல்லா நாளும் வேலை செய்யறதுனால இப்போ ஒரு நாள் தவறு நடந்துருது.
0: இங்கே இப்படித்தான், என்ன எங்களுடைய ஒரு சொந்தக்கார பையன், இளம் பையன், திருமணம் செய்யற வயசு, அவர் எலக்ட்ரிக் வேலை அதுகள், அதாவது வயரிங் அதுகள் செய்யறவர். பெரிய பெரிய வீடுகள், இங்க பங்களா ஹவுஸ்கள் இருக்கும், அது பெரிய ஒரு கம்பெனி. இப்ப அவர் இறந்த ஒரு ரெண்டு மூன்று வருடங்கள் இருக்கும். அவர் என்ன செய்யலாம், முதல் போய் வயரிங் எல்லாம் செய்து வீட்டுக்கெல்லாம் ஆட்கள் இருந்திருக்கேன், மேலே எல்லாம் போய் அந்த வயரிங் செய்துட்டு, அப்ப அந்த நேரம் அவர் அந்த பெல்ட் எல்லாம் போட்டு அந்த ஏணியில ஏறும் போது அவ கட்டி இருக்கும், அப்ப கவனமா போய் எல்லாம் செய்தோன்னா அங்கு ஒரு டூல்ஸ் ஏதோ ஒரு ரெண்டு மூண்டை விட்டுட்டு வந்துட்டார் மேல அவர். ஆனா கீழே ஸ்விமிங் பூல் இருந்தது, ஒரு கடம் நிறைய கற்கள் பரவிய இடம் இருந்தது, சிமெண்ட் நிலம், அந்த ஸ்விமிங் பூலுக்கு பக்கத்துல சிமெண்டால செய்து. திரும்ப அவர் வேலை முடிஞ்சு அவர் இறங்கிய நல்ல அழகான பையன் இறங்கி கீழே வந்து
1: என்ன போல
0: பையன் என்று சொன்னேன் நான், உங்களோட பையன் என்று அவர் இவர் ஒரு 20-22 வயது கல்யாணம் கட்டுற வயது எங்களுக்கு அவர் திரும்ப அதை விட்டுட்டு வந்துட்டு நண்டு அந்த பெல்ட் மேலேயே பெல்ட் போட்டு ஒரு நாள் விழுந்தாலும் ஒண்ணும் செய்ய, அதோட கட்டி இருக்கும் அந்த ஏணியோடைய ஏணி கீழே
1: சில வந்து கீழே உள்ள சிலிக்கு கீழே வந்து லெடர் வந்து, அதாவது வந்து ஏணி வந்து சரக்கு அந்த கீழே சரக்கு வந்து வெளியிட்டு போட்டாலும் வெளியிட்டு சேர்ந்து போடுவோம் ஏணியோட சேர்ந்து.
0: ஆனா இல்ல இது ஏணி
1: அப்படித்தான் நாம் விழுந்தது,
0: ஏணி விழவில்லை, இவர் ஏறிக்கொண்டு உடனே போய் எடுத்துக்கொண்டு வந்துருவோம் டக்கு அந்த பெல்ட்டும் போடா போய் அவரோட காலம் காற்று அடித்திருக்கிறது, உடனே இப்படி கொஞ்சம் ஏணி ஆடணும்னு இவர் தவறி விழுந்து விட்டார். அதுலயே அவருடைய அந்த இடத்துலயே அவருடைய உயிர் போய்விட்டது. ரெண்டா அந்த கல் நிலத்துல தலை அடிபட்டு விழுந்து
1: விட்டார். இப்ப எவ்வளவு நடந்து
0: அது இப்ப ஒரு 3 இயர்ஸ் இருக்கும், 2 இயர்ஸ், 2.5 இயர்ஸ் நினைக்கிறேன், 3 இயர்ஸ். தாய்தாப்பன் தாய்தாப்பன் 3 ஆம்பளை பிள்ளைகள்ல மூத்த ஆம்பளை பிள்ளை அவர். அவர் இன்னும் அவர்கள் அந்த இதுல இருந்து மீண்டு வரவில்லை. நாங்கள் அங்கு போகும்போது எல்லாம் எங்களுடைய சொந்தம் தான், எங்களுக்கும் அது மிக ஒரு கவலையை கொடுத்தது. ஏனென்றால் அவர் கடைசி மூமெண்ட்ல அவர் அந்த பெல்ட்டை போட்டுக்கொண்டு ரெண்டே ரெண்டு டூல்ஸோ என்னவா மேல இருந்தது, அதை விட்டுருந்தா கூட நான் அடுத்த நாள் எடுத்திருக்கலாம்.
1: சில பேருக்கு வந்து என்னோட
0: சொல்றது தங்களுக்கு குறா வந்துருமோண்டு ஏன் பெல்ட்ட போடுவான் உடனே.
1: நானும் வந்து அப்படித்தான் இருப்பேன், எனக்கு வந்து நான் பாதிக்கிற இதுவளை வந்து மற்றவங்கள பாதிக்கப்பட மாட்டேன். அதே மாதிரி ஒரு என்ன சின்னதுக்கு சாவியா இருந்தாலும் எந்த பொக்கத்துக்காக இருக்கணும், எந்த பொட்டிக்காக இருக்கணும் தான் நான் எந்த வயலுக்காக இருக்கணும்.
0: அது ஒரு பங்களா ஹவுஸ், சரியான உயரம், வீட்டுக்குள்ள ஓனர்ஸ் இருந்து பார்த்து கொண்டிருக்கே இது நடந்து அவர்களுக்கு ஒரு புதிய புதிய வீடுதானே, அவர்களும் மனம் அது ஒரு மாதிரிவா போயிட்டு அந்த அந்த இடத்துலயே அந்த பிள்ளை என்ன உயிர் பிரிந்து விட்டது அந்த மகன்கிட்ட. அது ரொம்ப கவலையான ஒன்று. அப்படி அத கவனமாயிருக்கணும், வேலையில நாங்கள் மிக கவனமாயிராதான் சொல்றேன். மிக கஷ்டமான இலகுவாக இருக்கும் சில வேலை, சில வேலைகள், ஆனால் அது சில ஆபத்தாகவும் இருக்கும் எங்களுக்கு இல்லையா.
1: நாங்களும் செய்யற வேலை சரியான ஆபத்து தான், என்ன சொல்றது தமிழ்ல சொல்றாள் கரணம் தப்பான மரணம் பண்றமாயிருக்கான்,
0: கவனமா இருக்க வேணும்.
1: நாங்கள் செய்யற வேலை கரண்ட் வேலை, எலக்ட்ரிக் வேலை, சென்ற கீட்டிங் கேஸ்
0: அதுகள், அது ரொம்ப கவனமா இருக்கணும். கரண்ட் வேலை என்ன கவனமா இருக்க வேணும், எலக்ட்ரிசிட்டி.
1: ஓ அப்ப வந்து இப்ப எல்லா வேலையும் பல இருந்தாலும் ஒரு வேலை சொல்லிதான் முதலாளியும் என்ன அப்படியே இருக்கு, கிருஷ்ணாவுக்கு கேஷ் பில் அதிகமாக கேஷ் கவுட்ரு எல்லாத்தையும் நான் செய்ய வழக்கு அதையும் விடமாட்டேன்
0: எல்லாத்தையும் சொல்லுவேன். அதன் ஒன்றும் ஒன்றுக்கு நல்லம் தானே, நீங்க அப்படி எல்லாத்திலயும் கலந்து செய்யறது எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறீங்களே.
1: நான் குறை சொல்ல கூட ஊதியம் திரவணம்
0: அதுதானே. அது அவர்கள் எந்த நாட்டு எந்த நாட்டுக்காரர்கள், லண்டன்ல சேர்ந்தவர்களா?
1: பிரிட்டிஷ்காரா?
0: நல்ல நல்ல. அப்ப இன்றைக்கு ஒரு என்ற சொல்லுல நீங்க பாட்டு சொல்லணும் கிருஷ்ணா, ஒரு ஒரு என்ற சொல்லு முன்னுக்கு வர வேணும்.
1: ஒரு
0: பாட்டு எடுத்து வருகிறேன். நான் ஒரு இல்ல
1: ஒரு அந்த ஒரு நாள் போதுமானது பழைய பாட்டு
0: அது அது இப்ப சிந்தனை செல்வன் அப்பா கேட்டு முடிஞ்சு அந்த பாட்டு ஒரு நாள் போதுமா அந்த
1: அப்பா இல்ல
0: அப்பா அவர் கேட்டுட்டார் எல்லாரும் வருவார்கள் தானே இங்க வந்து அறிவிப்பாளர் நேர்கள் சில வானொலியில தான் அறிவிப்பாளர் வரக்கூடாது மற்ற நேர்கள் மற்ற வானொலிக்கு போகக்கூடாது
1: பழைய பாட்டு ஒன்று இருக்கு பழைய பாட்டு ஒன்று இருக்கு தெரியுது புது பாட்டு எல்லாம் கேட்கறது
0: சரி ஏதாவது உண்டு
1: இன்னைக்கு வந்து கேட்க வந்த பாட்டு வந்து புதுப்படம் ஒன்று என்ன என்ன நல்ல பாட்டு உண்டு இப்பவே பாக்கணும் இப்பவே பேசணும்
0: பாக்கணும் அந்த பாட்டா
1: என்ன படம்
0: ராமன் தேடிய சீதையில அந்த பாட்டா உன்னை உன்னை இப்ப பாக்க இல்ல அது அதுல இருக்காது ராமன் தேடிய அந்த பாட்டா
1: புதுப்படம்
0: சரி அந்த பாட்டை நான் எடுத்து
1: வரேன் இல்ல நீங்கள் இத போடுங்க இன்னொரு பழைய பாட்டு இருக்காது ராமன் தேடிய ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து
0: ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து சூப்பர் உங்களுக்கு அந்த ஞாபகம்
1: சவுந்தரராஜன் சுசிலா அம்மாவோ ஜானகி அம்மாவோ இருக்காது சவுந்தரராஜன் தான் பாடுறது தெரியும்
0: நிச்சயம் நிச்சயம் அது அது ஒரு நல்ல பாட்டு தான் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அந்த பாட்டு
1: நீங்க தான் பாடி பிடிக்கலாம் போடாது
0: அது இவ்வளவுதான் தெரியும் முடிக்க தனியா நானே எனக்கு இப்படி இருக்கு
1: நல்லா தான் இருக்கிறீங்க
0: இல்ல ஒரு விடயத்தை முடிக்க தெரிஞ்சா நான் சரி ஒருவர் ஒரு ஒருவர் மீது உங்களுடைய பாடல் உடனே வருது சரியா இப்பவே கேட்கலாம்
1: நன்றி
0: நன்றி
1: நிகழ்ச்சி
0: இப்ப ஒரு கொஞ்ச நேரத்துல நிறைவு பெறும் ஒரு மணிக்கு எங்களுடைய அதாவது இந்திய இலங்கை நேரம் ஒரு மணிக்கும் எங்களுடைய நேரம் சரியா 2:30 நிறைவு பெறும் நன்றி கிருஷ்ணா நன்றி எங்கே கிருஷ்ணாவுடைய பாடல் காட்டலைக்கு வருகிறது

கேட்ட பாடல் லண்டனில் இருந்து கிருஷ்ணா கிட்ட பாடலை கேட்டீர்கள். சரி, அடுத்த பாடல் என் விருப்பமாக இணைகிறது. இன்னும் ஒரு பாடல் கேட்கலாம். நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், 647-874-1515 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். என் விருப்பத்தில் வரும் இன்னும் ஒரு பாடல் காற்றலையில் இனிமையான பாடல். இந்த பாடல் என் மனம் விரும்பிய பாடல். கேட்கலாம்.

0: நேரம் சரியாக 12:52. நிகழ்ச்சி நிறைவு என்று வார்த்தை எடுத்த உடனே மாமா ஓடி வந்துட்டார். வணக்கம் மாமா. மாமாவா மாமியா தெரியல. வணக்கம் மாமி. ஓ மாமா
1: மாமா,
0: எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் நான் அந்த, அதாவது மாமா வீடு போகும் வரையும் தான் நான் காவல் இருக்கிறது. அதாடி நிகழ்ச்சி டக்குனு முடிச்சிருவேன் நான். சரி, எங்கே எப்படி இருக்கிறீங்க ராணியம்மா?
1: நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சோமா இருக்கிறேன். நல்ல நல்ல நலமான. நாங்க பேய்க்கதையெல்லாம் பேசினா உங்களால கேட்க முடியாம போச்சு. அதை நீங்க கேட்டிருந்தா இப்படி நீங்க துணிவா பேசி இருக்க மாட்டீங்க வந்து. இப்ப இந்த இன்றைக்கு காட்டிலேல 22 பேர் வர்ற இடத்துல இன்றைக்கு 13 பேர் தான் வந்திருக்கிறான்.
1: எல்லாரும் பேய்க்கதை கேட்டு பயந்துட்டாங்க.
0: முதல்ல பேய்க்கதை தொடங்கிட்டு இல்ல, பயத்திலேயே இழுத்து முடிக்கொண்டு தூங்கிட்டாங்க பாருங்க எல்லாரும். எல்லாரும் படப்படப்படாண்டு உங்களுக்கு பேய்க்க பயம்.
1: நீங்க வேப்பல அடிச்சு அடிச்சு பாட்டு போட்டுருக்கணும்.
0: உங்களுக்கு பேய்க்கு பயமா ராணியம்மா?
1: நாமளே ஒரு பேய் தான்.
0: பேய்க்கு இங்க பயம். ஆனா உண்மையா பொய்க்கு சொல்லக்கூடாது. இது ஒரு சும்மா வார்த்தை ஜாலத்துல பேசக்கூடாது. உண்மையா பேய்க்கு பயமா இல்லையா?
1: நான் பயப்படுவேன்.
0: பயப்படுவேன் இரட்டுக்கே பயம். அதுக்கு வர பேய தான் கண்டிருக்கீங்களா நீங்க? இல்ல தானே?
1: இல்ல இல்ல, ஒரு இருட்டா பார்த்தா ஒரு பயம்.
0: ஒரு பயம்
1: இருட்டுக்குள்ள ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டதுன்னா ஒரு பயம்.
0: ஒரு சத்தம் கேட்டாலே
1: பயம்ங்கிறது எனக்கு தெரியல.
0: ஆனா உண்மையா பேய பாக்க இல்ல, யாரும் யாரும் பேய பார்த்தது இல்ல. சும்மா பேயன்றாங்க இல்ல. உண்மையிலேயே கண்ணாடிக்கு முன்னா இருட்டு நேரத்துல கண்ணாடிக்கு முன்னால போய் நின்றா நாங்களும் பேய் மாதிரி தான் இருப்போம்.
1: அதான் மனுஷன் தான் பேய்.
0: அது தெரிஞ்சோண்டுதான். அது நீங்க சொல்லவே தேவை இல்ல. உண்மை. அப்ப இன்றைக்கு நீங்க ஒரு எண்டு தொடங்குற பாட்டு என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: ஒரு சிங்களத்து சின்ன கோயிலே ஒரு அமிர்த்து சொல்லுமே.
0: அதான் அப்படியா வருது? ஒரு சிங்களத்து சின்ன கோயிலேண்டா, பொய் சொல்லக்கூடாது. அது சிங்களத்து சின்ன கோயிலேண்டு தான் வருது. அது
1: அப்படியா? நான் பாட்டுக்காகவே நான் கால் பண்ணேன்.
0: அப்ப அது என்ன ஒரு ரெண்டு வராம தர்றது? நீங்க நீங்க அதுக்குள்ள ஒரு ஒரு போட்டுக்கீங்க பாருங்க. இந்த சின்ன பிள்ளைய எப்படி ஏமாத்துறீங்க?
1: அப்ப ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த பாட்டு.
0: அப்படி ஒரு பாட்டு இருக்கா?
1: இருக்கு. சிவா மனசுல சக்தி.
0: சிவா மனசுல சக்தி என்ற படத்துல.
1: ஆமா. ஒரு கல் ஒரு கண்ணாடி.
0: அந்த பாட்டு உங்களுக்கு நான் தரலாம் இப்ப. சரி, அப்ப மாமா பாட்டு
1: என்ன?
0: சிங்களத்து சின்ன கோயிலே
1: எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும்.
0: நல்ல பாட்டு இல்லையா?
1: ஒண்ணு ஒரு நினைச்சிருந்தான் இப்ப கால் பண்ணவே சொன்ன. அவங்க தூங்கிட்டாங்க, அவங்கள எழுப்பி கால் பண்ண.
0: ஐயோ, அது எப்படி மாமா ஏழியா தூங்கினார் இன்றைக்கு? சத்தம் போடாம
1: தெரியல தெரியல.
0: பேய் படம் எல்லாம் அனுப்பிட்டு பேய் வீடியோ ஒண்ணு அனுப்பியிருந்தார் பாருங்க. இது தேவையாக இருக்கு. பயத்துல தூங்கிட்டார். சூப்பர், நல்லா இருக்கு.